அதில் மலர் போட்டு வணங்கினீர்களா? நீரை வணங்க என்றால் ஐம்பெரும் புதங்கள் தானே ஐயா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று இருக்கின்றதல்லவா? அதிலே நில நூற்றிலே வாழ்கின்றோம், ஆகாயத்தின் கீழே இருக்கின்றோம், நாங்கள் நீரை பெற

0: மாசு அடைந்ததுன்னா பண்ண முடியாது.
1: காற்று
0: மாதிரி காசு, ஆமா காற்றை கூட நாம் வணங்க வேண்டும். காற்றிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான் இறைவன்.
1: நிச்சயமே அந்த காற்றுலே தானே நாங்கள் சுவாசிக்கிறோம், நடக்கிறோம், பாடி பாடுகின்றோம். பாடும்போது காற்று தானே அந்த இசையை எடுத்து சொல்லுகின்றது அந்த விங்கம். அதனால்தான் ஐம்பெரும் பூதங்கள் இந்த பஞ்ச புலன்களால் நாங்கள் ஆக்கப்பட்ட, அது பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த பேர்கள். நிறைய ஜனக்கூட்டம் இருந்ததா ஐயா?
0: இல்லை ஐயா, முக்கிய கரைகளுக்கு செல்லவில்லை. ஆறு எங்கும் ஓடுகிறது, ஆறில் உள்ள ஒரு சின்ன கரைக்கு சென்று
1: வசதியான ஒரு கரை, நதிக்கரையோரத்திலே போய் நின்று அந்த வயல அந்த நதிக்கரையோரத்து மரங்கள் செடிகள் எல்லாம் அவ்வளவு புண்ணியம் செய்திருக்கு, பிறந்திருக்கின்றது.
0: தண்ணீர் இருந்தாதான் செழுமையா இருக்கும், பசுமையா இருக்கும், நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கும்.
1: கிடைக்கும் கிடைக்கும். அதில் வாழுகின்ற மீன்கள் அவ்வளவு சுதந்திரமானவை, சுத்தமான நீரை உண்டு வாழுகின்றது, நீரிலே வாழுகின்றது. நல்லது. என்ன பாடல் பாடி காட்ட வந்திருக்கின்றீர்கள்? நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. முதலில் பாடலை பாடலை
0: பாடுங்கள். பட்டர்ஃப்ளை விரித்த சிறகை அருகில் நீ மலர்கள் தோறும் நடந்து போகும் சிறிய ஜீவனே, உங்கள் மனதை கொஞ்சம் இரவல் கேட்கும் எனது ஜீவனே. அகவிழிகள் ஒரு கடிதம் போட்டும் பதில்கள் இல்லையே, பிறகதாவம் மரணை மூட்டும் பருவம் சொல்லையே. உன்னை நான் கொஞ்சத்தான் மடிமேல் துஞ்சத்தான் தினம் நான் எதிர்பார்க்கும் திருநாள் வருமோ. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தால் சிறகை, வாவாஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தால் சிறகை அருகில் உனக்காக திறந்தேன் மனதில் கதவை. ஆஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை.
1: இனிமையாக பாடியிருக்கிறீர்கள், அழகாக வார்த்தைகளை அடுக்கி அந்த வார்த்தைகளை உள்வாங்கி சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். இந்த வேளையில பக்கவாத்தியம் இருந்திருந்தால் அப்படி இருந்திருக்கின்ற நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த பாடலை பாடும் பொழுது இசையமைப்பாளர்கள் அங்கே எவ்வளவு பாடுபட்டு இத்தனை நாள் எடுத்து இத்தனை மணி நேரங்கள் செலவழித்து இந்த பாடலை பதிவு செய்து திரைப்படத்திலே தந்தார்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஒரு தொலைபேசியிலேயே எடுத்த இடத்துல அந்த பாடலை தொடர்ந்து பாடுவது இவ்வளவு திறமை வேண்டும். பாடலை உள்வாங்கி மனநம் செய்து சொற்களை பிழைவிடாமல் தாளம் முடியாமல் அந்த ராகத்தோடு அந்த சாயலோடையே தந்தீர்கள். அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது அங்கே முதலில் கேட்டிருக்கின்றோம், அவர்கள் எவ்வளவு திறமை சாதியோ எவ்வளவு சங்கீத பூஷணங்களாக வந்து அதில எல்லாம் பயிற்சிகள் பெற்று அந்த கருவிகளோடு எல்லாம் பாடினார். நீங்கள் அப்படி அல்ல, சிறப்பு சிறப்பு மகிழ்வாக இருக்கின்றது. கார்த்திகேயனோட பொருத்தமாக அந்த பாடலை எடுத்திருக்கின்றீர்கள், நன்றாக பாடியது.
0: ஒரு சிறிய முயற்சிதான், முயற்சிதான். இதில் பெரிய பாராட்டும் அளவுக்கு பாடவில்லை, முயற்சி கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணாதான் கடைசியில ஏதாவது கிடைக்கும்.
1: இல்ல
0: பயிற்சி முயற்சி இருக்கும்.
1: நீங்கள் முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து பாடியபடியால் காற்றலையில் முழுமையாக

0: நீங்கள் வந்து பாடும் பொழுது மற்றவர்கள் சகிப்போடு இருந்து கேட்டார்கள். அது முயற்சி இல்லாம சும்மா பாட்டை கேட்டு போட்டு ஒரு விதற்க பாடி அதை எந்த பாடகரும் செய்ய மாட்டார்கள். உடனே பாடலை கேட்டு போட்டு ஒரு பாட்டு பாடி விடுவாங்க. அவர்கள் முன்னோர வழியில் பாடகர்களை பாருங்கள், ஒரு பாடலை எத்தனை தடவை பாடுகின்றார்கள், எத்தனை தடவை பிரயோகிக்கின்றார்கள். ஒரு பாடலை மட்டுமல்ல, தினமும் அந்த தங்களோட குரலை வளப்படுத்துகிறார்கள், இசையை பாடி பாடி சாதகம் பண்ணி கொண்டிருக்கின்றார். நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் பல சொல்லி பல தொல்லை பல விடயங்களை சென்று விட்டு ஒரு பாடல் கிடைக்கிற நேரத்திலே கேட்டு மீண்டிலே அதாவது மனிதனே மூலையிலே பயிற்சி வந்து ஒரு பிரயோகித்து பார்த்துருக்கோம், ஒரு உச்சரித்து பார்த்துருக்கோம், நல்லா வருது, அப்படியே தொடர்ந்ததை பயிற்சி ஆக்கி விட்டுருக்கோம். நன்றாக வந்து இந்த பாடல்
1: அடுத்தவர்களுக்காக பாடும் பாடல் அல்ல, என் மனம் மகிழ்வாக இருக்க வேண்டும், பாடும் பொழுது சந்தோஷமா இருக்கிறேன்.
0: நிச்சயமாக உங்களுக்காக தான், நீங்க எங்களுக்காக பாடவில்லை, எங்களுக்கு 1000 பாடல்கள் இருக்கு, நாங்கள் கேட்டு இது நீங்கள் பாடும் போது ஒரு புதிய குரல் இந்த பாடல் எப்படி பாடுவான்னு கவனிக்கிறமே தவிர உங்களுக்காக நாங்கள் எந்த உதவியும் செய்யவில்லை. நீங்கள் தான் அந்த முயற்சி எடுத்து நீங்கள் தான் பாடும்போது உங்களுக்கு மனதுக்கு நான் முழுமையாக பாடுறேன், அதை பாட பாட உங்களை அறியாமல் ஒரு இன்பம் தோன்றும், நன்றாக நான் பாடுகிறேன் என்று பயந்து அல்லது நடுங்கி அல்லது நரம்பு தளர்ச்சியாகி அப்படி நீங்கள் செய்யவில்லை தான் இல்ல. ஆனால் அந்த வேளை உங்களுடைய இதயத்துக்கு இவ்வளவு மன ஆறுதல் இருக்கின்றது, பாடி முடிந்ததுடன் திருப்தி என்று ஒன்று வரும் பொழுது அதை விட மகிழ்ச்சி அந்த இதயத்துக்கு கிடைக்கின்றது. நல்லது, இந்த நேரத்தில் உங்களுடைய வரலட்சுமி எப்படி இருக்கின்றார்கள்?
1: வரலட்சுமி நோம்பு அம்மன்னா
0: இல்ல, உங்க வீட்டிலேயே ஒரு லட்சுமியை கொண்டு வந்தீர்கள் தானே?
1: ஆமா, லட்சுமி கடாட்சமாக இருக்கிறார், அருமையாக இருக்கிறார். இப்பொழுது 2 லட்சுமி, முதல் தளத்திற்கு 1, 2 தளத்திற்கு 1.
0: அப்படியா? நல்லது நல்லது, லட்சுமிகரமாக இருக்கின்றது உங்கள் வீடு. நல்லது நல்லது நல்லது காதி,
1: இந்த எடுத்து அதை வைத்து பூஜை செய்தோம்.
0: நன்று நன்று நன்று, நல்லது நல்லது, அப்படித்தான் இருக்க வேணும். அதிலே ஒரு ஆத்ம திருப்தி உண்டு, ஆன்மீக திருப்தி உண்டு, வேற ஆன்மா சாந்தி அடைகிறது மாதிரி ஒரு இழைப்பாறுதல் போல. அதுல இருந்த ஒரு தெய்வத்தை ஒரு 2 நிமிடம் கைகூப்பி நின்று கண்ணை மூடி முருகா அல்லது சண்முகா அல்லது சிவனி அல்லது பெருமாளே என்று
1: கூறிவிட்டு
0: திரும்பும் போது எங்களை அறியாத ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா? நம்பிக்கை தான் வாழ்க்கை.
1: எல்லாம் அவன் பார்த்துப்பா, எல்லாம் அவன் பார்த்துப்பாங்க. அந்த மன பாரத்தை இறக்கி வைத்து விடலாம் அவர்கள் மீது.
0: அவரிடம்தான் நான் உண்மையை கூறலாம், நாங்கள் வேறு யாரிடமும் கூற முடியும். விரைவா என்று அவரிடம்
1: இன்னொரு விடயம். ஆமா, இன்னொரு விடயம் இருக்கு ஐயா. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான் எனும் பொழுது நமக்கு உள்ள ஒரு பயம் இருக்கும்.
0: அவனன்றி அனுபவம் அசையாது என்று அங்கே கூறிவிட்டார்கள். அப்ப நாங்கள் என்ன செய்தாலும் அங்கே தெரியும் என்ற எண்ணம் எங்கள் மனதில் உதிக்கும் பொழுது நாங்கள் சரியாகத்தான் செய்ய ஏற்படுவோம் இல்லையா?
1: ஆமா, சுய கட்டுப்பாடு, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா வரும். இறைவனை இறைவனை நினைக்கும் பொழுது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், ஒழுக்கம்
0: ஒழுக்கம் விழுப்பம் தருவதால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே கூட இந்த ஒழுக்கம் தானே நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒழுக்கம்
1: இன்னைக்கு இன்று நான் வெளியில் செல்லவே இல்லை.
0: அப்ப இவ ஆடி அதுக்கு
1: ஒரு முறை மட்டும் போயிட்டு வந்தேன், நான் பல முறை சென்று வருவேன் வெளியில்.
0: எவ்வளவு தூரம் உங்கள் போயிட்டு அந்த ஆட்டங்களை இருக்கின்றது? ஒரு 1 கிலோமீட்டர்?
1: 1 கிலோமீட்டரில் இருக்கிறது.
0: அவ்வளவு கிட்ட
1: என்ன? காஞ்சாக வாய்க்கால், அதாவது காஞ்ச வாய்க்கால் என்பார்.
0: காஞ்ச வாய்க்கால்,
1: கான்சாகப் வாய்க்கால், அதாவது அந்த கொள்ளிடம் ஆற்றில் இருந்து காவேரி கொள்ளிடம் ஆக்கி கொள்ளிடம் எங்கள் ஊருக்கு வருகிறது. வீராணம் ஏரி ஒன்று இருக்கிறது, வீர நாராயணபுரம் ஏரி. அந்த ஏரியில் இருந்தும் இங்கே காவேரியின் துணை ஆறுகள் வெள்ளாறு, கொள்ளிடம். அந்த காவிரியில் கொள்ளிடத்தில் இருந்து எங்கள் பகுதிக்கு அந்த நதி, அதாவது சிற்றாறு என்று சொல்லலாம், இல்ல வாய்க்கால், காஞ்ச வாய்க்கால்,
0: கணவாய்கள் என்று எங்களுடைய வானொலி இந்த தொடக்கம். அந்த பொன்னியின் செல்வன் கதையில இந்த வீரநாராயண எல்லாம் வருகின்றது. அந்த அதை பற்றிய கதை, பொன்னியின் செல்வன் கல்கியிலே வந்த கதை, அதை தொடர்ந்து ஒரு ஒரு பல்கலைக்கழகமானது எங்களுக்கு தந்து கொண்டிருக்க 1வது பாகம் என்று சென்றது. கேட்டீர்களா?
1: பொன்னியின் செல்வம் கதைகள் எல்லாம் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக
0: நீண்ட பயணம் செய்தது கல்கியிலே, அந்த இது கல்கியிலே வந்த கதை இல்லையா,
1: எல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க ஊர்கள் இங்கே சிதம்பரத்தை சுற்றி உள்ள ஊர்கள்.
0: அடுத்த அடுத்த அத்தியாயங்களே அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து வருவார்கள். நல்லது கார்த்திகேயன் ஐயா, நான் நினைப்பேன் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டிருந்தேன். மகளோடு நான் சற்று என்னோட கொஞ்சம் அசௌகரியமா இருக்கின்றார், என்ன உண்டாரோ அவரையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்னையும் நான் அதிகாலை நான் 6 மணிக்கு இங்க காற்றலைக்கு வந்தேன், இரவு 3 மணி நான் தூங்குவது. என்னுடைய நேரங்களும் இப்பொழுது இதிலே வருவதால் இடையூறு ஏற்படுது. என்னுடைய வயதுக்கும் என்னுடைய சக்தியை நான் இழக்க கூடாது. இந்த காலத்திலே ஓய்வு தேவை. நல்லது நீங்கள் காற்றலையில் வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கும், பாடலை தந்ததுக்கு. அன்பு உறவு ஒருவர் இறுதி நேரத்தில் வந்தார், வளமை போல் வருவது போல் என்று எண்ணி இல்லை இன்று பாடுவோர் பாடலாம். நான் நீண்ட நேரம் இருந்து விட்டேன், மீண்டும் நாளை உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நேர் நேரத்திற்கு வருவேன். கதம்பும் எப்படியோ மகளோட நிலையை பொறுத்து தான் வரும். மகளுக்கு சரியான ஓய்வு தேவைப்படுகிறது, அவளுக்கு கொஞ்சம் என்னென்னு தெரியவில்லை. நல்லது, நன்றி கார்த்திகேயன். சில தகவல்களையும் தந்து ஒரு பாடலையும் இனிமையாக பாடி சென்றீர்கள். உங்கள் பாடல் நாளை பாடினோர் பாடல் நிகழ்வு வரும். அன்பு உறவு அழைத்திருந்தார், அவரை எனக்கு எடுக்க முடியாது, எடுத்தால் மீண்டும் நேரங்கள் போய்விடும். நேரத்தை கணக்கிட்டு நாங்கள் நீங்கள் சொன்னீர்கள் அந்த நியதி கட்டளை கட்டுப்பாடு ஒழுக்கம் என்று சொல்லி, நேரம் தவறாமையும் ஒரு ஒழுக்கம், நேரத்துக்கு செல்வதும் ஒரு ஒழுக்கம், அந்த வகையில் இன்று நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி கார்த்திகேயன் ஐயா, மீண்டும் நாங்கள் நன்றி வணக்கம். அந்த உறவுல இது முனியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் கதம்பம் அல்ல, இது வந்து பாடுவோர் பாடலான் நிகழ்வு. பாடுவோர் பாடலான் நிகழ்வுக்கு வந்து முன்னேற்பாடாக வந்து இவ்வளவு 18 உறவுகள் வந்து இணைந்து பாடல்களை பாடி காட்டி தங்களுடைய சிறப்புகள் நாளை பற்றி பகிர்ந்து கலந்து உரையாடி கொண்டு சென்ற பொழுது உங்களுடைய நேரம் இப்போது 11:57. இந்த 3 நிமிடங்களில் நீங்கள் நள்ளிரவை தொடப்போகிறீர்கள். எனக்கு இந்த 3 நிமிடங்களில் 2:30 மணி அதாவது பிற்பகலாக இனிமேல் தான் எல்லோருடைய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதனால் இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு காற்றலையிலிருந்து விடுபட்டு மற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து வரும் அவற்றை கேட்டு மகளும் கண்டு கூறிக்கொண்டு காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம்.

0: கேக்குறேன்டா கேக்குறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கட்டா அது வரலாறு. வரலாறு நான் இடம்
1: பிடிக்கிறேன்.
0: அசிங்கப்படுத்தாத போ.
2: ஒரு பஸ்ல ஏறாத
3: அப்பா, நம்மள இடம் இருக்கு.
0: நம்ம இன்னைக்கு உட்காந்தோம்
4: சீட் தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா
0: முழங்கால் சத்தம் தான் உட்காரலாம். தெரியா தெரியுதா? நாங்க எல்லாம் கரும் சிரித்த எப்பயுமே
5: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
6: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
5: MTR F

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணக்கம் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டிக் கொண்டு இன்று கதம்பத்தில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அதோடு எப்படி என்றால் இந்த காதலை பற்றி கொஞ்சம் பேசலாம். காதல் என்றால் என்ன? காதல் வந்தால் என்ன செய்யும்? காதல் வந்தால் மனிதனுக்கு என்ன நல்லதை செய்யும், என்ன கேடை என்ன கெட்டதை செய்யும்? தயங்காமல் பேச வேண்டும். அதாவது காதல் என்பதற்கு பேசுவதற்கு பயப்படக்கூடாது. நீங்கள் அதாவது உங்களுடைய ஐயையோ இது என்ன பற்றி கேட்குறாங்களோ, என்ன ஏதாவது நேச்சிருவாங்க அப்படின்னு இல்லை. இது உங்களுடைய கருத்து. அதாவது நீங்கள் பார்த்தறிந்தது, கேட்டறிந்தது, மற்றது உங்களுக்குள்ளே ஏற்பட்டு நீங்கள் உணர்ந்து கொண்டது, இவற்றை தான் நாங்கள் பேச போகிறோம். இதில் எந்த தயக்கமும் தேவையில்லை. சரளமாக வந்து நீங்கள் இதை பற்றி விளங்கப்படுது. அதாவது அந்த காதல் என்றால் என்ன, அது அன்பு என்று சொல்லுவீங்க எடுத்தோடனே. அது எங்களுக்கு தெரியுது. அது அதனால் முதல்ல ஒரு கண்ணன் பாட்டு எடுத்து வந்துவிட்டு நான் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலும் கேட்கலாம். நேரம் சரியாக 11:05, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:35. இங்கே பின்னிரவாகிவிட்டது. அதாவது அதிகாலை வந்து விட்டது. 12 தாண்டி, அதான் அடிக்கடி சொல்லுவேன்ல, 12 பேய் வருமன்வாங்க. பேய் வந்து போகிற நேரம் இது. அதனால் பயப்படாமல் எல்லோரும் காற்றடைக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு பாடல், கண்ணன் பாடலை கேட்கலாமா? அதைத் தொடர்ந்து நீங்கள் காற்றடையை இணைந்து கொள்ளலாம்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 11:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக 1:40 இந்த காதலை பற்றி இன்றைக்கு பேச போகிறோம். நீங்கள் எடுத்து வர்ற பாடலும் காதல் என்று தொடங்க வேணும். இப்போ எல்லாருக்கும் அது ஒரு இப்படி ஒரு சட்டம், காதல் சட்டம் ஒன்று வச்சாச்சு உங்களுக்கு இன்றைக்கு. சரியா, காதல் என்றால் என்ன, காதல் எப்படி உருவாகிறது, காதல் வந்தால் நல்லது கெட்டது இருக்கிறதா, அதை அனுபவித்தவர்கள் யார், அனுபவிக்கிறவர்கள் யார், நீங்கள் அனுபவிச்சோன்னு சொல்லலை, நீங்கள் அனுபவித்தது நீங்கள் சொல்ல போகிறது இல்லை யாரும் வெளிப்படையாக. இந்த காதல் வந்தால் என்ன செய்யும் இந்த மனிதனை, அதை முதல்ல நீங்கள் அறிஞ்சிக்கணும். அதுக்காண்டி டாக்டர்கிட்ட போகாதீங்க. காதல் வந்தால் ஒரு மனிதன் என்ன ஆவான், என்ன செய்யும், எப்படி அவன் நடைமுறை எப்படி இருக்கும், இவற்றையெல்லாம் ஆராயலாம். வாய் திறந்து பேசாமல் மௌனமாக இருக்காதீங்கோ. இதை பற்றி இதெல்லாம் பேசுனா சரியில்லை, பேசக்கூடாது என்று ஒரு தன்மை யாருக்கும் வரக்கூடாது. ஏனென்றால் இதையெல்லாம் பேச வேண்டும், நல்ல முறையில் பேச வேண்டும். சரியா, சரி. இங்கே எங்களுடைய ஒரு அன்பு உறவு இணைகிற காதலை பற்றி தெரியுமோ தெரியல, சரி, அவரையும் முதல்ல இணைச்சு கொள்ளலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன். வணக்கம். வணக்கம் ஸ்ரீனிவாசன்.
1: வணக்கம். வணக்கம். நல்ல தலைப்பு, சூப்பர் பாட்டு, நல்ல சிறப்பா, மகிழ்ச்சியா, தித்திப்பா.
0: வணக்கம் தில்லை ஸ்ரீனிவாசன். உங்களோட வாய்ஸ் வர இல்லையே, நீங்க பேசாம இருக்கீங்க அல்லாட்டி. எங்க பேசுங்க பாருங்க.
1: நான் பேசுறேன். வணக்கம். வணக்கம்.
0: நல்லா பேசு.
1: மகிழ்ச்சியா, புன்னகையா, சிறப்பா, தித்திப்பா, புன்னகை மன்னனா, புன்னகை ஸ்ரீனிவாசனா இருக்கிறேன்.
0: காதல்
1: வந்தா என்ன செய்யும், என்ன செய்யாது, கண்ணன் வந்தானா, நல்ல பாட்டு.
0: காதல் காதல் என்று சொல்ல கண்ணன் வந்தானா,
1: கண்ணன் வந்தானா,
0: முதல்ல முதல்ல காதல் என்று தொடங்குற ஒரு பாடல் சொல்லுங்க உங்க விருப்பமா.
1: காதல், காதலா, காதலா, காதலின் காதலா, அது மாதிரி தெரியலமா. சூரியவம்சம் படத்துல இருந்து
0: காதலா,
1: காதலா, காதலா. காதல்ங்கிறது ஒரு அருமையான உணர்வு, எல்லோருக்குமே அது வரும், நிச்சயமா அனுபவிக்கணும் அந்த உணர்வை. அப்பா திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்க, ஐயோ நம்ம வேலையில இருக்கோம், ஆசிரியரா இருக்கோம், அப்படிலாம் நினைக்க கூடாது. பலதரப்பட்ட உயிரினங்களின் முதல் மொழியே அன்பு மொழி தான்.
0: அன்பு மொழி, காதல் மொழி.
1: அன்பு மொழியை வந்து, காதல் மொழியை வந்து உணரணும், உணர்ந்து ரசிக்கணும். அது ஒரு வரைமுறைக்குள்ள இருக்கணும். காதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு நல்ல உணர்வு. அந்த உணர்வை அனுபவிக்கணும். பிறருக்கும் துன்பம் வரக்கூடாது, நம்மளுக்கும் துன்பம் வரக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய கருத்து. அது வந்தா என்ன என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா, தொந்தரவு பசிக்காது, வேலையில் கவனம் போடாது, யார நினைக்கிறோமோ அவங்களே பாக்கலாம் போல இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு குணாதிசயம். அந்த குணாதிசயத்தை நிச்சயமா எல்லோரும் அனுபவிச்சிருப்பாங்க வாழ்க்கையில. அனுபவிக்கணும், தவிர எதுவும் இல்லை. வரைமுறைக்குட்பட்டதா இருக்கணும், வரம்பு மீறிய காதலா இருக்கக்கூடாது. என் மாணவர்கள்ட்டே அதான் நான் சொல்லுவேன். படிங்கப்பா, 1 to 8 எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறீங்க, நிறைய படங்களை பாக்குறீங்க, விஷுவலா நிறைய காட்சி பொருட்கள் நிறைய நீங்க கண்களால் தெரியுது நாங்க சொல்றதை விட. ஏதா இருந்தாலுமே ஒரு வரைமுறைக்குட்பட்டதா இருந்தாதான் விரும்பப்படும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. என்ன சார் இப்படி சொல்ல அப்படின்னு பையனை சொல்லுவானோ, சாரி யாரையும் காதலிக்க விடுங்க, நல்லா அனுபவப்பட்டாரு போல இருக்குமா.
0: எல்லாத்தையுமே
1: ஒண்ணும் இல்லடா தம்பி, நான் ஒண்ணும் டின்னு கட்டல, ஒரு அனுபவம் தான். நம்ம முதல்ல ஒரு 10 ரூபாய் பணத்தை சேர்க்கறதுக்கு குறிக்கோளா இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் பார்க்காத காதலா இருந்தது.
0: நிச்சயம்.
1: சும்மா கைகளை மட்டும் காட்டிக்கொண்டு சிரிப்பை மட்டும் புன்னகையை மட்டும் கண்ணை மட்டும் பார்த்த காதலா இருந்தது தெய்வீக காதல் அது. இந்த காலத்து காதல்னாண்ட தம்பி, நீ சம்பாதிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா உன்ன விட்டு இன்னொருத்தனை பார்த்துட்டு அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு ஓடிடு.
0: அதுதான் அந்த இங்க இந்த இப்பத்திய காதல் சொல்லுங்க.
1: இப்பத்திய காதல், இப்பத்திய காதல் இனக்க வரிச்சுதான்டா தம்பி. உங்களுக்கு எல்லாம் ஒரு இனம் புரியாது. ஒரு 25 வயசுக்கு மேல வர்றதுதான் உண்மையான காதல். எதையுமே எதிர்பார்க்காது. சோகத்துல கூட உங்களுக்கு துணி நிற்கும். போட்டு இல்லைன்னு சொன்னாலும் உங்க கூட நிக்கும். அதுதான் உண்மை காதல்.
0: ஒரு நிமிஷம் தாரீங்களா, உங்களை பற்றி ஒரு பெருமையா ஒன்று சொல்ல. இவ்வளவு நாளைக்குலயும் ஸ்ரீனிவாசன் இன்றைக்கு தான் பொறுப்பா பேசி இருக்கிறார். அதுதான் உண்மை. இது பொய் இல்ல ஸ்ரீனிவாசன். நீங்க இவ்வளவு நாளும் வந்து பேசினதுக்குள்ள இன்னைக்கு தான் பொறுப்பா சரியா நீங்க பேசிட்டு போறீங்க. அனுபவம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி நல்ல விளக்கம் கொடுக்குறீங்க. நீங்க ஒரு வாத்தியார்ன்றதையும் புலப்படுத்துறீங்க. சரி, மிச்சத்தை எடுத்து வாங்க.
1: அப்போ வந்து நம்ம வந்து இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் தம்பி நம்மகிட்ட பொருள் இருக்க வரைக்கும் தான் நம்மள விரும்புது.
0: பொறுமையாக இந்த விளக்கம்
1: கொடுக்கறீங்க. நல்ல உணர்வு, அதுக்காக பயப்படக்கூடாது. நம்ம காதலிச்சிட்டோம்னு பயப்படக்கூடாது. சரி, நம்மள வந்து சேர்த்து வைப்பாங்கன்னு நினைச்சுக்கணும். நல்லபடியா அவங்க வீட்டுல போய் என்ன செய்யணும், இந்த மாதிரி என் சூழ்நிலை உங்க பொண்ண தருவீங்களான்னு போய் கேக்குறது ஒரு நல்ல முடிவை பெற்று தரும். மத்தியில நம்மளுக்கு நல்ல
0: இன்னொரு கேள்வி, இந்த காதல் எந்த எந்த வயசுல வரும்? அது இப்ப என்னுடைய
1: எந்தெந்த வயசுல வரும்னு பாத்தீங்கன்னா, பாலின சுரப்பிகள் எல்லாம் 12 வயசுல எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது. வாலிபர் ஆரம்பிச்சிடும் நம்ம. 13 வயதுல ஒரு எட்டாம் வகுப்பு தாண்டும் போது 13 பருவத்துல இந்த பெண்களா இருந்தா பூ பெய்துறாங்க, ஆண்களா இருந்தா மீசை முளைக்கக்கூடிய பருவத்துல இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. பள்ளிகள்ல சமுதாயங்கள்ல ஒரு நல்ல ஒரு கைடு மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா பையன் கேட்டுப்பான். எதுலயும் போய் மாட்ட மாட்டான். சின்ன வயசுல எங்களுக்கும் ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லி அவனை வந்து நல்வழிப்படுத்தணும்னு வச்சுக்க அவன் புரிஞ்சுப்பான். இது வந்து போலி, இது உண்மை. அப்ப 25 வயசுக்கு மேல உங்க அப்பா அம்மா முதல்ல காதலிடா, படிப்பு முதல்ல காதலி,
0: முதல் காதல் எந்த வயசுல வந்தது உங்களுக்கு?
1: 10 வகுப்பு படிக்கும் போது வந்தது.
0: அது எத்தனை வயசு இருக்கு எனக்கு?
1: 15-16 வயசு.
0: ஓ, 15. அதான் ஏதோ ஒரு
1: அந்த காதல் வந்து ஒரு இனக்கவர்ச்சியின் மீது வந்த காதல். அப்புறம் நம்ம பொறுப்பை உணர்ந்த பிறகு அந்த காதல் எங்கேயோ ஓடி போயிடுச்சு.
0: சரி,
1: ஓடி போயிடுச்சு. அப்ப வந்து அவங்க பசங்களே சொல்லுவாங்க, நீங்க நிறைய சம்பாதிங்களாம், அப்பா அம்மாவை காதலிங்க, சொல்லி கொடுக்கக்கூடிய புத்தகங்களை காதலிங்க, பாட புத்தகங்களை காதலிங்க, பொருட்களை காதலிங்க, அதுல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் உங்களை நிறைய சம்பாதிக்க வச்சதுன்னா உங்களை சுத்தி 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்கும். நீங்க இந்த சின்ன வயசுல காலேஜ் படிக்கும் போதோ அப்படி ஆசைப்பட்டு போனீங்கன்னா குழந்தைதான் பிறக்கும், வேற எதுவும் ஆகாதுன்னு அருமையா அன்பா நல்லபடியா சொன்னதெல்லாம் உண்டு நிறைய
0: பசங்கள்கிட்ட.
1: இதுதான்பா உண்மையா. 25 வயசுக்கு மேல வர்றதுதான் உண்மை காதல்.
0: நல்ல கருத்துக்களை சொன்னீங்க ஸ்ரீனிவாசன். நீங்க மீண்டும் இணைஞ்சு மிச்ச கருத்துக்களை எடுத்து வரலாம். அடுத்த அன்பு உறவை நான்
1: சொல்றேன். ஒரு பாட்டு மட்டும் சொல்லிடுறேன்.
0: அந்த பாட்டு தான் நான் எழுதிட்டேனே, காதலா காதலா.
1: வெள்ளைச்சாமி மாமாவையும் சேர்த்துங்க.
0: எப்ப வருவாங்க அவங்க?
1: இன்னைக்கு நான் அவங்க இடத்துல இல்ல, நான் ஸ்கூல்ல இருக்கிறேன்.
0: சரி, அவங்கள ஆனா நீங்க உங்களோட இலக்கத்துல தானே அவங்க வராங்க, அவங்களை அழைக்க சொல்லுங்க இந்த இலக்கத்துக்கு.
1: சரிங்க சரிங்க சரிங்கம்மா. சரி,
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: பேசுனீங்க, நன்றி, சிறப்பு. எங்க அடுத்து எங்களுடைய ரதீஷ், வணக்கம். வணக்கம் ரதீஷ்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: இவ்வளவு நாள நீங்க யாருக்கு வராத குறைவு, காதலன்றோன்னு ஓடி வந்துட்டீங்க, சூப்பர்.
2: அது நிறைய காதலிச்சிருக்கு,
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். இதத்தான் எனக்கு தேவை.
2: ஆனா என்ன, ஆனா நான் காதலிச்சிருக்கேன் நிறைய. அது நான் காதலிச்ச பொம்பளைங்களு கவனமா இல்லாம போயிட்டேன், கவனிக்காம.
0: அவங்க பொம்பளைங்கள கவனிக்கல, நீங்க மட்டும் காதலிச்சிருக்கீங்க, அப்படியா?
2: ஆமா, அப்படிதான். நம்ம இப்ப ஒரு திரைப்படங்கள் எல்லாம் பிடிச்ச நடிகர் நடிகன் நடிகை எல்லாம் நம்ம காதலிக்கீங்களா?
0: அதெல்லாம் ஒரு, அது ஒரு தனிப்பட்ட ஒரு வித்தியாசமான காதல். அது அந்த காதல்ல விழாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நடிகரை நடிகையை நடிகர்களை பார்த்து
2: உங்களோட கேக்குறேன், நீங்க திரைப்படங்கள்ல யார காதலிச்சிருக்கு?
0: நான் முந்தியெல்லாம் சின்ன வயசுல படிக்கிற காலத்துல எல்லாம் காதலிக்கல நடிகர்களை. ஆனா இப்ப இப்ப இப்ப இருக்கும் போது மம்மூட்டிய காதலிக்கிறேன்னு
2: சொல்லலாம்.
0: நடிகர்களுடைய அந்த நடிப்பு, அதைத்தான் நாங்கள் விரும்புறோம் இல்லையா, நடிப்பு. அதே போல இன்னொரு இல்ல, அதே போல இன்னொரு பையன் அந்த அவருடைய எனக்கு அந்த பேர் வரையில, அவர் ஒரு டைரக்டராயும் இருக்கிறார், நடிகராயும் இருக்கிறார். அந்த என்ன பேரண்டே வருதில்லை, அந்த பையனுடைய நடிப்பும் உண்மையா ஒரு ஒரு பிடித்தமான ஒரு நடிப்பு. நான் கண்டுபிடிச்சிட்டு
2: சொல்றேன்.
0: இல்லை இல்லை இல்லை, ஒரு ஒரு அது வந்து ஒரு விஜயகுமார் அவருடைய மகள் நடிச்சிருப்பார் எங்களுடைய அந்த படத்துல. அவர் கடைசியில அவர் அந்த தியேட்டர்லயே இறந்து போகிறார், அந்த கடிதங்கள் எல்லாம் பறக்கும். அந்த அது அவர் யார் என்று நான் புலப்படுத்துவதற்கு சொல்லுகிறேன், அந்த பேர் எனக்கு சரியா வருது இல்லை. அவருடைய சில படங்களை நான் பார்த்திருக்கிறேன். மற்றது அடுத்தது வந்து
2: இப்போ ஒரு அண்ணன் சொல்லிட்டு ஒரு சில காதலிக்கிற அது கேட்டப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்து என்னுடைய காதல்ல கண்ணு கண்ணு காட்டி கை காட்டி எப்படி எல்லாம் காதலிச்ச ஒரு காலம் இருந்தது.
0: அந்த காலம், ஆமா ஆமா.
2: அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்ன அப்படி கண்ணு கை கால் எல்லாம் காட்டி காதலிச்சிருக்கு.
0: கை கால்
2: கடைசியில கடைசியில கடைசியில கையே கையே காட்டிட்டு டாடா பை பைன்னு சொல்லிட்டு
0: போயிருச்சு.
2: முன்னாடி
0: வீடு, அது சகஜம் தான், எல்லாருக்கும் அந்த முன்னாடி வீட்டுல ஏதோ ஒரு கவச்சி இருந்தா.
2: அந்த பொண்ணுக்கு முறைச்ச அது எப்படி சொல்லும், முறை மாமன்ல
0: முறை மாமனை கட்டி கொண்டார் இல்லையா,
2: கட்டிட்டு கட்டுறதுக்கு கட்ட போற. அப்ப எங்கிட்ட சொன்ன ரதீஷ், நான் இப்படி கல்யாணம் பண்ண போறேன் முறை மாமன, நமக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு வாழ்வு இருந்தா அதுல கல்யாணம் பண்ணலாம், எங்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு எல்லாம்
0: சொல்லிட்டேன். நான் வந்திருந்த போது கூட, நான் வந்திருந்த போது கூட நான் அவ பார்த்தன் போல இருக்குது அந்த வீட்டுல.
2: இல்ல பாக்க, அது இங்க இல்ல, இந்த கேரளாவில் இல்ல
0: இல்லையா. கதையை விட்டு பார்த்தானுங்க, இப்படி
2: என்ன பயந்து என்ன பயந்து ஓடி போயிருக்கோ தெரியாது.
0: கேரளாவில இல்ல, அப்ப நான் ஒரு கதை விட்டு பார்த்தேன். உங்களோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற யாரோ எனக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாங்களா? இல்ல, சரி சரி. அவங்க
2: அதுக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஒரு குழந்தையாச்சு.
0: அப்ப அந்த ஒரு அந்த பூ, அந்த அதாவது அந்த அந்த நியூஸ் பேப்பர்ல எழுதி எழுதி கொடுத்தது அது யாரு அந்த காலத்துல?
2: ஐயோ, எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க.
0: நிமித்தம் அவக்கு முடியாம இருந்திருக்கும் அந்த வீட்டுல இருந்து அது நிறைவேறாம இருந்திருக்கும். அத அவ அழகாக சொல்லிட்டான மனசுல உண்மையா அந்த காதல்.
2: இப்போ காதலிக்கிறது வந்து ஆம்பளைங்களோட கையில காசு இருக்கிறத பத்தி எல்லாம் யோசிச்சு ஏதாவது நல்ல ஜோபு வீடு அதெல்லாம் பார்த்துதான் காதலிக்கிறாங்க சொல்லுது. ஆனா அதுல அதுல ஒரு காரணம் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது.
0: இப்ப வந்து
2: எல்லாத்துக்கும் விலை அதிகமா இருக்கு, கடையில எல்லாம் போனா அப்போ ஒண்ணும் இல்லாத ஒரு ஆளை காதலிச்சு கல்யாணம் பண்ணனா அது சண்டை தான் வரும் கடைசியில. என்ன என்ன அப்படி ஒரு நம்பிக்கையிலதான் பொம்பளைங்களு அப்படி ஒரு நினைப்புலதான் நல்லா இப்படி எல்லாம் காசு இருக்கிற ஆளுகளை பார்த்து கல்யாணம் பண்ற நான் நினைக்கிறேன்.
0: தெரியாது எதிர்பார்ப்போட காதலிக்கிறது வந்து தவறுன்னு சொல்றீங்களா நீங்க பெண்களுக்கு?
2: எப்படி
0: இல்ல இப்ப காசு அதை எதிர்பார்த்து விட்டு காசு இருந்தால்தான் காதலிக்கலாம் ரெண்டு எண்ணுற பெண்கள் அது தவறு சொல்றீங்களா நீங்க?
2: இல்ல இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லையே, அதெல்லாம் அவரோட இஷ்டம், நம்ம அதுல எல்லாம் ஒண்ணும் சொல்ல
0: முடியாது. ஏனென்றால் சில சில வீட்டுல சரியான கஷ்டமாக இருந்திருக்கும், புரிந்ததா? அந்த கஷ்டம் தீர்றதுக்கு காதலும் வரும், அந்த கஷ்டமும் தீர வேணும்ன்னும் போது ஒரு பெண் சரி கொஞ்சம் பணம் உள்ளவனா பார்த்து கட்டினா என்னுடைய கஷ்டம் வீட்டு எங்கட வீட்டுடைய கஷ்டம் தீரும் என்பதை சிந்திச்சிருப்பாள் சில நேரம். அப்படி ஒரு காதலும் இருக்கிறது. அப்ப அதை நாங்க தவறான
2: அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணும் போதும் சில பக்கத்து வீட்டு உள்ள ஆளுகள் நினைக்கும் ஓ அவ்வளவு பணக்காரன் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிருச்சு அப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா பணக்காரன் கல்யாணம் பண்ணனாலும் ஏழையான ஆளை கல்யாணம் பண்ணாலும் சண்டை எல்லா இடத்துலயும் இருக்கும், அது உண்மைதானே சொன்னது?
0: இப்ப உங்க இல்ல உண்மைதானா இருக்கட்டும், உங்களோட வீட்டுல இருக்கா சண்டை அது சொல்லுங்க.
2: அது இல்ல சண்டை இல்லாத வீடு எங்க
0: இருக்கு? தமிழ் பழங்குறது பிழையா போச்சு உங்களுக்கு, எங்க இருக்கப்பா சண்டை இல்லாத?
2: சண்டை இல்லாத ஒரு ஒரு ஃபேமிலியில சண்டை இல்லாத ஃபேமிலி இருக்காது.
0: நிச்சயம்
2: இருக்கு, இருக்கும்.
0: உண்மை உண்மை.
2: அது காசு இருந்தாலும் சரி காசு இல்லாம இருந்தாலும் சரி, காசு இருந்தா அதிகம் சண்டை வரும் நினைக்கிறேன்.
0: காசு இருந்தா அதிகம் சண்டை வரும், காசு இல்லாட்டியும் அதிகம் சண்டை வரும். காசு இருந்தால் மனைவி என்ன நினைப்பா? காசு இருக்குன்னு இவர் ஏதாவது செய்யலாம் போகலாம் எங்கேயும் அந்த ஒரு சந்தேகம் ஒரு மனைவிக்கு வரும். காசு இல்லை என்றாலும் சண்டை வரும் எப்படி என்றா அது இவர் தப்பு பண்ணுவாருண்டு இல்ல ஏன்னப்பா காசு இல்லாம இதுக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லி ஏதாவது வார்த்தையை விட்டோம்னா அந்த வார்த்தையில ஏதோ சண்டை வரும். அதுதான் காசு இருந்தால்
2: எல்லாமே ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போகணும்ல வாழ்க்கை.
0: மேலும் அதாவது சொல்லுவார்கள் இல்ல நெருப்பின் மேல் நடப்பது போலதான் திருமணத்துக்கு பின் ஆணோ பொண்ணோ வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும்.
2: அப்ப திருமணத்துக்கு முன்னாடி நெருப்புக்கு மேல இல்லாட்டி எங்க போகும்?
0: அதுக்கு முதல் எங்களுக்கு ஜாலி அதைத்தான் சொல்றாங்க, ரெட்டை கட்டி பறக்கிறது போலதான்
2: ஐஸ்ல ஐஸ்ல நடக்கிற மாதிரி இருக்கு.
0: ஐஸ்ல அதுலயும் கவனமா இல்ல நாங்க நடக்கணும், அது தச்சுல விழுந்துட்டோம்டா உயிர் போற அளவுக்கும் இருக்கும். அதாவது ரெட்டை கட்டி நாங்க பறக்கிற மாதிரி சுதந்திரம் தான் இருக்கும் முதல் திருமணத்துக்கு முதல். தாய் தந்தையரிடம் இருக்கும் போது இருக்கிற சுதந்திரமும் சந்தோஷமும் எந்த பிள்ளைகளுக்கும் திருமணத்துக்கு பிறகு கிடைப்பதில்லை என்று நான் சொல்ல வருகிறேன். ஆனா சில வீடுகள்ல இருக்கிறது சுதந்திரம் சந்தோஷம் எல்லாம்.
2: நூறுல அஞ்சு வீட்டுல தான் இருக்கு அப்படி?
0: அஞ்சு இல்ல 25 வீதம் இருக்கிறது. 25 வீதம் இருக்கிறது. 75 வீதம் இப்ப பாக்குறதுக்கு எல்லாம் யாரு கேட்டாலும் அங்க குடும்பத்துல எந்த இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையைத்தான் சொல்லுகிறார்கள், நிம்மதி இல்லை என்கிறார்கள். அதுதான் ஏனென்றே தெரியவில்லை. ஆனா அந்த காலத்துல சந்தோஷமா இருந்தார்கள் திருமணத்துக்கு பிறகு எல்லோரும்.
2: சில ஆம்பளைங்களா இருந்தாலும் பொம்பளைங்களா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேருக்கு பைத்தியம் வரும்.
0: பைத்தியம் வரும்
2: உண்மையா நடந்திருக்கு?
0: நிச்சயம் நிச்சயம் பைத்தியம் வரும். என்ன செய்வதென்று அறியாம வரும் சொல்லி அதை ஏனென்றால் ராதேஷ் வெளிவிட்டு சொல்ல முடியாத வேதனை மனதில் அடங்கி இருக்கும் யார்கிட்ட சொன்னாலும். இப்ப என்ன இந்த காலத்துல இருக்கிற மக்கள் என்ன செய்யறார்கள் தெரியுமா? வேதனையை சொன்ன உடனே அங்கால அடுத்த பக்கத்துல போய் ஐயோட ஆண்டு மற்றவனுக்கு சொல்லி சிரிக்கிறார்கள். அப்ப அதை சொல்லாமலே அடக்கிறது அடக்கி கொள்கிறார். அதுக்குத்தான் ஒரு நல்ல நண்பன் வேணும் என்று சொல்லுவது ஒரு மனிதனுடைய இன்ப துன்பங்களை துன்பங்களை சொல்லி சிரிப்பதற்கும் சந்தோஷமாக அனுபவிப்பதற்கும், மற்றது துன்பங்களை சொல்லி ஆறி அரவணைத்து ஒரு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு நல்ல நண்பன் தேவை. அதாவது உங்கள்ட்ட நான்
2: சொன்னேன்,
0: ஓ நண்பியும் வேணும். இப்ப ஆணுக்கு ஒரு நண்பியும் கிடைக்கலாம் இல்ல, உண்மையா தான், ஒரு நண்பி, நல்ல நண்பியும் கிடைக்கலாம் ஆறுதல் சொல்வதற்கு, பாசமாய் இருப்பதற்கு, சரி கவலைப்பட வேணாம்னு சொல்வதற்கு. அந்த நண்பன் நண்பிக்குள்ள அது வயசு வித்தியாசமே தேவையில்லை, அந்த வயதுல தேவையென்று இல்லை, அது வயசு நாங்கள் பார்க்க முடியாது, ஆறுதல் சொல்வதற்கு உண்மையா அதுதான் தேவை. சரி, அப்ப உங்களுடைய காதல் பாட்டு என்ன,
2: என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற?
0: இல்ல காதல் ரெண்டு, காதல் காதல் ரெண்டு வரணும் இன்றைக்கு.
2: அப்படி வரணுமா?
0: காதல் ரெண்டு,
2: காதல் இல்ல இதுல, காதலன் இல்ல இல்ல, அவேஷ் அன்பிகி திரைப்படத்துல காதலா காதலா
0: காதலா காதலா. அது நல்ல ஒரு பாடல்.
2: இல்லடி உருவசி உரு மற்ற இதிலும் இருக்குது, மற்ற நம்ம காதலன் திரைப்படத்துல இருக்குது. அப்படில
0: என்னது
2: காதலிக்கும் பொண்ணுங்களை ஹட்டு நிட்டுனா சின்ன தங்கம் கூட தரந்தானே.
0: சரி, இது காதலா காதலா வந்து வரலாம். காதலா காதலா
2: காதல நல்லா பாத்து அவேஷம்.
0: இதுல பேசுவதற்கு நீங்க பேசுனீங்க, அவர் பேசினார், ஒரு அருமையான பேச்சு, மற்றவர்களுக்கு உதவுகிறது. அது சில வேளையில இப்ப நீங்க துணிவா வந்து நீங்க உங்களுடைய சொல்ல வேண்டியதை சொன்னீர்கள். சில பேர் சொல்ல தாங்கள் அனுபவிச்சதை பார்த்ததை எல்லாம் சொல்லலாம், அவ்வளவுதான்.
2: காதல் விஷயத்துல ஒரு விஷயம் கூட சொல்றேன், ஒரு பொண்ணு என்ன வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பொண்ணு என்ன ஏமாத்திட்டு போனாலும், அதுக்கப்புறம் நானு எல்லா பொம்பளைங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு, எல்லாரும் என்ன ஏமாத்துற ஆளுகள், அதனால காதலிக்க கூடாது நினைச்சிட்டு வீட்டுக்கார எல்லாம் சொன்னபடிதான் இப்ப நான் கல்யாணம் பண்ணி நல்ல குழந்தையாச்சு.
0: ஒரு ஒரு ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்வார்கள். அது வந்து அந்த அது நீங்க சொன்ன சொல்லுக்கு ஒத்து வராது. ஏனென்றால் இப்ப அந்த சோறு அவிஞ்சிட்டு தான் பாக்குறதுக்கு ஒரு சோறு எடுத்து நாங்கள் அமைதி பார்த்தா அவிஞ்சிட்டு என்று கண்டுபிடிப்போம். அதுதான் பதம்
2: பாக்குறேன்.
0: இல்ல அதாவது அது வந்து நல்லதுக்குத்தான் அதை சொல்லப்படுகிறது, அதாவது அவிந்து விட்டது நல்லம். ஆனால் இந்த ஏமாற்றுபவர்கள், நீங்கள் ஒரு ஒரு பெண் தவறு விட்டு விட்டால், அப்படி செய்துட்டால் எல்லா பெண்களும் அப்படி நடப்பார்கள் என்று இல்லை. எல்லா பெண்களும் அநேகமாக இப்ப அப்படித்தான் இருக்கிறார்கள், இருந்தாலும் ஏன் சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்றால், எனது தாய் ஒரு பெண், எனது தங்கை ஒரு பெண், எனது அக்கா ஒரு பெண், அப்படி பெண் வரிசையில் இருந்துதான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லலாம், பாட்டி பூட்டி எல்லாரும். அப்ப நீங்க,
2: நான் வந்து இல்ல அப்படி இல்ல, எல்லா பொம்பளைங்களையும் சொன்னா அப்படியும் அந்த மாதிரி இல்ல, காதலிக்கிற பொம்பளைங்களை மட்டும்தான் சொன்னேன்.
0: ஓ, காதலிக்கிற பெண்களேன்னு சொன்னாலும் அந்த காலத்துல உங்களோட அம்மாவும் காதலிச்சிருக்கலாம், பாட்டியும் காதலிச்சிருக்கலாம், பூட்டியும் காதலிச்சிருக்கலாம், அவங்களும் ஏமாத்தி இருக்கலாம், இல்ல யாரையும் ஏமாத்தாமலும் இருக்கலாம். இல்ல
2: அந்த காலத்தை பத்தி சொல்லு, நமக்கு அனுபவம் உண்டானதுதான் சொன்னது.
0: ஓ இல்ல, நான் சொல்றேன் அப்படி எல்லா பெண்களையும் நீங்க நினைக்க முடியாதுன்றதுதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் தாங்க ரதீஷ், அப்படி இறங்கும் ஒரு அன்பு உறவு. வணக்கம் செந்தில் முருகன், எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம்க்கா, நல்லா இருக்கிறேங்க்கா.
0: நல்லா இருக்கிறீங்களா? நீங்க சரியா, நீங்க நீங்க நல்ல பணக்காரன் போல இருக்க, நல்ல நல்ல பணம் வச்சிருக்கீங்க, காசு வச்சிருக்கீங்க.
3: எந்த காசுக்கா இருக்குது ஏக்கா?
0: இல்ல என்னன்னு நான் ஒரு விஷயத்துல கண்டுபிடிச்சேன், அதுக்குத்தான் இப்ப என்னன்னு சொல்ல போறோம், போறங்க.
3: என்ன
0: செந்தில் முருகன் இப்படி செய்றீங்க நீங்க? இப்ப நீங்க இல்ல, இப்ப நீங்க அழைக்கும் போது நான் ஒரு நம்பரை கட் பண்ணி விட்டேன். அதாவது நீங்க வாட்ஸ்அப்ல வரையல, நார்மல் கால்ல வாரீங்க தெரியாம. அத நான் எடுத்து ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு இடையில நீங்க எவ்வளவு காசு கட்ட வேண்டி வரும் தெரியுமாங்க?
3: தெரியாது எனக்கு,
2: 50 ரூபாய்.
0: அதனால இப்ப வந்தது சரி, இது வாட்ஸ்அப்ல வந்திருக்கீங்க நீங்க. செந்தில் முருகன்
3: ஈரோடு மாவட்டம் மாந்தியூர் சின்னத்தம்பி பாளையத்துல இருக்கிறேங்க.
0: இருக்கிறார். இவர் வந்து நெசவு தொழில் செய்யறவர். இப்ப நீங்க கட்டுறீங்க இல்ல வேட்டி இதெல்லாம்
3: ஒவ்வொரு ஏரியாவில ஒவ்வொரு மாதிரி.
2: இப்போ எல்லா இடத்துலயும் அதிகமா வந்து யூஸ் பண்றது பெர்முடா வேட்டி. இல்ல வேட்டி எல்லாம் கழட்டி வீட்டுல வச்சுட்டு உள்ள இருக்கிற மட்டும்தான் போட்டு போறோம் எல்லா இடத்துலயும்.
0: கொஞ்சம் போறங்க அது என்ன மோடா
2: பெர்முடா பெர்முடா அப்படி சொல்லு.
0: அது என்ன பெர்முடா இன்னைக்குதான் நான் கேள்விப்படுறேன். என்னது
2: அப்படி இருக்குது அப்படி ஒண்ணு இருக்கு டவசரமா இருக்கு அண்டர்வேர் இருக்கு
0: போடுறாங்க.
2: முன்னாடி கூட போனப்போ ஒரு 20 வயசான பொண்ணு வந்து அந்த மாதிரி
0: ஒரு நிமிஷம் வேலைக்கு போகணும் சொல்லுங்க செந்தில் முருகன்.
3: டூர் பாருன்னு
0: பாத்தனே நல்லா குளிச்சிங்களே குற்றாலத்துல இப்படி ஒரு குளிப்பு நான் பார்க்கவே இல்லையே.
3: வெளிநாட்டு பொம்பளைகளும் அதே மாதிரி டயர் போட்டுக்கிட்டு தான்
0: வந்திருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா?
3: நான்
0: பார்த்தேன். எனக்கு இதுதான் தேவை செந்தில் முருகன் வழிபணியா எல்லாம் சொல்லலாம். இப்ப சரி அழகா இருந்ததா அதை பார்க்கும்போது அந்த பொண்ணு
2: அந்த
0: பொண்ணுக்கு அழகா இருந்தது இல்ல அது இல்லையா
3: புதுசா பாக்குறதுக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு இடத்துல கலாச்சாரம் வேற மாதிரி நம்ம ஊருக்கு போட்டுருக்கு இது புதுசா இருக்குதுல்ல.
0: அது உண்மைதான்.
2: தெரியாது எல்லாம் காலநிலையில மாறி போச்சு. இப்போ எப்ப மழை வருது எப்ப காற்று வருது
0: கேட்டுதா செந்தில் முருகன் காத்து வந்து வேட்டிய கொண்டு போயிருவேன்றதுதான் அர்த்தம்.
2: இரவுல எனக்கு வேட்டிதான் நல்ல ஒரு இது
0: சுகமா இருக்கு.
2: புதப்பெல்லாம் இருந்தாலும் புதப்பெல்லாம் எப்படி படுத்து தூங்கினாலும் இந்த வேட்டி எடுத்துதான் போத்தி
0: போத்தி படுக்கிறதா அதாவது நல்ல உண்மையா. சரி இப்ப
2: அப்படி பழகி போச்சு.
0: இப்ப செந்தில் முருகன் கேப்போம் காதல் என்று தொடங்குற பாட்டு சொல்லுங்க செந்தில் முருகன் உங்கள் விருப்பமாக.
3: காதலா? காதல் வந்து
0: காதல் என்று தொடங்குற பாட்டு உங்களுக்கு தான் தெரியுமே நல்ல பாட்டு.
3: கண்ணுக்குள்ள நிக்கிற காதல்,
0: கண்ணுக்குள்ள நிக்கிற காதல். சரி, காதல் அதுல வர்ற வடிவா தர்றேன். கண்ணுக்குள்ள நிக்கிற காதலா? அது என்ன படத்துல? இது நீங்க இடைவெளியை சொல்றீங்களா? இது
3: எங்க பாபா சொன்னதா? அத சொன்னேன்,
0: கண்ணுக்குள்ள நிக்கிற காதல்.
3: அவையதான் சொன்னாங்க பிள்ளைவ, கண்ணுக்குள்ள நிக்கிற காதல். அது எனக்கு டக்குன்னு என்ன வாயில் வர மாட்டேங்குது. காதல் பாட்டுலாம் இருக்குது.
0: சரி, அப்படி அந்த பாடலை எடுக்க முடியாட்டி நான் உங்களுக்கு ஒரு காதல் பாட்டு எடுத்து வரேன். சரியா?
3: சரி, நீங்களே போடுங்க.
0: என்னண்டா, அப்ப நேற்று நீங்க நல்லா நீங்க அனுபவிச்சீங்கல்ல? நீங்க
3: நேற்றுக்கு தண்ணிக்குள்ள தண்ணி குளிக்கிறது ஒரு சுகம் தானே?
0: நிச்சயமா, அதை பார்க்க எங்களுக்கே ஆசையா இருந்தது, பொறாமையா இருந்தது. சரியான
3: போறேன். 5 மணி வரைக்கும் வரவே இல்ல. மீன் சாப்பிட வேண்டியது, திருப்பியும் போய் குளியல் போட வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ரெண்டு நாள் அங்கேயே முடிச்சுட்டேன்.
0: அங்க மீனும் குடுக்குறாங்க, என்ன சுட்டு பொரிச்சு குடுக்குறாங்க, அதாவது அந்த
3: வரத்து. வருஷத்துல 2 டைம் போயாச்சு.
0: எந்த இடம் அது, எந்த இடம்?
4: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் இந்து பாடல்கள். பிரம்மாவை தரிசிக்க சென்ற நாரதர், சுவாமி, கலியுகத்தில் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய சிறந்த விரதம் எது என்று கேட்டார். புரட்டாசி சனிக்கிழமைகளில் வெங்கடேச பெருமாளை நினைத்து அனுஷ்டிக்கும் விரதமே மேலானது என்று பதிலளித்தார். இதன் அடிப்படையில் புரட்டாசி சனியன்று துளசி நீர் பருகி விரதம் மேற்கொள்வர். புளியோதரை, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகிய நைவேத்தியங்களை பெருமாளுக்கு படைப்பர். இந்த விரதம் அனுஷ்டித்தால் கிரகதோஷம் அகலும், ஆயுள் ஆரோக்கியம் கூடும், செல்வ வளம் பெருகும். நினைத்து நிறைவேறவும், குடும்ப பிரச்சனை நோய் நீங்கவும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மாவிளக்கு ஏற்றுவதாக நேர்ந்து கொள்வார்கள். இந்த நேர்த்திக் கடனை செலுத்த திருப்பதி செல்ல தேவையில்லை. புரட்டாசி சனியன்று வீட்டிலேயே பெருமாள் படம் வைத்து மாவிளக்கு ஏற்றலாம். தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு நைவேத்தியம் செய்து வெங்கடேச சோஸ்திரம், 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் ஆகியவற்றை படிக்க வேண்டும். இந்த வழிபாட்டின் போது திருப்பதி பெருமாள் நம் வீட்டுக்கே நேரில் எழுந்து அருள்வதாக ஐதீகம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி அருகிலுள்ள நாராயணபுரத்தை ஆட்சி செய்தவர் தொண்டைமான். இவர் ஒரு நாள் திருப்பதி மலை மீதுள்ள வெங்கடாத்திரிக்கு யானை வேட்டைக்கு சென்றார். வழியில் ஒரு பஞ்சவர்ண கிளியை கண்டார். அந்த தெய்வீக அழகில் ஈடுபட்ட மன்னர் கிளியை பிடிக்க முயன்றார். அந்த கிளி அங்கு வரும் பக்தர்கள் சொல்லும் வெங்கடேசா கோவிந்தா என்ற திருநாமத்தை அடிக்கடி கேட்கும். அதையே திரும்ப திரும்ப சொல்லும். மன்னர் பிடிக்க முயன்றதும் இந்த நாமங்களை சொன்னபடியே பறந்தது. திருப்பதி கோவில் அருகிலுள்ள சுவாமி புஷ்கரணி என்னும் குளக்கரையை அடைந்தது. மன்னரும் விடாமல் சென்றார். கிளியை காணவில்லை. ஆனால் அங்கே வெங்கடேச பெருமாள் வீற்றிருந்தார். பிறகு ஏழுமலையானுக்கு கோவில் கட்டினார். வெங்கடேச பெருமாளுக்கு தினமும் அதிகாலை சுப்பிரபாத சேவை நடக்கும். இந்த சேவையில் வெங்கடேச சுப்பிரபாதம், ஸ்தோத்திரம், பிரபத்தி, மங்களாசாசனம் ஆகியவற்றை தாளபாக்க அன்னமாச்சாரியா வம்சத்தினர் பாடுவர். அதன் பின் கீர்த்தனைகள் பாடப்படும். பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்பவரால் எழுதப்பட்ட சுப்பிரபாதம் கேட்டே பெருமாள் துயில் எழுந்தருகிறார். அப்பொழுது பெருமாளுக்கு பசும்பால், வெண்ணெய், சர்க்கரை கலந்த நைவேத்தியம் படைத்து தீப ஆராதனை நடத்தப்படும். இதற்கு நவநீத ஆரத்தி என்று பெயர். பாடலை கேட்போமா?

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கடினமானதையும் சாதிக்கலாம். ஏதாவது ஒரு கடினமான செயலை தொடங்கும் பொழுது இது முடியுமோ முடியாதோ என்ற சந்தேகம் எழுவது இயற்கை. ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள் அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு தங்களது செய்கையை தொடங்குவார்கள். நடத்த முடியாத செயல்களை கூட நடத்தி காட்டிவிடுவார்கள். தேவனின் அன்பை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சமயம் நெருக்கடியான நிலை ஏற்பட்டது. எதிரிகளுக்கு பயந்து வாழ்கிற சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலையில் இருந்தனர். ஒரு பக்கம் தேவனின் ஆசீர்வாதம், தேசத்தில் செழிப்பு என இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த செழிப்பு எதிரிகளால் அழிக்கப்பட்டது. உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாமல் மக்கள் தவித்தனர். யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கிய சமயத்தில்தான் கிதியோன் என்பவர் கர்த்தர் சந்தித்தார். தேவ ஜனத்தை சத்துருக்களின் வல்லமையில் இருந்து விடுவித்து ஆசீர்வதிப்பதற்காக உன்னை அனுப்புவேன் என்றார். நான் எப்படி இந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியும் அல்லது சமாளிக்க முடியும் என அவர் கலங்கிய போது, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார் கர்த்தர். அதன்படியே அவனுடன் இருந்து வெற்றி பெற்று தந்தார். ஒரு கடினமான செயல் ஆண்டவரின் கிருபையால் சாத்தியமாயிற்று. அன்று கிதியோனுக்கு வாக்கு கொடுத்து நிறைவேற்றி தந்த கர்த்தரிடம், நீங்கள் செய்து வரும் பணிகள், குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களோடு இருந்து வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து மகிழச் செய்வார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு பேச்சு போட்டிக்கோ நேர்முக தேர்வுக்கோ போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவற்றுக்கு புறப்படும் முன்பாக என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதை புத்தகங்களை படித்தோ அனுபவஸ்தர்களிடமிருந்து கேட்டோ தெரிந்து கொண்டிருக்கலாம். இப்படி மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை விட எல்லாவற்றிற்கும் மேலான தேவனை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்று ஒரு முக்கிய விஷயம் தொடர்பாக போகிறேன். என் வாழ்க்கை தலைவிதியை நிர்ணயிக்கும் நேர்முக தேர்வுக்கு செல்ல போகிறேன். நிர்கதியாக கணவன் வீட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட என் சகோதரியின் வாழ்க்கை பிரச்சனையை குறித்து பேசி பிரிந்தவர்களை இணைத்து வைக்கப் போகிறேன். நான் பேச்சு போட்டிக்கு செல்கிறேன். எனக்கு பேசும் வல்லமையையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று ஜெபித்தாலே போதும். வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாக்கில் இறங்கிவிடுவார். பைபிளில் எப்படி பேசுவோம் என்றும் என்னதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி உங்கள் இடத்தில் இருந்து தேவனே பேசுவார், அவரே பதில் அளிப்பார். தேவனின் பதில் சமாதானத்தையும் வெற்றியையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை. இணைந்திருங்கள் ஒரு பாடலுக்காக.

வைகறை நாதத்தில் இனி தொடர்வது ஒரு இஸ்லாமிய பாடல். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு என்பது குறித்து குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை நாம் காணலாம். மனிதர்களே, உங்களை ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். மேலும் அவை இரண்டின் மூலம் உலகின் அமைதியான அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு, மேலும் பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. உங்களில் எவருடைய நற்செயலையும் நான், அதாவது அல்லாஹ், வீணாக்கவே மாட்டேன். அவர் ஆணாயினாயினும் சரி, பெண் ஆயினாயினும் சரி, நீங்கள் ஒருவர் மற்றவரில் இருந்து தோன்றிய ஒரே இனத்தவர்களே. மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆண் ஆயினும் பெண் ஆயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள் கவனத்தில் நுழைவார்கள். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்க மாட்டார்கள். நபிகள் நாயகமும் ஆண் பெண் சமத்துவம் பற்றி கருத்து கூறியுள்ளார். பொதுவான நியதிப்படி ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உள்ளன, பெண்கள் மீது ஆண்களுக்கு சில உரிமைகள் உள்ளதை போல என்பது அவருடைய கருத்தாகும். இனி தொடர்வது பாடல்.

ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு என்பது குறித்து குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை நாம் இப்பொழுது கேட்கலாம். மனிதர்களே, உங்களை ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். மேலும் அவை இரண்டின் மூலம் உலகின் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. மேலும் பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. உங்களில் எவர் நற்செயலையும் நான் வீணாக்கவே மாட்டேன். அவர் ஆணாயினாலும் சரி, பெண்ணாயினும் சரி, நீங்கள் ஒருவர் மற்றவரில் இருந்து தோன்றிய ஒரே இனத்தவர்களே. மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். நபிகள் நாயகமும் ஆண் பெண் சமத்துவம் பற்றி கருத்து சொல்லியுள்ளார். பொதுவாக நியதிப்படி ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உள்ளன, பெண்கள் மீது ஆண்களுக்கு உள்ள சில உரிமைகளைப் போல என்பது அவருடைய கருத்து. அவர் பெண்களுக்கு கூறும் அறிவுரை என்ன? பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் வரையறுத்துள்ளது. இது பற்றிய ஒரு வசனம், நபியே, உம்முடைய மனைவிகள், உம்முடைய புதல்விகள் மற்றும் நம்பிக்கையாளரின் மனைவியர் ஆகியோரிடம் கூறும், அவர்கள் தங்களுடைய துப்பட்டிகளின், அதாவது சேலை முந்தானையை தங்களின் மீது தொங்கவிட்டு கொள்ளட்டும், அதாவது இழுத்து போர்த்து கொள்ளுதல். அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் தொல்லைக்கு ஆளாகாமல் இருப்பதற்குமே இதுவே மிகவும் ஏற்ற முறையாகும். அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கிறான் என்று கூறுகிறது. இணைந்திருங்கள், ஒரு இஸ்லாமிய பாடலையும் நாம் இப்பொழுது கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம். நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். நமது சிந்தனைக்கு, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நாமெல்லாம் தொழிலாளி, சொல்கிறார் குருதேவர். உலகின் முதலாளியாக கடவுள் ஒருவரே இருக்கிறார். நாம் அவருக்கு பணிவிடை செய்யும் ஊழியர்களாக இருக்கவே இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம். பூமியின் நான்கு திசைகளிலும் பயணம் செய்தாலும் உண்மையான தர்மத்தை எங்கும் காண முடியாது. இருப்பது எல்லாம் உங்களின் உள்ளத்திலேயே இருக்கிறது. வீடு கட்டும் போது சாரம் அவசியம். கட்டி முடித்த பின் அது தேவையில்லாமல் போய்விடும். அதுபோல பக்தியின் தொடக்கத்தில் சிலை வழிபாடு அவசியம். பக்தியில் பக்குவம் அடைந்த பின் அது தேவையில்லை. அன்றாட பணிகளில் ஈடுபட அதிகாலை பொழுது பொருத்தமானது. மனிதன் ஆன்மீக வழியில் மனதை செலுத்த இளமை பருவம் பொருத்தமானது. கடின உழைப்பும் முயற்சியும் உள்ளவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பண்புகள் இல்லாவிட்டால் உலகில் ஒன்றுமே கிடைக்காது. எல்லா மனிதர்களிடமும் கடவுள் இருக்கிறார். ஆனால் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் இல்லை. இதுவே வாழ்வின் துன்பம் உண்டாக காரணம். உங்களுடைய வழிபாட்டு முறைகளில் ஆழ்ந்த பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருங்கள். ஆனால் மற்றவர் மீது வெறுப்பு சிறிதும் கொள்ளுவது கூடாது. கடவுளை வெளியுலகில் தேட வேண்டாம். அவர் நமக்குள் இருப்பதை உணர்வதே அறிவு. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் உலகத்தோடு ஒட்டி உறவாடி ஒற்றுமையை நிலைநாட்டுவர். பிறருடைய குற்றம் குறைகளில் மனதை செலுத்துபவன் காலத்தை வீணாக்குகிறான். தன்னுடைய குறைகளை திரித்துக் கொள்பவன் வாழ்வை பயனுள்ளதாக்கிக் கொள்கிறான். உலகம் மூலகமாக இருக்கும் ஒன்றை தெரிந்து கொண்டால் போதும், பிறகு எல்லாம் தெரிந்துவிடும். ஒன்று என்னும் இலக்கத்துடன் சேரும் பூஜ்யமும் மதிப்பு பெறுவது போல கடவுளை அறிந்தால்தான் மனிதனுக்கே மதிப்பு. பழுத்த மரம் கனிகளை சுமப்பதால் எப்பொழுதும் தாழ்ந்து நிற்கும். மனிதனும் மதிப்புடன் வாழ வேண்டுமானால் பணி உள்ளவனாக இருக்க வேண்டும். பணம் யாருக்கு அடிமையோ அவனே உண்மையான மனிதன். பணத்தால் உணவு உடைகளை பெற முடியுமே தவிர ஞானத்தை வாங்க முடியாது. அதிகம் படித்தவன் விவாதம் செய்வதில் ஈடுபாடு கொள்கிறான். மனதை கடவுளிடம் ஒருமுகப்படுத்தியவன் பேச்சை விட செயலையே மதிக்கிறான். கடவுள் மனிதனை எண்ணத்தின் அடிப்படையில் மட்டுமே காண்கிறார். அவரவர் எண்ணத்திற்கு ஏற்பவே கடவுளின் அருளும் வெளிப்படுகிறது. படிப்பதை விட கேள்வி கேட்பது சிறந்தது. கேட்பதை விட நேரில் காணும் அனுபவம் மிக உயர்ந்தது. தீர்த்த யாத்திரை சென்று திரும்பிய பிறகும் மனம் பக்தியில் ஈடுபடாவிட்டால் யாத்திரை சென்றதில் ஒரு பயனும் உண்டாகவில்லை என்றே பொருள். இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இத்தாலியின் தென்பகுதியில் உள்ள தீவு கேப்ரி. இங்கே கடலுக்கு நடுவே ஒரு குகை உள்ளது, ப்ளூ கிராட்டோ என்ற. இந்த குகைக்குள் நுழைந்தால் ரம்யமாக இருக்கும். வெளியே இருந்து வரும் சூரிய கதிர்கள் பட்டு நீரும் குகையின் மேல் பகுதியும் ஊதா நிற சாயத்தை ஊற்றியது போல இருக்கும். இதை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் அலைமோதும். நம் ஊரில் இருந்து யாராவது போனால் ஊதா கலர் தண்ணி என கூட பாட்டு பாடலாம். வானவில் மரங்கள் பார்த்ததுண்டா? வாருங்கள், ஹவாய் செல்லலாம். ஹவாயில் உள்ள காவை என்ற தீவில் நிறைய யூகாலிப்டஸ் மரங்கள் உண்டு. இந்த மரங்கள் தன்மை காரணமாக இதன் பட்டைகள் உரிந்து பால் வடியும் பொழுது பல நிறங்களில் தோற்றம் அளிக்கும். பார்ப்பதற்கு வானவில் போன்று காட்சி அளிப்பதால் வானவில் யூகாலிப்டஸ் என்றே அழைக்கிறார்கள். பாண்டாவை பார்த்திருக்கிறீர்களா? நாம் அனைவருக்கும் தெரிந்த பாண்டா கரடிகளைப் போல சிலி நாட்டின் கடலோர பகுதியில் ஒரு எறும்பு இனம் உண்டு. இவற்றின் உடல் கருப்பாகவும் உடலில் உள்ள முடிகள் வெள்ளையாகவும் இருப்பதால் இவை பாண்டா எறும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜப்பானில் ஸ்பைடர் கிராப் என்பதுதான் உலகத்தின் மிகப்பெரிய நண்டு வகை. சிலந்தி போல காட்சியளிக்கும் இந்த நண்டு 12 அடி உயரம் வரை வளரும். ஜப்பானிய கடற்பகுதிகளில் அதிகமாக இவை காணப்படுகின்றன. பெல்வெஸ்டிகா என்னும் பாலைவனத்தில் வளரும் ஒரு செடி பிரதானமாக 2 இலைகளை மட்டுமே தோன்றி கிளைகள் போல மண்ணில் பரவும். 2 மீட்டர் நீளம் வரை பரவும் இந்த செடி சுமார் 1000 ஆண்டுகள் பாலைவன வெயிலை தாக்கு பிடித்து வாழுமாம். உயரமான விலங்கு எது என்று கேட்டால் ஒட்டகச்சிவிங்கி என உடனடியாக நாம் சொல்லிவிடுவோம். இதன் கழுத்தில் மட்டும் சராசரியாக 6 அடி இருக்கும். ஆனால் அவ்வளவு நீள கழுத்தில் 7 எலும்புகள் மட்டுமே இருக்கும். மனிதர்களின் சிறிய கழுத்திலும் 7 எலும்புகள் தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இணைந்திருங்கள், இது MTR FM.

0: இது நலம் பேணும் நேரம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்றால் என்ன? அது எவ்வாறு பரவுகிறது? அதற்கான அறிகுறிகள், சோதனைகள், தடுப்பூசிகள் உள்ளனவா? இந்த நோயை எவ்வாறு தடுக்கலாம் போன்ற விஷயங்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். கர்ப்பப்பையின் கீழ்ப்பகுதியில் பிறப்பு உறுப்பு இணைகின்ற இடத்தில் கர்ப்பப்பை வாய் உள்ளது. ஹியூமன் பாப்பிலோமா எனும் வைரஸ் இந்த இடத்தை தாக்கும் போது கர்ப்பப்பை வாய் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் வருகிறது. பாதுகாப்பற்ற சுகாதாரமற்ற உடல் உறவு மூலம் இந்த வைரஸ் பரவுகிறது. இந்த வைரஸ் கிருமி கர்ப்பப்பை வாயில் உள்ள திசுக்களை தாக்கி புற்றுநோயை உருவாக்குகிறது. மாதவிடாயின் போது வலியுடன் கூடிய இரத்தப்போக்கு, கட்டி கட்டியாக இந்த இரத்தப்போக்கு, அடிவயிறு கனமாக இருப்பது போன்ற உணர்வு, தாம்பத்திய உறவின் போது அதிக வலி போன்றவை ஆரம்ப அறிகுறிகள். துர்நாற்றத்துடன் வெள்ளை வெளிப்படுத்தல் பாதிப்பு முற்றியுள்ளதற்கான அறிகுறியாகும். இதற்கான சோதனைகள் என்ன என்றால், பாப்ஸ்மியர் சோதனை, 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 2 ஆண்டுகள் இடைவெளியில் இதை செய்து கொள்வது நல்லது. மாதவிடாய் முடிந்து 2 வாரங்களுக்குள் இதை செய்து கொள்ள வேண்டும். இதை தடுக்க முடியுமா என்றால், குவாட்ரிவேலண்ட், பைவேலண்ட் என 2 தடுப்பூசிகள் உள்ளன. இது வைரஸ் பாதிப்பிலிருந்து 70% பாதுகாப்பு தரும். குவாட்ரிவேலண்ட் தடுப்பூசியை 10 வயது முடிந்த சிறுமியர் முதல் தவணை ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும். முதல் ஊசிக்கு பின் 2 மாதம் கழித்து 2 முறையும், 6 மாதங்கள் கழித்து 3 முறையும் போட்டுக்கொள்ள வேண்டும். பைவேலண்ட் ஊசியை போடுவதாக இருந்தால் முதல் ஊசிக்கு பின் 1 மாதம் கழித்து 2 ஊசியும், 6 மாதங்கள் கழித்து 3 ஊசியும் போட்டுக்கொள்ள வேண்டும். இது யார் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது என்றால், 1க்கு மேற்பட்ட நபர்களுடன் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளும் பெண்களுக்கும், சுய சுகாதாரம் இல்லாதவர்களுக்கும் வரலாம். கர்ப்பிணிகள் கர்ப்பகாலம் முடியும் வரை இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளக் கூடாது. ஆரம்ப கட்ட நோய் என்றால் அறுவை சிகிச்சை அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை மூலம் குணப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் முற்றிய நிலையில் கதிர்வீச்சு சிகிச்சையோடு அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: வீணா, ஜம்முன்னு துள்ளி துள்ளி துள்ளி ஆனா உழுந்துற போற சார், கொஞ்சம் எழுந்துருங்க. சோபா பிடிச்சி அப்படி போடுவோம், கொஞ்சம் பிடிங்க.

0: ஆரோக்கிய உணவு வகைகளை பற்றி காணலாம். கீரைகளில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு விதமான நன்மையை நமக்கு உடலுக்கு அளிக்கிறது. வெந்தயக்கீரை உடலுக்கு ஊக்கத்தை அளிக்கும், வயிற்று புண்களை குணப்படுத்தும், அதிக இரும்பு சத்து கொண்டது. அரைக்கீரை உடலில் உள்ள விஷங்களை முறிக்கக்கூடியது, தோல் சம்பந்தமான நோய்கள் குணமாகும், குடல் புண் வராமல் தடுக்கும். பசலைக்கீரை உடலுக்கு குளிர்ச்சியை தரும், தாய்ப்பால் பெருகும். முருங்கைக்கீரை உடலுக்கு சக்தி வல்லமையை அளிக்கக்கூடியது, இரும்பு சத்து அதிகம், ஆண்மையை அதிகரிக்க செய்யும், மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும், இரத்தம் சுத்தம் செய்யும், மாதவிலக்கு வரும்போது ஏற்படும் வலியை குறைக்கும். சிறுகீரை மலச்சிக்கலை குறைக்கும், உடலில் உள்ள பித்தத்தை குறைக்கும், உடல் தளர்ச்சியை போக்கும். மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண் குடல் புண்ணை குணப்படுத்தும். அகத்திக்கீரை உடலின் வெப்பத்தை குறைக்கும், குடற்புழுக்களை அழிக்கும், பித்தம் தலைசுற்றல் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், இரத்தத்தை சுத்தம் செய்யும். புதினாக்கீரை சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க உதவும். வல்லாரைக்கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை இதற்கு உண்டு. திராட்சை சாப்பிடலாமா? திராட்சை பழம் சாப்பிடுவதால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன. ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் இதுவும் ஒன்று. இதில் விட்டமின் B1, B2, B3, B6, B12, C, இரும்பு சத்து, பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. இரத்த சோகை, மலச்சிக்கல், ஜீரணக் கோளாறு, சிறுநீரக கோளாறு களைப்பு போக்கும் சக்தி திராட்சைக்கு உண்டு. திராட்சை சாப்பிடுவதால் உடல் வறட்சி பித்தம் நீங்கும், இரத்தம் தூய்மை பெறும், இதயம் கல்லீரல் மூளை நரம்புகள் வலுப்பெறும். ஜீரணக் கோளாறு இருப்பவர்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும். பசி இல்லாதவர்கள் அடிக்கடி திராட்சையை சாப்பிட வேண்டும், அது பசியை தூண்டிவிடும், குடல் கோளாறுகளை குணப்படுத்தும். திராட்சை பழத்துடன் மிளகை அரைத்து சாப்பிட்டு வர நா வறட்சி நீங்கும். உடல் அசதிக்கும் பயணத்தின் போது ஏற்படும் உஷ்ணத்திற்கும் திராட்சை பழம் மிகவும் ஏற்றது. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: 1, 2, 3, 4, 5, 6, 7.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு. சொல்லுவதை எல்லாம் கேட்டு அவற்றை நம்பும் மக்கள் இருக்கிறார்கள். நம்புவதுடன் அல்லாது அவற்றை நாலு பேருக்கு சொல்லியும் விடுகிறார்கள். அந்த நான்கு பேர் இன்னமும் நான்கு பேருக்கு அதை சொல்லிவிடுகிறார்கள். இப்படியாக உண்மையாகவோ இல்லையோ அந்த செய்தி ஊரெங்கும் பரவுகிறது. பரப்புகிறவர்கள் பரபரப்பை விரும்பி கொஞ்சம் கைச்சரக்கையும் சேர்த்து விடுகிறார்கள். இந்த வழியில் தவறான செய்திகள் வெகு வேகமாக பரப்பப்படுகின்றன. சில சமயங்களில் இந்த போக்கு கலவரங்களுக்கு காரணமாகிறது. வருவனவற்றை எல்லாம் வாங்கி போட்டுக் கொள்கின்ற காதுதான் கோட்செவி என்பது. குரலை என்பது பொய்யான செய்தி. எதையும் கேட்கும் காதுகளுக்கு பொய் செய்திகள் போய் சேர்ந்தால் அவை காற்றுடன் கூடிய நெருப்பு போல வேகமாக பரவும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அண்மை காலத்தில் கூட வதந்திகளே பல சமுதாய கலவரங்களுக்கு காரணமாக இருந்தன என்பது தெரிய வந்திருக்கிறது. தவறான செய்தி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் பொழுது எப்படி புதிய புதிய பொய்களை சேர்த்துக் கொள்கிறது? ஒருவர் சொன்னார் என்று மற்றவர் சொல்லும் பொழுது பலர் உண்மையாக இருக்குமா என்று அதை யோசிப்பது இல்லை. பங்குச்சந்தை வர்த்தகம் திடீரென்று விழுவதற்கும் எழுவதற்கும் கூட வதந்திகள் காரணமாக இருக்கின்றன. உண்மை எழுவதற்குள் பொய் ஊர் சுற்றப் போய்விடும் என்பது ஒரு ஆங்கில பழமொழி. பொய் அதிவேகமாக பரவுகிறது, உண்மை உடனே வெளிப்படுவது இல்லை. இதைத்தான் ஔவையார் கோட்செவிக் குரலை காற்றுடன் நெருப்பு என்றார். எதை கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா என்பதை சிரமப்பட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நாம். நேரத்தே உணவு, பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். உண்பது உயிர் வாழ்வதற்காக, அந்த உணவுக்காக உழைக்கிறோம். உண்பதற்கு கூடிய போதிய நேரம் ஒதுக்காது சிலர் உழைக்கிறார்கள், அது தவறு. அதுபோலவே உணவுக்கும் மட்டும் போதும் என்றபடி மிக குறைந்த அளவு உழைப்பதும் தவறே. யார் எப்படி எவ்வளவு உழைத்தாலும் காலத்தே உண்ண வேண்டும். நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிடுவது என்ற பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. இதைத்தான் இந்த பழமொழி ஒரு உதாரணத்துடன் சொல்கிறது. பால் உடலுக்கு நல்லது. பலகாரங்கள் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பது நல்ல பழக்கமே. எனினும் அதை நாம் காலமறிந்து செய்ய வேண்டும். அகால நேரத்தில் சாப்பிடும் பொழுது பண்டங்களுடன் பால் இருந்த போதிலும் கேடு கேடுதான். சிலர் சாப்பிடுவது எதுவாக இருந்தாலும் அதை குறித்த காலத்தில் தான் சாப்பிடுவார்கள். அவர்கள் என்றும் நலமாகவே வாழ்கிறார்கள். விருந்தினராக சென்ற இடங்களில் கூட அகாலத்தில் ஏதாவது விருந்தோம்பல் கருதி தரப்பட்டால் அதையும் கூட விருந்தேற்பவர்கள் முகம் கோணாதபடி நயமாக நாகரிகமாக மறுத்து விடுவார்கள். அதிக உணவு உபாதை என்று அவர்களுக்கு தெரியும். ஔவையாரும் ஒரு இடத்தில் ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏலென்றால் ஏலாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதே என்கிறார். வயிறாகிய எனக்கு ஓய்வு கொடுக்க மாட்டேன் என்கிறாயே மனிதா என்று வயிறு பேசுவது போல ரமண மகரிஷியும் சொல்லியிருக்கிறார். அதுபோல கிராமப்புற சொல்வழக்கு ஒன்றையும் இங்கு நாம் நினைத்து பார்க்கணும். வயிற்றை கட்டி வாயை கட்டி வாழ்வது என்கிறார்களே, அதன் பொருள் பேசுவதிலும் சிக்கனம் காலமறிந்து பேசுதல், அதுபோல உண்பதில் சிக்கனம் காலமறிந்து உண்பது. ஆங்கில மருத்துவ முறையில் அடிக்கடி டயட் என்பார்களே, அது ஒத்துவரக்கூடியது. ஒழுங்காக அளவோடு சாப்பிடுவதே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். பண்டரிபுரம் யாத்திரை ஆத்ம சுகத்தை அளிக்கும் என்கிறார் நாமதேவர். பரபிரம்ம ஸ்வரூபமே பாண்டுரங்கன், அவனது நாமங்களை சொல்லி வழிபடுங்கள் என்கிறார் ஆதிசங்கரர். 24 மணி நேரமும் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் ஒலித்துக் கொண்டிருக்கும் திருத்தலம் பண்டரிபுரம். இங்குள்ள சந்திரபாகா நதிக்கரையில் விட்டலன் என்ற பாண்டுரங்கனும் ருக்மிணி என்ற ரகுமாயியும் குடிகொண்டிருக்கிற புராதனமான கோவில் அமைந்துள்ளது. ருக்மிணியுடன் கிருஷ்ணன் நிரந்தரமாக தங்கிவிட்ட இந்த பண்டரிபுரத்தில் எங்கு திரும்பினாலும் கிருஷ்ண கோஷம்தான். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகின்ற பண்டரிபுரத்தை பக்தர்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசித்துவிட வேண்டும். சந்திரபாகாவில் புனித நீராடுவது, விட்டலனை தரிசனம் செய்வது, ஆலயத்தை வலம் வருவது, நாம சங்கீர்த்தனம் முழங்குவது ஆகிய இவற்றையெல்லாம் பண்டரிபுரத்தில் செய்தால் பிறவி முழுமை பெறுகிறது, பாவம் விலகுகிறது என்கிறார் துக்காராம். கங்கையை விட பழமையும் புனிதமும் உடையது சந்திரபாகா நதி. விட்டலன் ஆலயம் வீற்றிருக்கும் வீதியில் நடந்தாலே நாம சங்கீர்த்தன ஒலி காதுகளை நிறைக்கும். ஆலயம் செல்கிற வழியில் நாம சங்கீர்த்தனத்திற்கு தேவையான வாத்திய கருவிகள், துளசிமணி மாலை, சந்தனக்கட்டை, பூஜை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். விட்டலன் ஆலயத்தை பிரம்மாண்டமானது என்று சொல்ல முடியாது, கச்சிதமான பழமையான ஆலயம். சரி, கிருஷ்ணன் இங்கே விட்டலனாக கோவில் கொண்டது எப்படி? புண்டரீகன் என்பவன் தன் தாய் மற்றும் தந்தையரை பராமரித்து வந்தான். எப்படிப்பட்ட பராமரிப்பு அது? அவர்களுக்கு அனைத்து விதமான உபச்சாரங்களையும் செய்து உணவு ஊட்டிவிட்டு படுக்க வைத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தான். தாய்க்கும் தந்தைக்கும் கால்களை அமுக்கிவிட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது துவாரகையில் ஆட்சி புரிகின்ற கிருஷ்ணன் வாசலில் வந்து நிற்கிறான். அவன் நிற்கும் இடம் சேரும் சகதியுமாக இருக்கிறது. தாய் தந்தைக்கு எவன் ஒருவன் சேவகம் செய்து அவர்களை பராமரித்து வருகிறானோ அவன் என்னை தேடி வரவேண்டாம், அவன் இருக்கிற இடம் தேடி நானே வருவேன் என்று கிருஷ்ணன் அருளியிருக்கிறான். இப்பொழுது புரிந்திருக்கும் சேரும் சகுதியும் நிறைந்த இந்த வாசல் பகுதியில் அவன் ஏன் நின்று கொண்டிருக்கிறான் என்று. தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்கிற புண்டரீகனை ஜன்னல் வழியே பார்த்து ஏ புண்டரீகா என்று அழைத்தான். புண்டரீகன் எட்டி பார்த்தான். வாசலில் வந்து காத்திருப்பது ஒரு அவதார புருஷர் என்று தெரிந்தும் என் தாயும் தந்தையும் உறங்கிய பின் தான் உன்னை வந்து பார்க்க முடியும் என்றான். கிருஷ்ணன் அவனிடம், சரி, நீ வரும் வரை நான் எங்கே நிற்பது? இந்த இடமே சரியில்லையே. நான் வருகிற வரை இதன் மேல் ஏறினில் என்று ஒரு செங்கல்லை எடுத்து ஜன்னல் வழியே வீசினான் புண்டரீகன். பிறகு சேவையை தொடர்ந்தான். அந்த செங்கலில் ஏறி இடுப்பின் இரு பக்கமும் இரு கைகளை வைத்தபடி காத்திருந்தான் கிருஷ்ணன். பெற்றோர் நன்றாக உறங்க ஆரம்பித்த பின் வாசலுக்கு போய் கிருஷ்ணனை வணங்குகிறான். கிருஷ்ணன் நெகிழ்ந்து அவனை ஆசீர்வதித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எனக்கு காட்சி தந்து அருளியது போல எல்லோருக்கும் நீ இதே கோலத்தில் தரிசனம் தந்து அருள் புரிய வேண்டும் என்றான். அந்த பக்தனின் விருப்பப்படி பரந்தாமன் அதே கோலத்தில் அங்கே சந்நிதி கொண்டான். புண்டரீகனின் பெயரால் அந்த ஊருக்கு பண்டரிபுரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஒரு ஆடி மாதத்தில் தான் பண்டரிபுரத்தில் வந்து அமர்ந்தான் விட்டலன். எனவே ஆடி மாதத்தில், அதாவது ஜூலை, வருகிற ஏகாதசி ஆஷாட ஏகாதசியாக பக்தர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். சாதாரண ஏகாதசி என்றாலே பண்டரிபுரம் பக்தர்கள் கூட்டத்தில் தத்தளிக்கும் என்றால், ஆஷாட ஏகாதசி என்று எண்ணிலடங்கா மக்கள் வருவார்கள். நம் ஊரில் பழனிக்கு பால் காவடி எடுத்து செல்வது போல மகாராஷ்டிர பக்தர்களும் காவடி எடுத்து செல்கிறார்கள். காவடி கிளம்பியதில் இருந்து பண்டரிபுரத்தில் காவடியை கீழே இறக்கி வைக்கும் வரை விட்டல விட்டல பாண்டுரங்கா பண்டரிநாதா என்று விட்டல நாமங்களை முழங்கிக் கொண்டே செல்வார்கள். முழுக்க முழுக்க பாத யாத்திரைதான். இங்கே பால் மற்றும் தயிர் காவடி மட்டுமே எடுக்கப்படும். இதை விட்டலவன் சந்நிதியில் பக்தர்கள் அர்ப்பணிப்பார்கள். செல்கிற வழியெல்லாம் காவடி சுமந்து வரும் பக்தர்கள் தங்க பெரிய பந்தல்கள் போடப்பட்டு உணவும் ஓய்வுக்கு இடமும் வழங்கப்படும்.
இதை அப்பகுதி பணக்காரர்கள் உபயமாக செய்து கொடுக்கிறார்கள். பண்டரிபுரம் விட்டலன் ஆலயத்திற்குள் காலடி வைத்ததும் இனம் புரியாத ஒரு பரவசம் நம்மை ஆட்கொள்ளும். ஆலயத்தில் அழகான சிற்பங்கள் நிறைந்த கல் தூண்கள் ஆண்டுகள் பலவற்றை கடந்தும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. கையெழுத்தினால் எழுதப்பட்ட மகாபாரத புத்தகத்தை ஒரு கண்ணாடி பேழைக்குள் பலரும் தரிசிக்கும் வகையில் வைத்திருக்கிறார்கள். இதை ஒரு பொக்கிஷமாக கருதுகிறார்கள். கருவறையில் அருளுகின்ற விட்டலனின் அருகே சென்று அவனது திருப்பாதங்களில் தலை வைத்து பிரார்த்திக்க பக்தர்களுக்கு அனுமதி தரப்படுகிறது. விட்டலனின் பாதங்களை பற்றுகிற ஒவ்வொரு பக்தரும் சாட்சாத் கிருஷ்ணனின் திருப்பாதங்களையே பற்றிவிட்டது போல மகிழ்கிறார்கள். தன் இரு கைகளையும் இடுப்பில் கொண்டு கம்பீரமாக நம்மை பார்த்து, என்னை தரிசனம் செய்ய வந்து விட்டாயா என்று கேட்பது போல தோன்றுகிறது தோற்றம். ஆலயம் முழுக்க துளசியும் சந்தனமும் நறுமணம் பரப்பி கோவிலின் தெய்வீகத்தன்மையை மேலும் மெருகூட்டுகிறது. விட்டலனை தரிசித்தால் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்துவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

ராமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன் காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன்.

ஒரு குட்டி கதை காணலாமா? ஒரு நாட்டின் ராணி மிக சிறந்த ராமபக்தை. ஆனால் ராஜாவோ தேச விஷயங்களில் தான் கவனம் செலுத்துவார். ஒரு நாள் ராணி ராஜாவிடம், ஒரு நாளாவது என்னுடன் ராமர் கோயிலுக்கு வருவீர்களா என்று கேட்டாள். ராஜா மறுத்துவிட்டார். ராணி வருத்தத்துடன் கோவிலுக்கு போய் விட்டாள். அன்று இரவில் ராஜா உறக்கத்தில் ராமா ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். விழித்து கொண்ட ராணி ராஜா இப்படி ராமநாமம் சொல்வதை கேட்டு மகிழ்ந்தாள். மறுநாள் ஊரெங்கும் விழா கொண்டாட உத்தரவு போட்டுவிட்டாள். காலையில் கண் விழித்த ராஜா இது பற்றி மந்திரியிடம் விசாரித்தார். மந்திரி ராணியின் உத்தரவை சொல்ல ராணியை அழைத்தார் அவர். மேலும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். ஒன்றும் புரியாத ராணி அவரிடம் காரணம் கேட்க, இத்தனை நாளும் என் நெஞ்சுக்குள் அந்த ராமனை பூட்டி வைத்திருந்தேனே, அவனது பெயரை சொன்னதன் மூலம் அவன் என் வாய்வழியாக வெளியேறிவிட்டானே, இனி அவனை எப்படி என் நெஞ்சுக்குள் மீண்டும் கொண்டு வைப்பேன் என்றார். கோவிலுக்கு போவது நல்ல பக்தி, அதைவிட உயர்ந்தது உள்ளத்துக்குள் எந்நேரமும் கடவுளை இருத்தி வைப்பது. சத்ரபதி சிவாஜியின் அரண்மனையில் வேலை செய்தவர்களில் ஒரு பணியாளருக்கு 50 ரூபாயும் இன்னொரு பணியாளருக்கு 100 ரூபாயும் சம்பளம். ஆனால் இருவருக்குமோ ஒரே வேலை. குறைந்த சம்பளம் வாங்கியவன் இது பற்றி சிவாஜியிடம் கேட்டுவிட்டான். அப்பொழுது வாசலில் ஏதோ சப்தம் கேட்டது. சிவாஜி அந்த பணியாளனிடம், வாசலில் சப்தம் கேட்கிறது, போய் பார்த்து வா என்றார். அவன் போன வேகத்தில் திரும்பி வந்தான். ராஜா, ஒரு யானை போய்க் கொண்டிருக்கிறது. அது என்ன யானை என்றார் சிவாஜி. இவன் திரும்பவும் போய் வந்து, ஆண் யானை மகாராஜ் என்றான். அதன் விலை என்னவாம் என்றதும் திரும்ப யானைக்காரனை பார்க்க ஓடினான் பணியாளன். இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் ஓடி ஓடி சென்று பார்த்து வர வேண்டியது ஆயிற்று. சிவாஜி அடுத்த பணியாளனை அழைத்தார். வாசலில் ஏதோ சத்தம் கேட்கிறது, பார்த்து வா என்றார். அவன் சற்று நேரத்தில் திரும்பி வந்தான். மகாராஜ், அங்கே ஒரு யான் யானை போகிறது. மிகுந்த லட்சணமானது. தந்தத்தின் நீளம் மட்டும் 5 அடி இருக்கும். விலை 1000 பொன் பெறும் என்று விவரமாக எடுத்துரைத்தான். சிவாஜி முதல் பணியாளனை ஒரு பார்வை பார்த்தார். அதன் பிறகு அவன் அவரிடம் கூலி பற்றி வாய் திறக்கவே இல்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் படம் நிழல் நிஜமாகிறது. பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் தூண்டில் மீன் என்ற படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல்.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தேன்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கண்ணன் என் காதலன் என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன்.

காலை வேளை வரும் அடுத்த பாடல் படம் அனுபவி ராஜா அனுபவி. பாடியவர்கள் பி. சுசீலா, எல்.ஆர். ஈஸ்வரி.

கண்டு

இனி அடுத்து வரும் பாடல் டிஎம் சௌந்தரராஜன், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், படம் நாளை நமதே.

வைத்தான் அந்த கோட்டைக்கு விளக்காக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரிக்ஷாக்காரன் என்ற படத்தில் TM சௌந்தரராஜன் P சுசீலா பாடிய பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய இனிமையான இந்த பாடல்.

இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருந்தது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானலையில் இசைத்திடும் இன்ப கானங்களுடன் இந்த இனிய வேலைதனில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. இன்று எமது நிகழ்ச்சியில் இன்னிசை பாடல்கள் இசைச்சாரலாய் இனிதாய் இசைத்திட இன்னிசையில் துள்ளிசை இணைந்தே இருங்கள் மதிய தமிழ் எம்டிஆர் வானலையில்.

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக காப்பான் திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்கவிருக்கின்றோம். பாடலுக்கு குரல்கள் செந்தில் கணேஷ், ரமணி அம்மாள். இசை ஹரிஷ் ஜெயராஜ். பாடல் இதோ.
1: மச்சான்

0: காற்றோடு இன்னிசை பாடல்கள் தாளமிட்டுக் கொண்டிருப்பது இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சியில். அடுத்து தேவராட்டம் திரையிலிருந்து சாய் கிஷோர் இசை அமைப்பில் நிவாஸ் பிரசன்னா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இது.
1: எங்க வணக்க

மனிதமில் எம்டிஆர் வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது இன்னிசையில் துள்ளிசை. இனி ஹிப்ஹாப் தமிழா இசையில் கோமாளி திரைப்பட பாடல். குரல்கள் சஸ்வின், ஹர்ஷினி, அபிஷேக். இதோ காற்றலையில் பாடல் தவழ்ந்து அறிவலா வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: யாருக்கெல்லாம் மறுபடியும் ஏரியில குளிக்கணும்னு அவங்க வீடு ஏரியில இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களோ இத லைக் பண்ணுங்க. என்ன ரொம்ப லைக் பண்ணா ஷேர் பண்ணுங்க.
1: இசையோடு இன்ப ராகங்கள் இசைத்துக் கொண்டிருக்கும் வேலைதனில் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாற்றான். இசை ஹரிஷ் ஜெயராஜ், குரல்கள் ஹிரீஷ், எம் கே பாலாஜி மற்றும் மிக்ஸில் பாடிய பாடல் இது ஒலிக்கவிருக்கிறது.

இனிமையான இன்னிசை கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். மல்சிதமில் எம்டிஆர் வானலையில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி வலிக்கவிருக்கிறது அடுத்தடுத்து இரு ஆல்பம் பாடல்கள். முதலில் சந்தோஷ் நாராயணன், கார்த்திக், சுபாஷ், அனிருத் இவர்கள் கூட்டணியில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோமா?

இசை வண்ணம் தீட்டிக்கொண்டிருப்பது காற்றலையில் இன்னிசையில் தொல்லிசை. மீண்டும் சென்ற பாடலில் கூட்டணியே இப்பாடலையும் இசைக்க வருகிறார்கள். பாடல் இதோ.

0: மனிதமின் எம்டிஆர் வானலையில் இசை மீட்டுக் கொண்டிருக்கிறது காற்றலை. இனி தாராள பிரபு, இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம். இப்பாடலுக்கு இசை அமைத்து பாடலை பாட வருகிறார் அனிருத். மேலும் இணைகிறார் பாடலுக்கு ஹரிஷ் கல்யாண். இவர்கள் குரலில் பாடல் இதோ காற்றலையில் ஒலிக்கிறது.
1: It's daughter,

இசை தோரணமாய் காற்றலையில் இன்னிசையில் துள்ளிசை. இனி கண்ணும் கண்ணும் கொள்ளையரித்தால் திரைக்காக அனிருத் இசையமைப்பில் மீண்டும் பாடலை பாட வருகிறார்கள். ஹரிஸ் ராகவேந்தர், ரிட்டு, நிரஞ்சனி இவர்கள் குரல் வண்ணத்தில் பாடல் காற்றலையில் கலந்து இசை இலையாக.

காற்றோடு இசையலை இசை வண்ணத்தோடு இசைத்துக் கொண்டிருப்பது மந்திய தமிழ் MTR வானொலி. இனி நம்ம வீட்டு பிள்ளை பட பாடல். இசை டி இமான், குரல்கள் ஆந்தக்குடி இளையராஜா மற்றும் ஜெயமூர்த்தி.

0: இன்னிசையில் துணிசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இனி ஒரு தெலுங்கு பாடல் ஒன்று, கண்ணு கோட்டவா திரையில் இடம்பெற்ற பாடல். இப்பாடலுக்கு இசை டி இமான், குரல்கள் வினித், ரசிதா. குரல்களில் பாடல் இதோ அளிக்கிறது.
1: கண்ணே பாப்பா, கள்ளல்ல கள்ளு பெட்டு மாட்டலாம்.

இசை வானியில் சிறகடித்துக் கொண்டிருப்பது மதிதமிழ் MTR வானொலி. இனி சந்தோஷ் பாலாஜி, அகிலேஷ், பூர்ணிமா இவர்கள் கூட்டணியில் நான் சிரித்தால் படப்பாடல் அளிக்கவிருக்கிறது. இணைந்தே இருங்கள் மதிதமிழ் MTR வானொலியோடு.

இன்னிசையில் தொழிசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவிலே மீசியை முறுக்கு திரையில் இருந்து பாடல். ஹிப்ஹாப் தமிழன் இசையில் விக்கி அமிதா குரல்களில் பாடல். இதோ

மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இதுவரை இசையோடு இனிமை சேர்த்து சென்றது மதிதமிழ் எம்டிஆர் வானலையில் எண்ணிசையில் துள்ளிசை. மீண்டும் காற்றோடு கவிப்பாடும் நிகழ்ச்சிகளோடு சந்திக்கும் வரை இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறும் என்றும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் கோயத்திலிருந்து. மீண்டும் சந்திப்பும் உறவுகளே.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளை வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நீங்கள் கேட்டவை என்ற படத்திலிருந்து ஓ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டுக்கு ஒரு தலைவன் என்ற படத்திலிருந்து அழகிய நதி என அதில் வரும் அலை என என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீர்த்த கரையினிலே என்ற படத்திலிருந்து கொட்டி கிடக்குது செல்வங்கள் பூமியிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தவசி என்ற படத்திலிருந்து தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது உன்னைத்தான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜெயசுதாஸ், சாதனா சர்க்கம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அமராவதி என்ற படத்திலிருந்து தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கத்தின் தங்கம் என்ற படத்திலிருந்து செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோலி சிட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக டார்லிங் டார்லிங் டார்லிங் என்ற படத்தில் இருந்து அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜ்யராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வாத்தியார் என்ற படத்திலிருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் சொர்ணலதா, கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய தென்றல் என்ற படத்திலிருந்து தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏழை ஜாதி என்ற படத்திலிருந்து அதோ அந்த நதியோரம் இளம் காதலர் பாடும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக சொக்க தங்கம் என்ற படத்திலிருந்து என் ஜன்னல் நிலவுக்கு இன்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சாதனா சர்க்கம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதி. இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

எல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையை கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியில் வளமை போல இன்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சுரா என்ற திரைப்படத்திலிருந்து ஆரம்பிக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களுள் சிறகடிக்கும் இளவே என்ற பாட்டுடன் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடலுடன் ஆரம்பிக்கின்றது.

வேளையிலே அடுத்து வரும் பாடலை அன்போடு தருகின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி. டிரான்சி, நீங்கள் தந்த பாடல் மகா மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. தோடி ராகம் பாடவா என்று கேட்டு

இவர்களைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி அனுப்பி வைத்த பாடல் தூரல் நின்னுபோச்சு திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் பூபாலம் இசைக்கும் என்று பாடுகின்றது. கேட்போமே.

பிப்ரவரி தொடர்ந்து வரும் பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்திருக்கும் பாடலாக கேட்டு மகளை இருக்கின்றோம். பார்த்து போ மாமா என்று கூறும் நிறைந்த மனசு என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

சிங்கார பூமியாம் சிங்கப்பூர். அன்பு மகாலிங்கம் நீண்ட நாட்களாக எங்களோடு தொடர்ந்து பயணிக்கும் கொண்டிருக்கும் வேளையில் இன்று ஒரு பாடல் தத்துவத்தோடு தருகின்றார். பாடி பறந்த கிளி என்ற திரைப்படத்திலிருந்து அவனுக்குத்தான் தெரியும் என்ற முதல் வரியை கொண்டு.

ஆஸ்திரேலிய நாட்டு உறவினர்களின் பாடல்களை கேட்டு மகிழ முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடல்களை கேட்கும் வேளையில் இன்றும் கழிமுகம் என்ற திரைப்படுத்து பாடலை ஒலிக்க வைக்கின்றார்கள். இளங்குயில் பாடுதோ என்ற வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது. எங்கே சிவம் எடுப்போம்?

இவர்களோடுதான் மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இந்த நீண்டகால உறவு கேவிஸ் நீங்கள் தரும் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. ஆகாயம் பூக்கள் என்று ஆரம்பிக்கும் வரி விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

மாநகரம் ஆசிரியர் கண்டது ரமணி பாடலை தருவார். எப்பொழுதும் மதுரை என்ற திரைப்படத்திலிருந்து பம்பரக்கண்ணு என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் என்று ஒலிக்கின்றது பாடல்.

0: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வளமை போல இன்றும் சர்வதேச மேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து உறவுகள் தந்த பாடல்கள். முதலில் போனா வருவீரோ என்று கேட்கும் வீராப்பு திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றோம். வன்கூவர் மாநிலம் இளவரசி, நீங்கள் தந்த பாடலாக.
1: எண்ணத்தலை அழகா எழுத்தானி மூக்கழகா
2: கோவில் சிலை அழகா கொல்லுதடா
3: நறுக்கு சமரம் செஞ்சு நடுத்தருவ போற வர

அவரோடு வந்து இணையும் காஞ்சனாவும் ஒரு பாடலை தருகின்றார். கிச்சு கிச்சு மூட்டாதேடா என்று கூறி பாடும் பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது.

அடுத்த பாடல் வங்குவர் மாநிலம் வசந்தியின் பாடல். ஸ்ரீரங்கம் பெற்றுத்தந்த என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாட்டாளி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவரது பாடல்.

முனிவர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. தமிழ் பணி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான தித்திக்கும் தீனான பாடல்கள். ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள், கனடா நாட்டு உறவினர்களின் பாடலை கேட்டு எங்களுக்கு ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்தும் பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. செல்வி என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் கூடல் நகர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைத்திருக்கின்றீர்கள். ஜெனீவா நகர் நிரேஷன் நீங்கள்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவளும் வருவாள் தானே. மல்லிகையே மல்லிகையே என்று ஆரம்பிக்கும் நினைத்தேன் வந்தாய் திரைப்படுத்த பாடலை இன்று ஈழமணி திருநாட்டிலிருந்து மறந்துடாமல் எங்களோடு இணைந்து கொண்டு பாடலை தருகின்றார். கேட்போம் அவரது பாடலை.

பாடல் தாமதமாக வந்தாலும் தன்னுடைய பாடலையும் தந்துவிட்டார் தனுஷன் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து. அடி ஒன் இன்ச் டூ இன்ச் என்று பாடும் யுத் பாடல் ஒன்றை தருகின்றார் அவர். இறுதியாக

அமைப்போடு ஒரு பாடலை தருகின்றார். கனடா மண்ணிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசானவர்கள். ஓ ராகினி நீலாம்பரி என்ற அற்புதமான ஒரு பாடல் மறுமுகன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

இனான பாடல்களை திசை எங்கும் இசை பரப்பி வந்து எங்கள் இதயம் நிரப்பி சென்றதை அனுபவித்தோம். மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது காற்றலையில் இருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்று

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

தென்னகத்து திரைப்பட துறைகளிலே அநேக வெற்றி திரைப்படங்களை அளித்த இயக்குநர் இமயம் பாரதிராஜா ஐயா அவர்களின் நினைவாக அவர்கள் தந்த பாடல்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன். அந்த வகையில் இன்று அவருடைய 23வது படமான கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து ஆற்றங்கரை மரமே என்று ஆரம்பிக்கும் பாடலை தந்தவேளை ஒலிக்கின்றது இன்றைய நேயர் நேரத்தின் முதல் பாடலாகும்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தொடர்ந்து எங்கள் வானொலியோடு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு மகள் ஷியாமலா, தமிழ்நாடு திருவாரூர் இஞ்சிக்குடியிலிருந்து நீங்கள் ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள் என்றும், வேறு இடம் தேடி போவாளோ என்ற அற்புதமான கருத்துள்ள ஒரு பாடல், ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் பொருத்தமான பாடலாக இருக்கும், சில நேரத்தில் சில மனிதர்கள் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்கின்றீர்கள். அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்கும் வேளை வளமை போல உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி, நரமுகையால், தமிழ் இனியால் இவர்களும் நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம்.

தொடரின் பாடல்களுள் அடுத்த பாடல் 1990 ஆண்டு திரைக்கு வந்த புது வசந்தம் என்ற திரைப்படத்து பாடல். கேட்டு முடிந்த வேளையிலே இன்றும் அதை கேட்க வேண்டும் தாருங்கள் என்று டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலில் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பால் நிலாவை கேட்டு என்ற பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து உங்கள் அப்பா ஆனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்து உறவுகளும் கேட்கின்றார்கள் என்று கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அந்த நேரத்தில் இன்னமோர் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. வேறு பாடல் அல்ல, அதே திரைப்படம், புது வசந்தம் திரைப்படத்தில் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, பாலுநாவ கேட்டு என்ற வரியை பாடும் நிலா டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள் என்றும் அந்த பாடலை கேட்டு மகளை விரும்புகிறேன் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன், நீங்கள் உலகத் தமிழர்களையும் இணைத்து கேட்கின்றீர்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். வளமை போல இன்று ஒலிக்கின்றது நேயர் நேரத்துக்கான பாடல்கள். அந்த வரிசையில் அடுத்து வரும் பாடல் சந்திரனை காணாமல் அள்ளிமுகம் மலருமா என்ற பாடல். குலமகள் ராதை திரைப்படத்தில் ஒலித்த இந்த பாடலை நீண்ட கால உறவு எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் அன்புடன் கேட்டிருக்கின்றார். அவர் கேட்கும் அந்த பாடலை அவருடன் இணைந்து வளமை போல என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உலகெங்கும் பறந்து வாழும் நீய நெஞ்சங்கள் கேட்கும் சர்வதேச வானொலியாக மாறியிருக்கும் ஒன்றிய தமிழ் வானொலியில் இன்று நீய நிறத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடலை கேட்க இருக்கின்றோம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா என்று பாடுகின்றது திருமலை தென்குமரி திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இன்று வழமை போல இன்றைய நாள் வாழ்த்துக்கள் என்று எழுதி பாடலையும் கேட்டிருக்கின்றார். நீண்ட கால உறவு எங்கள் மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்கள். அவர் மட்டும் அல்லாமல் அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேபதி வெங்கடேசுதா குமார் அருணா மற்றும் ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் வழமை போல இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் இந்த வழியிலே தான் அடுத்து வரும் பாடலையும் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளை மஞ்சுளா நீங்கள் ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். பெற்ற மகளை விட்ட அன்னை என்ற திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. இனிமையான பாடல் ஒலிக்க கேட்போம் வருகின்றது காட்டலையில்.

எல்லோருடனும் இணைந்து எனக்கும் ஒரு பாடல் தாருங்கள் என்று மறுபடியும் அந்த திரைப்படத்தை கேட்கின்றார் அன்பு சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாடு வண்டிக்கேட்டிலிருந்து செம்பரம் தமிழ்நாடு செம்பரம் வண்டிக்கேட் பகுதியிலிருந்து. எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு என்று வரியெடுத்து அந்த பாடல் பாடும்படி நாங்கள் வணங்குகின்றோம். ஒலிக்கின்றது இனிமையாக.

கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து வளமை போல இன்றும் ரதீஷ் நீங்கள் தந்த பாடல் அதிகாலையில் சேவலை எழுப்பி என்ற பாடல் நீ வருவாய் என திரைப்படுத்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக ஒலிக்கின்றது காற்றலையில்.

பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல் இறுதியாக ஒலித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் வளைகுடாமன் குவைத் நாட்டு ஜோர்ஜ் நீண்டகால உறவு மோனியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த பாடலை உங்கள் காதோரம் அனுப்பி வைக்கின்றோம். யாரும் என்னிடம் என்ற முதல் வரியை கொண்ட பழனி என்ற திரைப்படத்து பாடல்.

என்கொரு இன உள்ளு, தமிழன் என்கொரு இன உள்ளு, தனியே

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

சர்வதேச நேயர் விருப்பம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நண்பர்களே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். எப்பொழுது முதல் நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையில் காற்றலையில் கலந்து வருகின்றது முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இருந்து சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற ஒரு காவிய பாடல் அன்று வந்த பாடல் இன்று கேட்டாலும் இனிக்கும் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. முதல் பாடலை ஒலிக்க வைக்கின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டில் இருந்து கேட்க இருக்கின்றோம். வீடு மனைவி மக்கள் என்று பாடும் வீடு மனைவி மக்கள் திரைப்படத்திலிருந்து ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன்மா நகரத்தில்

0: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மத்திய மாகாணம் கண்டி ஈழமணி திரு நாட்டின் விஜயராணி தந்த பாடல் நண்டூர்து நரியூர்து என்று பாடுகின்றது பைரவி திரைப்படத்தில் இருந்து.
1: நண்டூர் நரியூர் நரியூர் நண்டூர் நரியூர் நண்டூர் நரியூர் நரியூர்.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் நீங்க தந்த பாடல். இது என்ன மாயம் என்ற ஓரம்போ என்ற திரைப்படத்து பாடலை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

ஒலிக்கின்ற பாடலோடு தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலும் கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடல். சுரை என்ற திரைப்படத்தில் இனிமையான ஒரு பாடல் நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். சர்வதேச நேயர் விருப்பத்திலே ஒலிக்கும் அடுத்த பாடல் கனடாவில் இருந்து வன்கூவர் மாநிலம் வசந்தி நீங்கள் தந்த பாடல். உங்கள் பாடல் உன் பேரே தெரியாது என்று கூறும் வரி கொண்ட எங்கேயும் எப்பொழுதும் திரைப்படத்து பாடல்.

தொடரும் பாடலும் வன்கூவர் மாநிலம் காஞ்சனா நீங்கள் தந்த பாடல் மழை காத்தா நீ என்று கேட்கும் பாடல். ஒரு ஊரிலே ரெண்டு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் வங்குவர் மாநிலம் கனடா இளவரசி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். பிடிக்குதே திரும்ப திரும்ப பிடிக்குதே உன்னை என்று பாடுகின்றது சிகரம் தொடு என்ற திரைப்படத்திலிருந்து.

உங்கள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழும் வேளையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இப்படி மழை அடித்தால் என்று ஜோடி குரலில் ஜோடியாக வந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது வெடி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்.

நீண்ட காலமாக எங்களோடு இசைப்பயணத்தில் ஈடுபட்டு இசைப்பயணம் செய்து கொண்டிருக்கும் அன்பு கீதீஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வாலாட்டும் உருக்குருவியே தன்னை என்னை விட்டு போகாதே என்ற திரைப்படுத்த பாடலை இன்று கேட்க விரும்புகிறார்.

அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலியா கண்டத்து ரமணியின் பாடல். சிட்னி மாநகரத்திலிருந்து கேட்கின்றார் காதலா இது காதலா என்று கேட்டு விஸ்வநாத் அண்ட் சன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே தித்திக்கும் தீனான பாடல்களாக கலந்து சர்வதேச நேயர் விருப்பத்திற்காக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஊரெங்கும் தேடி ஒன்றாக கூடி மகிழ்ந்திட உங்களை தேடி வருகின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அந்த வகையிலே ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தந்த பாடலையும் கேட்போம். ராசாத்தி என்ற முதல் வரியோடு அவன் இவன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றான்.

0: ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரோஷன், நீங்கள் ஒரு பாடல் தந்திருக்கின்ற மஞ்சள் பலூனி என்று யூத் என்ற திரைப்படத்திலே முட்டை கலக்கி என்றும் பாடுகின்றது அந்த பாடல்.
1: ஏ மஞ்சள்

ஐரோப்பிய மண் என்னவள் ஈழமணி திருநாடு சென்றாலும் எங்களை மறவாமல் இன்றும் கேட்கின்றீர்கள். அந்த அற்புதமான பாடலை அரசன் என்ற திரைப்படத்திலிருந்து செந்தமிழ் நிலவே என்று வரியெடுத்து பாட வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

வளமை போல இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். என்னை கொஞ்ச கொஞ்ச என்ற ஆதி திரைப்பட பாடலை கனடா மண்ணிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள்

உறவுகளே, இதுவரை இந்நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தேனான பாடல்கள். முன்னிகள் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க நீங்கள் அனுப்பி வைத்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் என்ற நன்றியோடு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தை அலங்கரிக்க என்றும் முதலாவது பாடலை ஒலிக்க வைக்கின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மீல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள். அன்புடன் அவர் தரும் அந்த பாடல் இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்களின் தயாரிப்பு கொள்கையில் 22வது படமாக வெளிவந்த கேப்டன் மகள் திரைப்படத்திலிருந்து எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அவரை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல். அந்த பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். என்னடி மயக்கமா சொல்லடி என்று கூறும் இனிமையான ஒரு பாடல், சவாலே சமாளி என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வளமை போல இன்றும் தருகின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. தேவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நரமுகையால் தமிழினியால் இவர்களும் இவரோடு இணைந்து அந்த பாடலை கேட்கின்றார்கள். ஒலிக்கும் பாடலை நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழலாம்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் தினமும் மலரும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஒன்று 1964 ஆண்டு திரைக்கு வந்த ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலே இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள். அமைதியான நதியினிலே ஓடும் அளவில்லாத அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். அற்புதமான வரிகள் அல்லவா. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் உலகத் தமிழர்களையும் உறவுகளையும் நண்பர்களையும் இணைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பிரபுகளை நாங்கள் கேட்டு மகளும் நெய்ய நேரத்திற்கான அடுத்த பாடலும் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலே டி எம் சவுந்தரராஜன் இசையரசர் ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மா இசையரசையும் இணைந்து பாடிய அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் என்ற வரியை சோகத்தோடு பாடுகின்றார்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு கேட்க விரும்புகிறேன் தாருங்கள் என்றவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

தன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? அற்புதமான பல்லவி தொடர்ந்து சரணங்களையும் இணைத்து பாடுகின்றது. வாழ்க்கை படகு என்ற திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் இன்று கேட்டு மகள விரும்புகின்றார். நேர் நேரத்திலே வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளை மஞ்சுளா, நீங்கள் ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் அடுத்த பாடல் கல்லும் கனியாகும் திரைப்படுத்து பாடல். நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வடிவிலே என்ற இனிமையான பாடலை இன்று கேட்க விரும்புகிறார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் மற்றும் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிஃபாகா இம்ரான் சாஹில் உலகத் தமிழர்களோடு இணைந்து கேட்கின்றார்கள் இந்த பாடலை ஒலிக்கின்றது பாடல்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழும் இந்த வேளையிலே மேலும் ஒரு பாடலை தர விரும்புகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்களும் தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் அவர்கள் கேட்டு மகளை இருக்கும் இனிமையான ஒரு பாடல் ஆனந்தம் என்ற ஒரு ஆனந்தமான பாடல், பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் என்ற பாடல்.

இவர்களோடு தான் தமிழ்நாடு வண்டிக்கேட்டிலிருந்து சிதம்பரம் சந்தனராஜ் அவர்களும் ஒரு பாடலை உசிருக்கும் உசிருக்கும் என்ற வரியை கொண்ட படைத்தலைவன் திரைப்படுத்து பாடலை தருகின்றார்.

அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடல் நிறத்தை அலங்கரித்துக் கொண்டு நீல ஆகாயம் போலே என்ற வரி கொண்ட திருக்கல்யாணம் திரைப்படத்து பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இறுதியாக ஒரு இனிமையான பாடல், கண்ணாடி கிளியே கட்டழகி கண்ணழகி என்றெல்லாம் வரிகொண்ட பாடலை இதயம் முரளி என்ற திரைப்படத்திலிருந்து. வளைகுடாமன் நீண்டகால உறவு, மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோஜ் உங்கள் காதோரம் அனுப்பி வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. அனைவரும் கேட்போம்.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்கு. அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணக்கம் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்கன்ட்டு நினைக்கிறேன். நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டிக் கொண்டு இன்று கதம்பத்தில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அதோடு எப்படி என்றால் இந்த காதலை பற்றி கொஞ்சம் பேசலாம். காதல் என்றால் என்ன? காதல் வந்தால் என்ன செய்யும்? காதல் வந்தால் மனிதனுக்கு என்ன நல்லதை செய்யும், என்ன கேடை என்ன கெட்டதை செய்யும்? தயங்காமல் பேச வேண்டும். அதாவது காதல் என்பதற்கு பேசுவதற்கு பயப்படக்கூடாது. நீங்கள் அதாவது உங்களுடைய ஐயையோ இது என்ன என்ன பற்றி கேட்குறாங்களோ, என்ன ஏதாவது நேச்சிருவாங்க அப்படின்னு இல்லை. இது உங்களுடைய கருத்து. அதாவது நீங்கள் பார்த்தறிந்தது, கேட்டறிந்தது, மற்றது உங்களுக்குள்ளே ஏற்பட்டு நீங்கள் உணர்ந்து கொண்டது, இவற்றை தான் நாங்கள் பேச போகிறோம். இதில் எந்த தயக்கமும் தேவையில்லை. சரளமாக வந்து நீங்கள் இதை பற்றி விளங்கப்படுது. அதாவது அந்த காதல் என்றால் என்ன, அது அன்பு என்று சொல்லுவீங்க எடுத்தோடனே. அது எங்களுக்கு தெரியுது. அது அதனால் முதல்ல ஒரு கண்ணன் பாட்டு எடுத்து வந்துவிட்டு நான் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலும் கேட்கலாம். நேரம் சரியாக 11:05, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:35, இங்கே பின்னிரவாகிவிட்டது. அதாவது அதிகாலை வந்து விட்டது, 12 தாண்டி. அதான் அடிக்கடி சொல்லுவேன்ல, 12 பேய் வருமானுவாங்க. பேய் வந்து போகிற நேரம் இது. அதனால் பயப்படாமல் எல்லாரும் காற்றடிக்க வாங்கன்னு சொல்லி ஒரு பாடல், கண்ணன் பாடலை கேட்கலாமா? அதைத் தொடர்ந்து நீங்கள் காற்றடையை இணைந்து கொள்ளலாம்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 11:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 1:40. இந்த காதலை பற்றி இன்றைக்கு பேச போகிறோம். நீங்கள் எடுத்து வர்ற பாடலும் காதல் என்று தொடங்க வேணும். இப்போ எல்லாருக்கும் அது ஒரு இப்படி ஒரு சட்டம், காதல் சட்டம் உண்டு வச்சாச்சு உங்களுக்கு இன்றைக்கு. சரியா, காதல் என்றால் என்ன, காதல் எப்படி உருவாகிறது, காதல் வந்தால் நல்லது கெட்டது இருக்கிறதா, அதை அனுபவித்தவர்கள் யார், அனுபவிக்கிறவர்கள் யார், நீங்கள் அனுபவிச்சுன்னு சொல்லையில, நீங்கள் அனுபவித்ததை நீங்கள் சொல்ல போகிறது இல்லை யாரும் வெளிப்படையாக. இந்த காதல் வந்தால் என்ன செய்யும் இந்த மனிதனை, அதை முதல்ல நீங்கள் அறிஞ்சிக்கணும். அதுக்காண்டி டாக்டர்கிட்ட போகாதீங்க. காதல் வந்தால் ஒரு மனிதன் என்ன ஆவான், என்ன செய்யும், எப்படி அவன் நடைமுறை எப்படி இருக்கும், இவற்றையெல்லாம் ஆராயலாம். வாய் திறந்து பேசாமல் மௌனமாக இருக்காதீங்கோ. இதை பற்றி இதெல்லாம் பேசுனா சரியில்லை, பேசக்கூடாது என்று ஒரு தன்மை யாருக்கும் வரக்கூடாது. ஏனென்றால் இதையெல்லாம் பேச வேண்டும், நல்ல முறையில் பேச வேண்டும். சரியா? சரி, இங்கே எங்களுடைய ஒரு அன்பு உறவு இணைகிற காதலை பற்றி தெரியுமோ தெரியலை. சரி, அவரையே முதல்ல இணைச்சு கொள்ளலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன். வணக்கம். வணக்கம் ஸ்ரீனிவாசன்.
1: வணக்கம். வணக்கம். நல்ல தலைப்பு, சூப்பர் பாட்டு, நல்ல சிறப்பா, மகிழ்ச்சியா, தித்திப்பா.
0: வணக்கம் தில்லை ஸ்ரீனிவாசன். உங்களோட வாய்ஸ் வர இல்லையே, நீங்க பேசாம இருக்கீங்களா அல்லாட்டி? எங்க பேசுங்க பாக்கலாம்.
1: நான் பேசுறேன். வணக்கம். வணக்கம்.
0: நல்லா பேசு.
1: மகிழ்ச்சியா, புன்னகையா, சிறப்பா, தித்திப்பா, புன்னகை மன்னனா, புன்னகை ஸ்ரீனிவாசனா இருக்கிறேன்.
0: காதல்
1: வந்தா என்ன செய்யும், என்ன செய்யாது, கண்ணன் வந்தா நல்ல பாட்டு,
0: காதல் காதல் என்று சொல்ல கண்ணன் வந்தானா,
1: கண்ணன் வந்தானா,
0: முதல்ல முதல்ல காதல் என்று தொடங்குற ஒரு பாடல் சொல்லுங்க உங்க விருப்பமா.
1: காதல், காதலா, காதலா, காதலின் காதலா, அது மாதிரி தெரியலமா. சூரியவம்சம் படத்துல இருந்து
0: காதலா,
1: காதலா, காதலா,

0: உணர்வு, அந்த உணர்வை அனுபவிக்கணும், பிறருக்கும் துன்பம் வரக்கூடாது, நம்மளுக்கும் துன்பம் வரக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய கருத்து. அது வந்தா என்ன என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா, வேப்ப வந்து ஒரு அது பசிக்காது, வேலையில் கவனம் போடாது, யார நினைக்கிறோமோ அவங்களே பாக்கலாம் போல இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு குணாதிசயம். அந்த குணாதிசயத்தை நிச்சயமா எல்லோரும் அனுபவிச்சிருப்பாங்க வாழ்க்கையில, அனுபவிக்கணும், தவறு எதுவும் இல்லை. வரைமுறைக்குட்பட்டதா இருக்கணும், வரம்பு மீறிய காதலா இருக்கக்கூடாது. என் மாணவர்கள்ட்டே அதான் நான் சொல்லுவேன், படிங்க பா, ஒன்றுல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறீங்க, நிறைய படங்களை பாக்குறீங்க, விஷுவலா நிறைய காட்சி பொருட்கள் நிறைய நீங்க கண்களால் தெரியுது நாங்க சொல்றதை விட. ஏதா இருந்தாலுமே ஒரு வரைமுறைக்கு உட்பட்டதா இருந்தாதான் விரும்பப்படும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. என்ன சாரு இப்படி சொல்ற அப்படின்னு பையனை சொல்லுவானோ, சாரு யாரையும் காதலிக்கல விடுங்க, நல்லா அனுபவப்பட்டாரு போல் இருக்குமா.
1: பையன்கள் மட்டுமல்ல சிந்திச்சது, இப்ப நானும் அதைத்தான் சிந்திச்சு கொண்டிருக்கேன். சாரு அனுபவப்பட்டவர
0: அனுபவப்பட்டு நல்லா டின்னு கட்டி இருக்காங்க,
1: அதைத்தான் நானும் யோசிக்கிறேங்க. டின்னு கட்டி அடிச்சிருக்கிறாங்க நல்லா சொல்றாங்க,
0: சொல்லாம நம்மள்ட சொல்றாரு, ரெண்டு பேரும் நல்லா ஷேர் பண்ணிக்கிறாரு எல்லாத்தையுமே. ஒண்ணும் இல்லட தம்பி, நான் ஒண்ணும் டின்னு எல்லாம் கட்டல, ஒரு அனுபவம் தான். நம்ம முதல்ல ஒரு 10 ரூபாய் பணத்தை சேர்க்கறதுக்கு குறிக்கோளா இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் பார்க்காத காதலா இருந்தது
1: நிச்சயம்.
0: சும்மா கைகளை மட்டும் காட்டிக்கொண்டு, சிரிப்பை மட்டும், புன்னகையை மட்டும், கண்ணை மட்டும் பார்த்த காதலா இருந்தது, தெய்வீக காதல் அது. இந்த காலத்து காதல்னாண்டா தம்பி, நீ சம்பாதிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை விட்டு இன்னொருத்தன பாத்துட்டு அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு
1: ஓடிடும். அதுதான் அந்த இங்க இந்த இப்பத்திய காதல். சொல்லுங்க,
0: இப்பத்திய காதல், இப்பத்திய காதல் இனக்க வரிச்சு தாண்டா தம்பி. உங்களுக்கு எல்லாம் ஒரு இனம் புரியாது, ஒரு 25 வயசுக்கு மேல வர்றதுதான் உண்மையான காதல். எதையுமே எதிர்பார்க்காது, சோகத்துல கூட உங்களுக்கு துணி நிற்கும், போட்டு இல்லைன்னு சொன்னாலும் உங்க கூட நிக்கும், அதுதான் உண்மை காதல்.
1: ஒரு நிமிஷம் தாரீங்களா, உங்களை பற்றி ஒரு பெருமையா ஒன்று சொல்ல. இவ்வளவு நாளைக்குலயும் ஸ்ரீனிவாசன் இன்றைக்கு தான் பொறுப்பா பேசியிருக்கிறார். அதுதான் உண்மை, இது பொய் இல்ல ஸ்ரீனிவாசன். நீ இவ்வளவு நாளும் வந்து பேசினதுக்குள்ள இன்னைக்கு தான் பொறுப்பா சரியா நீங்க பேசிட்டு போறீங்க. நான் அனுபவம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி நல்ல விளக்கம் கொடுக்குறீங்க. நீங்க ஒரு வாத்தியார்ன்றதையும் புலப்படுத்துறீங்க. சரி, மிச்சத்தை எடுத்து வாங்க.
0: நம்ம வந்து இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் தம்பி, நம்மகிட்ட பொருள் இருக்க வரைக்கும் தான் நம்மள விரும்புது. மனம் என்பது பசங்கள்ட்ட சொல்லும், எல்லாரையும் பார்த்து ஆசைப்படுவோம், ஆனா மூளை சொல்லும், ஒருத்தங்க யாராச்சும் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுன்னு சொல்லும். மனம் சொல்றத கேட்காதீங்க, மூளை சொல்றத கேளுங்க. மூளைதான் உடலை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னோம்னா, சாரி எங்கேயோ போய் பக்குவமா வாங்கிட்டு வந்துருக்காருன்னு சிரிப்பான் குனிஞ்சுக்கிட்டு. பக்குவமா வாங்கிட்டு வரடா தம்பி, நம்மளுக்கு வயசுதான் நம்மளுக்கு ஒண்ணு ஒண்ணுத்தையும் சொல்லி தருது, அனுபவத்தை சொல்லி தருது.
1: பாடம், பாடம். இப்ப நீங்க ஏதோ ஒன்று அனுபவிச்சிருக்கிறீங்க, அதனாலதான் அந்த பாடத்தின் நிமித்தம் நீங்க மிக அருமையாக பொறுமையாக இந்த விளக்கம் கொடுக்கறீங்க. கொடுங்க.
0: நிச்சயமா, நிச்சயமா. அப்ப அந்த காதல்ங்கிறது நல்ல உணர்வு, அதுக்காக பயப்படக்கூடாது. நம்ம காதலிச்சிட்டோம்ட்டு பயப்படக்கூடாது. சரி, நம்மள வந்து சேர்த்து வைப்பாங்கன்னு நினைச்சுக்கணும். நல்லபடியா அவங்க வீட்டுல போய் என்ன செய்யணும், இந்த மாதிரி அந்த சூழ்நிலை அவங்க பொண்ண தருவீங்களான்னு போய் கேக்குறது ஒரு நல்ல முடிவை பெற்று தரும். அவங்க மத்தியில நம்மளுக்கு நல்ல
1: இன்னொரு கேள்வி, இந்த காதல் எந்த வயசுல வரும்? அது இப்ப என்னுடைய
0: எந்தெந்த வயசுல வரும்னு பாத்தீங்கன்னா, பாலின சுரப்பிகள் எல்லாம் 12 வயசுல எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது, வாலிபர ஆரம்பிச்சிடும். நம்ம 13 வயதுல ஒரு 8 வகுப்பு தாண்டும் போது, 13வது பருவத்துல இந்த பெண்களா இருந்தா பூப்பை எழுதுறாங்க, ஆண்களா இருந்தா மீசை முளைக்கக்கூடிய பருவத்துல இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. பள்ளிகள்ல சமுதாயங்கள்ல ஒரு நல்ல ஒரு கைடு மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா பையன் கேட்டுப்பான், எதுலயும் போய் மாட்ட மாட்டான். சின்ன வயசுல கவனத்தை தம்பி, இந்த வயசுல இப்படிதான் பாருங்க, உங்களுக்கும் இருந்ததான்னு கேப்பான். ஆமாண்ட தம்பி, நாங்கெல்லாம் பல பட்டத்தை விட்டுட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம் ஐயா.

0: ராஜன் எங்களுக்கும் ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லி அவனை வந்து நல்வழிப்படுத்தணும்னு வச்சுக்க அவன் புரிஞ்சுப்பான், இது வந்து போலி இது உண்மை. அப்ப 25 மேல உங்க அப்பா அம்மா முதல்ல காதலிடா, படிப்ப முதல்ல காதலி, ஆசிரியர்கள் முதல்ல காதலி, நல்லத முதல்ல காதலி. அப்புறம் நீ நல்ல ஒரு
1: இப்ப ஸ்ரீனிவாசன் எத்தனை வயதுல காதலிச்சீங்க நீங்க?
0: நாங்க எங்களுக்கு வந்து 2-3 காதல் வந்தது இளம் புரியாதப்ப.
1: முதல் காதல் எந்த வயசுல வந்தது உங்களுக்கு?
0: 10 வகுப்பு படிக்கும் போது வந்தது.
1: அது எத்தனை வயசு இருக்கு எனக்கு?
0: 15-16 வயசு.
1: ஓ 15, அதான் ஏதோ ஒரு
0: அந்த காதல் வந்து ஒரு இனக்கவர்ச்சியின் மீது வந்த காதல். அப்புறம் நம்ம பொறுப்பை உணர்ந்த பிறகு அந்த காதல் எங்கேயோ ஓடி போயிடுச்சு, ஓடி போயிடுச்சு. அப்ப வந்து உங்க அவங்க பசங்களே சொல்லுவோம், நீங்க நிறைய சம்பாதிங்களாம், அப்பா அம்மாவை காதலிங்க, சொல்லி கொடுக்கக்கூடிய புத்தகங்களை காதலிங்க, பாட புத்தகங்களை காதலிங்க, பொருட்களை காதலிங்க, அதுல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் உங்களை நிறைய சம்பாதிக்க வச்சிருந்தா உங்களை சுத்தி 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்கும். நீங்க இந்த சின்ன வயசுல காலேஜ் படிக்கும் போதோ அப்படி ஆசைப்பட்டு போனீங்கன்னா குழந்தைதான் பிறக்கும், வேற எதுவும் ஆகாதுன்னு அருமையா அன்பா நல்லபடியா சொன்னதெல்லாம் உண்டு நிறைய
1: பசங்களுக்கு.
0: இதுதான்பா உண்மையா 25 வயசுக்கு மேல வர்றதுதான் உண்மை காதல்.
1: நல்ல கருத்துக்களை சொன்னீங்க ஸ்ரீனிவாசன். நீங்க மீண்டும் இணைஞ்சு மிச்ச கருத்துக்களை எடுத்து வரலாம். அடுத்த அன்பு உறவை நான்
0: சொல்றேன். ஒரு பாட்டு மட்டும் சொல்லிடுறேன், பாட்டு மட்டும் சொல்லி.
1: அந்த பாட்டு தான் நான் எழுதிட்டேனே, காதலா காதலா
0: அழைக்க
1: சொல்லுங்க இந்த இலக்கத்துக்கு. நன்றி, சிறப்பு. எங்க அடுத்து எங்களுடைய ரதீஷ். வணக்கம். வணக்கம் ரதீஷ்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: இவ்வளவு நாள நீங்க யாருக்கு வராது குறைவு, காதல் ஓடி வந்துட்டீங்க, சூப்பர்.
2: அது நிறைய காதலிச்சிருக்கு,
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். இதத்தான் எனக்கு தேவை.
2: ஆனா என்ன, ஆனா நான் காதலிச்சிருக்கேன் நிறைய. அது நான் காதலிச்ச பொம்பளைங்களு கவனமா இல்லாம போயிட்டேன், கவனிக்காம.
1: அவங்க பொம்பளைங்கள கவனிக்கல, நீங்க மட்டும் காதலிச்சிருக்கீங்க, அப்படியா?
2: ஆமா அப்படிதான். நம்ம இப்ப ஒரு திரைப்படங்கள் எல்லாம் பிடிச்ச நடிகன் நடிகன் நடிகை எல்லாம் நம்ம காதலிக்கணும்ல.
1: அதெல்லாம் ஒரு அது ஒரு தனிப்பட்ட ஒரு வித்தியாசமான காதல். அது அந்த காதல்ல விழாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நடிகரை நடிகையை நடிகர்களை பார்த்து
2: உங்களோட கேக்குறேன், நீங்க திரைப்படங்கள்ல யார காதலிச்சிருக்கு?
1: நான் முந்தியெல்லாம் சின்ன வயசுல படிக்கிற காலத்துல எல்லாம் காதலிக்கல நடிகர்களை. ஆனா இப்ப இப்ப இப்ப இருக்கும் போது மம்முட்டிய காதலிக்கிறேன்னு
2: சொல்லலாம்.
1: சில நடிகர்கள் யாரும் என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல, சில நடிகர்களுடைய அந்த நடிப்பு அதைத்தான் நாங்கள் விரும்புறோம் இல்லையா, நடிப்பு. அதே போல இன்னொரு இல்ல, அதே போல இன்னொரு பையன் அந்த அவருடைய எனக்கு அந்த பேர் வரையில, அவரோட டைரக்டராயும் இருக்கிறார் நடிகராயும் இருக்கிறார், அந்த என்ன பேரண்டே வருதில்லை, அந்த பையனுடைய நடிப்பும் உண்மையா ஒரு ஒரு பிடித்தமான ஒரு நடிப்பு. நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன்,
2: ராஜேந்திரன்.
1: இல்லை இல்லை இல்லை, ஒரு ஒரு அது வந்து ஒரு விஜயகுமார் அவருடைய மகள் நடிச்சிருப்பார் எங்களுடைய அந்த படத்துல. அவர் கடைசியில அவர் அந்த தியேட்டர்லயே இறந்து போகிறார், அந்த கடிதங்கள் எல்லாம் பறக்கும் அந்த அது. அவர் யார் என்று நான் புலப்படுத்துவதற்கு சொல்லுகிறேன், அந்த பேர் எனக்கு சரியா வருதில்லை. அவருடைய சில படங்களை நான் பார்த்திருக்கிறேன். மற்றது அடுத்தது வந்து
2: இப்போ ஒரு அண்ணன் சொல்லிட்டு போயிருச்சுல காதலிக்கிற, அது கேட்டப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்து என்னுடைய காதல்ல, கண்ணு கண்ணு காட்டி கை காட்டி எப்படி எல்லாம் காதலிச்ச ஒரு காலம் இருந்தது.
1: அந்த காலம், ஆமா ஆமா.
2: அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்ன அப்படி கண்ணு கை கால் எல்லாம் காட்டி காதலிச்சிருக்கு.
1: கை கால்
2: கடைசியில கடைசியில கடைசியில கையே கையே காட்டிட்டு டாடா பை பைன்னு சொல்லிட்டு
1: போயிருச்சு.
2: முன்னாடி
1: வீட்டுல ஏதோ ஒரு கவச்சி இருந்தால்
2: அந்த பொண்ணுக்கு முறைச்ச அது எப்படி சொல்லும் முறை மாமன்ல
1: முறை மாமனை கட்டி கொண்டார் இல்லையா
2: கட்டிட்டு கட்டுறதுக்கு கட்ட போற அப்ப எங்கிட்ட சொன்ன ரதீஷ் நானு இப்படி கல்யாணம் பண்ண போறேன் ஒரே மாமன நமக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு வாழ்வு இருந்தா அதுல கல்யாணம் பண்ணலாம் எங்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி
1: சொல்லிட்டேன். நான் வந்திருந்த போது கூட நான் அவ பார்த்தேன் போல இருக்குது அந்த வீட்டுல
2: என்ன பயந்து ஓடி போயிருக்கோ தெரியாது
1: கேரளாவில இல்ல. அப்ப நான் ஒரு கதை விட்டு
2: பார்த்தேன்
1: உங்க வீட்டுக்கு முன்னால இருக்கிற யாரும் எனக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாங்களா இல்ல சரி சரி சொல்லிட்டு போச்சுல்ல ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் அவக்கு முடியாம இருந்திருக்கும் அந்த வீட்டுல இருந்து அது நிறைவேறாம இருந்திருக்கும் அத அவ அழகாக சொல்லிட்டான மனசுல உண்மையா அந்த காதல்.
2: இப்போ இப்போ காதலிக்கிறது வந்து ஆம்பளைங்களோட கையில காசு இருக்கிறத பத்தி எல்லாம் யோசிச்சு ஏதாவது நல்ல ஜாப் வீடு அதெல்லாம் பார்த்துதான் காதலிக்கிறாங்க. ஆனா அதுல அதுல ஒரு காரணம் இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு
1: சொல்லுங்க.
2: இப்ப வந்து எல்லாத்துக்கும் விலை அதிகமா இருக்கு கடையில எல்லாம் போனா அப்போ ஒண்ணும் இல்லாத ஒரு ஆளை காதலிச்சு கல்யாணம் பண்ணனா அது சண்டை தான் வரும் கடைசியில என்ன என்ன அப்படி ஒரு நம்பிக்கையிலதான் பொம்பளைங்களு அப்படி ஒரு நினைப்புலதான் நல்லா இப்படி எல்லாம் காசு இருக்கிற ஆளுகளை பார்த்து கல்யாணம் பண்றேன்னு நான் நினைக்கிறேன். தெரியாது சரியா
1: அதாவது இல்ல இப்ப அதாவது இல்ல அப்படி அப்படி எதிர்பார்ப்போட காதலிக்கிறது வந்து தவறுன்னு சொல்றீங்களா நீங்க பெண்களுக்கு
2: எப்படி
1: இல்ல இப்ப காசு அதை எதிர்பார்த்து விட்டு காசு இருந்தால்தான் காதலிக்கலாம் ரெண்டு எண்ணுற பெண்கள் அது தவறுன்னு சொல்றீங்களா நீங்க
2: இல்ல இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லையே அதெல்லாம் அவரோட இஷ்டம் நம்ம அதுல எல்லாம் ஒண்ணும் சொல்ல
1: முடியாது. ஏனென்றால் சில சில வீட்டுல சரியான கஷ்டமாக இருந்திருக்கும் புரிஞ்சுதா அந்த கஷ்டம் தீர்றதுக்கு காதலும் வரும் அந்த கஷ்டமும் தீர வேணும் போது ஒரு பெண் சரி கொஞ்சம் பணம் உள்ளவனா பார்த்து கட்டினா என்னுடைய கஷ்டம் வீட்டு எங்கட வீட்டுடைய கஷ்டம் தீரும் என்பதை சிந்திச்சிருப்பாள் சில நேரம் அப்படியே ஒரு காதலும் இருக்கிறது. அப்ப அதை நாங்க தவறான
2: அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணும் போதும் சில பக்கத்து வீட்டு உள்ள ஆளுகள் நினைக்கும் ஓ அவளு பணக்காரன் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிருச்சு அப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா பணக்காரன் கல்யாணம் பண்ணனாலும் ஏழையான ஆளை கல்யாணம் பண்ணாலும் சண்டை எல்லா இடத்துலயும் இருக்கும் அது உண்மைதானே சொன்னது.
1: இப்ப உங்க இல்ல உண்மைதானா இருக்கட்டும் உங்களோட வீட்டுல இருக்கா சண்டை அது சொல்லுங்க.
2: அது இல்ல சண்டை இல்லாத வீடு எங்க இருக்கு
1: நல்ல பேசுறீங்க நல்ல உங்களுக்கு தமிழ் பழங்கு பிழையா போச்சு ரதீஷ் உங்களுக்கு எங்க இருக்கப்பா சண்டை இல்லாத
2: சண்டை இல்லாத ஒரு ஒரு ஃபேமிலியில சண்டை இல்லாத ஃபேமிலி இருக்காது
1: நிச்சயம்
2: இருக்கு இருக்கும்
1: உண்மை உண்மை.
2: அது காசு இருந்தாலும் சரி காசு இல்லாம இருந்தாலும் சரி காசு இருந்தா அதிகம் சண்டை வரும் நினைக்கிறேன்.
1: காசு இருந்தா அதிகம் சண்டை வரும் காசு இல்லாட்டியும் அதிகம் சண்டை வரும். காசு இருந்தால் மனைவி என்ன நினைப்பா காசு இருக்குன்னு இவர் ஏதாவது செய்யலாம் போகலாம் எங்கேயே அந்த ஒரு சந்தேகம் ஒரு மனைவிக்கு வரும். காசு இல்லை என்றாலும் சண்டை வரும் எப்படி என்றா அது இவர் தப்பு பண்ணுவாருன்ட்டு இல்லை ஏன்னப்பா காசு இல்லாம இதுக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லி ஏதாவது வார்த்தையை விட்டோம்னா அந்த வார்த்தையில இருந்து சண்டை வரும் அதுதான். காசு இருந்தா
2: எல்லாமே ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போகணும்ல வாழ்க்கை
1: மேலும் அதாவது சொல்லுவார்கள் இல்ல நெருப்பின் மேல் நடப்பது போலதான் திருமணத்துக்கு பின் ஆணோ பொண்ணோ வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும்.
2: அப்ப திருமணத்துக்கு முன்னாடி நெருப்புக்கு மேல இல்ல எங்க போகும்
1: அதுக்கு முதல் எங்களுக்கு ஜாலி அதான் சொல்றாங்க ரெட்டை கட்டி பறக்கிறத போலதான்
2: ஐஸ்ல ஐஸ்ல நடக்கிற மாதிரி இருக்குல்ல
1: ஐஸ்ல அதுலயும் கவனமா இல்ல நாங்க நடக்கணும் அது தச்சுலாம் விழுந்துட்டோம்டா உயிர் போற அளவுக்கும் இருக்கும் அதாவது ரெட்டை கட்டி நாங்க பறக்கிற மாதிரி சுதந்திரம் தான் இருக்கும் முதல் திருமணத்துக்கு முதல் தாய் தந்தையரிடம் இருக்கும் போது இருக்கிற சுதந்திரமும் சந்தோஷமும் எந்த பிள்ளைகளுக்கும் திருமணத்துக்கு பிறகு கிடைப்பதில்லை என்று நான் சொல்ல வருகிறேன் ஆனா சில வீடுகள்ல இருக்கிறது சுதந்திரம் சந்தோஷம் எல்லாம்
2: நூறுல அஞ்சு வீட்டுல தான் இருக்கு அப்படி
1: அஞ்சுல 25 வீதம் இருக்கிறது 25 வீதம் இருக்கிறது 75 வீதம் இப்ப பாக்குறதுக்கு எல்லாம் யாரு கேட்டாலும் அங்க குடும்பத்துல எந்த ஏதோ ஒரு பிரச்சனையத்தான் சொல்லுகிறார்கள் நிம்மதி இல்லை என்கிறார்கள் அதுதான் ஏனென்றே தெரியவில்லை ஆனா அந்த காலத்துல சந்தோஷமா இருந்தார்கள் திருமணத்துக்கு பிறகு எல்லோரும்
2: சில ஆம்பளைங்களா இருந்தாலும் பொம்பளைங்களா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேருக்கு பைத்தியம் வரும் உண்மையா நடந்திருக்கு
1: நிச்சயம் நிச்சயம் பைத்தியம் வரும் என்ன செய்வதென்று அறியாமல் வரும் சொல்லி அதை என்னென்றால் ராதேஷ் வெளிவிட்டு சொல்ல முடியாத வேதனை மனதில் அடங்கி இருக்கும் யார்கிட்ட சொன்னாலும் இப்ப என்ன இந்த காலத்துல இருக்கிற மக்கள் என்ன செய்யறார்கள் தெரியுமா வேதனையை சொன்ன உடனே அங்கால அடுத்த பக்கத்துல போய் ஐயோட ஆண்டு மற்றவனுக்கு சொல்லி சிரிக்கிறார்கள் அப்ப அதை சொல்லாமலே அடக்கிறது அடக்கி கொள்கிறார் அதுக்குத்தான் ஒரு நல்ல நண்பன் வேணும் என்று சொல்லுவது ஒரு மனிதனுடைய இன்ப துன்பங்களை சொல்லி சிரிப்பதற்கும் சந்தோஷமாக அனுபவிப்பதற்கும் மற்றது துன்பங்களை சொல்லி ஆறி அரவணைத்து ஒரு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு நல்ல நண்பன் தேவை அதாவது உங்கள்கிட்ட நான்
2: சொன்னேன்
1: நண்பியும் வேணும் இப்ப ஆணுக்கு ஒரு நண்பியும் கிடைக்கலாம் இல்ல உண்மையா தான் ஒரு நண்பி நல்ல நண்பியும் கிடைக்கலாம் ஆறுதல் சொல்வதற்கு பாசமாய் இருப்பதற்கு சரி கவலைப்பட வேணாம் சொல்வதற்கு அந்த நண்பன் நண்பிக்குள்ள அது வயசு வித்தியாசமே தேவையில்லை அந்த வயதுல தேவை என்று இல்ல அது வயசு நாங்கள் பார்க்க முடியாது ஆறுதல் சொல்வதற்கு உண்மையா அதுதான் தேவை சரி அப்ப உங்களுடைய காதல் பாட்டு என்ன
2: என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற
1: இல்ல காதல் காதல் ரெண்டு வரணும் இன்றைக்கு
2: அப்படி வரணுமா
1: காதல் ரெண்டு
2: காதல் இல்ல இதுல காதலன் இல்ல இல்ல அவேஷ் அன்பிகி திரைப்படத்துல காதலா காதலா
1: காதலா காதலா அது நல்ல ஒரு
2: பாட்டு உருவசி உருவி மற்ற இதிலும் இருக்குது மற்ற நம்ம காதலன் திரைப்படத்துல இருக்குது அப்படில
1: என்னது
2: காதலிக்கும் பொண்ணுங்களை ஹட்டு நிட்டுனா சின்ன தங்கம் கூட தேர்ந்தாலே
1: சரி இது காதலா காதலா வரைக்கும் வரலாம் காதலா காதலா
2: காதலா நல்லா பாத்து
1: இதுல பேசுவதற்கு நீங்க பேசுனீங்க அவர் பேசின ஒரு அருமையான பேச்சு மற்றவர்களுக்கு உதவுகிறது அது சில வேளையில இப்ப நீங்க துணிவா வந்து நீங்க உங்களுடைய சொல்ல வேண்டியதை சொன்னீர்கள் சில பேர் சொல்ல தாங்கள் அனுபவிச்சதை பார்த்ததை எல்லாம் சொல்லலாம் அவ்வளவுதான்
2: காதல் விஷயத்துல ஒரு விஷயம் கூட சொல்றேன் இப்ப அந்த அந்த ஒரு பொண்ணு என்ன முன்ன வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பொண்ணு என்ன ஏமாத்திட்டு போனாலும் அதுக்கப்புறம் நானு எல்லா பொம்பளைங்களும் அப்படித்தான் நினைச்சிருக்கு எல்லாரும் என்ன ஏமாத்துற ஆளுங்க என்னால காதலிக்க கூடாது நினைச்சிட்டு வீட்டுக்காரெல்லாம் சொன்னபடி தான் இப்ப நான் கல்யாணம் பண்ணி நல்ல குழந்தையாச்சு
1: ஒரு ஒரு ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அது வந்து அந்த அது நீங்க சொன்ன சொல்லுக்கு ஒத்து வராது ஏனென்றால் இப்ப அந்த சோறு அவிஞ்சிட்டு தான் பாக்குறதுக்கு ஒரு சோறு எடுத்து நாங்கள் அமைதி பார்த்தா அவிஞ்சிட்டு என்று கண்டுபிடிப்போம் அதுதான் பதம்
2: பாக்குறேன்
1: இல்ல அதாவது அது வந்து நல்லதுக்கு தான் அதை சொல்லப்படுகிறது அதாவது அவிந்து விட்டது நல்லம் ஆனால் இந்த ஏமாற்றுபவர்கள் நீங்கள் ஒரு ஒரு பெண் தவறு விட்டு விட்டால் அப்படி செய்துட்டால் எல்லா பெண்களும் அப்படி நடப்பார்கள் என்று இல்லை ஏனென்றால் சற்று நீங்க சிந்திச்சு பாக்கணும் பின்னுக்கு
2: போய் இந்த பூனையோட விஷயம் அப்படித்தானே சுடு தண்ணீர் வீண பூனை பச்சை தண்ணி பார்த்தாலும் அப்படித்தான் சுடு தண்ணி நினைக்கும் அந்த மாதிரி
1: இல்ல நீங்க அதாவது ஏன் நான் அப்படி நீங்க சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன்டா எல்லா பெண்களும் அநேகமாக இப்ப அப்படித்தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் ஏன் சிந்திக்க வேணாம் என்று சொல்லுகிறேன் என்றால் எனது தாய் ஒரு பெண் எனது தங்கை ஒரு பெண் எனது அக்கா ஒரு பெண் அப்படி பெண் வரிசையில் இருந்துதான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லலாம் பாட்டி பூட்டி எல்லாரும்
2: அப்ப நீங்க நான் வந்து இல்ல அப்படி இல்ல எல்லா பொம்பளைங்களையும் சொன்னா அப்படியும் அந்த மாதிரி இல்ல காதலிக்கிற பொம்பளைங்களை மட்டும்தான் சொன்னேன்
1: காதலிக்கிற பெண்களே என்று சொன்னாலும் அந்த காலத்துல உங்க அம்மாவும் காதலிச்சிருக்கலாம் பாட்டியும் காதலிச்சிருக்கலாம் பூட்டியும் காதலிச்சிருக்கலாம் அவங்க ஏமாத்திருக்கலாம் இல்ல யாரையும் ஏமாத்தாமலும் இருக்கலாம்.
2: அந்த காலத்தை பத்தி சொல்ல, நமக்கு அனுபவம் இல்லாததுதான் சொன்னது.
1: ஓ இல்ல, நான் சொல்றேன் அப்படி எல்லா பெண்களையும் நீங்க நினைக்க முடியாதுன்றதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் தாங்க ரதீஷ், அப்படி இருங்க. ஒரு அன்பு உறவு. வணக்கம் செந்தில் முருகன், எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம்க்கா, நல்லா இருக்கிறேங்க்கா.
1: நல்லா இருக்கிறீங்களா? நீங்க சரியா, நீங்க நீங்க நல்ல பணக்காரன் போல இருக்கேன்னு. நல்ல நல்ல பணம் வச்சிருக்கீங்க, காசு வச்சிருக்கீங்க.
3: எந்த காசுக்கா இருக்குது ஏக்கா?
1: இல்ல என்னன்னு நான் ஒரு விஷயத்துல கண்டுபிடிச்சேன், அதுக்கு தான் இப்ப என்னன்னு சொல்ல போறோம். போறங்க
3: என்ன
1: செந்தில் முருகன் இப்படி செய்றீங்க நீங்க? இப்ப நீங்க இல்ல, இப்ப நீங்க அழைக்கும் போது நான் ஒரு நம்பரை கட் பண்ணி விட்டேன். அதாவது நீங்க வாட்ஸ்அப்ல வரையல, நார்மல் கால்ல வாரீங்க தெரியாம. அத நான் எடுத்து ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு இடையில நீங்க எவ்வளவு காசு கட்ட வேண்டி வரும் தெரியுமாங்க?
3: தெரியாது எனக்கு.
2: 50 ரூபாய்.
1: அதனால இப்ப வந்தது சரி, இது வாட்ஸ்அப்ல வந்திருக்கீங்க நீங்க, சரியா?
3: ஆமா,
1: இது
3: சரி.
1: இது அப்ப இதுலதான் நீங்க வரணும். இத குறிச்சு வைங்க. இனி இந்த எல்லா மீராக்காவையும் அழிச்சிட்டு எல்லா மீரா செந்தில் முருகன், இந்த ரதீஷோட ஒரு வணக்கம் சொல்லுங்க.
2: செந்தில் முருகன் அண்ணனுக்கு, செந்தில் முருகன் அண்ணனுக்கு வணக்கம். நான் கேரளா பாலக்காடு இருந்து ரதீஷ்.
3: என்ன பேர் சொன்னீங்க? அதுக்குள்ள மறந்து போச்சா?
1: ரதீஷ். ரதீஷ்,
2: ஐயோ இவ்வளவு மறவியா? என்னது ரதீஷ்.
1: ரதீஷுக்கு ஒரு வணக்கம். இவர் ரதீஷ், இவர் செல்ல புள்ள போல பேசுவார். இவர் ஈரோடு, எங்க இருக்கிறீங்க? மணிவாங்கோட ஊரை சொல்லுங்க செந்தில் முருகன்.
3: ஈரோடு மாவட்டம் மாந்தியூர் சின்னத்தம்பி பாளையத்துல இருக்கிறேங்க.
1: இருக்கிறார். இவர் வந்து நெசவு, நெசவு தொழில் செய்யறவர். இப்ப நீங்க நீங்க கட்டுறீங்க இல்ல வேட்டி இதெல்லாம்? அதெல்லாம் அவர் தான் செய்யறது.
2: வேட்டி வேட்டி கட்டுறது இல்ல, பேண்ட் பேண்ட்
1: பேண்ட் போடுறது இருக்கணும். வேட்டி கேரளா பக்கம் அந்த வேட்டி தானே ஃபேமஸ் முதல்ல. சொல்லுங்க.
3: தமிழ்நாட்டு பக்கமும் வேட்டி தான் கட்டுறாங்க. சில பக்கம் சாக்ஸ் பேண்ட், ஒவ்வொரு ஏரியாவில ஒவ்வொரு மாதிரி.
2: இப்போ இப்போ எல்லா இடத்துலயும் அதிகமா வந்து யூஸ் பண்றது பெர்முடா வேட்டி. இல்ல வேட்டி எல்லாம் கழட்டி வீட்டுல வச்சுட்டு உள்ள இருக்கிற மட்டும் தான் போட்டு போறேன் எல்லா இடத்துலயும். டவுன்ல எல்லாம்
1: கொஞ்சம் போறங்க. அது என்ன என்ன மோடா?
2: பெர்முடா பெர்முடா அப்படி சொல்லுவோம்.
1: அது என்ன பெர்முடா? இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். என்னது
2: அப்படி இருக்குது? அப்படி ஒண்ணு இருக்கு, அவசரமா இருக்கு. அண்டர்வேர்,
3: சாக்ஸ், டயர்,
1: அது எதுக்கு வெளியில போட்டு?
2: இல்ல அதெல்லாம் ஒரு ஃபேஷன் மாதிரி கொண்டு போவாங்க. இந்த வெள்ளைக்கார மாதிரிலாம் நடக்குமில்ல, அதே மாதிரி.
1: அப்படியா? அந்த நீங்க 3/4 சொல்றீங்களா, அந்த முழங்கால கீழே போடுறது? முழங்காலுக்கு கீழே அந்த போட்டு கொண்டு போறா, அது ஆண் பெண் இருபாலரும் போடுறாங்க. அழகு இல்லாட்டியும்
2: இல்ல இல்ல, முழங்காலுக்கு கீழே இல்ல, மேல இருக்கிறது.
1: ஓ, மேல மேல போடுறாங்களா? சொல்லுங்க செந்தில்
3: முருகன்.
1: பார்த்தனே நல்லா குளிச்சிங்களே குற்றாலத்துல, இப்படி ஒரு குளிப்பு நான் பார்க்கவே இல்லையே.
3: வெளிநாட்டு பொம்பளைங்களா அதே மாதிரி டயர் போட்டுக்கிட்டு தான்
1: வந்திருந்தாங்க.
3: நான் பார்த்தேன்.
1: எனக்கு இதுதான் தேவை செந்தில் முருகன், வழிபணியா எல்லாம் சொல்லலாம். இப்ப சரி, அழகா இருந்ததா அதை பார்க்கும் போது அந்த பொண்ணு? இல்ல இல்ல, நான் கேக்குறேன், அந்த பொண்ணுக்கு அழகா இருந்தது இல்ல அது, இல்லையா?
2: மட்டும் இல்ல, இப்போ இந்த காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி அன்றாடு போறதெல்லாம் நல்லதா? எப்ப காட்டு வரும் தெரியாது. எல்லாம் காலநிலையில மாறி போச்சு. இப்போ எப்ப மழை வருது, எப்ப காற்று வருது,
1: கேட்டுதா செந்தில் முருகன், காத்து வந்து வேட்டியை கொண்டு போயிருவேன்றதா அர்த்தம். உங்களோட லுங்கியையும் வேட்டியையும்
2: வேட்டி இல்ல இல்ல, வேட்டி வந்து நமக்கு அவசியம் தான். கல்யாணத்துக்கு ஆனாலும் வீட்டுல யூஸ் பண்றதுக்கு எல்லாம் வேட்டி நல்லதுதான். வெளியில எல்லாம் போகும்போது
1: ஆனா வேட்டியை விட லுங்கி நல்லது, அந்த தச்ச லுங்கி நல்லது. ஏனென்றா காத்து வண்டு அடிக்கும் போது நீங்க அந்த லுங்கி எடுத்து ஒரு மரத்துல அப்படியே கொளையை விட்டுட்டு நிக்கலாம், கொண்டு போவார்.
2: இப்போ வேத்தி, இப்ப வேத்தி வந்து இப்போ நம்ம படுத்து தூக்கும் போது இரவுல வேத்தி தான் நல்லா ஒரு
1: செந்தில் முருகன் கேப்போம். காதல் என்று தொடங்குற பாட்டு சொல்லுங்க செந்தில் முருகன், உங்கள் விருப்பமாக.
3: காதலா? காதல் வந்து
1: எங்க சொல்லுங்க.
3: காதல்
1: கண்ணுக்குள்ள
3: நிக்கிற காதல்,
1: கண்ணுக்குள்ள நிக்கிற காதல். சரி, காதல் அதுல வர்ற வடிவா தர, கண்ணுக்குள்ள நிக்கிற காதலா? அது என்ன படத்துல? இது நீங்க இடைவெளியை சொல்றீங்களா? இது
3: எங்க பாப்பா சொன்னதா? அத சொன்னேன்,
1: கண்ணுக்குள்ள நிக்கிற காதல்.
3: அவைதான் சொன்னாங்க பிள்ளைவ, கண்ணுக்குள்ள நிக்கிற காதல். அது எனக்கு டக்குன்னு என்ன வாயில் வர மாட்டேங்குது. காதல் பாட்டுல இருக்குது.
1: சரி, அப்படி அந்த பாட்டை எடுக்க முடியாட்டி நான் உங்களுக்கு ஒரு காதல் பாட்டு எடுத்து வரேன். சரியா?
3: சரி, நீங்களே போடுங்க.
1: என்னண்டா, அப்ப நேற்று நீங்க நல்லா நீங்க அனுபவிச்சீங்கல்ல? நீங்க
3: மீன் சாப்பிட வேண்டியது, போட வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ரெண்டு அங்கேயே முடிச்சுட்டேன்.
1: அங்க மீனும் குடுக்கறாங்க, என்ன சுட்டு பொரிச்சு குடுக்கறாங்க, அதாவது அந்த
3: வரத்துல வருஷத்துல ரெண்டு டைம் போயாச்சு.
1: எந்த இடம் அது? எந்த இடம்?
3: எங்க ஊர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்.
1: என்ன பேர் அந்த இடத்துக்கு?
3: கொடிவேரி.
1: கொடிவேரி. எல்லாரும் தெரிஞ்சுக்குங்கப்பா, போனா அங்க மீனும் சுட்டு தருவாங்க, அதையும் சாப்பிட்டு அதுலயே நல்லா குளிச்சுட்டு வரலாம். இல்லையா?
3: கண்டிப்பா.
1: மசாஜ் பண்றாங்களா அங்க? என்ன போடுங்க?
3: மசாஜ் எல்லாம் இல்ல, அது வந்து ஒகனகல்ல தான் மசாஜ்.
1: இங்க இல்ல.
3: வேதனையா
1: இருந்துச்சா? உங்களுக்குள்ளேயே காதலை வச்சு கொண்டு வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லாம அந்த பொண்ணு உங்களை காதலிக்காம அது திருமணமானோன்னு நீங்க எப்படி
3: தெரியும்? தெரியும்
1: நீங்க காதலிக்கிறீங்க.
3: தெரியும், சொல்லலாம்னு போவேன், கிட்டால போனது அந்த பேச்சு வராது. நானும் அதே மாதிரி 3 வருஷம் பண்ணி
1: பார்த்துட்டேன்.
3: இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலான்னு அங்க போனா அந்த பேச்சு வரமாட்டேங்குது.
1: ஆனா அந்த பொண்ணு உங்களை காதலிக்கிறது போல உங்களுக்கு எதுவும் தென்பட்டுச்சா?
3: அந்த பிள்ளைகிட்ட பேசினேன், எப்ப தெரியுமா, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி எனக்கு கல்யாணம் ஆகி நீங்க சொல்லி இருந்தா அப்பயே கல்யாணம் பண்ணி இருப்பேன்.
1: கடவுளே, இதுக்கு தாங்க சொல்றது காதல் வந்தோடனே சொல்லி போடுங்க.
3: சினிமா படம் பாத்துட்டு போய் சொல்லலான்னு
1: போவேன்,
3: சொல்ல முடியாது.
1: வெக்கத்துல வந்துருவீங்க. அது என்ன அந்த வெக்கம்? சொல்ல வெக்கமா இருக்கு.
3: சொல்ல வெக்கம்ல, அது ஒரு பயம் மாதிரி வந்துருதுக்கா.
1: இந்த காலத்துல சிவப்பு ரோஸ் குடுத்துறாங்க இல்ல கையில, குடுத்தோன்ன காதல் தான்.
3: இல்ல, அதுல தெகிரி மேனுக்கா முக்கியம். முதல்ல வந்து அது அந்த பொண்ணு கிடைக்குதோ இல்லையோ அந்த மனசுக்கு உண்டான தைரியம் முக்கியம்.
1: தைரியம் முக்கியம். முதலாவது ஒரு ஆணுக்கு, ஒரு ஆணுக்கு தைரியம் தேவை தனது காதலை சொல்றது. மற்றது இன்னும் எடுத்த உடனே சொல்லவும் கூடாது, ஏன் தெரியுமா? அதனால உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்குதாண்ட அரைஞ்சு போட்டுதான் நீங்க உங்க காதலை சொல்ல போகணும். இல்ல ஒவ்வொரு காதல் படமா பாத்துருக்கிறார், எப்படி சொல்லலாம்?
2: தெரியும்.
1: சந்தோஷமா
2: இருக்குது.
1: ஆனா நீங்க உண்மையா காதலிச்சோ விட்டுட்டு போயிட்டால பாத்தீங்களா, கல்யாணம் கட்டுறேன்ட்டு அங்கால.
2: அது என்னதான், என்னதான் காதலிச்சு வந்தது? நான் போய் காதலிக்கல.
1: ஓ, அப்ப எதுக்கு உங்களுக்கு, உங்களுக்கு துக்கம் வந்துச்சு நீங்க காதலிக்காம?
2: ஐ, துக்கம் சொன்னா காதலிச்சு அப்படி இப்படி எல்லாம் நடந்து திடீர்னு வந்து நான் வேற ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொன்ன யாருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு
1: ஒரு துக்கம் இருக்கு, சோகம் இருக்கு,
2: துக்கம் இருக்கும்.
1: சரி,
2: ஆடா ரதீஷ் சாப்பிடுறதுன்னு சொல்லி வாழையில எல்லாம் வெட்டி போட்டுட்டு சாப்பாடு கொடுக்காங்க.
1: சாப்பாடோட ஒப்பிட்டுட்டாங்க பாருங்க, காதல இது நல்லா தான் இருக்கு. சாப்பாடு அன்றாட உண்மையா ஒரு மனிதன் வாழ்றதுக்கு தேவை. காதல் என்பது தேவைதான், ஆனா அது வந்து ஒரு எங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும் வகையில் இருக்கும் காதல் எங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் சந்தோஷம் ராதேஷ், உண்மையா மனம் விட்டு பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க, உங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு இப்படித்தான் பேசணும், உண்மையே சொல்லணும், பேசணும், அப்பதான் மற்றவங்களும் புரிஞ்சுன. இப்ப வார பிள்ளையல
2: இப்ப நான் வேற ஒரு விஷயம் இருக்கு, நம்ம கலாபவன் மணி இருக்குதுல்ல மலையாளம் திரைப்படத்துல,
1: கலாபமணி சொல்லுங்க,
2: அவர்தான் நம்ம திலீபுக்கு கல்யாணம் பண்றதுக்கு உதவி பண்ணி கொடுத்தா அந்த லவ் மேரேஜ்.
1: லவ் மேரேஜ்
2: திலீபுக்கு. அதே மாதிரி நண்பர்கள் நிறைய இருக்குது நமக்கெல்லாம்.
1: சரி சரி, இப்ப நீங்க அட்வைஸ் பண்ணதுல இப்ப நான் யோசிச்சிருக்கேன், காதலிக்கலான்னு. உங்களோட அட்வைஸ்ல நீ காதலிக்க கூடாது, சரியா? ஓகேயா?
2: நம்ம காதலும் வரவில்லை இன்னைக்கு காட்டுறதுல.
1: யார் எந்த காதல்னு கேக்குறீங்க? இங்க பல காதலங்கள் வராங்களோ இதெல்லாம்.
2: கேரளா பக்கத்துக்கு வந்திருக்கு.
1: கேரளா பக்கத்துக்கு வந்தவர இப்ப இங்க திரும்பி வந்துட்டாரு. அவர் இப்ப காதலை பற்றி பேச மாட்டாரு. என்ன மனைவி பக்கத்துல இருக்கிறாங்களப்ப இங்க? செந்தில் முருகன், உங்களுடைய காதலை சொன்னதுக்கு ஒரு நன்றி ஐயா. உங்களுக்கு ஒரு ஆண்களுக்கு தைரியம் தேவை, தான் செய்த காதலை உண்மை அதை வெளிப்படையா சொல்லுவதற்கு ஒரு தைரியம் தேவை. இப்ப இருக்கிற ஆண்களுக்கு சுத்தமா தெரியல அதை பற்றி பேசுவதற்கு. அதை சொன்னா எங்க மனைவி ரெண்டு ஒரு மாதத்துக்கு சாப்பாடு இல்லாம கேள்விப்பட்டு சாப்பாடு இல்லாம விட்டுருவாவோ தராம விட்டுருவாவோ என்ற ஒரு பயத்துல இருப்பாங்க. நீங்க எல்லாம் பயம் இல்ல பாருங்க, பாத்தீங்களா? உங்களுக்கு
3: எல்லாம் சொன்னீங்களா
1: நீங்க?
3: வீட்டுக்காரிட்ட சொல்லிட்டு அப்பயே
1: அப்பே இப்படி ஒரு காதல் எனக்கு இருந்தேன் இல்ல,
3: இதுக்கு முன்னாடி
1: பண்ணிருக்கேன் பேசும் போதெல்லாம் ரெண்டு சொல்லுதான் பேசுவீங்க, பேச வராத காண்டு. எப்படி இப்ப நீங்க இந்த ட்ரைனிங் எல்லாம் யார் கொடுத்தது? உங்களுக்கு லோகிதா கொடுத்துருக்காரு போல, என்ன என்றால் சுதந்திரமாக கணவனை நம்பி சுதந்திரமா விடுகிற ஒரு அன்பான மனைவியிடம் இருந்துதான் உங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதனால பேசுறீங்க இல்ல
3: அக்கா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டு பேருக்கு பேரு ஒரே எழுத்துதான்.
1: அது யாருக்கு? உங்களோட மனைவிக்கும் அவருக்கு.
3: சுபா, இது பேர் சுதா.
1: சுதா அது பாற வந்துட்டு தாவல வந்துட்டு. அப்ப நீங்க மாறி கூப்பிட்டாலும் அது வித்தியாசமா தெரியாது. இப்ப நீங்க சுபாவை மனசுல வச்சுக்கொண்டு சுதாவ சுபான்னு கூப்பிட்டாலும் அது இவக்கு தோட்டாது. ஓ, வேற என்னத்தான் கூப்பிடுற இல்லையா?
3: கண்டிப்பா
1: கண்டிப்பா. அம்மா இன்னைக்கு சோறு போடாதே அம்மா, இருக்கிறீங்களா? சுதா இன்றைக்கு சோறு போடாதீங்க, அம்மா சொல்லித்தாரன். இன்றைக்கு மதிய சோறு இவருக்கு கட்டு, இவருக்கு சரியா? அது போட்டு எனக்கு தெரியும், அவன் பேசி இருக்கிறான். நல்ல சந்தோஷம் செந்தில் முருகன், எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. எப்பவும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி, அன்போடு விடப்படுறேன். நன்றி. நல்ல யாரும் அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். அங்க லெனின் வர்றதுக்கு நீங்க எத்தனைச்சிங்களோ என்னவோ தெரியா, ஒரு வணக்கம் ராஜமாதாவுக்கு வர்ற ஒரு வணக்கம் போட்டுட்டீங்க. இருந்தாலும் காட்டிலே எங்க எத்தனை பேருக்கு துணிவு இருக்கு வாங்க பாக்கலாம். இந்த காதலை பற்றி பேசுறதுக்கு முதல்ல நான் ஒரு காதல், யாருடைய? ஸ்ரீனிவாசனுடைய காதல் பாடலை எடுத்து வரலாம். நீங்கள் அந்த பாடலோடு இணைஞ்சு கொள்ளலாம். காட்டிலைக்கு வாங்க, நேரம் சரியா 11:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். நான் சொன்ன டைம் வந்து, டைம்னு சொல்லக்கூடாதா, நேரம் வந்து அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:20. எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசனுடைய காதல் பாடல் காட்டிலைக்கு வருகிறது. அவர் தனது விருப்பமாக இந்த பாடலை கேட்டிருக்கிறார். காதலன்ற ஒன்னே எல்லோருக்கும் அந்த காதல் பாடல்கள் வருவது மிக வேகமாக இருக்கிறது.

0: நேரம் சரியாக 11:54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அது இந்திய இலங்கை நேரம். நான் சொன்னது கனடிய நேரம் சரியாக 2:24. காதலை பற்றி நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ காதல் பேசுகிறதுக்கு அதை பற்றி சொன்னவர்கள் 3 பேர் துணிவாக வந்து சொன்னார்கள். அதில் ஒன்றுமே இல்லை. அதனுடைய சில பழக்க வழக்கங்கள், அது என்ன செய்யும் என்பதை அறியறதுக்கு தான். நீங்கள் இப்போ எங்களுக்கு காய்ச்சல், இப்போ தலையடி, ஏதாவது உடலில் ஒரு உபாதை வந்த உடனே டாக்டரை நாடி ஓடுகிறோம். எங்களால் கண்டுபிடிக்க முடியாது அது என்னன்ட்டு. ஓடி போய் அவர்கிட்ட கேட்டால் தான் அவர் சொல்கிறார், ஓ என்ன உண்ட சிம்டம், அதாவது உங்களுடைய அந்த செயல்பாடு என்ன, இப்போ உங்களுக்கு என்ன செய்யுது என்று கேட்டோன்னே தான் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க. அதை வச்சுட்டு அவர் அதை கண்டுபிடிச்சிடுறார். சரி, இப்போ இன்னொரு காதலை பற்றி சொல்வதற்கு வந்தவரை மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்கோ. நீங்கள் இப்போ அழைப்புக்கு வந்தீங்க, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு. அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னால் உங்களுடைய நீங்கள் சொல்கிறத வச்சு தான் முதல் அரைவாசி தூரத்துக்கு டாக்டர் போவார் அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த அதுக்கு பிறகு தான் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அடுத்த காவாசி முழுமையாக அவர் ஒரு மனிதனை படித்த பின்பு தான் அவர் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பார். இதுதான் டாக்டருடைய வேலை. ஆனால் காதல் என்பது அதுவும் ஒரு நோய் என்று சொல்வதற்கல்ல, ஒரு மனிதனுடைய ஒரு மாற்றம் தான். மனிதனில் ஏற்படுகிற ஒரு சுகமான நோய் என்று சொல்லலாம். சுகமான ஒரு எப்படி சொல்லுவது, அது எனக்கு அது வார்த்தைகள் வரவில்லை. அதன் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் புரிஞ்சு கொள்வதற்கு மனிதனுக்கு உடனே முடியும். அது நீங்கள் கொஞ்சம் வளர்ந்து நல்ல உங்களுக்கு பக்குவம் வந்தோன்னு புரிஞ்சு கொள்ளும் போது அது காத்திரமான ஒரு புரிவாக இருக்கும். ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேயே காதலை புரிஞ்சு கொள்கிறேன்டா, அது ஒரு விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும். அதுதான் நீடிப்பதில்லை என்று சொல்லலாம். நீண்ட காலத்துக்கு நீடிக்காத காதல் அந்த குழந்தை பிள்ளை விளையாட்டான குழந்தை காதல். ஆனால் அது தானாக உருவாகும். சரி, எல்லோரும் அப்படி செய்கிறாங்க, நானும் செய்தேன். என்னென்று இப்போ குழந்தைகள்ட ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு 5-6 குழந்தைகள்ட போட்டால் ஒரு குழந்தை எடுத்து சாப்பிடுவதை பார்த்து விட்டு மற்ற குழந்தைய சாப்பிடுமில்ல, அதை மாதிரி தான் இந்த காதலும் குழந்தை பருவத்திலே. ஓ, அவன் அப்படியெல்லாம் பார்க்குறான் செய்கிறான்ட்டு தானும் செய்ய எத்தனைப்பாருங்க. அதனால் நீங்கள் அழைப்புக்கு வாருங்கள். அடுத்த பாடல் நாங்கள் எடுத்து வரலாம். யாருடைய பாடலுண்டா, யார் பாடல் என்று சரியாக தெரியவில்லை. ஒரு அன்பு உறவு இணைகிறார் எங்கே, இப்போ அவரை இணைத்து கொண்டு. வணக்கம், வணக்கம் ஸ்ரீனிவாசன், வணக்கம். மீண்டும் இணைந்திருக்கிறீங்க, சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம். காதல் என்பது புரியாத புதிரானது.
0: ஓ,
1: பூங்காற்று எப்படி புதிரானதா, புரியாத புதிரானது. இன்னொரு கருத்தை நான் இந்த இடத்துல முன்வைக்க விரும்புறேன்.
0: சொல்லுங்க.
1: இப்ப ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க, முன்னாடி மாணவர்களுக்கு புதிய அறிவுரை மாதிரி சொல்லிட்டான் சொன்னது. இப்ப வந்து ஒரு தலை காதலா இருக்க கூடாது. சந்திச்சா ரெண்டு பேருமே சந்திச்சு ஒருமித்த கருத்தா இருந்தாதான் இணைய முடியும். ஒருத்தங்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னொருத்தங்க விலகி போயிடுறதுதான் நல்லதை தரும். ஒருத்தர் நினைவிலே வாழ்றான், ஒரு தலை காதல்ங்கிறது நம்ம நாம அழிச்சு கொள்வதற்கு ஒரு உதாரணமா இருக்கும். நினைவுகளோடு நீங்க அன்னைக்கு சொன்னீங்களா, சருகு போல அப்படியே பாத்துக்கிட்டே போகணும். ஒரு சிலது சொல்லவே கூடாது, காய்ந்த சருகு போல பாத்துக்கிட்டே தனியா இருந்து போயிட்டே இருக்கணும். நீங்க
0: நிச்சயமா நிச்சயமா ஒரு புதிய நேரை சந்தித்து விட்டு நான் உங்களுக்கு மீண்டும் அழைப்புக்கு எடுத்து வருகிறேன். உங்களை அழைக்கிறேன். உங்களுக்கு நன்றி. நன்றி. காற்றில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் அபு சாம்பு. சரியா நான் சொல்றது, உங்களுக்கு பேரை மட்டும் உச்சரிக்கிறதுல கொஞ்சம் கடினம் தான் இருந்தாலும் அபு எப்படி இருக்கிறீங்க, வந்து வந்து விட்டு விட்டு போறீங்க அபு. உங்களோட இணைப்புல ஏதாவது இருக்கிறதா என்று தெரியவில்லை. எதுக்கும் அழைப்பை மீண்டும் ஏற்படுத்தலாம். இங்கே வணக்கம் அபு.
2: வணக்கம் அக்கா. வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன். காதலை பத்தி சொன்னவுடன் ஓடோடி
0: ஆராய்ச்சி நடக்கிறோம் நாங்க. ஆராய்ச்சி இவ்வளவு நாள ஆராயாம விட்டுட்டோம்ல, இப்ப ஆராய்ச்சி. செந்தில் முருகனே வந்து சொல்லிட்டு போயிட்டா, நீங்க எல்லாம் வர்றதுக்கு என்ன அவன்
2: கொஞ்சம் தாமதமாகி விட்டது. செந்தில் முருகன் வந்து பேசுகிற போது அந்த கடைசி நேரத்தில் தான் நான் வந்து இணைந்து கொண்டேன். அவர் என்ன பேசினார் என்று மேல் ஒரு ஒளிபரப்பில் கண்டிப்பாக
0: கேளுங்க பாருங்க. எவ்வளவு அதாவது மனம் விட்டு வாய் விட்டு தன்னுடைய காதலையெல்லாம் வந்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் சொன்னார்கள். உண்மையா? யாருமே ஒழிக்க
2: தைரியமானவர் அக்கா.
0: அவர் மட்டும் இல்லைங்க, வந்து பேசின மூன்று பேரும் எல்லாரும் தைரியமானவங்க, எல்லாரும் வாய் விட்டு சொல்லிட்டாங்க எல்லாரும். இப்ப நாலாவது நீங்க. இதுல அர்த்தம் என்னன்னா, ஒரு பிள்ளைய தட்டி கொடுக்கும் போதுதான் மற்ற பிள்ளை நினைக்கும், சே நானும் இப்படி அவன மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம்.
2: இதுல துரதிஷ்டம், துரதிஷ்டம் என்னன்னு சொன்னா, யார் யாரு என்ன பேசினாங்கன்னு எனக்கு கேட்க கிடைக்கவில்லை. வேலையில இருந்தே நான் கடைசி கட்டத்தில் எம்டிஆர் வானொலியை ஓன் செய்கிற போது சரியாக செந்தில் முருகன் பேசிவிட்டு செல்கிறார்.
0: அது இரண்டு இரண்டு மூன்றாவது தான் செந்தில் முருகன் வந்து பேசியிருந்தார், நன்றாக பேசியிருந்தார். அது நாங்கள் கேட்ட கேள்வியில், காதல் என்றால் என்ன, காதல் என்ன செய்யும், காதல் வந்தால் மனிதன் என்ன ஆகிறான், இந்த காதல் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா, அது எப்படி உருவாகிறது, இதைத்தான் நாங்கள் ஆராயிறோம். இப்போ உங்கள்கிட்ட பார்க்கலாம். மற்றது அவர்கள் தங்களுடைய காதல் கதைகளை சொன்னார். இந்த காதல் என்ன செய்தது, தான் காதலிச்சது, விட்டு போனது, இதை எல்லாம் சொல்லிட்டார்கள். டாட்டா காட்டிட்டு போயிட்டா ரெண்டு ஒரு தடவை
2: சொன்னார். எனக்கு இல்ல,
0: அதுதான் சொல்ற நீ.
2: கவிப்பேரரசு வைரமுத்து காதல் என்ன செய்யும், காதல் வந்தால் என்ன என்ன எல்லாம் செய்வார்கள் என்பதை காதலித்து பார் என்கின்ற ஒரு கவிதையின் மூலமாக சொல்லி இந்த உலகத்துக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டு சென்று.
0: நிச்சயம் அவர் சொல்லி இருக்கிறார். அவர் கவிதையில அவ்வளத்தையும் எடுத்து வந்திருந்தாலும் அந்த காதலித்து பார் என்று சொன்ன அவ்வளத்துக்களையும் அந்த காதலித்த பின்பு என்ன நடந்தது, அந்த காதல் எங்களுக்கு என்ன செய்தது என்றதுதான் இப்ப அடுத்த கேள்வி. அவர் சொன்னது காதல், காதல் அனுபவம் எப்படி, அந்த ஒருதன் காதல் வயப்பட்டால் என்ன நடக்கிறது என்றதான் சொல்லி இருக்கிறார். அது அது நடந்து அதனால வந்த நன்மை தீமை என்ன என்றதை நாங்கள் ஆராயிறோம். அப்போ முதலாவது
2: ஆமா, உண்மையிலே ஆராயப்பட வேண்டுமா என்ற, வேண்டுமா வேண்டாமா என்ற கருத்து வேறுபாடுகள் நமக்கு வேண்டாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் என்னிடம் இருந்து வருகிறதா இல்லையா என்பதை விட, இந்த கவிதை கவிப்பேரரசு வைரமுத்து எழுதினார் அல்லவா, அந்த காதலித்து பார் கவிதை, அந்த அந்த கவிதை பிரபலமான அந்த கால பகுதியில் நான் ஒரு கவிதை எழுதினேன், காதலில் தோல்வியுற்று.
0: ஓ, அதை எடுத்து வாங்க, சூப்பர், அதுல புரிஞ்சிருமா சொல்லுங்க.
2: அந்த கவிதையெல்லாம் உண்மையிலே நான் கொண்டு வரையில அந்த சில வரிகள் அதுல எனக்கு ஞாபகத்துல இருக்குது. அது நான் இடைநடுவே உள்ள சில வரிகளை நான் இப்பொழுது சொல்கிறேன். ஏனென்றால் அந்த நான் எழுதி வைத்த நோட்டுகள் எல்லாமே நாட்டில் வீட்டில் பத்திரமாக
0: இருக்கிறது.
2: என் தாய் பத்திரம் நடத்தி வைத்திருக்கிறார். காதலில் தோல்வியுற்றுப்பார் என்று எழுதின அந்த கவிதையில, தாய் அன்புக்கு பகர் கண்டதுண்டா, தாயகத்தை மறந்ததுண்டா, வாழ்க்கை வெறுத்ததுண்டா, காதலில் தோல்வியுற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வசனம் எழுதி
0: இருந்தேன். எனக்கு சொல்லுங்க,
2: தாய் அன்புக்கு பகர் கண்டதுண்டா, தாயகத்தை மறந்ததுண்டா,
0: மேலே
2: வந்து காதல் என்ன செய்யறங்கிறதை விட காதலிக்கிறவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது, அதை சமாளித்து செல்லக்கூடிய பக்குவம் இல்லாதவர்களால் தான் பல விசித்திரமான முடிவுகளை எடுக்க முடியும். அது வித்தியாசமான முடிவுகள் என்று சொல்ல முடியாது, விசித்திரமான. காரணம் ஏன் அப்படி என்று சொன்னேன் என்றால், மன தைரியம் இல்லாதவர்களால் மட்டும்தான் விசித்திரமான முடிவுகளை எடுக்க
0: முடியும். நிச்சயம்
2: தைரியமானவர்கள் எப்பொழுதுமே பாசிட்டிவ் அவர்கள் வந்து பாசிட்டிவாக மாத்திரம் தான் யோசிப்பார்கள். பாசிட்டிவ்னஸ் அங்கு வருகின்ற பொழுது அதனை கடந்து செல்லக்கூடிய அந்த பக்குவம் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். படித்தவர்கள் கூட பக்குவப்படுவதில்லை, படிக்காதவர்களால் கூட மிகச்சிறந்த மேதைகளாக இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக கூட வந்து செல்லலாம். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் நான் தமிழகத்தில் இருந்து ஒரு சிறிய உதாரணத்தை இந்த இடத்தில் தொட்டு செல்கின்றேன். காமராஜர் மிகச்சிறந்த உதாரணம். கல்வி, இலவச கல்வியை வழங்கி பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும் என்ற அந்த பக்குவத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றார். அது படித்த மனிதர்களால் கூட சிந்திக்க முடியாத சிந்தனைகள் அவருடைய சிந்தனையிலிருந்து வந்ததை நாங்கள் நிறைய படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அதுக்கும் மேல் இந்த உலகத்தையே உலகத்துக்கே வழிகாட்டுவதற்காக வந்தவர்கள் எவ்வளவு பேர் சொல்லி இருக்கின்றார்கள். நான் இங்கு பேரை சொல்லி இங்கு சொல்வதால் சில நேரங்களில் அது மத சார்பற்ற விதயமாக இருக்கும் என்பதால் நான் அதை தவிர்த்துக் கொள்கிறேன். இதெல்லாம் நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் தெரிந்த விடயங்கள், அனுபவபூர்வமாக இல்லாவிட்டாலும் வரலாறுகள் எங்களுக்கு படிப்பித்து தருகிறது. நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதெல்லாம் படிக்காதவர்களாலும் பக்குவமாக சிந்திக்கவும் செயல்படவும் முடியும் என்பதுதான். உண்மையிலேயே இந்த காதலால் விபரீத முடிவுகளை எடுப்பவர்கள் உண்மையிலேயே கோழைகள். எங்களால் அவர்களுக்கு முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட முடியும் என்று வாழ தெரியாதவர்கள் தான் உண்மையிலேயே அவ்வாறான முடிவுகளை எடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன்.
0: இன்னும் ஒன்று, காதல் எவ்வளவுதான் தைரியசாலியையும் காதல் ஆரம்பிக்கும் போதும் ஒரு தடுமாற்றம் ஏற்பட செய்யும். அது நிறைவேறாத பட்சத்திலும் அவனை தடுமாற வைக்கும். அது ஒரு கொஞ்ச நாள்ல தான் பேர்ந்து சரியாகும். அது என்னடா தோல்வியிலும் ஒரு தடுமாற்றம் வரும். அதை ஆரம்பிக்கும் போதும் தடுமாற்றம் வரும். அது அது சக்சஸா வெற்றி பெற்று விட்டாலும் கூட ஒரு தடுமாற்றம் அந்த மனிதனிடம் இருக்கும். அவன் தைரியசாலியா இருந்தாலும் கூட ஆனால் அதிலே அதையும் அந்த தடுமாற்றத்தை சரி செய்து நிலையா நிற்கிறவன் தான் மனிதன். என்ன சில பேருக்கு அப்படி நிக்க முடியறதில்லை. அது
2: நிச்சயமாக இந்த காதலை சொல்கிற போது எல்லோருக்கும் தைரியம் வருவதில்லை. எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும் தைரியம் வருவதில்லை. கவி பேரரசு வைரமுத்து கூட அவருடைய காதல் தோல்வி பற்றி ஒரு இடத்தில் சொல்கின்ற பொழுது சொல்கிறார், தான் தினமும் ஒரு கடிதம் எழுதுவாராம் தன் காதலிக்கு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு தினமும் அங்கிருந்து பதில் வந்து கொண்டே இருக்குமாம். ஒரு சில காலங்கள் கடக்க ஒரு சில கடிதங்கள் நாட்கள் தாமதித்து வந்தது. பின்னால் பார்த்தால் அந்த தபால்காரன் அங்கு காதல் வயப்பட்டு
0: விட்டான்.
2: துணைவனாகிவிட்டான்.
0: காதலுக்கு அது ஒரு முக்கியம். நீங்கள் தூது விடக்கூடாது இந்த காலத்துல. எனக்காக நீ ஒரு கா போய் பேசு, நடுவுல யாரையுமே வைக்க கூடாது காதலுக்கு. அது உண்மையான ஒரு
2: அதனால்தான் தங்கையை அனுப்புகிறார்கள்.
0: ஓ, தங்கையை அனுப்பலாம். சொந்தங்கள் தம்பி தங்கை இவர்களை அனுப்பலாம். உண்மையிலேயே அப்படி படங்களும் கூட வந்திருக்கிறது. நண்பியை அனுப்பி நண்பி காதலித்து விடுவாள், அவள் சக்சஸ் பண்ணி கொள்ளுவாள். உண்மை
2: அந்த காவலன் என்கின்ற விஜயுடைய அந்த படத்தில் நடந்த கடைசியில் அந்த சம்பவம், நிறைய படங்கள்
0: நிச்சயம் அப்படி பல படங்கள். ஆனால் உண்மையாகவும் நடந்திருக்கிறது அபு. உண்மையான வாழ்க்கையிலும் பல பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் அப்படி நடந்திருக்கிறது. கொண்டை கொடுத்தவர் தான் அவர் காதலிச்சு கொண்டிருப்பார். அவருக்கும் அந்த ஒரு அதை எப்படி ஆகிறது என்றால் அந்த கொடுக்க போறவருக்கும் அவர்கள் மேல் காதல் இருந்திருக்கும் முதல். அப்ப இருக்கும், இல்லாத பட்சத்தில் அப்படி வராது. இப்ப நீங்க எனக்கு லெட்டரை தாரீங்க, நான் கொண்டை கொடுக்க போறேன். அப்ப எனக்கும் அந்த கொடுக்க போறவரிடம் ஒரு காதல் இருந்தால்தான் அது சக்சஸ் ஆகும். இல்லாவிட்டால் நான் சரியா இந்த உங்களையே பேரை சொல்லி எல்லாம் வடிவா கதிச்சு கொடுத்துட்டு வருவேன் இல்ல, திறந்த மனதோடு. அதுதான் கள்ளம் என்றது அந்த கொடுக்க போறவரிடம் இருக்கு. கள்ளத்தனம் அந்த கொடுக்க போறவரிடம் இருந்திருக்கும்.
2: எங்களிடம் அனுபவங்களை கேட்பது போல் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.
0: உங்களோட இணைக்கிறேன். அழைப்புக்கு வருகிறார். நீங்க இரண்டு பேரும் பேசுங்க, நான் அதுல இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். நில்லுங்க, நான் தப்பலாமல்ல உங்கள்ட்ட இருந்து. சுகைதாவை நினைச்சுக்கொள்ளலாம். நேற்று நீங்கள் வந்து பேசினதுக்கு அப்புறம் அவள் ஓடி வந்து போயிட்டீங்களான்னு கேட்டால் நினைச்சுக்கொள்ளலாம். அவளுடம் திறமைகள் இதை பற்றி நல்ல விளக்கங்கள் இருக்கும், கவிதையாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சுகைதாவிடம்.
2: நிச்சயமாக நிச்சயமாக
0: ஆமாம், அழைப்புக்கு வந்திருந்தார், அவருடைய அழைப்பை எடுத்துக்கொள்வோம். இங்கே பார்க்கலாம், ஒரு நிமிஷம் தாருங்கள். ஆ சரி, என்ன பாட்டு என்னது நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட காதல் என்று தொடங்குகிற பாடல் என்ன நீங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதனால சுகைதா அழைப்புக்கு வந்திருந்தார், நான் அழைத்தால் அவர் சிறுவில் அவருக்கு தெரியவில்லையோ தெரியவில்லை, இருந்தாலும் இன்னொரு தடவை அழைக்கலாம் நின்னுங்கோ. அடுத்து விடலாம் பாடலை நீங்கள் தெரிவு செய்யுங்கோ, நான் அதுக்கிடையில் சுவேதாவை இணைத்துக் கொள்கிறேன்.
2: அவர் மிகவும் அருமையாக காதல் சம்பந்தமான விடயங்களை பகிரக்கூடியவர். காதலுக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்புகள்
0: இருக்கின்றன.
2: அவர் காதலித்து திருமணம் செய்யாவிட்டாலும் கணவனை காதலித்து அந்த அனுபவங்கள் அவரிடம் நிறையவே இருக்கின்றது.
0: இப்போ உங்களோட
2: இல்லாமல் அவர் தமிழ்
0: காதலித்த. வணக்கம் சுகைதா. வணக்கம் வணக்கம்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் அபு.
2: வலைக்கும் அஸ்ஸலாம்.
0: வலைக்கும் அஸ்ஸலாம்.
3: இருக்கிறீங்களா?
2: என்ன
0: மாற்றதுக்கு எதுக்கும் வந்தாரு.
2: மீரா அக்கா இப்பொழுது உங்களோடு இன்டர்வியூ செய்வதில்லை, நானும் நீங்களும் பேசிக் கொள்கிறோம். மீரா அக்கா கேட்டுக்கொண்டிருப்பார். நேர்களா?
0: நேர்கள்
2: நாங்கள் இப்ப பேச போகிறோம். உங்களுடைய காதல் அனுபவத்தை பற்றி இப்பொழுது நீங்கள் சொல்றேன்.
3: நினைத்தேன் இதைத்தான் கேட்பீர்கள் என்று நான் தான் மாட்டிக்கொண்டேனோ. எனது காதல் அனுபவம் எல்லோருக்கும் பருவ வயதில் வருவது தானே. மலராமலே போய்விட்டது. நான் பிறகு எனக்கு திருமணம் பேசிய பின் தான் காதலித்தோம். பெற்றோர்களால் பேசப்பட்ட பின் காதல்.
0: இல்ல நீங்கள் அதாவது திருமணத்துக்கு முதல் அவரைத்தான் காதலித்தீர்களா?
3: இல்லை இல்லை
0: இல்லை இல்லை,
3: நான் காதலிக்கவில்லை. நான் ஏனென்றால் 20 வயதிலேயே திருமணம் முடிந்து விட்டது.
0: முடிந்து விட்டது.
3: நான்
0: கொஞ்சம் வானொலியை நிறுத்த வேணும், இல்லாவிட்டால் உங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்கும். அது ஐயோ, அதை ஓஃப் பண்றதுக்கு அவன் விடைவிட்டு தான் போய் வருகிறான் நினைக்கிறேன். அது
2: 20 வயதில் திருமணம் என்றால் 20 வயதை தாண்டித்தான் காதல் உதயமாகும் என்பது சொல்ல முடியாது.
0: இல்லை,
2: பருவ வயதை எய்த முன்னே காதல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்று தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றினை யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே அந்த நேரடி நிகழ்ச்சியிலே அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் இருவரும் 2 படிக்கின்ற பொழுது காதல், 4 படிக்கின்ற பொழுது இந்திய தொலைக்காட்சி உண்டு. 4 அவர் பெண் வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர், இவர் தமிழகத்தை சேர்ந்தவர். 4 பொழுது இவர் அவளிடம் தந்த மனைவியிடம், இப்பொழுது அவரை தன் அவர் திருமணமும் முடித்திருக்கின்றார், காதலை சொல்கிறார். 4 என்கின்ற பொழுது 10 கூட நிறைவு செய்திருக்க வாய்ப்பில்லை, நிறைவாக இருக்க

0: அப்ப அதுக்கு அதன் பிறகு அவர்கள் 10ஆம் வகுப்பு வார நேரத்தில் அவர்கள் வேறு வேறு பாடசாலைக்கு பிரிந்து சென்று விடுகிறார்கள். ஆனாலும் இவர்கள் இருவரும் அடிக்கடி அந்த பாடசாலை செல்கின்ற வழியில் பார்த்து கொள்பவர்களாம். பிறகு கல்லூரி வேறு வேறு கல்லூரிகளுக்கு சென்று அங்கும் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பார்த்து பேசி காதலை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு அந்த கல்லூரியை தாண்டி வேலை என்ற நிலைமை வருகின்ற பொழுதுதான் அவர்கள் திருமணம், அந்த காதல் சம்பந்தமான இருவரும் ஏற்றுக்கொண்டு திருமணத்தில் முடிந்து இன்று அவர்கள் சிறந்த காதல் தம்பதிகளாக வளம் வருகிறார்கள் என்றால், உண்மையிலேயே அந்த 20 வயது வரையும் காத்திருக்க வேண்டும். சுகைதா சகோதரி சுகைதா கூறியது போல 20 வயது வரையும்
1: அந்த பாயிண்ட்க்கு வராரு, காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
0: அதற்கு முன்பே அங்கு மலர்ந்திருக்கும் திருகோணமலையில் ஒரு ஒரு வீதிக்கு பெயர் கூட இருக்கிறது அக்கா, லவ் லேன் என்று. லவ் லேன் அந்த அந்த வீதிக்கு பெயர் கூட லவ்
1: லேன். அப்படி பெயர் இருக்கிறதா? லவ் லேன் இருக்கிறதா?
0: லவ்
1: லேன். அது ஏன் அந்த பெயர்
0: வந்தது?
2: அன்பு வழிபுறமா?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு வழிபுறம் அதுல பேரா?
0: உண்மையிலேயே லோஹித ராஜாவின் அனுபவங்களை பகிர்ந்தால் இன்றைய முழு நாளும் நாங்கள் அவர் அனுபவங்களோடு மட்டுமே பயணிக்கலாம். அவ்வளவு பெரிய நீண்ட காதல் கதை அவரிடம் இருக்கிறது.
2: நான் இதுல இருந்து தப்ப பாத்தீங்க என்னன்னு உங்களை வரலாறு எல்லாம் சொல்லலாம் மீராக்கா ட்ரை பண்ணி பார்த்தா நீங்க மறக்குறீங்க. ஆனா இல்ல, நான் கேட்டுட்டு நிறைய நேரம் இணைஞ்சிருக்கிறேன். உண்மையில எந்த எனக்கிட்ட கேட்க
1: இதிலிருந்து தெரிகிறது இவர்கள் எல்லாம் காதல் மன்னர்கள் உண்டு
2: பாத்தீங்களா? செந்தில் முருகன் என்ன சொன்ன தெரியுமா?
1: காரணம் யாராவது காதல் இருந்தா உடனே சொல்லிருங்க, அணியாம சான்ஸ் விட்டுற போறீங்க இல்லையா? இப்ப என்ன காதல் சொல்லா ஐயா? என்ன காதல் இருந்தா சொல்லி அனுப்பு, பெட்ரோல் இருந்தால் வருகிறேன். காதல் இருந்தால் சொல்லி அனுப்பு, பெட்ரோல் இருந்தால் வருகிறேன். அப்படி இருக்கிறது. இப்ப சரி, இப்ப நீங்க எல்லாரும் காதலை மறந்துட்டு போறீங்க. இப்ப நாங்க சுவைதாவை கேட்கலாம். முதல்ல சுவைதா, உங்களுடைய காதல், அதாவது அபு சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது. என்னண்டா காதல் என்பது? நீங்க சொல்லிட்டீங்க 20 வயதுல எனக்கு கல்யாணம் நடந்துட்டு, அதனால நான் காதலிக்கிறேன். அது போய் என்னண்டா, முதல் அந்த காதல் வந்திருக்கவே வேண்டும். அதுக்குள்ள 10 வயது குறிப்பிட்டிருந்தா, நான் ஒரு 15 வயதுலேருந்து 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இடந்தாரன். அதுல
3: காதல் வந்து என்ன செய்யறது, அது சொல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை.
1: அதைத்தான் நாங்க கேக்குறோம், அதைத்தான் கேக்குறோம். அது சொல்லாமல் விட்டதுக்கு காரணம் என்ன? அந்த அப்படி ஒரு இருந்தும் அந்த வாய்ப்பு கிடைக்காம, அந்த காலத்துல அந்த காலத்துல அந்த சந்தர்ப்பங்கள் இல்லை சொல்லுவதற்கு. அது எங்களுக்கு அது எத்தனையோ நாங்க பேரை இப்ப நான் சந்த நான்

0: நிறைய பேரை சந்தித்திருக்கிறேன், வயதானவர்கள் இரண்டு பேர் பேச, ஐயோ நான் யாரென்று சொல்ல மாட்டேன், எப்படி இருக்கிறீங்கள் என்று விட்டு இங்கேதான் வந்த அப்புறம் சொன்ன, ஐயோ இவரை தான் நான் காதலிச்சதை ரெண்டு பேரும் சொல்லல, அவருக்கும் ஆசை இருக்கிறது இவருக்கும் ஆசை இருக்கிறத சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் இவ 75-80 வயதுக்கு வந்து விட்டார்கள். அப்ப அந்த காதல் சொல்லாமலேயே இருந்த காதல் இப்ப பார்த்தோன்னு இருக்கிற அந்த அன்பும் பாசமும், ஐயோ ஒரு இடத்துல சாப்பிடும் போது பரிமாறி கொள்ளுகிறார்கள், நீங்க இதை சாப்பிடுங்க, நீங்க இதை நானே இருந்து பார்த்து கொண்டே இருந்தேன், அதை கடவுள் உண்மை அது பார்க்க ஆசையா இருந்தது, அந்த இவ்வளவு காதல் இருந்து இருக்கிறது அவர்கள்
1: சொல்லாம போகும் காதல் நில்லாமல் போய்விடும்,
0: நில்லாமல் போய்விடும். சரி, இப்ப
1: நீங்க அன்றைய காலத்தை காதல் காவிய காதலாக இருந்தது, இன்றைய காதல் எல்லாம் திரைப்பட காதலாகத்தான் இருக்கிறது.
0: இப்ப நீங்க சொல்லுங்க உங்களோட காதல்
1: என்றாரு,
0: மேல அப்படியே நீங்க பூச்சி பூச வேணா அத்திவாரம் பட்டி கல்லு வச்சு எல்லாம் போட்டு சொல்லுங்க, அப்படித்தானே ஆகும், நான் சொல்றது சரிதானே, இப்ப மேல பூச்சிக்கு வா பூச வேணாம்
1: அவ்வளோ, அப்படியே உள்ரங்கத்தை எடுக்க பார்க்கிறார். என்னென்றா நான் காதலிக்கவில்லை என்னென்றால், எங்களுடைய குடும்பம் மிகவும் கஷ்டமான சூழல் இருந்தது, நாங்கள் பெண் பிள்ளைகள் 6 பேர், எங்களை தந்தை இறந்து விட்டார், தந்தை ஒரு ஆசிரியராக இருந்தவர், அவர் இள வயதில் இறந்து விட்டார், நாங்கள் சிறு பிள்ளைகள், அப்போ எங்களை மிக மிக கட்டுப்பாட்டுடன் எங்களுடைய அம்மம்மா தான் வளர்த்தார், அம்மாவும் அம்மாவும், அம்மாவுக்கு அப்பொழுது 30 வயது, என் தந்தை இறக்கும் பொழுது நாங்கள் 6 பெண் பிள்ளைகள் மிக மிக அடக்கமாக, ஏனென்றால் நாளைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டால் ஊர் வேற மாதிரி பேசும் தானே, அதாவது சொல்வார்கள் கையும் கொஞ்சாதி வளர்த்து தரு சடி என்று சொல்வார்களாம், எங்களை அம்மம்மா சொல்லுவார், இப்படியே சொல்லி சொல்லித்தான் எங்களை மிக எங்களை மச்சான்மார்கள் உறவு முறைகள் கூட முன் வந்து பேச விட மாட்டார்கள். நீ அந்த காலத்தில், இப்பொழுது எனக்கு 60 வயதுக்கு மேலாகி விட்டது, அப்ப அந்த காலத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்க, இப்படித்தான் இருந்தது. எங்களுடைய பாடசாலைக்கு சேட்டும்போது பலர் வீட்டில் கேட்டும் வந்தார்கள், அப்பொழுது கூட அந்த குடும்பத்தை பார்க்கவும் மிக கட்டுப்பாடுதான். அது பிறகு நான் வானொலிக்கு எல்லாம் எழுதும் பொழுது நிறைய கடிதங்கள் வரும், வானொலிக்கு பத்திரிகை எழுதும் பொழுது
0: கடிதங்கள் வானொலிக்கு எழுதும் போது, இல்ல ஒரு கேள்வி நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும், வானொலிக்கு எழுதும் போது காதல் கடிதங்கள் வந்து சொல்லுங்க, கடிதங்கள் வரும் என்று சும்மா மொட்டையா சொல்லக்கூடாது, காதல் கடிதங்கள் அப்படித்தானே,
1: காதல் கடிதம் அன்பு வரக்குள்ள காதல் தானாக வரும் தானே,
0: வரும் தானே, அது உண்மை. எந்த ஒரு ஒரு கலைஞனுக்கும் ஒரு எல்லா கலைஞர்களையும் ஒரு ரசிகை காதலிக்கத்தான் செய்வார், ரசிகையோ ரசிகன் காதலிக்க செய்வார்,
1: ரசிகையும் காதலிக்கலாம்
0: காதலிக்கலாம். சரி, அப்ப சொல்லுங்க அந்த கடிதங்களை என்ன செய்தீங்க, அதெல்லாம் பார்க்கும் போது உங்களோட மனசுக்கு எப்படி பட்டது,
1: பட்டது என்றால் அம்மா
0: சுகைதா
1: பெண்கள் எழுதியிருந்தால் நான் பதில் போட சொல்லுவார், அப்படித்தான் வளர்ந்தேன். அப்படி இருக்கும்போது திருமணம் பேசி விட்டார்கள், திருமணம் முடிந்து நான் திருவண்ணாமலைக்கு போய்விட்டேன், எனது ஊர் மூதூர், அங்கிருந்து ஒரு 3 வருடத்துக்கு ஊருக்கு வருகிறேன், என் ஒரு திருமண வீட்டில் ஒருவர் சந்திக்கிறார், என்னை சந்தித்து படித்து முடித்து விட்டீர்களா என்று கேட்டார், நான் ஏன் என்று, நான் திருமணம் முடித்து விட்டீர்களா, நீங்கள் மேற்படிப்புக்கு இல்லவா போயிருப்பதாக நான் நினைத்திருந்தேன் என்று தலையில் அடித்துக்
0: கொண்டார்.
1: உண்மையில அவர் நல்ல அழகான அழகான ஆண், நல்ல வசவாய்ப்புள்ளவர், அப்படி இருந்து அவரே சொல்லாமல் நான் படிப்புக்காக போய்விட்டேன் என்று அவர் நினைத்திருந்தாராம்,
0: காத்திருந்திருக்கிறார்,
1: திருமணமாக ஒரு அதிர்ச்சி என்றால் அந்த அதிர்ச்சி அவரை பார்க்கும்போது மிகவும் எனக்கு கவலையாக இருந்தது. அவர் காலத்தில் சொல்லவில்லை, ஆனால் சொல்லக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்கவில்லை தான்.
0: அடையப்பா,
1: இதுதான் அனுபவம்,
0: இதுதான் அனுபவம். அப்ப அந்த நேரம் உங்களுடைய மனம் ஒரு நிமிஷம் அந்த பழைய
1: போய்விட்டது, உண்மைதான். அவர் அந்த நேரடியாக அந்த உணர்வை சொல்லும் பொழுது, நீங்கள் மேற்படிப்புக்கு போயிருந்தீர்கள் என்றோ நான் நினைத்திருந்தேன், இல்லாட்டி கேட்டிருப்பாராம் வீட்டில் வந்து.
0: இப்ப நான் ஒப்பிட்டு பாக்குறேன் என்னவென்றால், சுவைதா இப்ப செந்தில் முருகன் சொல்லியிருந்தார், தான் காதலித்த பெண்ணுக்கு தான் சொல்லாமலே அவள் திருமணமான பின்பு சந்தித்த போது நான் சொல்லேக்க அவள் சொன்னது எனக்கு முதலே சொல்லியிருந்தா நான் கட்டியிருப்பேனே என்று சொல்லியிருந்தார். அந்த தன்மை இப்ப இவருக்கு கொஞ்சம் கவலையை கொடுக்காது, ஏனென்றால் மனைவி பிள்ளைகள் வந்து விட்டாரு, அவவும் திருமணம் செய்து கொண்டார், அவருக்கும் குடும்பம் இருக்காது. ஆனால் இவர் உங்க உங்கள்கிட்ட சொல்லும் போது இவர் திருமணமாகவில்லை, காத்திருந்திருக்கிறார். அப்ப அவருடைய வலி அது சற்று அதை நினைக்கும் போது உங்களுக்கும் வலியாகத்தான் இருக்கும். அது நான் உண்மையிலே அவரை நினைத்து நான் இப்ப ஒரு கொஞ்ச நேரம் சும்மா சோகமா இருக்கிறேன். உண்மையா
1: என்னடா
0: பாவம், இல்ல உண்மையிலேயே பாவம் சோயிதா.
1: அவர் உண்மையில் நல்ல வசதி படைத்தவர், அதை நான் விரும்புவதற்கு அந்த நேரத்தில் எங்களுடைய தராதரம் பார்ப்பார், தகுதி இடம் தராது. அப்ப நாங்கள் எப்படி அவரை விரும்புவது? அவர் ஒரு உயர்நிலையில் இருக்கிறார் என்பதை நான் விரும்புவது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.
0: நீங்க சொல்றத பார்த்தா காதலுக்கு ஒரு அதாவது பணம் தராதரம் ஏதோ ஒன்று தடையா இருக்கும் என்று சொல்றீங்களா? அது காதல் என்பது
1: ஆமா சில இடங்களில் பாருங்க காதலிக்கிறார்கள், இருவருமே விரும்பி காதலித்து விட்டு புற திருமணம் என்று வரும் பொழுது பெற்றோரிடம் சொல்லும் பொழுது அந்த பெற்றோர்கள் குடும்பத்தை அதுக்கு பிறகுதான் பார்க்கிறார்கள். அவர்கள் வேறு இடத்தில் திருமணம் பேசுகிறார் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் சொல்கிறார்கள் நான் விரும்புவதையும் முடிப்பேன் என்று. அந்த சொல்லும் பொழுது அந்த பெற்றோர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் உனக்கு தங்கைகள் இருக்கிறார்கள், ஒரு ஆண் பிள்ளை என்று வரும் பொழுது உனக்கு தங்கைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆவண செய்து விட்டு நீ திருமணம் செய்து கொள். அப்படி என்றால் எதிர்பார்ப்பது சீதனம்தான் அல்லவா? அதை கொடுத்து விட்டு ஆனா அந்த இடத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த அளவு இருக்காது கொடுப்பதற்கு, இதனால் அந்த காதல் அங்கே தடைபடுகிறது. அவர்கள் வேறு திருமணம் செய்து கொள்கிறார்கள். உண்மையில் அந்த ஆண்கள் தான் பாவம், அவர்கள் பெண்கள் இனி பெற்றோர் சொல்லும்படி ஏற்றுக்கொண்டு போய்விடுகிறார்கள்.
0: மற்றது
1: கவலை இருந்தாலும்
0: பெண்கள் அதை கொஞ்சம் மறக்கக்கூடிய அந்த அதுல அந்த நிலையிலிருந்து ஒரு குடும்பம் வந்தோட மாறக்கூடிய குழந்தைகள் என்று வரும்போது மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனா ஆணின் காதல் அது எவ்வளவு தான் இன்னொரு மனைவியை கட்டி விட்டாலும் சரி பிள்ளையை பெற்று விட்டாலும் சரி அவருடைய அந்த காதல் இருந்து கொண்டே இருக்கும். ஆண்களுக்கு அந்த அந்த தன்மை இருக்கிறது, அது யாரும் மறக்க முடியாது. அது கடைசி வரையும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப அவர் திருமணம் செய்து விட்டாரா இல்லாட்டி இருக்கிறாரா உங்களுக்கு தெரியுமா? எங்கேயாவது பாத்துருக்கீங்களா?
1: அவர் திருமணம் செய்துட்டார். நான் இப்பொழுது எல்லாம் திருமணமலைக்கு போனார், இப்பொழுது என்னோட அக்காருக்கு விட்டு பக்கத்துக்கு வந்து தள்ளித்தான் இருக்கிறார். வருவார், கேள்விப்பட்டவுடன் வந்து விடுவார், மனைவி பிள்ளைகளையும் கூட்டி வருவார்.
0: அடே
1: சும்மா மனைவிக்கு காட்டுவார். மனைவி எங்களுடைய உறவு முறை பிள்ளைதான் கட்டி இருக்கிறார். அப்போ இங்க அவருக்கும் தெரியும் போல சொல்லிருப்பாராக்கும். அப்ப என் சொல்லு அடிக்கடி கூட்டி வருவார்.
0: ஆனா அதிலும் உங்களோட காதல்ல ஒரு சுகம் இருக்கிறது, என்ன தெரியுமா? இப்ப இதை பார்க்க போனா உங்களுடைய காதலில் ஒரு சுகம் இருக்கிறது. அவர் வந்து செல்கிறார், மற்றது மனைவி அதை விட்டு கொடுத்து உங்களோட அன்பா இருக்கிறார் என்ற தெரியும். காதல் என்றது பிள்ளைகள் என்ற அந்த உணர்வு, அது உண்மையான உணர்வு, அதுக்கு நாங்க மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற தன்மை இன்னொரு பெண்ணுக்கு வருகிறத பாருங்க. அப்ப அந்த பெண்ணை நாங்க போற்றவனும், அவள் உண்மையா கிரேட் மனைவி.
1: அதில் இன்னொன்று சகோதரி, அவர் அப்பொழுது நல்ல நிலையில் இருந்தார், இப்பொழுது மிக மிக கஷ்டமான நிலையில் இருக்கிறார். அப்பொழுது அந்த நிலையில் கூட வந்தார், சொன்னார் நல்ல வேளை நீங்கள் என்னை திருமணம் முடிக்க, அவள் மனைவிக்கு முன்தான் சொன்னார், நல்ல வேளை நான் சுகைதாவை மனம் முடிக்கவில்லை, இல்லாட்டி அவவும் இந்த கஷ்டமான நிலையை அனுபவித்திருப்பார் என்று. அப்பொழுது மிக கவலையாக இருந்தது எனக்கு.
0: அவருக்கு அவரை பாருங்க, உங்களை காப்பாற்றினதுல சந்தோஷப்படுகிறார். அவர் மனைவி பாவம் மட்டும் பாக்க, அப்ப பாருங்க இவ்வளவு அன்பு உங்கள் மேல் இருந்திருக்கிறார்.
1: அவர் அவங்கள் இனி திருமணம் முடித்த நேரம் சந்தோஷமா இருந்திருக்கலாம், வசதி அப்படி இருந்தா முடித்திருப்பார்கள். ஆனா இப்பொழுது அவர் கஷ்டப்படுகிறார், அந்த நேரத்தில் கூட இதை சொல்கிறார், நல்ல வேளை எப்படி நடந்தது என்று.
0: அப்ப அவர் கஷ்டப்படுவதனால் இப்ப நீங்க ஏதாவது உதவி செய்திருக்கிறீங்களா அவற்ற கஷ்டத்துக்கு நிவாரணம்?
1: பெரிய ஒரு தடவை.
0: அப்ப நான் கேட்டதுல தவறு இல்லை, நான் மனிதநேயத்தோடு கேக்குறேன். அது எப்படியும் இப்ப கேள்விப்பட்ட எங்களுக்கே செய்யணும் போல இருக்கிறது. காதல் உங்களை காதலித்தவருக்கு நீங்கள் செய்வதற்கு நீங்க தயங்க கூடாது, கேள்விப்பட்ட எனக்கே அவருக்கு உதவி செய்யணும் போல இருக்கிறது. அப்ப இப்படி ஒரு மனசங்க காதலுக்கு பாவம் காத்திருந்து இப்படி ஆயிடுச்சே என்னும் போது அந்த அவற்ற கஷ்டத்தை தீர்க்கிறாமா என்று இவருக்கு இன்னும் கூட இருக்கணும்.
1: நிறைய பேர் காதலிக்கிறார் சகோதரி, இப்பொழுது இளம் பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் காதலிக்கிறார்கள், முகநூலை பார்த்து விட்டு உள்பட்டிக்கு வருகிறார்கள்.
0: அவர்கள் எல்லாம் பட்டாம் பட்டாம்பூச்சி அதெல்லாம் அவர்கள்
1: அவர்கள்
0: கவலையாகவும்
2: விஜய் டிவில நீயா நானா ப்ரோக்ராம் ஞாபகத்துக்கு வருதாக்கா.
0: இப்ப நீங்க எந்த ப்ரோக்ராம் அப்படி இது எம்டிஆர் ப்ரோக்ராம் ஐயா நீங்க
2: இல்ல இல்ல ஞாபகத்துக்கு என்ன சொல்லுங்க நாரதர் வேற ஒண்ணு இங்கே நாரதர் வேற ஒண்ணு இங்கேயும் காட்டப்படுது
0: ஏனென்றால் ஒரு மனித நேயம் இது வந்து சுத்தமான காதல் ஐயா, இது வந்து ஒரு சுத்தமான காதல், இது இது வந்து உண்மையா, இது வந்து ஒரு மற்றவர்கள் பார்த்து எளினமாக எளினப்படக்கூடிய ஒரு காதல், இது சுத்தமான காதல், இது இந்த காதல போட்டும்
1: இருக்கிறார்களே
0: எப்படியும் இருந்தார்களே என்றுதான் எண்ணலாம், இப்ப இருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது, இருக்கிறார்கள் என்றும் எதிர்பார்க்க முடியாது. உண்மையா உண்மையா நான் சொல்லுகிறேன், இருக்கிறேன் இருந்தார்கள் அது ஒன்றுதான் உண்மை, இருக்கிறார்கள் இருப்பார்கள் அதை மட்டும் நீங்க காதல எடுக்காதீங்க, நானும் எடுக்க மாட்டேன்.
3: கேட்டுக்கொண்டிருந்தீங்கதானே
0: இவர் இப்படிதான்
1: சொல்றேன்,
0: ஆரம்பிக்கவே இல்ல. ஆக வைரமுத்து கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்களுடைய கவிதையைத்தான் சொன்னார் ஒழிய அவர் தன்னுடைய காதலை சொல்லவில்லை, சொல்லவில்லை. அது அது
3: ஒவ்வொருவருக்கும் இந்த காதல் வரவில்லை என்றால் தான் தவறு, வந்தது என்றால் தவறில்லை, வரவில்லை என்றால் அங்கு ஏதோ ஒரு குறைபாடு, ஏதோ ஒரு ஹார்மோன் சுரப்பி இல்லாமல் இருக்கிறது என்றார்.
0: ஐயோ நான் வரையல வரையல என்று சொல்றேன், இப்ப நீங்க இப்படி சொன்ன எல்லாரும் என்ன திரும்பி பார்க்க போறேன், இதுக்காக என்ன வந்தேன்னு சொன்னு, வந்ததப்பா வந்ததப்பா இப்ப வருதப்பா.
2: நானும் இதே விஷயத்த சொல்ல இருந்தேன், அப்படி அவருக்கு காதல் வரலாம் அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை டாக்டர் நேரடியாக டாக்டர் சந்திக்கப்படும் என்று சொல்றதுக்காக.
3: கண்டிப்பா உண்மை யதார்த்தம் யார் பேசினாலும் ஒரே ஒரே மாதிரியாகத்தான் வரும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
3: நேற்று ஒரு பட்டிமன்றம் பார்த்து கொண்டிருந்தேன், அந்த நேரத்தில் அங்கு சொன்னார் ஒரு ஒரு கிரவுண்ட்ல கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற ஒரு கிரவுண்ட்ல 10,000-க்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் இருந்து அந்த துடுப்பாட்டக்காரர் அந்த வீரர் துடுப்பாட்ட வீரர் அவுட் ஆகிவிட்டார் என்று சொல்கின்ற எழுந்து கத்துகிறார்கள். அப்பொழுது அங்கு அம்பையா என்கின்ற ஒரே ஒரு மனிதர் விரலை தூக்கி இல்ல அவுட் இல்ல என்று இரண்டு விரல்களை காண்பிக்கின்றார். நீதி எப்பொழுதும் நிலை நிற்கும், அந்த 10,000 பேர் இருந்து வெளியில் இருந்து அநீதிக்காக குரல் கொடுத்தாலும் நீதி அங்கு நிலை நிற்கும், நல்லது மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதுதான் நானும் லோகித ராஜாவும் சொல்ல வந்த கதை. எங்கும் இப்ப எதுவாக இருந்தாலும் உண்மை அதுதான், நான் சொல்ல வந்ததுதான் லோகித ராஜாவும் சொல்ல நினைத்திருக்கிறார். அப்படி என்றால் உண்மை
1: அதுதான்,
3: நிச்சயமாக இருக்கும் எனக்கும் காதல் வந்தது வரையில்லை என்றால் நானும் ஒரு குறைபாடு உள்ளவனாகத்தான் இருந்திருப்பேன் என்று சொல்ல வருகிறேன்.
0: அதுல அர்த்தம் என்ன மேலால சொல்றாரு, எனக்கும் வந்ததப்பா இதெல்லாம் நடந்ததப்பா, ஆனா நீங்க கேட்காதீங்கப்பா டீப்பா, ஆனா இது நான் ஒத்துக்கொள்றேன்னப்பா. சொல்லுங்க,
1: நீங்க பட்டிமன்றத்தை கொண்டு விட்டுட்டு போறாரு,
3: சொல்ல மறந்த கதைங்கிற ஒரு திரைப்படம், அந்த படத்தின் ஸ்டோரி என்னை வெகுவாக கவர்ந்திருக்கிறது.
0: சொல்ல மறந்த கதை
3: காரணம் எனது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது.
0: ஓ, அந்த படத்தை நாங்கள் நாளைக்கு போட்டு பார்க்கணுமே, போட்டு முதலே சொல்லியிருந்தா நான் போட்டு பார்த்துட்டு பீமுக்கு வந்திருப்பேன்ல, அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுறதுக்கு.
2: அக்கா இவர்கிட்ட கேட்டா இவர் சொல்ல மாட்டாரு, சரி ஓகே நீ படத்தை பார்த்தாலும் இவர கதையை தெரிஞ்சு கொள்ளுவோமே.
1: என்ன பாட்டா பாட்டு இருக்குதோ பாடல்,
0: காதலை பற்றி
3: பாடலா,
0: காதலை பற்றி வர
1: என்ன பாடல்,
3: காதல் காதல் பாடல், காதல் காதல்னு வரணும்,
0: காதல் சொல்லு வரவணும், காதலை பற்றி அந்த பாட்டு சொல்லணும். அதுல
3: சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன்,
0: காதல் சுகமானது. அது அவங்களுக்கு வேணும், அது ஆண் பாடி இருக்கிறாரா அந்த பாட்டு பாடல?
3: தெரிவு செய்திருக்கிறேன். அருமையான வரிகள்
0: சொல்லத்தான் நினைக்கிறேன். சரி இப்ப நாங்க இப்ப சுயதா நீங்க சொல்லுங்க உங்களோட பாட்டு.
1: காதல் வந்தால் சொல்லி அனுப்பு,
0: அது நேத்து கேட்டிங்களே. காதலா காதலா அது என்ன பாட்டு?
1: இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா
0: என் காதலா. அது சோகமான பாடல் அது உண்மையிலேயே, ஆனா ஆனா நல்ல பாடல், நல்ல பாடல். திருப்பி கொடுத்து விடு காதலா என் காதலா, அந்த பாட்டு அது சுகமான பாடல், நல்ல பாடல்.
1: அல்லது காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை.
0: அங்க அந்த காலத்துக்கு போயிட்டா,
1: அந்த காலத்துக்கு போயிட்டா,
0: அந்த காலத்துல
3: சொந்த காலத்துக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க.
0: சொந்த நல்லா எடுத்து கொடுக்குறீங்களே, சூப்பர் சூப்பர். அப்ப இப்ப உங்களுக்கு என்ன சொந்த காலத்து பாட்டு வேணுமா, இந்த காலத்து பாட்டு வேணுமா, அத சொல்லுங்க.
1: போடுங்க ஏதாவது, போடுங்க பாட்டு
0: ஏதாவது ஒரு பாடல். நான் உங்களுக்கு காதல் பாட்டு எடுத்து வர்றதா, இல்ல உங்களோட மனசுல இருக்கிறத எடுத்து வர்றதா நாங்க யோசிச்சோம்.
1: நினைவு வருது பாடல் ஒன்று
0: வேண்டாம், நீங்க நினைவு வந்தா எனக்கு எழுதிருங்க சரியா. இப்ப நாங்க விடுபட்டு போயிடாங்க, இப்ப இவற்ற காதல கேட்க தானே வேணும். ஒரு தர இருந்து நான் நாகவாணி ராஜாவையும் ஒரு கூப்பிடலாம் இந்த காதலை பற்றி முயற்சி
3: செய்யறேன். மிக பொருத்தமான ஒருத்தர் இப்ப வேணும் அவர்.
0: யோசிக்கிறேன் அவருக்கு ட்ரை பண்றேன், ஏனடா உங்களோட இணைச்சு விட்டா எல்லாம் சரியா இருக்கும்.
1: விடாமல்
0: பெய்கிறதாமே மழை,
1: காற்றும் மழையும், காலையிலிருந்து இரவு முழுவதும் மழை, இப்பொழுதும் காற்று மழையும் கொஞ்சம் இருக்கு.
0: அது
2: உண்மையாங்களுக்கு
0: வாய்விட்டு பேசுறவர்கள் இருக்கிற ஊர்ல நல்ல மழை வரும், சொல்லாம அடக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஊர்ல மழை வராது.
3: அதனாலயோ இன்னமும் தெரியல, இங்க கட்டார்ல 48°C வெப்பநிலை,
0: அதனாலதான் நீங்க சொல்லியே அந்த சொல்லாம அடக்கின ஊருக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டேனே நான்
1: வறண்டு போய் கிடக்குற
0: அவரே எடுத்து கொடுக்கிறாரு பாருங்க. சுப்பராஜா பொருந்திருச்சு போங்க.
3: நான் தான் சொல்ல இல்ல, எனக்கிட்ட வந்து சொல்ல வந்த நேரத்துல நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல.
1: காதலை
0: காதலை எனக்கு
3: அப்ப திருமணம் ஆகிட்டு
0: ஆகிவிட்டது.
1: அடுத்த கதையாக போனது என்ன மாதிரி வந்து சொன்னாண்டு வகுப்பம் உண்டு.
0: இல்ல இல்ல இப்ப நான் எவண்டு கேக்குறேன் அபு, அதாவது அந்த காதல் வந்து இப்ப அவர் சொல்ல வரும். அப்ப நீங்க முதல்ல காதலிச்சீங்களா? நீங்க காதலிச்சீங்களா?
3: ஆமா
0: அவங்களும் காதலிச்சாங்க.
1: எடுத்து
0: சொல்ல சரி, அவங்களும் காதலிச்சாங்களா? அப்ப சொல்லலையா நீங்க வாய் விட்டு இரண்டு பேரும்?
3: அந்த ஒரு அந்த காலங்கள்ல வந்து நம்ம நாங்கெல்லாம் வந்து அந்த கிராம பகுதியிலே பிறந்து வளர்ந்துட்டோமா, அந்த தைரியம் எல்லாம் இல்லக்கா. முதல்ல போய் சொல்றது
0: உண்மையில இருக்காது, இருக்காது.
3: பாடசாலையை பொறுத்த வகையில வந்து அங்கு சிறந்த மாணவன்கிற பெயர் அங்கு எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஊரை பொறுத்தவரையில் நல்ல பிள்ளை, பெற்றோர்களுக்கும் நல்ல பெயர் இருந்து கொண்டிருக்கிறது. காதலித்து திருமணம் முடித்தால் அல்லது காதலித்தால் அவர்களை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் அடக்கி கொண்டேன். பாடசாலையில் கூட காதலிப்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆசிரியர்களும் விரும்புவார்களா? எங்களுடைய தாய் தந்தையர்கள்
0: விரும்ப மாட்டார்கள்.
1: இப்பொழுது
0: அனுபவம் காதலாலேயே ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மனசு நினைக்காது. என்னதான் இயலாத நோயா இருந்தாலும் போகத்தான் சொல்லும்.
3: அந்த அவள் செல்கின்ற அந்த அந்த நோய் எப்படி பாதிச்சுன்னு சொன்னா, அதை எப்படி சொல்றன்னு சொன்னா, அவ போற எங்க டியூட்டரி அந்த பகுதி நேர வகுப்புகளுக்கு செல்கின்ற அந்த பஸ்ஸில் நான் சென்று வீட்டுக்கு வந்து விடுவேன். மீண்டும் ஒரு மணி நேரம் கழித்து அங்கு சென்று அங்கிருந்து அதே பஸ்ஸில் திருப்பி வருவேன்.
0: வாங்க இணைங்க. அதாவது அந்த பஸ்லயே திருப்பி வருவீங்க போய்
3: நின்றுட்டு?
0: இப்படியும் ஒரு காதல்
1: வைத்துக்கொண்டுதான் காதலிக்க இல்லைன்னு இந்த பெரிய பொய்ய சொன்னதுனா
3: காதலிக்க இல்லன்னு சொல்ல இல்லையே.
0: முதல் வந்து உண்மையா சுவேதா, இவர் வந்து உண்மையா ஒன்றுமே சொல்லல. வைரமுத்து வைரமுத்து வைரமுத்து அவங்கட கவிதை கவிதைன்னு தான் சொன்னார். அவ்வளவுதான் சொன்னார். பேந்த ஒரு கவிதை அந்த நான் தானு எழுதுனதுல ஒரு ரெண்டு வரி சொன்னார். அதுக்கப்புறம் அப்படி என்ற ஒரு பாட்டை கேக்குறேன் கேட்டுட்டார். நல்ல காலம் நீங்க அழைப்புக்கு வந்தது. உடனே பார்த்து சரி இவரே
3: இன்னும் அவளை காதலிக்கிறேன் ஒரு கவிதை வச்சுங்க. இப்போ
1: புன்முறுவல்
3: கண்களால் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
0: கைய கைய எப்படி தந்த, அதாவது தன்னுடைய முடிய கோதுவது போல அப்படி கை காட்டுறது, அப்படித்தானே? அப்படியே காட்டுறீங்க.
3: பல் தெரியாமல் பேசி இருக்கிறோம் புன்னகையால்.
0: இவ்வளவுனால எனக்கு தெரியாம போச்சு.
3: அதற்கு ஆயிரம் வருத்தங்கள் இருக்கும் கண்களால் பேசுகிற பொழுது. அது காதலித்து உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே
0: அது புரியும்.
3: அது புரியும்.
0: எங்களை எல்லாம் ஜடம் ஆகிட்டு இருப்பாங்க. என்ன செய்யறது, இனி வயசும் போயிட்டு இனி காதலிக்க முடியாது. இவர் சொல்றாரு லோகிதா ஓடிட்டார் பாருங்க. அவர்கிட்ட காதல கேட்டு ஒருக்கா என்னடா இது என்ன செய்தவர் கேட்கறது கிடையாது. அவர் ஒரே ஓட்டமா ஓடிட்டார். உண்மையா அவர்கிட்ட
3: நிறைய அவர்கிட்ட அனுபவங்களை நீங்க கேட்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா அவர் நிறைய மற்றது. அவர் ஒழித்தாலும் அவரோடு சேர்த்து சுதர்சனை இணைக்க வேண்டும் முதல்ல. அப்பதான்
3: சுதர்சனிடம் பெரிய அனுபவங்கள் ஒன்றும் இருந்ததாக தெரியவில்லை. லோகிதராஜாவிடம் நிறைய.
0: இன்னும் ஒன்று, சுதர்சன் கேட்கும் சில பாடல்களை பார்க்கும் போது ஆரம்பத்தில் இருந்து என்னுடைய கணிப்பு ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது என்றது மட்டும் புரிகிறது. இது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் ஒரு கடவுளை கும்பிடுறேன். கடவுளே, சுதர்சன் மனைவி இந்த நிகழ்ச்சியை கேட்க
1: Ha ha ha ha!
0: அவன் கேக்குறான்னு தெரியல, ஆனா கேட்க கூடாதுன்னு இருக்க கடவுள்கிட்ட கேட்டேன். இத
3: கேட்டோன்னு
0: ராஜாவை தான் நான் அழைப்புக்கு அழைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அவரு அதனால் நல்ல மழை என்று போட்டிருந்தார். இப்போ நான் அவர்கிட்ட இப்படி எழுதியிருந்தேன் முதல்ல, எப்படி என்றா அதைத்தான் போய் யோசிக்கணும், அதெல்லாம் பயத்தலைவர் வரையிலேயே தெரியல. முதல் ஒரு வரி என்ன கணக்கு எழுதலாம் தானே, இப்போ நீங்களும் அந்த அந்த ஃபோனில் தான் லைனில் இருக்கிறீங்க, வாரீங்களா பேச என்று போட்டிருந்தேன் சரியா. ரெண்டாவது வந்து காதல் என்று போட்டிருந்தேன்,
4: காதல பேச கூப்பிடுறாங்க.
0: இப்ப யோசிப்பார் அக்காவுக்கு என்ன நடந்தது இது.
3: சுதர்சனை இணைச்சு லோஹித ராஜாவிடம் இருந்து வாக்கு மூலம் பெறுவதை போல லோஹித எங்கட ராஜா நாகவாணி ஸ்ரீ நாகவாணி ராஜாவை இணைத்தால் கலை அக்காவை
0: இணைக்க வேணும்,
3: சில விடயங்களை பெற்றுக் கொள்ளும். கலை அக்காவும் ராஜாவும் ஒரே ஊர், மிக நீண்ட காலம் ஒன்றாக அதாவது தெரிந்தவர்கள்.
0: வெளியில வரும் நீங்க சொல்லி கொடுக்கறீங்க பாருங்க,
3: தெரிந்ததை பகிர்கிறோம்.
0: சரி, இன்னொரு அன்பு உறவு வந்திருக்கிறார், அப்படியே இணைப்புல இருங்கோ கேட்டுக்கொண்டு. வணக்கம் லெனின். லெனின் வணக்கம். இவர் ஒரு காதல் மன்னன் பாருங்க, சொல்ல போறார்
3: கூட்டு. தற்கால காதல் மன்னன்,
0: தற்கால காதல் மன்னன். இவர் சொல்றத கேட்டு நான் இண்டையோட நாளைக்கு உண்மை எங்கட ஊர் பக்கம் மழை பெய்யணும், ஏன் தெரியுமா, எங்களுக்கு நோய் வந்துடும். இவர் பேசினால் இந்த பக்கம் நல்ல சோன் மழை அடிச்சா தான் அதுல போய் நிக்கலாம் வழியில. சரி சொல்லுங்க லெனின்.
5: நல்லா
0: இருக்கு, நல்லா இருக்கிறேன் ஐயா. வாங்க ஐயா, எப்படி இருக்கிறீங்க நீங்க?
5: வணக்கம்மா. நலமா
0: இருக்கேன். அபு
3: நல்லா இருக்காங்களா? உங்கள் காதல் அனுபவத்தை கேட்பதற்கு காவலோடு இருக்கிறோம்.
5: காதலுக்கு நமக்கு முதுரம்.
0: ஐயோ, இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல மனைவி வேலைக்கு போயிட்டாவா, அதை கேட்டுருவோம், அதுக்கப்புறம் பேசுவாங்க.
5: அவ போயிட்டாமா காலையில?
0: அவ போயிட்டா. சரி சொல்லுங்க, நீங்க உங்களோட காதல் அனுபவத்தை சொல்லுங்க லெனி. ஒரு கொஞ்சம் போட்டு சொல்லுங்க, பரவாயில்ல. ராஜ்குமார் நினைக்கவா, அவரும் ஒரு காதல்
5: மன்னன்.
0: அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எல்லாரும் பேசிக்க நல்லா இருக்கும், அப்பதான் விட்டு கொடுக்காம பேசுவீங்க. ரெண்டாலும் கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எத்தனை வயதுல காதலிக்க ஆரம்பிச்சீங்க லெனி, அதை சொல்லுங்க.
5: பதினொன்னாவது.
0: எத்தனை வயது இருக்கும் இப்ப? ஒரு 15 வயசு,
3: 15-16 வயசு.
0: 15-16 வயசு இருக்கு.
5: ஆமா
3: சுவாரஸ்யமான அனுபவங்களை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளும்.
0: இல்ல இப்ப நான் அப்படித்தான், இல்ல இப்ப அவர் அப்படித்தான் கதை விட்டு கேட்டது. முதல் காதல் சொல்லுங்கன்னா சொல்ல. வாங்க ராஜ்குமார், வாங்க, வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர், வாங்க, நீங்க வாங்க. காதல பத்தி நீங்க, காதல் நீங்க ஏதாவது கஷ்டம் வந்தா அந்த சங்க தலைவர்கிட்ட போனீங்கன்னா அவர் ஒப்பேற்றி விடுவார் எல்லாத்தையும்.
5: அடி வாங்கின விஷயம் நமக்கு தானே தெரியும்.
3: ராஜ்குமார்
4: ஸ்ரீலங்கா,
0: நீங்க நீங்க சொல்லுங்க.
5: இன்னைக்கு நல்ல விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது, இன்னைக்கு நல்ல ஒரு விறுவிறுப்பா போயிட்டு இருந்தது, அதனாலதான் நான் வந்து
0: ராஜ்குமார்
5: உள்ள வந்தேன்.
0: இல்ல அப்படி இல்ல ராஜ்குமார், இன்னைக்கு முழுக்க நான் சாப்பாடு தண்ணி வண்ணி இல்லாம என்னத்தை பெட்டி பேசலாம், என்னத்தை பெட்டி பேசலாம். அப்பா வந்து கேக்குற, அம்மா நீ சாப்பிடலையா? இல்லங்க அப்பா, பொறுங்க வாரன், என்னத்தை பெட்டி. கடைசியா அந்த காதல் தான் எனக்கு ஞான வந்தது. இத கொண்டு வந்தாதான் இந்த பசங்களை எல்லாம் கொஞ்சம் துடி துடிப்பா
5: ஓடி வருவாங்க. சொன்னாதான் நல்லா ஓடி வராங்க.
0: உண்மை உண்மை
5: எனக்கு அந்த மூணு வார்த்தை பிடிக்கிறதே இல்லம்மா.
0: எது
5: அதுக்கு முன்னாடி மூணு வார்த்தை சேர்த்தணும்.
0: இப்ப
5: ஏதோ சொன்னீங்களே, இப்ப ஏதோ சொன்னீங்களே,
0: என்னது என்ன
5: ஏதோ சொன்னீங்களம்மா? இப்போ எதை பத்தி பேசுனா ஓடி வர?
0: காதல், காதல, காதல் பிடிக்காதா உங்களுக்கு?
5: அதுக்கு முன்னாடி மூணு வார்த்தை சேர்த்தணும்.
0: அத என்னவா சேர்க்கணும்? அது
5: கா இல் ல
0: கா கா இல்
5: அது போட்டுட்டே மிச்சது சேர்த்து பண்ணீங்க நீங்க சொன்ன வார்த்தை.
0: எனக்கு புரியல என்ன கா இல்.
5: அவருக்கு புரிஞ்சிருச்சு
0: என்ன
5: இல்ல கா இல்ல போட்டுட்டு அப்புறம் நீங்க சொன்ன வார்த்தையை சேர்த்தீங்க. என்ன பேசுறீங்களா?
3: கள்ள கள்ள காதல பத்தி சொல்றாரு.
0: ஐயையா அப்ப அது அத பத்தி பேசலாமா?
6: வெள்ளை ராஜ்குமார் அண்ணா
5: வணக்கம். வணக்கம் வாங்க. நல்லா நல்லா நல்லா நீங்க வந்து ஓடுதுற ஐயாவும் நீங்களும் ஒன்னா பாத்துருக்கீங்க போட்டோல பார்த்தேன்.
0: இவர் காதலிய ஒரு கையால தூக்கி கொண்டு போவார்
5: பாருங்க
0: அந்த படத்தை மட்டும். அதுக்கு முதல் அதுக்கு முதல்ல எங்கட அபு வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டார் ராஜ்குமார், இந்த இலங்கை பக்கம் நீங்க வருவீங்களாவா என்ன ஒன்று கேட்டார். எதுக்குன்னு கேளுங்க அபு. என்ன கேளுங்க?
5: அடி வாங்குவார் படிக்காதன் படத்துல விவேக் அடி வாங்குற மாதிரி எங்க வேணாலும் நாங்க வர்றோம்.
0: இல்ல இன்னொரு பகுதி உங்களுக்கு பாருங்க, இவர் கட்டாரில் இருந்து கொண்டு பிராஞ்ச வந்து ஸ்ரீலங்கால தர கேட்டான். எதுக்குன்னு கேளுங்க.
3: பாருங்க
0: முதல்ல உங்களோட தத்தளிப்புக்கு ஏதாவது மணி பாருங்க என்ன அதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்காண்டு. ராஜ்குமார் நீங்க சொல்லுங்க, நீங்க போறீங்களா ஸ்ரீலங்கா பக்கம்?
5: போலாமா? கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வலுவு குறைஞ்சிருக்குது, உடம்பு ஏத்திட்டு வேணா அந்த பக்கம் போறேன்.
0: இன்னொருத்தர் வாரார் அபு, இன்னொருத்தர் வாரார். இவர் தான் காதல் அப்படியே அச்சுறுத்தி ஒரு வரியும் பிசகாம வெளிப்படையா சொல்லக்கூடியவர். யாருன்னு சொல்லுங்க பாப்போம், கண்டுபிடிங்க பாப்போம். யாரு பாத்தீங்களா? யாருக்கு யார புரிஞ்சிருக்கான்னு பாருங்க.
5: எப்படி தெரியுங்க? எவ்வளவு அடி வாங்கினாலும் ஒரு சத்தம் கேட்காது வெளியில.
0: உண்மையா? உண்மையா
5: வந்திருக்கிறாரா? இருக்கிறாரம்மா?
0: ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக், ஃபாரூக் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
7: வணக்கம்.
3: வலைக்கும் சலாம். எப்படி இருக்கிறீங்க?
0: அவர் சவுதி அரேபியால, அபு சவுதி அரேபியால இருக்கிறாரு ஃபாரூக். அவரும் நீங்களும் பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் நல்ல புள்ள, நீங்க கொஞ்சம் நல்ல புள்ள. இவரும் நல்ல புள்ளன்னு எழுதுறதுக்கே வழி இல்ல. சொல்லுங்க. ஆனா இருக்கிறனா சவுதி, அத மட்டும் நல்லா கேட்டுங்க.
7: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: சொன்னா
6: போதும் எங்களுக்கு.
0: வீட்டுக்கார்
5: கேட்டாருனால வந்து அடிச்சிருவாரு. வானொலி நேரனா
6: வீட்டுல கேட்டுக்கிட்டு கவனமா பேசிக்கோ.
0: லெனின் கேக்குறாரு, அவன் அவன் வந்து வானொலி நேரான்னு கேக்குறான்.
7: பாருங்க
0: அவங்க அப்படி எல்லாம் கணக்கு போடுறாங்க, வானொலியில வாய்ப்பே இல்லையா, எல்லாம் 60 தாண்டிடுச்சா.
6: வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல.
5: ஏன்யா பாருங்க ஐயா, 10 பேருக்கு பல்லு செட்டு கட்டி இருக்காங்க, 3 பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம்.
7: கண் ஆபரேஷன் எத்தனை பேருண்ணா?
5: கண்ணாப்பிரசம் ஒரு 5 பேர் இருக்கு. கண்ணாடி போட்டாச்சு.
0: காதலுக்கு வயசு இல்ல ஃபாரூக், காதலுக்கு வயசு இல்ல. நான் ஒரு கவிதை எழுதுனேன்.
6: வயசு இல்ல கவிதை, நேத்து கூட படிச்சேன். 85 வயசு பாட்டிய 20 வயசு பையன் கனெக்ட் பண்ணிட்டான் நேத்து படிச்சேன்.
5: ஐயா திருத்தம், பையனுக்கு கண் இல்ல, காதலுக்கு இல்ல, பையனுக்கு தான் கண் இல்ல.
6: ஐயா அம்மாதான் காதலுக்கு கண் இல்ல, வயசு இல்ல போல.
0: இல்ல உண்மையா, நானோட கவிதை எழுதுனான், உண்மையும் அதுதான். காதலுக்கு வயசு இல்லையா ஐயா, உண்மையா. காதல் என்னது, அது எந்த வயசுலயும் வரும், எப்படியும் வரும். அது வயசு பார்க்காம வருவதுதான் காதல், அதை நீங்க சொல்லக்கூடாது. உண்மையிலேயே
5: பகுதி
0: இல்ல ஃபாரூக், என்ன நீங்க இப்ப 80ல தேடுறீங்களா?
6: ஓ
5: மிஞ்சு போனா ஒரு 5 வருஷம் இருக்குமா பாவம், இந்த போட்டோம்
0: இல்ல. அது காதல் இல்லையே உண்மையா, அது பணத்துக்காக காதலிப்பது, அது காதல். வயசு இல்லை காதலுக்கு, வயசு இல்லை. ஆனா பணத்துக்காக காதலிக்கும் காதல் காதல் அல்ல, அது மட்டும் சொல்றேன்.
5: அது மட்டும் இல்ல,
0: அது இல்ல, அது அது பிள்ளையான ஒரு கூட்டு. சரி, லேனின் உங்க காதல
6: செலவு, வயசானவங்க செலவு அதிகமாகல, ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய ஆகும்.
5: ஆமா, பின்ன வீல் சேர் வாங்கி கொடுக்கணும், எங்க வீல் சேர் வாங்கி கொடுக்கணும், அடிக்கடி கண்ணாடி மாத்தணும், அதெல்லாம் அவர் பேச்சா.
7: அடிக்கடி ட்ரிப்பு போடணும், சிலையன் ட்ரிப்பு.
0: காதலிச்ச பெண்ணத்தான் நீங்க திருமணம் செய்தீங்களா, அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க.
7: நான் காதலிச்ச பெண்ண திருமணம் பண்ணலாமா?
0: பண்ணல. அவங்க காதலி, அவங்க திருமணம் பண்ணிட்டாங்களா அவங்க?
7: ஆமாமா, எனக்கு முன்னாடியே அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க.
0: பண்ணிட்டாங்க.
5: பையனுக்கு உங்க பேர் வச்சிருப்பாங்களே?
7: வச்சிருக்காங்களே. அந்த மாதிரி
0: வச்சாங்களா உங்களோட பேர?
7: இல்ல
5: பாருங்க,
7: இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல.
0: நீங்க இப்ப சந்திச்சிருக்கீங்களா அவங்கள?
7: நான் சந்திச்சு என்னோட திருமணத்துக்கு முன்னாடி சந்திச்சம்மா. அதுக்கப்புறம்
0: அவ திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க அவங்கள சந்திச்சிருக்கீங்க உங்களோட திருமணத்துக்கு முத?
7: சந்திச்சிருக்கேன்.
0: இரண்டு பேரும் நீங்க காதலிச்சிருக்கீங்கல்ல நீங்க?
7: ஒரு கவலை வந்துச்சு அவங்களுக்கு இல்லாம போக எவ்வளவு நாள் ஆச்சு முதல்ல? எனக்கு ஒரு 3 மாதம் அந்த மாதிரி ஆனிச்சுமா
0: இருந்துச்சு.
7: அதுக்கப்புறம் நான் அதுல வெளியில வந்துட்டேன்.
0: வெளியில இருந்து வந்துட்டீங்க?
5: தாடி 6 மாசம் வச்சிருந்தீங்கதானே? தாடி 6 மாசம்
7: எனக்கு தாடிய வளராதுன்னு எனக்கு
0: இப்ப உங்களுக்கு பகடி பண்ற பொருள் அவர்கிட்ட கேள்வி கேட்க தெரியும். தாடி எப்ப வளர்ந்தது, எப்ப இருந்தது, எப்ப வச்சிருந்தேன்?
7: எனக்கு தாடி வளராதுமா. காதல் தோல்வி அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாதுமா. சும்மா அவங்க குடிக்கிறது ஒரு காரணம் சொல்லலாம், அவ்வளவுதான். காதல் தோல்வியில உள்ளவங்க எல்லாருமே டாஸ்மாக் போவான்லாம் கிடையவே கிடையாது. குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் காதல் தோல்வி, மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி சொல்லிட்டு குடிப்பாங்க தவிர எனக்கு அதுல ஒரு போதை இருக்கு, அதனால நான் குடிக்கிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க.
0: இப்ப எனக்கும் நானும் டாஸ்மாக் போக நிக்கிறேன், என்ன
5: செய்யறேன்னு
0: தெரியல. இந்த எம்டிஆர்ல வந்து பேசுற இந்த பசங்களால நான் இப்ப டாஸ்மாக் போக வேண்டி வர்றது, அதனாலதான் உங்களால அதுக்கு என்ன செய்யறான்னு யோசிக்கிறேன் நான் இப்ப. சரி, இப்ப லெனின் கேட்டாச்சு. லெனின் ஒரு பாட்டு சொல்லுங்க. கேளுங்க அபு, கேளுங்க
3: நான்
0: ஏமாத்தி இருக்கிறேன், அதனால போக தேவை. சொன்ன தோரணை அப்படிதான் இருந்தது எனக்கு.
8: இல்ல இல்ல, ஆக்சுவலா பெண்ணுங்க எல்லாம் சேர்ந்துதான் டாஸ்மார்க் எடுத்துருக்காங்க லீஸுக்கு. ஆம்பளைங்க எல்லாம் போய் சரக்கு அடிக்கிறாங்க சோகத்துல.
0: அப்படி
8: வச்சுக்கலாம்ல.
0: சரி, அப்ப இப்ப இப்ப அடுத்தது லெனின். லெனின் பாட்டு சொல்லுங்க முதல்ல. என்ன பாட்டு? காதலன்ட்டு வர வேண்டும், காதல பெட்டி சொல்லணும் அந்த பாடல். பாடல் லெனின்
7: காதல் என்பது பொது உடம்பு, ஜனகராஜ் பாடல் ஒண்ணு இருக்கு.
0: அதை விட வேற வேற அது வேணாம், அது வேணாம்.
7: அப்படின்னா காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமான ஒரு பாடல் இருக்கு.
0: காதல் இல்லாமல் வாழ்க்கையாகுமா, என்ன படம் அது? படம்
7: காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா. அது படம் பேர் வந்து மணிரத்னம் நினைக்க. மணிரத்னமா படம் பேரு?
0: மணிரத்னம் படமா?
7: ஆமா ஆமா, அது ஜாலியா இருக்கும் அந்த படம்.
0: எனக்கு
8: காதல் கல்யாணத்து
0: பாட்டு தான் வந்து
8: சூப்பரா
0: இருக்கு ஐயா. கரெக்டா. அந்த கல்யாண நேரம் நீங்க ஃப்ரெண்ட பார்த்து உங்களுக்கு காதல் வந்துருச்சு அப்படியா?
8: நீங்க வேற, நான் எங்கம்மா காதல் பண்ணேன். எங்க வீட்டுல கூட்டு போனாங்க, கூட்டு போய் இந்த கண்ணு கட்டி கூட்டு போவாங்கல்ல பொண்ணு பாக்குறதுக்கு, அப்படி கூட்டு போனாங்க, காமிச்சாங்க எங்க வீட்டுக்காரமாவா. டப்புன்னு வெத்தல் பாக்கு மாத்திட்டாங்க, முடிஞ்சு போச்சேன் வாழ்க்கை. இதுல எங்க நான் காதல் பண்றது போய்? இப்பயாச்சும் பரவாயில்ல, எல்லாம் போன்ல பேசிக்கிறாங்க, கொண்டுக்கிறாங்க. எங்க வீட்டுல 144 போன் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, கண்குத்தி பாப்பா பாத்துட்டு இருப்பாங்க, பையன் ஏன் போன் விட போறான்னு. அப்படி எல்லாம் வளர்ந்த பையன் நானு, என்ன போய் காதல பத்தி கேக்குறீங்களா?
7: ரொம்ப கண்காணிக்கிற பசங்க தானே காதல்ல அதிகமா ஈடுபடுவாங்க.
0: உங்களுக்கு காதல்ன்றதே வரையலையா? நான் முதலே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் ராஜ்குமார், அந்த வயதுல வரையலையா காதல்ன்றதே வரையலையண்டா, அவங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு.
8: காதலும் கடந்து போகும், அப்படிதான் வரும். அதெல்லாம் வரும் நமக்கு, அவங்க லவ் பண்றாங்க நமக்கு தெரியணுமா? நாம பண்ணலாம், அவங்க பண்ணணுமே.
0: இத கேளுங்க பாரு, எல்லாரும் வடிவா கேளுங்க. முதல் இல்லையன்றே சொன்னார், இப்ப சொன்னார் பாருங்க, காதலும் கடந்து போகும். இவர் கடந்து வந்திருக்கிறார், கடந்தும் போய் இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் இல்லையே நிட்டீங்களே நீங்க.
8: வண்டி ஓட்டுக்கிறேன், கடந்து போறதுக்கு ஏமா, வேடிக்கை பாத்துட்டு போறதா போற போக்குல.
6: அவருக்கு பயமா? வீட்டுல பயம், வீட்டுல பயம்,
0: பயம், இப்ப பயம், இப்ப பயம்.
8: ஐயா நீங்க நீங்க சவுதி அரேபியால இருக்கிறீங்க, வந்து அடி வாங்குறதுக்கு 6 ஆகும். நான் மதியம் சாப்பிட வீட்டுக்கு போகணும், உங்களுக்கு என்ன கால நேரம், கால நேரத்தான் வித்தியாசம். அரை மணி நேரம் வீட்டுக்கு போய் அடி வாங்கணும். ஏ இப்படி எல்லாம் பேசிக்கையா?
0: சரி, அவர் ஏதோ ஒழிச்சு கொண்டு போறார். சரி, உங்களோட பாட்டை சொல்லுங்க, காதல் காதல் பாட்டை. நான் சாரு கூட காதலை கேட்கணும்.
8: காதல், காதல் பாட்டு வேணுமா?
0: காதல் பாட்டு. ராஜ்குமார், இன்னொரு கேள்வி கேட்டுறேன் ராஜ்குமார், குரணை காயங்க. இந்த காலத்துல திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு காதல் வருதா?
7: அது நிறைய இருக்கு.
8: வாய்ப்பே இல்லம்மா, வாய்ப்பே இல்ல. எப்படிமா வரும்? மனிதனோட அன்புக்கு கட்டுப்பட்டு, மகிடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி தானே இருக்கிறோம் நாங்க.
6: கண்டிப்பா சோறு உறுதி, சோறு உறுதியா கிடைக்கும்.
8: போத போத நாளைக்கு நைட் வரைக்கும் தாங்க.
0: ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 3 நேரம்
8: சாப்பாடு கேளுங்க. பையனா பிறந்தாலும் சரி, பொண்ணா இருந்த பிறந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில காதல் வயப்பட்டிருப்பாங்க. ஆனா சும்மா நான் சொல்ற மாதிரி 1000 பேர் சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. நான் இப்ப ஒரு கதை சொன்ன மாதிரி சொல்லுவாங்க,
0: நம்பிடுறேன்.
8: அதெல்லாம் அந்தந்த வயசு நடக்குமா? நடந்துதான் போகும்.
0: இல்ல நீங்க அதனால, நீங்க அதனால உங்களுக்கு காதல் தோல்வி வந்திருக்கிறதா, கட்ட முடியாம போயிருக்கதா, அதைத்தான் கேக்குற மொழிய நீங்க.
8: அந்த அளவுக்குலாம் போகலாமா? அப்படியே ஜாலியா இருந்து போக வேண்டிதான். எடுத்துக்க முடியாது.
0: சரி, இப்ப
8: நான் வந்து கவுன்சிலர் வந்துக்கிறேன், கவுன்சிலர் வந்துருக்கிறேன். மக்களே இப்படி போயிடாதீங்க, நான் சொல்லிருக்கிறேன். நம்மளதெல்லாம் அப்படித்தான் பாப்பாங்க, பேசுவாங்க.
0: நீங்க கவுன்சிலர் இருக்கிறது வந்து இப்பதானே? இப்பதானே? காதலிக்க
8: விட்டுட்டு போயிருவான் மாதிரி. 3 6 மாசம் சுத்துவாங்கல்ல பசங்க.
0: ஒரு நிமிஷம் தாங்க, எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க. முக்கியமா காதல்லயே ஒரு மன்மத, ஒரு மன்ன. நீங்க யார்கிட்ட பக்கம் சத்தம்? யார்கிட்ட பக்கம்?
7: என் பக்கம் தான்.
0: அது நீங்க அப்ப மீட் போட்டுக்கொள்ளுங்க லேனியன், மீட் போட்டுக்கொள்ளுங்க நீங்க. சரியா? சரி, இப்ப காதல்லயே ஒரு மன்னன் மன்மதன் காதலை பற்றி நல்லா சொல்லக்கூடிய எங்களுடைய நாகவாணி ராஜா
3: மன்மத குஞ்சி,
0: மன்மத குஞ்சி அந்த பாத்தீங்களா, அவரு
5: வெல்கம் வெல்கம் வெல்கம், வாங்க வாங்க, இப்ப கூட நிறைய தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் ராஜா.
6: வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் அபு அபு சம்பு வணக்கம் வணக்கம்.
8: மன்மத குஞ்சி மேக்கப் போட்டிருக்கா?
0: இல்ல, மன்மத குஞ்சி அவரை பார்த்தாலே மன்மத குஞ்சி தான். ஆனா பரவாயில்ல, காதலை பற்றி கேட்கலாம் சரியா?
8: இல்ல, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனா காதல்ங்கிறது ஒரு அற்புதமான விடயம். அது யாருக்கும் தவிர்க்க முடியாது, எந்த உயிரினங்களுக்கும் தவிர்க்க முடியாது. இந்த காதல்ங்கிறது ஒரு ஒரு சினிமா பாடல் இருக்குது, நம்மளுக்கு சொல்லிச்சிருக்குது. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கை ஆகுமா, கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா அப்படின்னு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த காதல் வந்து மிக முக்கியமானது. அப்ப என்னோட அனுபவத்தை பொறுத்தளவுல காதல் வந்து எல்லாருமே பண்ணணும், எல்லாருமே பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். காதலுங்கிறது ஒவ்வொரு நிறைய பெயர்கள் இருக்கலாம், அன்பு அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கலாம். ஆனா காதல்ங்கிற விடயம் வந்து ஒரு அற்புதமானது. ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொருத்தருக்கு அந்த காதல்ங்கிற உணர்வு வரும், கண்டிப்பா வரும். அது குறிப்பா பாடசாலை மாணவர்களுக்கும் காதல் வரும், வளரிமை பருவத்துல காதல் வரும். அது அது அவங்களோட முதல் காதல், முதல் காதலை யாராலும் மறக்க முடியாது. இப்ப என்ன இங்க சிக்கல் வருதுன்னு சொன்னா, அந்த வளரிமை பருவத்துல வர்ற
9: நாகவாணி ராஜா வந்து
0: சுவேதா, அவங்களையும் கூப்பிட்டேன். இந்த கலைவாணிய இந்த கலைச்செல்விய யாரு கூப்பிடறேன்னு தான் தெரியல. இந்த நாகவாணி ராஜாவுடைய காதல அவவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். பக்கத்துல இருந்து என்ன கூப்பிட்டு
2: வணக்கம் நாகமணி ராஜா ஐயா, வணக்கம் வணக்கம் நாகமணி ராஜா, நான் லோகித ராஜா.
8: உங்களுக்கும்
0: காதல் கூட்டமே இணைஞ்சிருச்சுங்க. போங்க எல்லா
9: காதலும்
0: தாங்க, எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க. நீங்க கொஞ்சம் ஃபாரூக் உங்களுடைய காதலை சொல்லுங்க. ஃபாரூக் என்ன, நீங்க வேலையில இருப்பீங்க, நான் இது இப்படி வச்சு கொண்டிருக்கிறது நல்லது இல்ல. உங்களுடைய காதலை ஒருக்கா சொல்லுங்க, சொல்லுங்க
6: உங்களுடைய
0: சொல்லுங்க. எங்க
6: எனக்கு வந்து 5 வயசுல காதல் வந்து
0: ஐயா ராசா முருகா நாராயணா
6: வீட்டுல உள்ள பாட்டி எல்லாரும் சொல்லி சொல்லி அந்த பொண்ணுதான் நீ கட்ட போற அப்படின்னு சொல்லி ஆசையை வளர்த்து
0: விட்டான்.
6: அப்போ நானும் அந்த 5 வயசுல அவரு அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 1 வயசு கூட என்னைய விட. நானும் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது அதுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. அப்போ அந்த அபூர்வ சகோதரர்கள் பாட்டு தான் வந்துச்சு எனக்கு. ஒண்ணு என்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன்னு அதோட அந்த இது முடிஞ்சு போயிடுச்சு.
0: அதோட போயிடுச்சு. இல்ல, 5 வயதுல தொடங்கினது எப்ப முடிஞ்சது உங்களுக்கு? அது
6: 16 வயசுல.
0: ஏன் அந்த பொண்ணு என்ன எதுக்கு, நீங்க அந்த பொண்ணு உங்களை விரும்ப இல்லையா? வயசு கூட
6: அந்த பொண்ணு 1 வயசு கூட வசதி வாய்ப்புகள் எல்லாமே மாறி அவங்களுக்கு
0: அதனால
6: அது நம்மளா மாறிடுச்சு. அது நம்மள விரும்பல, நம்மள ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் படிக்கும் போது வர்ற காதல், படிக்கும் போது வந்த காதல்.
0: தம்பியதான்
6: தூதா விட்டது, தம்பி மூலமா தூதுக்கு அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளு. ஆனா அவங்க மனசுல இருந்துச்சு, ஆனா அவங்க வந்து வெளிக்காட்டல, வேணான்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த இது கடிதம் வாங்கல, காதல் கடிதத்தை அதோட அதை கிழிச்சு அப்படியே முள்ளு மேல போட்டோடனே இதயத்தையே தூக்கி முள்ள போட்ட மாதிரி ஒரு வேதனை.
0: இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன், அவ கிழிச்சு போடுற அளவுக்கு அவக்கு பிடிக்கல?
6: நான் கிழிச்சு போட்டேன், அவங்க வாங்க இல்ல தானே.
0: ஓ இல்ல, அவ வாங்க இல்லையா? அவ இது ஒரு தடவை காதல் தானே, ஏன்டா அவக்கு பிடிக்கல? இல்ல
6: இல்ல, ஒரு தல காதல் இல்ல, அதான அவங்க மனசுல இருந்தது எனக்கு.
0: எப்படி அவங்களோட மனசு உங்களுக்கு புரிஞ்சது, எப்படி புரிஞ்சது?
6: அதுதான் அந்த நம்ம அபு சொன்னாங்கல்ல, அந்த கண்ணால பேசுறது.
0: ஓ, அவ பேசுன உங்களோட கண்ணால பேசுன
6: அந்த மாதிரி? ஓ, அது எல்லாமே. அதோட கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரியே நேரம் சொல்லியாச்சு, ஏன் செய்ய ஏற்றுக்கொள்ளல, தைரியமா பேசலாம் தானே.
0: ஓ, அப்ப பேசும்போது அவன் சொன்னான், எனக்கும் விருப்பம் இருந்தது.
6: இருந்தது அந்த இது ரிலிஜன் பிரச்சனை.
0: ஏனப்பா ஏனப்பா இப்படி பேந்து இந்த காதல இப்படி ஆக்குறீங்க, பிடிச்சா உடனே சொல்லி அத இது பண்ணிருங்களேன்.
6: சொல்லிட்டு தானே சொல்லு, சொல்லியாச்சு. அவங்க தவறு தானே. அவங்களுக்கு அந்த கடைசியா பேசும்போது அவங்க சொல்லும் போது அது உண்மைன்னு தெரிஞ்சுச்சு.
0: மனசுல இருந்து லைன்ல வரப்போதான் இதுக்கு மேலயும் ஒரு காதல் ஏதாவது இருக்குதா?
6: அது இனிமேதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அது பாத்துக்கோம்.
0: மனைவி இருக்கிறா, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளும் கல்யாணம் கட்டிட்டாங்க, இனி இவர் முயற்சி செய்யறாரு, அது பாருங்க எப்படியாண்டு சூப்பர் ஐயா. இப்படித்தான் இருக்கணும். அது நான் சொன்னேன், காதலுக்கு வயசு இல்லை. அது நான் கடைசியில எடுத்து வர்றேன், நான் எழுதுன அந்த ஒரு கவிதையை, காதலுக்கு உண்மையிலேயே வயசு இல்லை. நீங்க முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். சரியா, உங்களோட பாட்டை சொல்லுங்க. உங்களோட
5: பாட்டை
0: காதல்
6: மயக்கம், காதல் மயக்கம், புதுமை பெண்ணிலிருந்து ரேவதி. காதல் மயக்கம்.

0: பாடல தேடி எடுத்து.
1: இப்ப நாங்க ஆத்துக்கு போனா குளிக்கத்தான் நீங்க போவோம், நின்று வேடிக்கை பார்க்க இல்லையா? அப்ப சொல்லுங்க காதல் பாடல்.
0: காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் தகரம் கூட தங்கம் தானே, காதலன் படம்.
1: காதலிக்கும் பெண்ணின் கையை தொட்டு நீட்டினாவா? காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினா, உங்களை தொட்ட அவ அப்படியா?
0: என்ன தொட்டில தகரத்தில்
2: கையால, அவ கையால எது கொடுத்தாலும் சின்ன தகரம் கூட தங்கமாகும்.
1: என்ன படம் அது?
2: காதலன்.
0: அது காதலன் படம் பாருங்க. காதல் பித்து தலைக்கேறி போச்சு அந்த படத்துல, அவர் பாடுறாரு தலைவர்.
1: காதலன். நல்லது. அப்ப ராஜ்குமார் ஃபாரூக் உங்களை
0: நன்றி விடைபெறுகிறேன்.
1: நன்றி. இப்ப நாங்க நாகவாணி ராஜாட காதலுக்கு வரலாம் இப்ப, சரியா?
2: பாருக் சொன்ன விஷயத்துல ஒரு பாருக் சொன்ன நண்பர் பாருக் சொன்ன விஷயம் உண்டு. அவருக்கு 5 வயதுல காதல் வந்தது, எனக்கு 3ஆம் ஆண்டு, அதாவது 6 வயதுல. காதலுக்கு ஒரு ரீசன் இருக்குது, எனக்கு தெரியாது. இனம் புரியாத வயது, பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளை, அது என்னோட கிளாஸ்மேட், அது என்ன தொடுவது, என்ன காது வந்து, என்ன காது வந்து புத்தரோட காது மாதிரி, அந்த அமைப்பு வந்து புத்தரோட காதர் மாதிரி இருக்கும், காது மாதிரி. அவங்க தொடுவாங்க, அழகா இருக்குது, நல்லா இருக்குது, பஞ்சு மாதிரி. இந்த தொடுகை, அந்த உணர்வு எனக்கு ஏதோ ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தும். அது எனக்கு அப்ப நான் அதுக்கு பேர் வச்சது காதல்னு
1: சொல்லிட்டேன்.
2: 6 வயது.
1: உங்களுக்கு 6 வயது. அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு
2: அதே வயசாதான் இருக்கும், அதே வயசாதான் இருக்கும்,
1: அதே வயதுதான்.
2: இல்ல அதுக்கு காதல் இருக்கோ தெரியாது, ஆனா எனக்கு எனக்கு அந்த பிள்ளை,
1: அந்த தொடும் அந்த உணர்வு உங்களுக்கு அப்படி இருந்திருக்கு அந்த பொண்ணு
2: இருந்தது. அப்ப அந்த கிளாஸ் பொறுத்த அளவுல ஒரு அவங்களுக்குள்ள ஜோடி செய்வாங்க.
1: ஒரு நிமிஷம் தாரீங்களா? ஒரு நிமிஷம் தாரீங்களா?
2: கண்டிப்பா.
1: யாராவது ராஜாட வீட்டுக்கிட்ட யாராவது இருந்தா தப்பிச்சாவது சும்மா கூட அவட்ட காதல் தொட்டு
2: எனக்கு ஜோடியா சேர்ந்த பிள்ளையும் நடக்கிறது. அப்ப நான் நினைக்கிறேன் இதுதான் லைஃப் லாங். அப்ப சின்ன வயசு தெரியாது, கடவுள்கிட்ட இரவுல நித்திரைக்கு போட்டு கடவுள் பிரே வேணும், கடவுளே அவளை நான் எப்படியாவது அடையணும், எனக்கு சேர்த்து வச்சிரு கடவுளே என்று ரொம்ப ப்ரே பண்றது. தூக்கம் போகாது, தெரியாது. இல்ல இல்ல ஓலவெல் வரைக்கும் மாறிட்டு, அது வேற ட்ராக். அப்போ அப்ப அந்த கடவுள்கிட்ட போயிட்டு, இப்ப சில சமயத்துல எனக்கு ஒரு பயம் வந்துட்டு வாய் உளருவோம், அந்த உறக்கத்துல
1: வரக்கிறது.
2: அப்ப கடவுள்கிட்ட திரும்ப, ஐயோ கடவுளே நான் இப்படி எல்லாம் நடந்துடக்கூடாது, அந்த நினைவுகள்ல இருந்து தவிர்க்கிறது ரொம்ப சிரமப்பட்டது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போக்குள்ள அது வந்து அப்படியே போயிருச்சு. அது அந்த அடுத்த கிளாஸ் மாறி போகும் பொழுது அப்படியே
3: போகும் பொழுது அப்படியே போயிடுது.
2: அப்புறம் அப்புறம் அப்படியே திரும்ப இருக்க 6ஆம் ஆண்டுல ஒரு திரும்ப ஒரு காதல், அதுவும் மாணவ ஒருதலை பட்ச ஒருதலை காதல்,
4: ஒருதலை
2: காதல் காதல. அப்ப இந்த காதல வந்து எனக்கு சொல்லவே முடியல, சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் அந்த பிள்ளை படிச்சது, அப்போ ஸ்கூல் மாறி போயிட்டது. அப்ப அந்த காதல எனக்கு சொல்ல முடியல. இன்னும்
1: எனக்கு ஒரு நிமிடம் தாங்க நாகவாணி ராஜா. அபு அபு இருக்கிறீங்களா? நாகவாணி ராஜா மாதிரி இருக்கணும், உங்கள மாதிரி இருக்க கூடாது. என்னடா பாருங்க, எல்லாத்தையும் புட்டு வைக்கிற டக்கு டக்கு வாய் விட்டு.
5: இன்று அடி நிச்சயம். நானும் நாகவாணி ராஜாவும் தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருக்கின்ற போது நாகவாணி ராஜா பிள்ளைகளோடும்
1: பேசுவேன்.
5: அப்படி பிள்ளைகளோடு பேசுகிற பொழுது பிள்ளைகள் சொல்லி தந்த விடயம் தான் இது, அடி வாங்குவது, பாத்திரம் பாத்திரம் இதெல்லாம் தண்டனை,
2: பாத்திரம் பரப்பது,
5: வீடு சுத்தம் செய்வது, இதுதான் தண்டனை அவருக்கு.
1: இல்ல அதுதான் அன்றைக்கு ஒரு நாள் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது

0: சத்தம் கடிச்சு. அப்போதான் நான் சொன்னேன், என்ன இது, ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேட்குதே அண்டு. அப்போ அதுதான் நடந்ததோ?
1: இல்ல இல்ல, அது வந்து இப்ப நான் வந்து பொதுவா ஜிம் போறது, எக்ஸசைஸ் செய்யறது, அப்ப கடுமையான இலங்கையில வளையதானே, வெளியில போக இல்லாத வேலை உடுப்பு துவைச்சு அப்படியே புள்ளிக்கிறது, அப்ப கொஞ்சம் உடம்புக்கு எக்ஸசைஸ் தானே.
0: அதான்
1: பாத்திரத்துல
2: ராஜா, ஒரு நிமிஷம், ராஜா ஜிம் போகாத நாட்கள்ல வைஃப் வந்து ராஜா முதுகுல வந்து பாக்ஸிங் பழகுறது, அந்த சத்தம் தான் அது.
3: சொல்லுங்க.
0: சரி ராஜா சொல்லுங்க, மூன்றாவது காதல் நீங்க சொல்லாமலே போயிருச்சு.
1: மூணாவது காதல் சொல்லாம போயிட்டது, அப்புறம் காதல் வரவே இல்லை எனக்கு. காதல் வர ஏன்னா அந்த ஒரு கொஞ்சம் தாக்கம், அந்த சின்ன சின்ன மனசு கொஞ்சம் விரிவடைய இருக்கலாம். அந்த ஆறாம் ஆண்டு காதல் வந்து கொஞ்சம் தாக்கம், அதாவது ரெண்டு மூன்று வருஷத்துக்கு வேற எந்த காதலும் வேற எந்த ஆளுக்கும் இடம் இல்லாம போயிட்டு. அப்போ திரும்ப ஒன்பதாம் ஆண்டு வருது. ஒன்பதாம் ஆண்டு நான் யாருக்கிட்டயுமே கதைக்கிறேன், அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட கதைக்கிறதே இல்லை. அதுல ரெண்டு பிள்ளைகள், இன்னொரு ரெண்டு பிள்ளைகள், அது கொஞ்சம் வடிவான பிள்ளைகள், நல்லா படிக்கிற பிள்ளைகள், நானும் நல்லா படித்தான், முதல் ரேங்க் எடுக்கிறது. அப்ப யார்கிட்டயுமே பேசுறது இல்ல. அப்ப அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் இவர் யார்ட்டும் பேச மாட்டாரா? ஒரு காலத்துல அந்த பிள்ளை ஏதாவது கதைக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட ஒரு பேனை ஒண்ணு வாங்குது, பேனை கொஞ்சம் தாரீங்களா, அந்த பிள்ளைகிட்ட பேனை இருக்குது, பேனை கொஞ்சம் தாரீங்களா எழுதி இருக்காரேன்ட்டு. அப்படி முயற்சி பண்ண பிள்ளை, ரெண்டு பிள்ளைகள். அப்ப அந்த ரெண்டு பிள்ளை அப்படி இருக்கு, அந்த அது ஆனா யாருக்கும் அந்த காதல் வரல, அவங்க மேல எனக்கு காதல் வரல,
0: உங்களுக்கு வரையில அவங்களுக்கு வந்து
1: வந்தது. அவங்க வந்து அவங்களுக்கு வந்ததோ தெரியாது, எனக்கு சொல்ல தெரியாது, ஆனா என்னோட கதைக்க முயற்சி பண்ணாங்க ரெண்டு பேரும், வடிவான பிள்ளைகள். அப்ப அதுவும் போயிட்டது. திரும்ப பத்தாம் ஆண்டு திரும்ப ஒரு காதல் புதுசா வருது. அப்ப அந்த காதல்னா கொஞ்சம் விபரம் புரிஞ்ச வயசு தானே, நாங்க அவங்களுக்கு ஏதாவது பரிசளிக்கிறது, அவங்க எங்களுக்கு பரிசளிக்கிறது, அப்படி இருந்தது. அதுல ஒரு சுவாரஸ்யமா இருக்கும், நம்மட இருந்த வீட்டு சூழல்ல ஒரு பக்கத்து வீட்டு ஆளோட பூமரத்துல அழகான ரோசா வரும், சிவப்பு ரோசா, அது வடிவானது, திக்னஸ் இதில் வந்து அழகான திக்னஸ், கடும் சிவப்பு வடிவா இருக்கும், மிகவும் காதலுக்கே உரிய ரோஜா அது. அப்ப அந்த இத அந்த வீட்டுக்காரர் எழும்ப
2: உங்க காதலுக்காக பூத்த மாதிரி இருந்திக்குமே,
4: கலவரத்து கூட கொடுத்துருப்பாரு அத.
0: இல்ல அவருக்கு அது பூத்தோன்னு இவருக்கு ரீகனெக்டிங் ஆகுது போல.
1: பரிசு பொருட்கள் வாங்குறதுக்கு காசு இருக்காது, சின்ன வயசு தான்.
2: காதலுக்கு முன்னாடி கலவெல்லாம் சாதாரணமாப்பா,
1: அதுதான் சாதாரணம். அப்புறம் இந்த ரிஸ்க் எடுக்கிறதும் சாதாரணம், அந்த மாதிரி அந்த காதல் இருந்தது.
0: என்னது என்னது
1: அந்த காதல் வந்து
0: என்ன என்ன காதல் அது?
1: காதலுக்காக களவெடுக்கிறது, அபு சொன்ன மாதிரி காதலுக்காக களவெடுக்கிறது, ரிஸ்க் எடுக்கிறது, அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு முறை இதுல இந்த ரிஸ்க் எடுக்கிறதுங்களுக்குள்ள இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு முறை சிவராத்திரி, சிவன் ராத்திரிங்கிறது முழுக்க முழுக்க இரவு முழுக்க வெளிச்சிருக்கணும் தானே. நம்மட ஊர் தலவாக்கிளை, இவங்க கலையக்காவுக்கு தெரியும், தலவாக்கிளையில இருந்து ஒரு இளங்கோன்ட்டு ஒரு நண்பன், அவருடைய காதல், அவங்களோட அப்பா வந்து அந்த கோவில் பொறுப்பாளரா இருக்கிறாரு. நாங்க இங்க இருந்து இரவு நேரத்துல பஸ் இருக்காது தானே, நானோயாவுக்கு மட்டும் இந்த ரயில்வே ட்ரக்குள்ளேயே நடந்தோம் தலவாக்கையில இருந்து, சிவன் ராத்திரிகள் இந்த காதலுக்காக, நண்பனோட காதலுக்காக.
0: அழைச்சிருக்கிறேன், அவன் அழைச்சிருக்கிறேன், அப்பதான் உண்மை தெரியும். சொல்லுங்க.
2: அதனாலதான் ராஜா நீங்க அடிக்கடி சொல்றது எங்களுக்கு எல்லாம் ரிஸ்க்
0: எடுக்கிறது. வாங்க கலைச்செல்வி, கலைச்செல்வி வாங்க, வணக்கம் கலைச்செல்வி.
5: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் கலைச்செல்வி. இந்த ராஜா ஒரு தன் காதல் கதை சொல்றா, சரியா பிள்ளையாண்டு பாத்து சொல்லுங்க. அடுத்தது நீங்களும் சொல்ல வேண்டி வர உங்களோட காதல் கதை. முதல்ல இந்த கதைய கேளுங்க, எங்கட நாகவாணி ஸ்ரீராம், நாகவாணி ராஜா காதல் கதை சொல்றேன், சரியா?
2: எனக்கு ஒரு நிமிஷம்
0: தெரியலமா.
2: புதிய பாடல் சொல்லிட்டு எங்கட கலைச்செல்வி அக்கா படிக்கிற பாடே பாடல்களே 1960 உள்ள பாடல்கள், புதிய பாடல் சொல்லிட்டு படிக்கிறது. அப்போ அவங்கட கதை காதல் கதை எத்தனை வருஷத்துக்கு முதல்ல உள்ளதோ அப்படின்னு யோசிக்கிறோம். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓகே இப்ப நீங்க தொடருங்க.
4: நிலத்துல
0: கோலம் போட்டது மட்டும் இல்ல ராசா, அது வந்து எண்ணல் கம்பில கண்ணத்து தேய்ச்ச காலமும் அது. ராஜா பேசும்போது எல்லாரும் மியூட் போட்டு கொள்ளுங்க, அப்ப சத்தம் வராது, அவர் பேசிக்க தெளிவா இருக்கும். கேள்வி கேக்குறதாண்டா அதை எடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்க போறேன்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட கேட்கணும், அப்ப நான் தெளிவா வரும். எங்க ராஜா சொல்லுங்க.
1: அப்ப அந்த அந்த ஆண்டு 9வது ஆண்டு வந்த காதல் வந்து உயர்தரத்தை மட்டும் ஏலவல் மட்டும் வந்தது. அப்புறம் ஒரு ஒரு தவறான புரிதல் காரணமா அந்த காதல் பிரிஞ்சு போயிருச்சு. அதாவது நான் கொழும்புக்கு வந்துட்டேன், நான் கொழும்பு வந்து வேலை செய்யக்குள்ள இன்னொரு ஆள் சொல்லி இருக்கிறாங்க அவர் வேற ஒரு ஆளை காதலிக்கிறாரு.
0: கொஞ்சம் விலகி நில்லுங்க, உங்களோட பேச்சு விக்குது. எங்க இப்ப பேசுங்க ராஜா. இல்ல இப்ப இப்பவும் சரியில்லை. நீங்க கொஞ்சம் ஒன்றில் வீட்டுக்கு கொஞ்சம் வெளி பக்கம் இல்லாட்டி ஏதாவது வர மழை, ஆனா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பல்கனி பக்கம் அப்படி எது பாருங்க. இப்ப பேசுங்க.
1: இப்போ
0: நல்லா இருக்கு, சூப்பர்.
1: அப்போ அப்போ அந்த காதல் வந்து எனக்கு உனக்கு அவங்க வந்து கல்யாணம் கட்டிட்டாங்க. அப்ப அதுல எனக்கு அந்த சோகம் வந்து உண்மையில தாக்குனுச்சு. அப்போ இரவு நேரத்துல தூக்கம் வராது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது ஓரளவு. அப்படி போக்குல இனி நம்ம நல்ல ஒரு
0: ஒரு நிமிஷம் தாங்க சுவேதா, உங்களோட நீங்க மீட் போட்டு கொள்ளுங்க அம்மா, ஒருக்கா மீட் போட்டு கொள்ளுங்க. அது அந்த நடுவில் இருக்குல்ல அந்த மைக் மைக் மாதிரி இருக்குல்ல அதை போட்டு விடுங்க. ஓகே தட்ஸ் கிரேட். இப்போ சரி நீங்க சொல்லுங்க ராஜா. இப்ப சத்தம் இல்ல.
1: சரி அப்ப அந்த காதலும் முடிஞ்சிட்டது. அதுக்கு பிறகு இப்ப நான் ஒரு தொழிலுக்கும் போறேன், தொழிலுக்கும் போயிட்டு ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிறேன். அப்ப அந்த முதல் அப்ப கிட்டத்தட்ட 16வது வயசுல ஊடக வாழ்க்கை ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு சர்வதேச வானொலி இணையதளத்தை மூலம் இருக்கிற ஒரு சர்வதேச வானொலியில நான் வேலை செய்யறேன். அப்படி இருக்கக்குள்ள அப்ப அந்த முதல் நாளா எனக்கு ஊடகத்துறையில சரி விருப்பம். அப்ப அதுல கவனம் செலுத்தக்குள்ள எனக்கு அந்த காதல் வர்றதுக்கு சான்ஸும் இல்லை, அந்த நேரமும் இல்ல, காதலிக்க நேரம் இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியா இருக்கிற அந்த வாய்ப்புகள் இல்ல அது வர்றதுக்கு. அப்படி இருக்கக்குள்ள ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிள்ளை ஒண்ணு, கெட்டிக்கார பிள்ளை. அது வந்து என்ன பொறுத்தளவு இன்னும் என்னோட வாழ்க்கையில கடவுள் தான் அது, அந்த உண்மையான சம்பவம். அப்ப அது வந்து அதை நான் லவ் பண்ற ஒரு மனோட்டையிலும் இல்ல. ஏன்னா ஒரு சிலது அந்த தகுதிகள் இருக்கு தானே, சில பேர் அந்த காதல் ஆரம்பத்துல பள்ளி பருவத்துல சொன்னது நம்ம வந்து அந்த பாக்குற பிள்ளை எல்லாம் நம்மளோட கேர்ளா இருக்கணும், வைஃபா இருக்கணும் அப்படின்னு
0: தோணும்.
1: ஒரு பருவநிலைக்கு வந்த பிறகு நம்மளுக்கு தெரியும் சமூகத்துல யார காதலிச்சா அது கை கூடும், யாரு நம்மளுக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும்
0: தானே.
1: அப்படி இருக்கப்புல இந்த நான் அந்த இளத்தளத்துல வேலை செய்யறதுக்குள்ள ஒரு பிள்ளை எனக்கு அது சீனியர் தான், அது பெரிய ஆள் தான். பெரிய ஆள்னா வயசு இல்ல, அந்த அவனோட தொழில எனக்கு சீனியர். அப்படி இருக்க நாங்க வந்து இடையில வந்து சின்ன பிள்ளைய நேரம் ஊடகத்துல வந்து நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஒரு கட்டத்துல போக்குள்ள அங்கேயும் ரெண்டு பிள்ளை இருக்குது, அதுல ஒரு பிள்ளை வந்து என்ன காதலிக்குது. அப்ப அந்த பிள்ளை வந்து இப்ப நான் சொல்ற அந்த மத்த ஒரு ஆள் யாழ்ப்பாண பிள்ளைகிட்ட சொல்றது இவரை நான் காதலிக்கிறேன். அதுக்கு அப்ப அப்பதான் பொறாம வருது அந்த பிள்ளைக்கு. அப்ப இவர் அவ சிலதுகள் அது வந்து பின்னால அவர் சொன்னது. ஆனா எனக்கு யாரையுமே காதலிக்கிற மனோநிலையில இல்லை. ஏன்னா நான் வந்து அந்த புதிய துறை அந்த துறையில ஆர்வம் செலுத்தணும்ட்டு நான் இருக்கிறேன்.
0: இருக்கிறீங்க.
1: இப்ப கொஞ்ச நாள் போக்குள்ள அந்த யாழ்ப்பாண பிள்ளைக்கு வந்து ஒரு ஒரு புற்றுநோய் அப்படின்ட்டு தெரியுது, மூல புற்றுநோய். அது வந்து அவங்க சில அந்த யுத்த சம்பந்தப்பட்டதுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அப்படி ஒரு சிக்கல் ஒன்னு வருது. அப்ப இத கேட்ட பிறகு எனக்கு தாங்க முடியல, ஏன்னா அந்த பிள்ளை கெட்டிக்கார பிள்ளைன்னு சொன்னா அப்படி ஒரு கெட்டிக்கார பிள்ளை, பயங்கர வல்லு கெட்டி, பயங்கர கெட்டி. அப்ப நான் கடவுள்கிட்ட உண்மையில நான் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது, நான் அந்த கடவுளை முழுமையை நம்புறது இல்ல, இருந்தாலும் அப்போதான் நான் கடவுளை மிக மிக தீவிரமா வேண்டேன், கடவுளை என் உயிரை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உயிரை கொடு, அவங்க வந்து அவங்க இறக்க காலம் அடிக்கடி அந்த மூக்குல திடீர்னு ரத்தம் வரும், அப்ப மாரகம புற்றுநோய் வைத்தியசாலைக்கு தான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுவுமே அப்ப எனக்கு அந்த ஒரு ஓ அப்ப வந்து நான் உண்மையில ஃபீல் பண்ணது அப்படி ஒரு திறமையான ஆள் போயிட கூடாது அப்படின்னு. அப்ப நான் கடவுள்கிட்ட வேண்டது என்னோட உயிரை எடுத்துக்கிட்டு அவங்கள உயிரை அவங்களுக்கு அந்த என்னக்கோ உயிரை பதிலா அவங்களே கூட அப்படின்னு கடுமையா வேண்டது, உண்மையான வேண்டுதல் அப்படி இருந்தது. அப்ப நம்ம வெளியிடங்களுக்கு கோவில்களுக்கு அங்க இல்ல போகல, நான் உண்மையில கடவுளுக்கு நான் காசு கொடுத்ததும் இல்ல, அந்த உண்டியலுக்கு காசு போடுறது இல்ல, இவங்களுக்காக ப்ரே பண்ணி கடவுளை இவங்களோட உயிரை காப்பாத்துறது அப்படின்னு இவங்களுக்கு போறது, சர்ச்சுக்கு போறது இவங்களுக்காக, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லி இவங்களோட பேரை சொல்லாம சொல்லி அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கன்ட்டு மன்றாட சொல்லி எல்லாம் கேக்குறது.
4: பரிதாபம் அல்லது ஒருவித உள்ளுணர்வு உங்களுக்கு அவ மேல ஒரு காதல் இருந்துச்சா?
1: காதலே இல்ல, காதலே இல்ல, அது வந்து பரிதாபம், அதோட மதிப்பு அவனோட திறமையான ஒரு ஆள் இல்லாம போயிடக்கூடாது.
4: அவருடைய அவருடைய அந்த செயல்பாட்டின் மேல் அவர் அவ்வளவு கட்டிக்காரை என்றதுனால அந்த
1: கட்டிக்காரை மதிப்பு அது அத மதிப்பு, அதனால அந்த இது வந்தது, அந்த ஒரு இது வருது. இப்படி ஒரு ஆள் போயிடக்கூடாது, இல்லாம போயிடக்கூடாதுன்றத தீவிரம் யார பார்த்தாலும் அவங்கள சொல்லி ப்ரே பண்ண சொல்றது, அவங்களை இப்படி ஒரு வேண்டுதல் செய்யுங்க நல்லாகும் அப்படி இப்படின்னு சொல்லி கடமையா வேண்டது. இப்படி இருக்கக்குள்ள ஒரு நாள் வந்து நம்ம வீட்டுல திருமணம் வந்து நம்ம அக்காவுக்கு கல்யாணம் நடக்குது. அப்ப இவங்க வந்து மீடியா தானே, அந்த சம்பந்தப்பட்ட இன்னொரு பிள்ளை சொன்ன என்ன விரும்புற பிள்ளையும் அந்த பிள்ளையும் இவங்களும் இன்னொரு எல்லாமே நம்ம வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்திருக்கக்குள்ள நான் எல்லாம் உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்ற சரியா தெரியல சொல்றேன், ஏதாவது பாத்துக்கிறேங்க. அப்போ வீட்டுக்கு வந்திருக்கக்குள்ள அப்ப அந்த பிள்ளை அந்த சசிங்கிற பிள்ளை சாரி பேர சொன்னதுக்கு அந்த அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை வந்து நம்ம அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு ஆளோட கொஞ்சம் வந்து சிரிச்சு அது கேஷுவலா பழகுது. நம்மட குடும்ப சூழல பொறுத்தவரை அவங்களுக்கு கேஷுவலா அந்த பாய்ஸோட இப்படி கதைக்கிறது விருப்பம் இல்ல,
4: விருப்பம் இல்ல.
1: அத்த ஒரு ஆள் வந்து அது வெளிப்படையா சொல்றாங்க, என்ன நீ இப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கடுமையா திட்டிடுறாங்க. திட்டின பிறகு அந்த புள்ள அந்த அம்மா நம்ம அத்தை திட்டின பிறகு கடுமையா வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுகுது, ஓரமா நிக்குது. அப்ப நான் பார்த்தேன், நான் தானே இங்க கூட்டிட்டு போறேன் கொழும்புல இருந்து, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க, இப்படி வருத்தப்பட்டிருக்கத நான் அவங்கள தேட்டுறேன், ஐயோ இது பண்ணாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி நீங்க முன்னுக்கு வாங்க, நீங்க போட்டோல இருங்க அப்படி இப்படின்னு, என்ன அந்த ஆறுதலுக்காக அந்த பிள்ளை கவலைப்படுதுங்கிற ஒரு ரீசனுக்காக அத்தை பேசிட்டாங்களே அப்படிங்கறதுக்காக வந்து சொன்னது. இது செய்யக்குள்ள இந்த பிள்ளைக்கு கடுமையா பொறாமை ஆகுது, மத்த பிள்ளை யாழ்ப்பாண பிள்ளைக்கு கட்டிக்கார பிள்ளைக்கு. அப்ப அது திடீர்னு கதைக்காம விடுது, கிட்ட அது கதைக்காம விட்ட பிறகு எனக்கு தாங்கவே முடியல, ஏன்னா நான் அது மேல உண்மையில அன்பு, அன்புனா அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு, தூய்மையான அன்பு, அது இன்னும் சொல்லக்கூடியது தூய்மையான அன்பு, எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. அப்ப இது கதைக்காதனால எனக்கு தாங்கிக்கவே முடியல. அந்த அப்ப அந்த லைஃப்ல அந்த தொண்டை அந்த துக்கம் தொண்டை அடைக்குங்கிறது அந்த ரியலா உணர்ந்த சந்தர்ப்பம் அது, என்னால வேதனை முடியல, அந்த சரி கஷ்டமா இருந்தது வேதனைங்கிறது. அப்ப நான் என்ன செஞ்ச அப்ப பேசலங்கிறது சரி கவலை. அப்ப வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போயிட்டு இருக்க ஒன்னும் சாப்பிடல, அந்த கல்யாண நீர் சாப்பிடல. அப்ப எங்க வீட்டுக்கு கீழே ஒரு அங்கிள் இருக்கிறாரு, ஃபீல்ட் ஆபீசர், அவங்க நல்லா நம்மளோட ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அந்த மதுசாரம் இருக்குது, மதுவாதம் போதை. அப்போ எனக்கு தூக்கத்துல நான் என்னறியாம நிறைய குடிச்சிட்டேன் குடிச்ச பிறகு ஓ கடவுள் அதிகமாவே குடிச்சிட்டேன், குடிச்சிட்டு பாருங்க அந்த அந்த எனக்கு தெரியல வீட்டுக்கு போகலாமா குடிச்சிட்டேன், வீடு வந்து நல்ல கொஞ்சம் மரியாதைக்குரிய வீடு, நிலமான பழக்கங்களுக்கு அனுமதி இல்லை, எண்ணி அறியாமலே குடிக்கிறேன், குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடல தானே. அப்ப எனக்கு ஒமிட் வருது, ஒமிட் வந்து ஒமிட் எடுக்கிறேன். அப்ப இந்த அந்த மத்த பிள்ளை தான் சின்ன பிள்ளை வந்து அந்த என்ன சொன்ன வேற பிள்ளை வேணும். அப்ப எனக்கு யூயோன்ட்டு அந்த ஒமிட் எல்லாம் கிளீன் பண்ணது. அப்போ அந்த யாழ்ப்பாணம் உள்ள பிள்ளை அப்பா அம்மாட்ட சொல்லுது, பறந்துல இவனை அடிச்சு கொள்ளுங்க, எங்கட அப்பாவா வந்து அடிச்சு கொன்றுவாரு, இப்படி ஒரு பிள்ளைய வளர்க்குறீங்களேன்னு கடுமையா பேசுது. அப்படி இப்படி பேசி அந்த அப்படியே அந்த நாள் முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் நானும் தெளிஞ்சிட்டேன் கொஞ்சம். அப்ப அந்த மத்த பிள்ளை வந்து அது ஊருக்கு அவனோட அப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டது. இப்ப அந்த யாழ்ப்பாண பிள்ளை மட்டும்தான் நம்மளோட வீட்டுல இருக்குது. அப்ப ரெண்டு நாள் இருந்துட்டு அவங்களும் கொழும்பு திரும்பணும் தானே, ஊர் கொழும்புல தானே வேலையா இருக்கும். அப்படி இருக்க திரும்ப வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடுது. அப்ப டெல்லிக்கு வர முடியல, அப்பாவுக்கு வர முடியல கொழும்பு கூட்டிட்டு வர்றதுக்கு, நான் தான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரணும் கொழும்புக்கு. அப்ப கதைக்கிறதே இல்ல, அந்த பிள்ளை நேற்று கொஞ்சம் கூட பேசுறது இல்ல. அப்ப எனக்கும் வருத்தம், சரி கஷ்டம், இன்னும் அதை ஜீரணிக்க முடியல, அது பேசாம இருக்கிறது எனக்கு ஏத்துக்க முடியல. அப்ப பஸ்ல வரக்குள்ள சொல்லுது, அப்ப நான் வந்து ஏதோ ஒரு பேச்சு ஒண்ணு லைட்டா கொடுக்கக்குள்ள ஏனாண்ட, அப்புறம் தான் அந்த விஷயம் சொல்லுது, இப்படிதான் இப்படிதான் நான் ஏன் குடிச்சேன்னு சொல்றது. நான் ரீசன் சொன்னேன், உங்க மேல நிறைய அன்பு பெரிய, என்னை விட நான் நேசிக்க, என்ன நேசிக்கிறத விட உங்களை நான் நேசிக்கிறேன். அது லவ் இல்ல, அந்த நீங்க இப்படி இருக்கணும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க பேசுறதா பேசாதனால எனக்கு அதை தாங்கிக்க முடியல, அதுதான் இப்படி நடந்ததுன்ட்டு. அதுவும் அப்புறம் திரும்ப சொல்லுது, நானும் உண்மையில பண்புதான் இப்படிதான் இப்படிதான் விஷயம் சொல்லுது. அப்பதான் முதல் தடவைய காதல் மலருது, அந்த உணர்வு அன்பு, அந்த இதயம் வந்து புரிஞ்சுக்கிறப்படுது, மனங்கள் வந்து புரிஞ்சுக்கிறப்ப. அதுக்கு பிறகு உண்மையில எனக்கு காதல் வந்தது. அது காதல்னு சொன்னாலும் அப்பையும் மரியாதை, அது வந்து நான் அவங்களை வாங்க போகணும்னு மட்டும்தான் அன்பாக, அதனால மரியாதை வந்து அப்பையில இருந்தது தொடருது, வாங்க போங்கன்னு தான் பேசுறது. அப்ப ஒரு நாள் அது ஒரு சொல்லும், பிளீஸ் என்ன வாடா வாடி போடின்னு பேசுங்க அப்படின்ட்டு, வாடி போடின்னு பேசடா. அது வந்து என்ன எப்பயுமே டா போட்டுதான் பேசும், வாடா போடா அப்படி. அது ஒரு அதிகாரம்
4: இருக்கு.
1: நிறைய சொல்லி கொடுத்தது. அப்ப அந்த மரியாதை எனக்கு இன்னும் இல்ல, அப்ப அவங்கள வாங்க போவேன், அது ஒரு நாள் சொல்லும் பிளீஸ் என்ன வா போன பேசு அப்படின்ட்டு. எனக்கு அது அப்பயும் கோசம் வா போன பேசு. அப்ப அந்த அந்த அந்த காதல் அழகா வளர்ந்தது. உண்மையான காதல், எங்களோட காதல் வந்து இப்ப அந்த சுயநலம் இல்லாம, அதாவது அது வந்து என்ன வளப்படுத்துறதுக்கு தான் பெஸ்டா இருக்கு. எங்கேயாவது போனா ஏதாவது ஆங்கில புத்தகம் வந்து படிப்பிக்கிறது, இப்படி படிக்கணும், உச்சரிப்பு இப்படி சொல்றது. ஜி சொல்லுங்க அபு.
2: ஒரு உங்களோட காதல் கதைய சொல்ல சொன்னா ரெண்டு மூணு படம் ஸ்டோரி அப்படி சொல்லிட்டு தொடங்கி,
1: அது சொல்ற சார், அது சொல்ற மாதிரி நான் அந்த ஓட்டோகிராப் இன்னும் பார்த்தது இல்ல, நெஞ்சிருக்கும் வரையும் பார்த்தது இல்ல. சில படங்களை பார்க்கும் பொழுது, சில இல்ல நான் பாத்துருக்கேன், சில படங்கள் பார்க்கல அந்த காதல் என்னோட காதல் மாதிரி இருக்கும், எனக்காக செஞ்ச படைப்பு
2: வித்தியாசப்பட்டாலும்
1: அது சொல்ற சார், அந்த எண்ணம் நம்ம ஏற்கனவே வந்திருக்கும், அதுக்கு பிறகுதான் பாடல்கள்ல வந்திருக்கும். ஆனா நம்மளுக்கு அதை ஃபைட் பண்ண முடியாது. அந்த ஏன்னா அந்த காதல்ங்கிறது ஒரு ஒரு பாதை பயணம், அதே பாதையில தானே எல்லாம் பயணிக்கிறாங்க, அதே உணர்வுகள் அதே எண்ணங்கள் அதே நிறைய பேத்துக்கு வரலாம் வந்திருக்கும்.
4: இப்படி இல்ல, இப்படி இப்படியான காதல், உண்மையான நடைமுறையில வந்த காதலைத்தான் அவங்க படங்களாக எடுக்கிறார்கள். அதனால இப்ப உங்களோட காதல் மட்டும் இல்லை, பலர் இதே மாதிரி காதலிச்சிருப்பார்கள். அதே தான், அதை வச்சுதான் அவர்கள் படம் எடுக்கிறது. சரி நீங்க சொல்லுங்க. அப்புறம் இப்ப அவங்களுக்கு தானே சுகம் இல்லைன்னு சொன்னீங்க, நோ அந்த வருத்தம் இருக்கண்டு. நீங்க
1: காதலிக்கிறீங்க, சொன்ன மாதிரி ஒரு இணையதள வானொலி, சர்வதேச இணையதள வானொலி. இதுல வந்து இந்த வருமானம் குறைவு
4: குறைவு
1: மத்தது. இது நாங்க வந்து ஒரு ஒரு டீம், ஒரு ஃப்ரெண்ட்லியா டீம் ஆகி இருந்து ஒரு சம்பளம் பெருசா இருக்காது, சும்மா செய்யறது. சில பேர் சம்பளமும் இல்லப்ப. இந்த பிள்ளைக்கும் வந்து அதே சிக்கல், யாழ் பண்ற நான் லவ் பண்ற பிள்ளைக்கும், அவனோட வீட்டுல வந்து 11 பேர் இவங்க வந்து மூன்றாவது ஆள். அப்ப இந்த பொறுப்புகள் கூட, அப்ப இங்க வந்து சம்பளம் குறைவு தானே, அப்ப அதுல வேலை செய்ய முடியாது ஒரு சந்தர்ப்பம். அப்ப முத அவங்க என்ன செய்யறாங்க, அப்ப சக்திக்கு போறதுக்கு ஒரு பிளானிங், சக்தி எஃப்எம் போறான், சக்தி டிவிக்கும் எஃப்எம். அப்ப
4: நீங்க வரேன், யாரு மீட் போடாம இருக்கிறீங்க? நீங்க ஒரு ஆள் சுகைதா, நீங்க மீட் போட்டுக்குங்கம்மா. சுகைதா
5: சுகைதா
4: விட போயிட்டுட்டாங்க. நீங்க சொல்லுங்க ராஜா, விட போறேன்.
1: அப்போ அப்ப வந்து சக்திக்கு அவங்க தெரிவு செய்யப்பட்டுட்டாங்க, அவங்க திறமையால் தானே உடனே தெரிவு செய்யப்பட்டாங்க. இப்ப இவங்களுக்கு அந்த போக்குவரத்து செலவுகள் எல்லாம் வேணும். அதுக்கு இப்ப நான் வந்து என்னோட அந்த ரேடியோ வேலையை நிப்பாட்டிட்டு நான் ஒரு சாதாரண ஆம ஸ்ட்ரீட்ல ஒரு ஹோட்டல்
4: செய்யறேன்.
1: அவங்களுக்கு அந்த காசு வேணும். அப்ப வந்து இதுல காசு எடுத்து அந்த டிப்ஸ் கொடுப்பாங்க, ஒரு உதவி செஞ்சாங்க, பரிமாறினா மதிப்பீடு கொடுத்தாங்க, சின்ன காசு
4: வெயிட்டர் மாதிரி
1: அதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு வெயிட்டர். அப்ப இவங்க ஓடி வந்து அவங்களுக்கு அந்த பஸ்ஸுக்கு அந்த ஓடி அந்த கால நேரத்துல கொடுக்கறது, அவங்க எடுத்துட்டு அதை சக்திங்கிறது தலைநகரத்துல இருந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா வெளியில இருக்கு தாக்குபிடிக்க முடியல. அவங்க ஏசுவாங்க பேசுவாங்க அப்படின்லாம் நிறைய இருக்குது. அப்ப அதுல இருக்கிற இங்க இருந்து நான் திரும்ப ஊருக்கு போறேன், நுவரெல்லியில ராகல இந்த கலைவாணியில ஊர் அப்ப கலைச்சல் அங்க போயிட்டு ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் கடையில வேலை செய்யறேன். அப்ப வேலை செய்யல இவங்க இங்க இருந்த சக்தியில இருந்துட்டு அந்த இறுதி யுத்தங்களுக்கு கொஞ்சம் முந்தைய காலப்பகுதி அவங்க நினைச்சாங்க அப்படியே அவங்களோட அப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு இந்த சேலரி பத்தாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போயிருக்குள்ள அப்ப அந்த தொலைபேசி உரையாடல் எல்லாம் கடன் குறைவோ. அப்ப நான் அந்த காயின்ஸ் பூத்துல தான் இருந்து பேசுறது, அந்த காயின்ஸ் போட்டு பேசுறதுல தான் அவருக்கு நம்ம தொலைபேசி எல்லாம் இல்ல, அங்க ஒரு அவங்களோட போஸ்ட் ஆபீஸ் இருக்கும், அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு தான் இங்க இருந்து கதைக்கிறது. அப்படிதான் காதல் வளர்ந்துகிட்டு இருந்தது. அப்ப திரும்ப அவங்க பொம்பளை பிள்ளை மூணாவது பிள்ளை மொத்தம் அவங்க 11 பேர் தானே. இந்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டணுங்கிற ஒரு சூழல் நெருக்கடி கொடுக்குறாங்க, நீங்க கல்யாணம் கட்டணும், அடுத்த பிள்ளைகள் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு வரக்குள்ள அவங்களோட அப்பாவோ யோசனையும் சரி, அவங்களோட எங்கேயாவது வெளிநாட்டுல கட்டி கொடுத்தா பிள்ளை நல்லா இருக்கும், அவங்களோட சகோதரர்களுக்கு அது பலனா இருக்கு சொல்லிட்டு வெளிநாட்டு மாப்பிள்ளையே பாக்குறாங்க. அப்ப இந்த பிள்ளை பாக்குது அது உண்மை காதல் தானே, அது கஷ்டம் இது பண்ணது. அப்ப ஒரு நாள் நம்ம அம்மா அப்பாவோடையும் நல்ல உங்க தொடர்பு. அப்ப நான் சொல்ல கல்யாணத்துக்கெல்லாம் வந்து நல்லா பிடிச்சிருக்கு, நம்ம அம்மாவுக்கும் பிடிக்கும். அப்ப அவங்ககிட்ட நான் சொல்றேன் பாரம்பரியதான் காதல் அப்படின்னு சொல்லி இது பண்றோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க சரி வர சொல்லுங்க அப்படின்ட்டு. அது சொல்லுச்சு இல்ல நீங்க வாங்க என்ன வந்து கூட்டிட்டு போ, நல்ல உருக்கமா இருக்கும் அது சொல்லுங்க. நான் எங்கட அம்மா அப்பா இத்தனை சகோதரர்களை விட்டுட்டு நான் வந்தால் அப்படி விட்டுட்டு வந்துட்டேன்ட்டு ஒரு நாளும் நான் கவலைப்படக்கூடாது, ஐயோ எங்க அம்மா விட்டுட்டு வந்த அப்பா விட்டு அப்படி அந்த அன்பெல்லாம் நீ தருவியா
4: அப்படின்ட்டு.
1: நான் சொல்றது நான் உன்ன கல்யாணம் கட்டுறது யோசிக்கிறது நீ சந்தோஷமா இருக்கணுங்கிற அந்த உன்னை சந்தோஷமா வச்சிருக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உன்ன கல்யாணம் கட்டுறது கல்யாணம்னு யோசிக்கிறேன். என்னை விட உன்னை யாரும் சந்தோஷமா வச்சிருக்க முடியாதுங்கிறது நான் ஃபீல் பண்றேன், கண்டிப்பா நான் வச்சிருப்பேன். அப்ப அந்த நாட்டு நிலைமையும் அந்த இடத்துல கொஞ்சம் மோசமாகுது. அது வந்து சொல்லுது என்ன வந்து கூட்டிட்டு போ அப்படின்ட்டு. வீட்டுல சொல்றாங்க வீட்டுக்கு தன் கொஞ்சம் கொஞ்சம் தானே காற்றுக்கு, அவங்க சொல்றாங்க இந்த நேரத்துல போனா மகனுக்கு ஏதோ நடக்கலாம், அந்த அனுபவங்கள் இல்லத்தானே வெளியில போறது, எனக்கு போக முடியாது. அவங்க சொல்றாங்க நீங்க வவுனியா வாங்க நான் வந்து கூட்டிட்டு வரேன்னு அம்மா அப்பா சொல்றாங்க. அப்ப அதுக்கு வந்து வர முடியாத ஒரு சந்தர்ப்பம், அப்படியே மௌனிக்குது காதல், எங்களை தொடர்பு இல்லாம போகுது. அப்புறம் கொஞ்சம் காலப்போக்குல அங்கங்க போயிட்டு நான் வந்து திரும்ப சூரியன்ல வேலை செஞ்சுட்டு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு அப்ப எந்த தொடர்பும் இல்ல, என்ன நடந்ததுன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரு நாள் ஒரு வரது இவங்க தான் வராங்க, அதெல்லாம் அழைப்புல வந்து எங்கேயோ கண்டுபிடிச்சு அம்மாட உடனே அம்மாட்ட கதைச்சு அப்படி வந்து திரும்ப அந்த தொடர்பு வந்தது. அப்பனா உண்மையில அந்த காதல் வந்து தோத்தது என்னாலதான், என்ன அந்த ஒரு பாடல் வந்து இன்னும் பிடிச்ச பாட்டு ஒரு வரி இருக்கும், ஊமைக்கு பாடல் என்ன கோழைக்கு காதல் என்ன, ஊமை வந்து பாட்டு வந்து பாட்டு ஊமைக்கு வந்து ஊமைக்கு பாடல் என்ன கோழைக்கு காதல் என்ன, ஒரு காதலிச்சா அவனுக்கு ஒரு வீரம் வேணும் அது அடையறதுக்கு. அப்ப எனக்கு வயசு வந்து அந்த பெரிய வயது இல்ல, அப்ப வந்து ஒரு 18 வயசு இருக்கும். அப்ப தனியா போயிட்டு கூட்டிட்டு வர்றதும் தெரியாது, காதல்னு சொன்னா அந்த எப்படி ரிஸ்க் எடுக்கணும்னு தெரியாது, அது பயமா இருந்தது. எல்லாம் குடும்பத்தோட போகணும், குடும்பம் சேர்த்து அப்படின்னு நினைச்சது அந்த காதல் அப்படியே போயிடுது. திரும்ப அந்த 5 வருஷத்துக்கு பிறகு அந்த ஒரு அழைப்புல சொன்னது நான் அப்படி கல்யாணம் கட்டிட்டேன், எனக்கு இப்படி வற்புறுத்தல் நடந்தது வீட்டுல. அப்ப உண்மையில அது இன்னும் ஃபீல் அதான சொன்னேன், இன்னும் பொறுத்த அளவுல என்னோட வாழ்க்கையில அது கடவுள்.
4: இப்ப அவங்க நலமாக இருக்கிறாங்களா ராஜா?
1: நலமாக இருக்கிறாங்க, சந்தோஷம், இப்பயும் தொடர்புல இருக்கிறாங்க. அந்த தூய்மையான காதல் இன்னும் சந்திக்க கணவனுக்கும் தெரியும் இந்த காதல்.
4: ஓ நல்ல நல்ல,
1: அவரும் இப்ப என்னோட ஒரு நண்பனாவே இருக்கிறாரு.
4: இப்ப எந்த கவலையெல்லாம் அவங்களுடைய அந்த நோய் நலமாகி அவ இன்னும் நல்லா இருக்கிறாங்க.
1: இன்னொரு சந்தோஷம், அது குணமாகிருச்சு. அது மருத்துவ பரிசோதனைக்கு வெளிநாடு அனுப்பி இருக்கிறாங்க, குணமாகிட்டது. இப்பயும் ஒரு பெரிய முன்னணி ஒரு டிவில அவங்க வந்து செய்தி முகாமையாளர் இடத்துல
4: இருக்காரு.
1: அந்த காதல் வந்து உண்மையில வந்து அற்புதமான ஒரு காதல். அது இன்னும் அது வந்து நான் சொல்றது இல்ல, இந்த நிறைய படிப்பினையும் படிச்சுக்கலாம். காதலுக்கு வந்து கொஞ்சம் வீரம் இருக்கணும், கொஞ்சம் சரி விட்டு கொடுக்கறது தான். அப்ப நான் அந்த அந்த 5 வருஷத்துக்கு பிறகு கதைக்குள்ளையும் சொன்னது, அப்ப அது முன்ன சொல்லும் அந்த அந்த அப்பா நெருக்குதல் கொடுக்கறாரு, வெளிநாட்டு கட்டணம். அப்பயும் எனக்கு ஒரு மனநிலை வந்தது என்னன்னா, அது அன்பு. அது வந்து அன்பு வந்து எனக்குன்னு எடுத்துக்க அந்த சுயநலம் இல்ல. அந்த அன்பு நான் சொல்லுவேன், சரி நீ நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் நான் உன்ன லவ் பண்றது கட்டணும்னு நினைக்கிறது. நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா இருந்தா போங்க, அது உங்களோட அப்பா அம்மா சந்தோஷமா சொல்லுங்க. அப்படி ஒரு பக்குவம், அது வந்து திரும்ப தெரியுது, அது கூடாதுன்ட்டு அப்படி. ஆனா அப்ப நான் நினைக்கிறேன், அது சந்தோஷமா இருக்கணும்னு அது எது வேணாலும் செய்யலாம்னு யோசிச்சது. செய்யட்டும், அது சந்தோஷமா இருக்கணும் தானே, அதுக்கு எது வேணாலும் செய்யட்டும். அந்த ஆரம்பத்துல எப்படி அது மேல அன்பு, அது நல்லா இருக்கணும்னு மட்டும் யோசிச்சதோ, அதே காதலுக்கு பிறகு அதே தான் கடைபிடிக்கிறேன். நீ எனக்கு மட்டும் தான் வேணும்னு சொல்லி அந்த ஒரு அதுக்கான முயற்சி செஞ்சிருந்தா சில நேரம் அந்த காதல் கைகூடி இருக்கும். அப்ப அது பிரிஞ்சு போயிட்டது, பிரிஞ்சு போகுதுன்னு சொல்ல முடியாது. அது கடவுள், அது அப்படி ஒரு காதல் உண்டு. அதுக்கு பிறகு எந்த காதலுமே இல்ல. நானும் கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு
4: இருந்தது,
1: அது விரக்தி. ஓ விரக்தி ஒண்ணு இருந்தது, அது உண்மையில அது ஒரு கடுமையா மனசை தாக்குனது. அது வந்து அந்த காதல் வந்து ஒரு அற்புதமான காதல். அதுக்கு பிறகு எந்த இடமும் இல்ல, கல்யாணம் வாழ்க்கை அப்படி இருக்க கூடாதுன்னு யோசிச்சது. திரும்ப அம்மா அப்பாட ஆசைக்கு அவங்களோட தெரிவுல ஒண்ணு கட்டிருக்கிறோம், அப்படி போகுது லைஃப் நடக்கிறது.
4: இப்ப இப்ப மனைவிய நீங்க காதலிக்கிறீங்க இல்ல, குழந்தைகள் மனைவி இல்ல,
1: காதலுங்கிறது ஒரு பூ மாதிரி தானா மலரணும். ரெண்டு பேருக்கும் வந்து இருக்கணும், ரெண்டு பேருக்கு பக்கமும் இருக்கணும் லவ் மலரணும். அது சொல்லி வரக்கூடாது, அது அந்த இயல்பா அந்த அந்த
5: அதாவது
4: அந்த காதல் என்ற அந்த ஏக்கத்தோட ஒரு கூடிய, அதாவது அன்பை பரிமாறிக்கொண்ட ஒரு காதல், முதல் காதல் சுவைதா, அது எப்பவும் விட்டு போகாது. அது மனைவி இல்ல கணவன் வந்தாலும் அவர்கள் மேல அன்பு இருக்கும். அந்த காதல், அதே காதலை இவர்களிடம் செலுத்த முடியாது, எங்களுக்கு அது இவர் சொல்றது சரி, அது உண்மையா உங்களுக்கு வரவேற்கத்தக்கது. உங்களுடைய காதலுக்கு ஒரு எனது சிரம் தாழ்த்திய அன்பை தெரிவிச்சு கொள்ளும், கிரேட். உண்மையா
1: அந்த பாடல் உண்டு, இவர் சொன்னவர் அந்த மற்றது அந்த இவர் நம்ம ராஜ்குமார் சொன்ன பாட்டு காதலன் படத்துல, காதலிக்கும் பெண்ணின் கை தொட்டு, அது வந்து இந்த இன்னொரு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருந்ததும் அந்த பாடல். அது வந்து இந்த ஒரு ரசிப்பு தன்மையை ஏற்படுத்தியது. நான் சின்ன வயசுல இருக்கிறத அப்பா வந்து தன்னோட அவரோட நண்பர்கிட்ட அந்த பாடலை பத்தி சொல்றாரு, பிரதர் இங்க பாருங்க ஒரு பாடல் வந்திருக்குது, பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய் பாதி தின்று தந்ததால் 1,00,000 ரூபாய். என்ன பிரதர் பாடுறாங்க காதல், அந்த அது உண்மை அந்த ரசனை தோன்றுது. காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகடு கூட தங்கமாகும்.
4: அவர் எடுத்துட்டார், நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க காதல்?
1: நான் ஒரு பாட்டு கேக்குறேன், மனமே மனமே தடுமாறும் மனமே, தொல்லுக்குள் இருந்து உயிர் கொள்ளும் மனமே. அந்த பாடும் நல்ல ஒரு ரசனை பாடு. அந்த காதல் நெஞ்சம் தோல்வி அடைஞ்ச நெஞ்சத்துக்கு தடவி கொடுத்து அப்படி ஒரு மருந்து போடுற பாடல் உண்டு அது. காதல் என்ற மாத்திரைக்கு எப்போதும் 2 குணம் காதல் மன்னன் நினைக்கிறேன், சரியா தெரியல. போட்டுக்கொண்டால் போதையை கொடுக்கும், போக போக தூக்கத்தை கெடுக்கும். நல்ல வரிகள், நல்ல பாடல். அந்த பாட்டை தாங்க
4: சரி உங்களுக்கு அந்த பாட்டு. இப்ப நாங்க எங்களுடைய லோகிதாட காதலை கேட்கலாம். லோகிதா
6: நாகமணி ராஜால 4 மணி படம் பார்த்த ஒரு உணர்வு இருக்கிறாங்க. படம் பார்த்தது இல்ல, படம் பார்த்தது சரி, யோகிதா இது
7: ரெண்டு படம் பார்த்திருக்கிறோம். வாரம் மணித்தியாலம் உண்மையா நல்லா இருக்கு
6: யோகிதா.
8: எந்த ஒரு திரைப்படத்திலையும் நாகவாணி ராஜா ஒரு காதல் கரதான், ஒருத்தியோட ஒரு காதல் கரதான். உங்களுடைய கதையில நிறைய காவிரிகள் வந்து வந்து போனதால நிறைய மணித்தியாலங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
4: அதாவது என்னண்டா, இப்பத்தே படம் எல்லாம் 1.5 hours தான் இருக்குது, அது தெரியுமா, இல்ல 2 hours. அப்ப அப்படியே பிரிச்சு பார்த்தாலும் நீங்க 3 படம் இப்ப பாத்துட்டீங்க, அதுல அது
8: பரவாயில்ல.
4: கற்பனையான படத்தை தான் நீங்க ரியல் ஸ்டோரி, இது கலைவாணி பாருங்க. காதல் கதையில ஓடியே
9: போயிட்டேன். நாங்க ராஜாட காதல் கதைய திரைப்படமாக்க விரும்பவில்லை, ஆகவே
6: உண்மையில உங்க அந்த யோசனைய நல்ல விஷயம், இத படமாக்குனா என் வாழ்க்கை பஞ்சர் ஆகிடும்.
9: நாங்க ஏற்றுக்கொண்டால் நீங்க சல்லி கேக்குறீங்க இல்ல, அதனாலதான் நாங்க
6: ரிஜெக்ட் பண்றது நல்லது. நீங்க ஏத்துக்கிட்டு அத படம் ஆடுதீங்கன்னா ஏ வாழ்க்கை அடிதடி படமா மாறிடும்.
4: இல்ல நான் கதை சொல்லணும், காசை கொண்டாடு பாபு. எதுக்கு நீங்க எனக்கு மட்டும்தான் உங்களுக்கு இல்ல, எனக்கு மட்டும் பாடி
6: காட்டுறாரு பாடல் பாடலாம். அந்த அவங்களோட பேரும் இருக்கிறனால அந்த பாடலை தவிர்த்து வேற ஒரு பாட்டு
4: பாட்டு.
7: எனக்கு பேர் தெரியும்.
6: ஐயோ சுதாகிதா எப்படி தெரியும் உங்களுக்கு?
7: எனக்கு ஆளையும் தெரியும், பேரையும் தெரியும.
6: வேறொரு பேர் அவங்க வந்து இப்ப அந்த இந்த துறையில இல்ல, அதனால அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, டீச்சிங்கா இருக்காங்க செகண்டா, அதனால அவங்களுக்கு அது தெரியாது.
7: அவங்க போயிட்டாங்க இப்ப சொல்லுங்க.
6: அப்ப இந்த காதல் வந்து எனக்கு துருந்துரும் போக்குல அந்த பாடல்ல எனக்கு வரமாட்டேங்குது ஞாபகத்துல. அந்த ஒரு வரிகளை வார்த்தையா சொல்றேன். தொடு வானமே நான் தொடும் நேரமே, தொலைவில் ஏன் சென்றாய், என்னை தொலைத்தே நீ சென்றாய். காதல் வந்து எனக்கு எட்டாமலே போயிட்டு தானே. அப்ப நான் தனிமையில இருக்கலாம், வேதனையில இருக்கக்குள்ள நிறைய பாடல்கள் வரும், எழுதி வச்சிருக்கேன். இதுவும் ஒரு தொடுவானமே நான் தொடும் நேரமே, தொலைவில் ஏன் சென்றாய், என்னை தொலைத்தே நீ சென்றாய், நீ போனனால நான் தொலைஞ்சிட்டேன்
7: அப்படின்ட்டு. அப்பவும் ஒரு பாடல் ஏற்றி வைத்து பாடினாரு.
4: என்னங்க பாப்பா அப்பு, அது என்ன பாடல்?
7: அப்பு உடம் இருக்கிறது இந்த பாடல்.
4: அப்பு
7: பாடுங்க.
4: அப்பு என்ன பாட்டு?
9: எனக்கு சில நேரத்தில் காது கேட்கிறேன்.
4: காது கேட்க
6: என்ன அபு?
4: கொஞ்சம் சில நேரத்துல காது கேக்குற, சில நேரத்துல காது கேக்கேன் சில நேரத்துல. சரி, இப்ப லோகிதா, லோகிதா
8: கள்ளன் பொடி
4: லோகிதா உங்களுடைய பாடல, உங்களுடைய காதலை காதலை சொல்லுங்க. எங்க
8: காதல் காதல் காதல் எனக்கு இப்ப காதல் எனக்கு எந்த வயசுல வந்ததுன்னு தெரியாதா எனக்கு?
4: எனக்கு பயமா இருக்க, 2 மணி நேரத்துக்கு மேல நிக்கிறேனக்கா நான் என்று சொல்லி.
9: என் வண்டிக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 100 ரியால் சார்ஜ் பண்றது, இரண்டு மணித்தியாலங்கிறதுல 200 ரியாலுங்கிறது 20,000 இலங்கை நாணயப்படி 20,000 ரூபாய்.
4: அது பரவாயில்ல, அது பரவாயில்ல, அது உங்களுக்கு பே பண்ணலாம், நோ ப்ராப்ளமா. 20,000 தானே, பரவாயில்ல, அது பரவாயில்ல.
6: ஓ இல்ல, அபுக்கு ஒரு ஜோக் அடிச்சாலும் வர சீரியஸா எடுத்துக்கலாம், அப்படி இருக்க கூடாது அபு, எல்லாம் ஜோக் கைக்கு டீசி.
7: அதுவும் பணவி பண விஷயத்துல நான்
4: பேசலாம். அபு ஒரு விஷயம் தெரியுமா அபு, நாங்க வந்து மனோரமா ஆச்சு மாதிரி, அதாவது சோற போட்டுட்டு கோழியில படத்தை கொழுவிட்டு தான் பார்த்து சாப்பிடுறது. நீங்க என்னண்டா, நீங்க என்னண்டா, நீங்க உடனே நாங்க சொன்னோடனே நம்பிடுறீங்க என்ன, டக்குன்னு உடனே காசாங்க டொங்கன்னு விழுகுதாண்டே. சரி, லோகிதாவோட காதல பாக்கலாம், சொல்லுங்க லோகிதா, ஒரு நீங்க ஒரு ஷோட்டா சொல்லுங்க பாப்போம்.
8: நான் நினைக்கிறேன் 98 ஆம் ஆண்டு எனக்கு காதல் என்ற உணர்வே வரலக்கா, ஆனா மற்றவங்களால காதல் என்ற உணர்வு பூத்தப்பட்டேன்
4: எனக்கா.
8: 98 ஆம் ஆண்டு எங்கள் அக்கட மகளுக்கு இந்த சாமத்திய கல்யாணம் செஞ்சிருந்தோம். அப்ப எந்த கிளாஸ்மேட் பேர் சொல்ல
4: விரும்பலன்னா,
8: கிளாஸ்மேட் வந்து அப்ப நல்லா எனக்கு மகளுக்கும் படிப்பிலேயே
4: போட்டிக்கிறேன். அது அது வந்து கு என்ற எழுத்து அல்லது கே என்ற எழுத்துல தொடங்க பேர், சரியா?
8: ஐயோ தீர்க்கதரிசி,
4: அப்படி இல்ல, அவ்வளவு தூரம் அது உன்னிப்பா உங்களுடைய பேச்ச நான் உள்வாங்குறேன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும், சரியா? ஓகே, சரி, சொல்லுங்க சொல்லுங்க.
8: அப்போ அந்த சாமத்திய கல்யாணத்துக்கு அப்ப நான் தான் முழு பொறுப்பு, மக்கள் மகளிர சாமத்திய கல்யாணம் நான் தான் எல்லா செலவும். அப்ப சின்ன ஒரு வேலையும் பார்த்து கொண்டிருந்தேன், நான் ஒரு என்ஜிஓ வேலையும் செய்து கொண்டிருந்தபடியா வேலை பார்த்தேன். இந்த டைம்ல எந்த ஏரியாவுக்கு ஃபீல்ட் ஏரியா அவளும் வேலை ஒன்று செஞ்சிருந்தவள் தான், ஆனா வேட்டிக்கு போட்டியா ரெண்டு பேரும் படிக்கக்கூடிய ஆக்கள், நான் முதலாவதால அவள் முதலாவதால அந்த லெவல் தான் வகுப்புல தான் ஒரே கிளாஸ்மேட், ரெண்டு பேரும் ஒரே வயசு. அப்போ அப்ப தாமதிய கல்யாணத்துக்கு எல்லா விஷயங்களும் அந்த சிவபந்தத்துக்கு அந்த வந்தாக்கள வீட்டுலதான் வீட்டுலதான் அப்ப கொஞ்சம் வந்து
4: நினைக்கிறேன். ராஜா நீங்க மீட் போட வேணும்னு நினைக்கிறேன். ராஜா நீங்க உங்களுடைய பக்கத்துல நீங்க மீட் போட்டுக்கொள்ளுங்க, மீட் போட்டுக்கொள்ளுங்க. என்ன என்ன உங்களோட சத்தம் அவரை டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
8: அப்ப சாப்பாடு எல்லாம் பகிர்றதுக்கு அப்ப கொஞ்சம் இது சர்வ் பண்றதுக்கு ஒரு நாள் வேணும்னு சொல்ல, அப்ப இவட உதவிய கேட்டு ஓகே பண்ணி ரெண்டு நாள் வந்து எங்க அக்கா வீட்டையே நின்றவ அந்த கல்யாண வீட்டுக்காக. அப்போ இதுவும் ஒரு பிள்ளாடினா உங்க அக்கா மகன் மூத்த மகன் ஒரு பிள்ளையை விரும்பி இருந்தவன், அவளும் அந்த இடத்துக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருந்தாள். இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. கல்யாண வீடு நடந்திருக்க அப்ப புது பிள்ளைகள் ரெண்டு பேரும் இருக்க ஊருக்குள்ள இருந்தாங்க, வந்தாங்க ஆறு பிள்ளைகள் வந்து விசாரிக்க. அப்ப இவங்க ஒன்று ரெண்டு பேர் அதையும் கொடுத்தா எங்க ஒன்றை விட்டு மாமியோட அறிமுகப்படுத்திருக்கிறான், அது லோகிதன் விரும்பி இருக்கிற பிள்ளை, இது சிவகுமார் விரும்பி இருக்கிற பிள்ளை என்று சொல்லி ஒரு இதை உருவாக்கி விட்டாங்க. அதே நேரம் எங்க அண்ணாவும் வந்து எப்படியாவது எங்க ரெண்டு பேரையும் சோடி கட்டணும் சொல்லி எப்ப நான் அவளோட போய் கதைக்கிறோம் அந்த உன்னை பார்த்த பிறகு எண்ணில் ஒரு மாற்றம், நான் பெரியவனாகி விட்டேன், மீசை அரும்பவில்லை காதல் அரும்பாகி விட்டது, என் கனவில் உன்னை கண்டிருந்து யார் சொன்னாலும் நம்பாதே, ஏனெனில் உன்னை கண்டவர்களுக்கு தூக்கமே வராது, என் இதய வீணையின் தந்திகளை மீட்டி பார்க்கிறேன், அதில் எழு நாதம் கூட உன் பெயரையே உச்சரிக்கின்றது, எனக்குரியவள் நீயே என்று எண்ணில் மலம் திடம் கொண்டு விட்டேன், உன்னிலே என்னவோ என்று 1999 18ஆம் தேதி பிப்ரவரி மாசம் எழுதியிருக்க இந்த கவிதா டைரி எடுக்கிறேன் ஞாபகம் வந்தது. அப்படி இருந்தக்கா, ஆனா அவங்க அம்மா என்ன உயிர் வச்சிருந்தவ, அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே என்ன தெரியும் அவருக்கு. அப்ப இப்படி ஒரு விஷயம் வந்து வீட்டுல இருந்தும் கசிஞ்சு போக எங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்ல அத கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு, காதல் ரெண்டு இல்லக்கா கல்யாணம் கட்டுற லெவலுக்கு வந்துட்டது. அதுக்கு முதல் நான் எதுவுமே காதலிக்கலக்கா சொல்ல போனா. அப்போ எங்கட அம்மாக்கு விருப்பம் இல்லைன்னு கேட்டால் அவளுக்கு அப்பா இல்ல, அதே நேரம் தங்கச்சி ஒன்று இருக்கு, தம்பி ஒன்று இருக்குது. நான் கல்யாணம் கட்டினா எந்த தடையில பொறுப்புகள் சுமத்தப்பட்டும் அதனால கட்டக்கூடாதுன்னு எங்க அம்மா குறியா இருந்தவ. ஆனா எங்க அண்ணன் சித்தப்பா அக்கா எல்லாருமே அம்மாவை ஒரு பிரைன் போஸ் பண்ணி அவளை செய்யணும் செய்யணும் ஒரு அளவுக்கு மடக்க பண்ணிட்டாங்க. பிறகு பார்த்தா அவங்கட வீட்டு தரப்புல நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கணும்ன்றதுல குறியா இருந்தவங்க. என்ன விரும்பல, அவங்க கவர்மெண்ட் ஜாப்பை தந்து விரும்பினவங்க. அப்படியே இருந்து அந்த தொடர்பு அப்படியே துண்டிச்சு போயிட்டுதாக்கா. அப்படியே இருந்து அவன் கல்யாணம் கட்டி அவர் மாஸ்டர் கல்யாணம் கட்டிட்டா. கல்யாணம் கட்டி எனக்கு சொல்லல எதுவுமே தெரியாது, அவங்களோட உறவே இல்ல தெரியாது, முடிஞ்சு போச்சுது. பிறகு அறிஞன் நான் கல்யாணம் கட்டுறதுக்கு கேள்விப்பட்ட இந்த இடத்துல இருக்காங்களா, நான் கல்யாணத்துக்கு காட் பண்ண குடுத்துட்டு வந்தேன். அவ இல்ல, அவங்க அம்மாட்ட குடுத்துட்டு வந்தேன். அவங்க யாருமே இந்த கல்யாணத்துக்கு வர இல்ல. நான் கல்யாணம் கட்டி சரியா ஒரு மாசத்தால செய்தி கிடைச்சது அவங்க அம்மா மோசம் போயிட்டாங்க. உடனடியாக வைஃப், அப்ப நான் கல்யாணம் புது தம்பதிகள் செட்ட வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்ன எந்த மனசுக்கு இருக்கிற நான் சொன்னேன். வைஃப சொன்ன நீ இது இப்படி இப்படி பிரச்சனை, நான் அவளுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி நான் உடனே செட்ட வீட்டுக்கு போய் பொடியெல்லாம் மடக்கம் செஞ்சுட்டு உடனே வந்து சாப்பாட்டுக்கு எல்லாம் உடனே இரவு இரவா தனியா தள்ள வேலையை முடிச்சு நல்லபடியா திருப்பி உறவு புதுப்பிக்கப்பட போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படியே இருந்தாப்பிலுக்கு அன்றைக்கு நீங்க கதை கேட்கலையே இந்த வைஃப் ஒதுங்கி சொன்னாஸ்ட் டெலிவரிக்கு அவட விட்டு போய் நின்று சொல்லி சொன்ன உங்களை காதல விடல. எனக்கும் வேலை கிடைக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப எனக்கு கன்சீவ் ஆயிட்டு அப்ப பிள்ளை டெலிவரிக்கால ஒன் மந்த்
4: உங்களுக்கு இல்ல உங்களோட மனைவிக்கு
8: நீங்க முன்னிட்டே
4: இல்ல நான் சொன்னா
8: அப்படின்னா முதலாவது குழந்தை தானேக்கா கொஞ்சம் கவனமா இருந்தாலும் அப்ப சொன்னு இப்படி இவங்களோட வீட்டையே எக்ஸ் அவட வீட்டையே போய் நிப்போம் பண்ணிட்டா. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் வீடு, என்ன முதல் குழந்தைன்றபடியா கொஞ்சம் அவங்களோட குடும்பத்திலே நாங்க ஒரு ஆளாக நல்ல ஃபேமிலியா தான் ஃப்ரெண்ட்ஷிப் மாத்தம் இல்ல. என்ன வைஃபுக்கு தெரிஞ்சிருக்கதானேக்கா வேணும். அப்படி ஒரு விஷயம் போயிருந்தது. அந்த கல்யாணம் கட்ட முதல் இடையில நிறைய சம்பவங்கள் நடந்தது. விட்டு போயிட்டதோ அந்த கேப்புக்குள்ள நான் ஒரு ஃபுட் டெக்னாலஜி இன்ஸ்ட்ரக்டரா ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப சத்ரகோண்டான்ல ட்ரைனிங் நடந்து கொண்டு எனக்கு அப்ப வானொலி துறையில நிறைய ஈடுபாடு இருந்தபடியா 99 2000 காலப்பகுதியில் நாமக்கல் ரவிக்குமார் சாரி தலைவர்கள் சென்றார். அப்ப அவர் என்ன சந்திக்க வந்தவர் வீரத்தளத்துக்கு வந்தா அவருக்கு என்ன சொன்னா மட்டக்களப்பு பிள்ளை வந்த கல்யாணம் கட்டணும்ன்ற ஐடியா. அங்க பார்த்தாலும் அங்க நான் கிளாஸ் எடுத்த பிள்ளையில ஜெயாண்டர் பிள்ளையை விரும்பிட்டார். அவர் விரும்பி அந்த பிள்ளையை பார்த்தவரை போயிட்டு அவர் என்ன செஞ்சா அடுத்த கட்டமாக அவங்கள வீட்டுக்கு தனியா போயிட்டார். அடுத்த பையன் நம்ம நேரிட்ட சொல்லாம அவங்கள விட்டு போயிட்டேன். போய் அங்க போய் என்ன தம்பி முடிவு சொல்றீங்க அம்மா கேட்டா. அப்ப நான் சொன்னேன் அவன் பாவம் தானே, அவன் மட்டக்களப்பு பிள்ளையை தான் கல்யாணம் கட்டவன் குழியோட இருக்கிறான், அதுக்காகத்தான் வந்தவன் அவன். ஏன் நீங்க ஏன் மறக்கிறீங்க, அவன் தேவை நாங்க உங்கள்ட்ட அங்க இருக்கிறோம் உங்களை தான் கட்டுறதுக்கு. நான் சொல்றி தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க, அந்த பிள்ளைய கட்டுறதா கட்டுங்க, இல்ல நீங்க எப்படி முடிவெடுக்காதீங்கன்னு சொல்லி விட்டுட்டான். அவனுக்கு அங்க கல்யாணம் கட்டித்தான், அங்க தலைவா கல்யாணம் கட்டித்தான். இடையில தூண்டது அந்த கதை. ஆனா நிறைய பேருக்கு மாமா வேலை பாத்துருக்கேன்னாக்கா.
4: எனக்கு சொல்லிட்டு போங்க. மாமா வேலை என்ன, எத்தனை காதலுக்கு துணை ஊது, அதாவது தூது போனீங்கள் என்று சொல்லலாம், துணை போனீங்கள் சொல்லலாம். இந்த மாமா வேலை
6: மாமா உங்களோட தனியா
4: கொஞ்சம்
8: உங்களோட வைஃப் கிட்ட இந்த நம்பரை கொடுக்காமல் போட்டீங்கன்னா சரி.
4: சரி லோஹித், அவங்களுக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? அடுத்த கலைச்செல்வி அம்மாவோட காதல கேட்க இல்ல வேணும். அவ ஒரு ஆள் இருக்கிறார்,
8: கண்டிப்பா
4: எங்க உங்களுடைய
8: படத்துல இதயம் படம் என்று நினைக்கிறாக்கா முரளி படிச்சது. காதல் ரோஜாவே
4: என்ன போய் நீங்க பைத்திய கதையாக்குறீங்க? காதல் ரோஜாவே இது இதயமா
8: தெரியும் அக்கா, நான் கேட்கு நான் நினைக்கிறேன்னு தான் சொன்னாங்க, தெரியல.
4: இது வந்து இது அருண்சாமி நடிச்ச காதல் ரோஜாவி பாம்பே பண்ணம்
8: ரோஜா.
4: அத போய் இதே பண்ணிட்டீங்க, இப்படித்தான் நீங்க பிள்ளையால எழுதி அப்பா கொஞ்சம் கஷ்டப்படுற
8: அப்பாட
10: பேர் என்ன தெரியுமா அக்கா?
4: என்ன பேர்?
10: வைரமுத்து.
4: ஓ வைரமுத்து, எங்கட அப்பாட அப்பாட
10: பேர். அவர் அவர் எழுதின பாடல் தான் அது.
4: இல்ல எங்கட அப்பாட சிந்தனை செல்வன் அப்பாட, சிந்தனை செல்வன் அப்பாட அப்பா பேரும் வைரமுத்து.
8: கலைச்செல்வி
4: அம்மா வாங்க நீங்க. கலைச்செல்வி அம்மா உங்களோட காதல
11: அபு அபு அபு நான் நிக்கிறேன். ஹலோ
10: சொல்லுங்க சொல்லுங்க.
4: என்ன
11: இல்ல, எங்கட தாத்தாட பேரு தங்கமுத்து. இப்ப நீங்க தொடருங்க, நீங்க தொடருங்க. ஓகே ஓகே தொடருங்க.
8: எல்லாம் முத்துக்களாவே இருக்குது, எல்லாம் முத்துக்கள் தான் நீங்க வந்ததெல்லாம்.
10: காதல் அனுபவங்களை கேட்ப ஓடோடி வந்திருக்கிறேன். தம்பிக்கு உங்கள் அனுபவங்களை பகிருங்கள்.
4: பகிருங்கள் கலையக்கா.
12: வணக்கம். நான் வந்து எனக்கு ஒரு 15 வயது இருக்கும், அது பாடசாலைக்கு போகும் வயது நினைக்கிறேன். அந்த டைம்ல அது விளையாட்டு வயசு, விளையாடுறது வயசுன்னு உங்களுக்கு தெரியுமா இருக்கும்.
4: 18 வயசு விளையாடுற வயசுன்னு யார் சொன்னது? 15 வயது நாங்க கிளித்தட்டு எல்லாம் விளையாடி இருக்கோம். சொல்லுங்க.
12: 16 வயது இருக்கும். அப்ப இந்த காலத்துல மாதிரி இல்லாம அந்த காலத்துல வந்து அதெல்லாம் அந்த அதெல்லாம் இல்ல. இப்ப இந்த மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் நினைவுல விளையாட்டு நினைவு இருப்பா, அந்த மாதிரிதான் நாங்க இருப்போம். அந்த மாதிரி போது ஒரு ஒரு சிங்களவர் என்ன செஞ்சாரு, ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு மேல இருக்கிறாங்க. அவர் வந்து பொய்க்கினாச்சும் இந்த நான் கதைக்கிறேன் பேசுறேன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட எல்லாம் அப்பாகிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க.
8: 1860
11: அது வரலாற்று காதல். நீங்க அது வரலாற்று காதல், சைலண்டா இருங்க. ஓகே நீங்க தொடருங்க. ஓகே ஓகே.
10: வரலாற்றுக்கு அதாவது சுதந்திரத்துக்கு முன்
4: இல்ல, கிறிஸ்துக்கு முன். கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு முன் அப்பா, கிறிஸ்துக்கு முன். சொல்லுங்க.
11: கிமு கிமு
4: கிமு சொல்லுங்க.
12: அப்ப அதுக்கு பிறகு வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது அம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது உண்மையிலேயே. அப்ப அவங்க வந்து சும்மா அப்படி இப்படின்னா பேசுறதாக அப்படி இப்படி இந்த பொடி இந்த பையன் தான் சொல்லிருப்பான் போல, இன்னும் பாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அப்ப நம்ம அம்மா அப்பா நம்பவே இல்லை அப்படி எல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லி. அப்ப இவரு நிறைய அப்படி இப்படின்னு இதாக்கி ஒரு யாரு ஒரு பிள்ளை மூலமா லெட்டர் எல்லாம் கொடுத்து அப்படி எல்லாம் கொடுக்கையில இது எனக்கு அந்த இப்படியே இருந்தா அது எனக்கு அந்த விளையாட்டாகவே தான் இருந்தது, அது விளையாட்டு மாதிரியே தான் இருந்துச்சு. இருந்து பிறகு நான் அப்படி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எனக்கு அந்த நினைவுன்னு வந்தது மாதிரி பேசுறதுக்கு மாதிரி நாங்க பேசணும். பேசுறதுன்னா இந்த காலத்துல மாதிரி அங்க நாங்க மின்னுக்கு சந்திச்சு பேசுறது இல்ல, லெட்டர் மட்டும்தான். சரியா, எங்களுக்கு போகையில அப்படி கொடுத்துருவாங்க, அவங்க கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரில இருக்கும்போது கடைசி கட்டத்துல வந்து அவங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அவங்க வீட்டுக்கு. அப்ப அவங்க கொஞ்சம் எதிர்த்து எங்க வீட்டுக்கெல்லாம், எங்க வீட்டுத்த நான் நல்ல பிள்ளையே அப்படின்னு இருந்ததே, அப்ப நான் அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேன்.
7: ஒரு கேள்வி, செல்வி நீங்க என்ன எழுதுனீங்க லெட்டர்ல? ஒரு வசனத்தை வாசிங்க சொல்லுங்க.
12: உங்களுக்கு
4: அவரை பிடிக்காத எதுக்கு திருப்பி நீங்க அதுக்கு ஒரு இது எழுதுனீங்க?
13: கரைத்தால் கல்லும் கரையும்.
12: பிள்ளைக்கே வர நேரம் நானு முன்னுக்கே சொன்னது இல்ல, நாங்க தொட்டதுல பேசினதுல பக்கத்துல வந்தது இல்ல, அது லெட்டர் மட்டும்தான். அப்ப அது மாதிரி இருக்கும் போது வீட்டுல எல்லாம் பிரச்சனை அவங்க வீட்லயும்.
4: அப்ப சொல்லுங்க, அந்த பக்கத்துல இருந்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
12: நம்ம வீட்டுல சொல்லி நமக்கு விட்டுவோம், கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அப்படி இருக்கும் போது அவரு சொல்லிட்டாரு, வா நான் போவோம், ஓடி போயிருவோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நான் அப்படி நேரத்துல நான் சொல்லிட்டேன், எங்க அப்பா வந்து டவுன்ல கடை வச்சிருக்கிறாரு, சரியான மாதிரி பிரசித்தமானவர் அவர் கொஞ்சம் எங்க அப்பா வந்து. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது நான் அந்த மாதிரி எல்லாம் கெட்ட வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் வேணாம்னு சொல்லிட்டேன். வேணாம்னு சொன்ன உடனே அங்க அந்த மாதிரி பாக்குறது அவரு நானு பேசாம வருது அப்படியே இருந்துச்சு. அப்படியே இருந்து அந்த அதை அப்படியே விட்டாச்சுன்னு வைங்களே. விட்டவன பிறகுதான் எங்க வீட்டு ஹஸ்பண்ட் வந்து எங்கட அத்தை மகன், எங்க அப்பா அத்தை மகன். அப்ப அவரு எங்க அப்பா சொல்லிட்டு இருக்கா, அவருக்கு பேர் வச்சு எங்க அப்பா தான் கலைச்செல்வன் வச்சுட்டு, எனக்கு ஒரு மக பிறந்தா கலைச்செல்வின் வச்சு அவளை முடிப்பேன்னு சொல்லி சொன்னா. நான் கல்யாணம் கட்டி வைப்பேன் என் அக்கா மகளுக்கு தான் அப்படி மகனுக்கு தான் சொல்லி இருக்காரு. அப்புறம் இவர் ஒரு பையன் வந்தாரு நம்ம வீட்டுக்கு, வந்தவொன்னு நான் அது எனக்கு பிடிக்கவே இல்லை, அவர் அறவே பிடிக்காது. சரியா, இவரேத்தான் பேசுவாரு, வருவாரு போவாரு அந்த மாதிரி எல்லாம் இருப்பாரு. அப்படியே இருந்துட்டு மிச்ச காலத்துக்கு பிறகு இவங்களையில நான் கண்டது இல்ல. என்னன்னு சொன்னா எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை முடிச்சிட்டாருன்னு சொல்லி அவங்க வீட்டுல சரியான கோவம், எங்க அப்பாட படத்தெல்லாம் எரிச்சுட்டு அந்த மாதிரிலாம். எனக்கு யாருன்னு தெரியாது, எங்க அத்த மாமா யாருன்னு தெரியாது, இவர் யாருன்னு தெரியாது. கடைசி கட்டத்துல ஒரு 20 வயசு போல
4: எனக்கு
12: விருப்பம் இல்ல, அறவே விருப்பம் இல்ல. அதுக்கு பிறகு அவரு என்ன செஞ்சாரு, ஏன் கேக்குறீங்க அந்த கதை? அப்ப வந்த உடனே சரின்ட்டு ஒரு நாள் எங்கட அப்பா வந்து கதையெல்லாம் இல்ல தானே, அவங்கள ஒரு பையன தலைவர் கலையில வச்சு எனக்கு சாரி வாங்க எங்க அப்பா போனாரு. போகையில அவங்க அக்காவை கண்டுட்டாரு, அக்காவை கொண்டு ஒண்ணு தெரியாதோ ஆனத கண்ணீர் அடிச்சுட்டாரா. அப்புறம் அப்புறம் எங்க மாமா எங்கட அவர் விட்ட அப்பா வந்து சரி சரி அவனை வந்துட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பிட்டு சொல்லிருக்கிறாரு. சரின்னு ஒன்னு ஆகிட்டாங்க. ஒன்னாகணும்னா சரி அப்படின்னு சொல்லி முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அப்ப இவர் வந்துட்டாரு, எனக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு, வர்றது போறது அப்படி இருக்கு. நூவரலியில் தான் வந்து வேலை செஞ்சாரு. அப்ப காமன் ஜப்பெல்லாம் இல்ல, நூவரில் எழுத்து வேலை செஞ்சாரு. அப்ப அப்படி இருக்கும்போது விருப்பமே இல்ல. அப்ப இவர் என்ன செஞ்சாரு, வரப்போறேன் நான் பேச மாட்டேன், மாசா பேசவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அந்த எங்கட அத்தை வீட்டுல, அத்தனை பேர் விட்டு அம்மா வீட்டுல, அக்கா வீட்டுல என்னமோ ஒரு விசேஷம், அம்மா வீட்டுல, அம்மா வீட்டுல தலைவக்கல செண்கள் கேட்டுக்க அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப நாங்க அங்க போயிட்டோம். போனா இவ சும்மா இருக்கையிலாது நுவரில் போயிட்டு நாங்க போறோம் தலைவ கலைக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, வந்துட்டாருங்க அப்பா. அப்ப இப்ப ரெண்டு வீட்டுல வந்துட்டாரு. வந்து எனக்கு எனக்கு எனக்கு எப்படி பயம் நிறுத்தினாரு, நீ வராட்டி அந்த வீட்டுல இருந்து பாஞ்சால் ட்ரெயின் ரோடு தான்
4: அது, ஐயோ
12: ட்ரெயின் ரோடு நீ வராட்டி இல்ல நான் பாஞ்சு நான் பாஞ்சிருவேன் இந்த கோச்சில. உண்மையிலேயே சமைக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, 18 வயசுல இப்ப எல்லாம் பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு தெரியாது. 16 வயசு இருக்கும்மா. அப்ப அந்த நேரத்துல எனக்கு அப்படி ஒரு கவல், அந்த சின்ன பிள்ளை நேரத்துல அந்த மாதிரியான நேரத்துல ஒரு குடும்பம் நெருக்கையில சமைக்க தெரியாம அப்படி எல்லாம் இருந்து நிறைய நிறைய விஷயங்கள் நடந்து அவர் தான் சமைச்சு தருவாரு. அந்த மாதிரியெல்லாம் திரும்ப எங்க அப்பா வந்து அவர் கூட்டிட்டு போவேன், எங்க அக்கா மகன் தானே கூட்டிட்டு போட்டா. அதுக்கு பிறகுதான் வெடிங் எல்லாம் பண்ணி வச்சாங்க, வச்சு விட்டு வீட்டுக்கு வச்சு வீட்டுல வச்சுக்கிட்டாரு என்னைய. 2 வருஷம் நான் வீட்டுல இருந்தேன். ஏன் கேளுங்க, எங்க அப்பா சொன்னாரு எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா தான் நான் என் பிள்ளைய அனுப்புவேன், எல்லாத்தையும் நான் அனுப்ப மாட்டேன், அது வந்து வாடகைக்கு வீடு எடுத்து வேறு வேற கூலி வேலை செஞ்சு என் பிள்ளை கஷ்டப்படும், அனுப்ப மாட்டேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கதைக்க மாட்டேன், பேச மாட்டேன், பிரைவேட் ஆள்

0: நீடம் இதுதான் புதிய பாடல் அவங்கட.
1: நித்திரையில் வந்து நெஞ்சிலிடம் கண்ட உத்தம
0: சொல்லுவாங்க
1: சொல்ல.
0: அந்த பாடல் இல்லக்கா அந்த பாடல் இல்ல நிலவே நீடம்
1: முதல்ல முதல்ல அதுல நீங்க என்ன
0: இதுல அதுல இந்த வரைதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்.
1: என்ன பாடு என்ன
0: உமையின் கனவை யார் அறிவார்
1: என் உள்ளத்தின்
0: திறப்பிய மேகம் கலையும் முன்னே நீ
1: நிலவில்
2: மன்னிக்கணும் புரிஞ்சுறதுக்கு இந்த போன வாரம் இந்த நம்ம கலைச்சலோட கலைச்சலோட கண்டு சரியா அக்கா
1: நாகவாணி ராஜா சொன்னது உண்மையா இருக்கு. என்னடா லோஷனை சந்திக்கிறதுக்கு போன அண்ணா அந்த நேரம் இவரு சந்திச்ச
3: உண்மையிலேயே அக்கா ஏற்கனவே அங்க இந்தியா அக்கா அக்கா ஒரு நிமிஷம் ஏற்கனவே இந்தியாவில சிவகுமார் அங்க அடி வாங்கி கொண்டிருக்குது. இன்னைக்கு இந்தியா கடைசியில அடி வாங்கறது முடிவெடுத்துட்டீங்களா?
1: எல்லாருக்கும் நான் கலைச்செல்வி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. நான் ஒரு கதை மட்டும் எல்லாருக்கும் இந்த சுவ கதையை சொல்ல இருக்கிறேன், அதை மட்டும் கடைசியா கேளுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க இந்த பாட்டை சொல்லுங்க பாட்டை சொல்லுங்க
4: பாடுறது எனக்கு வந்து செவ்வந்தி படத்தில
1: நீங்க நாகமணி ராஜா உங்களோட பக்கமா அந்த சத்தம்
4: அவரேதான் நடக்கிறாரு.
1: நீங்க சொல்லுங்க என்ன என்ன பாட்டு
4: செவ்வந்தி படத்தில் செவ்வந்தி படத்தில் ஓமும் பாடும் பாடலை யார்தான் கேட்க கூடுமோ
1: பாட்டு என்ன பாட்டு ஊமை ஊமை கொண்ட காதலியா
4: ஊமை பாடும் பாடலை யார்தான் கேட்க கூடுமோ
1: பாடும் பாடலை சரி சரி. இப்ப எல்லாரும் காதல் கதை சொல்லிட்டீங்களா? சுவைதா மட்டும் அந்த பாட்டு சொல்லல காதல் பாட்டு அத என்ன எடுத்து வர சொல்லிட்டான். நான் இப்ப எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல விரும்புறேன் சரியா? என்ற சோக உதாரணத்தை சொல்லி என்ற சோக கதையை சொல்றேன். அதாவது நீங்க மன்மதலியில படம் யாருங்க பாத்தீங்க? குரல் சொர்க்கம் அந்த பாட்டு இருக்கு அதுல. அந்த படம் யார் யார் பாத்துருக்கீங்க? நீங்க பாக்கல அந்த கதை எப்படி என்றா இவர் வந்து எல்லா பெண்களையும் காதலிச்சு கொண்டு போறது. யாரு கண்ட பெண்களை எல்லாம் காதலிப்பார் யாரு? கமல்ஹாசன். அவர் காதலிச்சத அந்த காதல் கதைய எப்படி எப்படி நடந்து கொண்டது எல்லாத்தையும் ஒரு ஐயர் ஒரு ஐயர் இருக்கிறார், அதாவது பூசை பண்ற ஐயர். அவர் நல்ல பழக்கம் அந்த ஆபீஸ்ல. அவர்கிட்ட வந்து இந்த கதை முழுக்க கொட்டுவார் ஃபுல்லா. அப்ப அந்த ஐயர் என்ன செய்வார், வீட்டை போனோன்ன நடு சாமத்துல நெடு ஒரு நாள் அள்ளி தலையில் ஒழிப்பார். ஒரு ஒவ்வொரு நாளும் அள்ளி குளிப்பார். இவரோட கதையை கேட்ட அப்புறம் அவர் போய் ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு அள்ளி குளிப்பார். மனைவி வந்து கேப்ப என்னங்க ஒரு நாளும் இப்படி பண்ண. அவர் சொல்லுவார், அடடா இவன் கதையை கேட்டு கேட்டேன் நான் நாசமா போறேன் போல இருக்கேன்னு சொல்லுவார். அத மாதிரி தான் இப்ப உங்களுடைய எல்லாரோட கதையும் கேட்டேன்.
3: சொல்லுங்க.
1: இல்ல இல்ல எல்லாரோட கதையும் கேட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல நிகழ்ச்சி முடிச்சுன்னு நான் போய் அள்ளி முழுவான தலையில
2: அப்படி சூடான

0: நீங்கன்னாலும் கொஞ்சம் விட்டு விட்டு போய் வந்தீங்கல்ல. என்னுடைய
1: அப்போ சொல்லி
0: அபு சொல்ல கதையை சொல்லியல. அவர் ஒரு கொஞ்சம் நான் சொன்னேன் கட்டிடத்துக்கு பூச்சி பூசணமாய் பூசிட்டு விட்டுட்டார். அவர்
1: சொல்லுவார், ஆறுதல சொல்லுவார், வருவார்.
0: அவர் சொல்றது கிடையில முடிஞ்சார், வந்துட்டார், இருக்கிறார். ஆனா நீ சொல்றது
1: கிடையாது,
0: அப்ப கொஞ்சத்தை சொல்லிருங்க. சரி, எல்லாம் மீட் போடுங்க. அப்ப கொஞ்சத்தை சொல்லிருங்க, அப்ப கொஞ்சம் சொல்லுங்க.
2: இன்னும் அவளை காதலிக்கிறேன். அவளுடனான நினைவுகளை மறக்கப் போவதும் இல்லை, மறைக்கப் போவதும் இல்லை. அவள் சிரிப்பில் மயங்கியதில்லை, அவள் கண்களால் கவரப்படவும் இல்லை, அழகை கூட ரசித்ததில்லை. இது எதுவுமின்றி இன்னும் அவளை காதலிக்கிறேன். மறக்க முடியாத நினைவுகளுள் வெறுக்க முடியாத உறவானதால் இன்னும் அவளை காதலிக்கிறேன். அன்பாளனை புரிய வைக்க அகிம்சை வழியிலான அழகான போராட்டங்கள் தொடர்கின்றன. காரணம், நான் இன்னும் அவளை காதலிக்கிறேன். என்றாலும் தோற்றுக்கொண்டே தான் இருக்கிறேன். நாற்பதிலும் எனக்கு ஒரு அலாதி பிரியம், தோற்பதிலும் எனக்கு ஒரு அலாதி பிரியம். ஏனெனில் இன்னும் அவளை காதலிக்கிறேன். அவளை பார்க்காமல், அவளுடன் பேசாமல் இருந்து விட முடிகிற போது அவளை நினைக்காமல் இருக்கவே முடியவில்லை. மனம் மட்டும் அவளையே தேடுகிறது. ஏனெனில் இன்னும் அவளை காதலிக்கிறேன். அவள் எங்கு எப்படி இருக்கிறாள் என தெரிந்தும் நினைக்கும் தருணங்களில் எல்லாம் சொட்ட சொட்ட நனைகிறேன். மலை துளிகளால் அல்ல, கண்ணீர் துளிகளால். இன்னும் இன்று என்னை மறந்து பிரிந்து நின்றாலும் என்றாவது ஒரு நாள் என் நினைவுகளுள் கலைந்த கனவாக, இல்லை இல்லை, கலைத்த காதலாக அவள் இதயத்தை கசிய செய்யும் வரை காத்திருப்பேன். காரணம், இன்னும் நான் அவளை காதலிக்கிறேன். உண்மை காதல் வார்த்தைகளால் மட்டுமல்ல, நினைவுகளால் கூட பேசப்படலாம். உண்மை காதல் வார்த்தைகளால் மட்டுமல்ல, நினைவுகளால் கூட பேசப்படலாம். எல்லாம் அதுக்குள்ளேயே அடங்கிட்டு, இதுக்கு மேல ஒண்ணும்
1: கிடையாது. வாழ்க்கை துணைய பத்தி சொன்னீங்க, வாழ்க்கை துணைக்கு ஆகிய இருக்கிற சொல்றீங்களா, அல்லது இதுக்கு முதல் வந்தவ பத்தி சொன்னீங்களா?
3: அந்த காதல் அவரோட கணவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சா உடனே சேர்த்து
1: வச்சிருக்காங்க.
2: அவங்க வீட்டுல எனக்கு என்ன எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஈஸ்ட், அவங்க வந்து ஈஸ்ட், நான் வந்து பெஸ்ட். சரியா? இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தகனம் தேடி தந்த உறவுகளுள்
1: ஒன்று.
2: வீட்டுக்கு போய்கிறேன், அவங்கள பாத்துக்கிறேன். இவங்க அவங்க எல்லாம் இப்ப குடும்பத்தோட சவுதியில இருக்கிறாங்க. அந்த சவுதியில வேலை பாக்குறாரு, அவங்க சவுதியில இருக்கிறாங்க. ஆனா அங்க வந்து செக்
1: பண்ணுவாங்க. நான் சொன்னதுல ஈஸ்டன் தான் ரிங்கோ உதவி செய்வாவோ மத்த கிளப்புக்கு நான் உதவி செய்யலாம் தான் நம்பி இருந்தேன். இப்ப நீங்க மாத்தி விடுறீங்களே, வெளிநாட்டுல
2: விடுறாங்க. ட்ரிங்கோ இல்ல, ஈஸ்டன் நான் சொன்னது ட்ரிங்கோ இல்ல, மெடிக்கலவும் இல்ல, அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்.
1: வாங்க வாங்க, பக்கத்துல எங்களுக்கு அம்பாறை மத்த கிளப்பு பக்கத்துல வாங்க, நான் உதவி செய்யறேன் உங்களுக்கு.
3: சவுதிக்கு
0: போயிட்டாங்களா? பேந்து பேந்து நீங்க எதுக்கு நீங்க அப்போ சும்மா சும்மா
2: அவங்க
4: உங்களோட கதையை கேட்ட எந்த கதை சொல்லி முடிஞ்சது.
0: நீங்க சொன்ன காதலுக்கு ஒரு காதல் கவிதை, ஓகே சரியா? காதலுக்கு ஒரு கவிதை. உண்மை காதல், உண்மை காதலுக்கு வயசு இல்லை, இதுதான் தலைப்பு, அது ஹெடிங். ஓகே, வயசில்லை வயசில்லை காதலுக்கு வயசில்லை. காதல் காதலென்று வந்துவிட்டால் காமத்துக்கு இடமில்லை. வயசில்லை வயசில்லை காதலுக்கு வயசில்லை. காதல் என்று வந்துவிட்டால் காமத்துக்கு இடமில்லை. காலம் கடந்து வந்தாலும் காதலுக்கு வயசில்லை. காலம் கடந்து வந்தாலும் காதலுக்கு வயசில்லை. காத்திருந்த காலங்களில் காதல் அது வரவில்லை. காத்திருந்த காலங்களில் காதல் அது வரவில்லை. நான் பாராத போது தானாக வந்ததடி காதல். நான் பாராத போது தானாக வந்ததடி காதல். காலம் பல கடந்தாலும் கல்லறையில் புதைந்தாலும் வந்த காதல் சாவதில்லை. காலம் பல கடந்தாலும் கல்லறையில் புதைந்தாலும் வந்த காதல் சாவதில்லை. கரைந்து போன வாழ்க்கையிலே கரைந்து போன வாழ்க்கையிலே நான் களைத்து போயிருக்கையிலே நான் களைத்து போயிருக்கையிலே காற்றோடு வந்ததடா களையாத காதலொன்று. காற்றோடு வந்ததடா களையாத காதலொன்று. மீளாத துயர்தனை மெதுவாக அதில் அதில் புதைத்து மீளாத துயர்தனை மெதுவாக அதில் புதைத்து தாளாத துயர் பாரம் தனை அதில் இறக்கி வைத்தேன். தாளாத துயர் பாரம் தன்னை அதில் இறக்கி வைத்தேன். பாரங்கள் குறைந்தன பாசங்கள் வளர்ந்தன. பாராத காதல் அது பாடல் கேட்கும் போது வந்ததடா. பாராத காதல் அது பாடல் கேட்கும் போது வந்ததடா. கார்முகில் வண்ணனவன் கார்முகில் வண்ணனவன் காலத்தில் அழியாத காதல் தனை காலத்தில் அழியாத காதல் தனை எனக்களித்து மன்னனாக வாழ்ந்திட கண்ணனவன் வந்திடுவான். இது கவிதை வரி
4: அருமையா இருந்துச்சு. மீரா சூப்பர் சூப்பர் சூப்பர்.
3: ஹலோ ஹலோ, இந்த கார்முகில் வண்ணன் சொன்னீங்க தானே அபு, அது நைஜீரியா காரணம் தேடி வரேன் கருவம்.
2: இலைகளற்ற கிளைகளாகி போன உன் இதயத்தை குளிர செய்ய இலைகளற்ற கிளைகளாகி போன உன் இதயத்தை குளிர செய்ய அவன்
0: வருவான். இப்படி இப்படி சொல்ல தெரியல ராஜாக்கு நைஜீரியா காரணான்னு கேக்குறான். அப்ப பாருங்க
3: இலங்கை கோணவன் எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்தா நம்ம சரி சந்தோஷப்படுவோம். அம்மாட்டோட நம்ம தான் போல லிஸ்ட்ல நம்ம தான் போல நம்ம
2: அடியாளத்தினுள் மறைத்து வைத்திருந்த உணர்வுகளை உணர்வுகள் எதிரொலியாக கொட்டி தீர்க்கப்பட்டிருக்கிறது.
3: உண்மைத்தான்
1: உண்மைத்தான் இப்ப 80 வயசு மனுஷிக்கு எங்க ஐயா நாங்க காதலனை தேடி பிடிக்கிறோம். அந்த
0: கவிதையை கேட்டு சொல்ற அவட பாராட்டுதல் முக்கியமா சொல்லுங்க சுவைதா. நீங்க பல மேடைகள்
4: மிக மிக அருமையாக உணர்வு பூர்வமாக நீங்க வாசித்த அந்த அமைதியான முறை அனுபவித்து வாசித்தது நன்றாக
3: இருக்கு. வாழ்க்கை
4: வாழ்க்கை உண்மைதான் வாழ்க்கை வார்த்தை.
0: எனக்கு எனக்கு என்ன கவலைன்றா அவ கூட ஒரு வாழ்த்தோட சரி என்ன சொன்னார் பாருங்க. என்ன என்ன நாட்டுக்காரன்னு கேட்டீங்க உங்களோட வீட்டு பக்கம் வெள்ளம் வரும் இன்றைக்கு என்ற இந்த மனம் வந்து அவ்வளவு வேதனை. அட இவ்வளவு வாட்ச முடியா அக்கா அக்கா நல்லா இருக்கு அக்கா கவிதை என்று சொல்லுவாங்கல்ல. கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் பாருங்க என்ன நாடு எனக்கு மறந்து போச்சு. என்ன உகண்டா என்ன உகண்டா நைஜீரியா நைஜீரியா இல்ல கொஞ்சம் பாருங்க நைஜீரியா வந்து நைஜீரியா வந்து மன்னனாச்சியா மன்னனாச்சியா
2: இல்லையா இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இது தேர்தல் முறையில தான் தெரிய
0: செய்யறது வராது. ஏனண்டா மன்னனாக அவன் என்ன மன்னனான அவன் கண்ணனாக வந்துடுவான் என்று சொல்றனல்ல. அப்ப அங்க மன்னன் இருக்கிற வாட்சிய பாருங்க இங்க
3: மன்னனவன்
0: கண்ணனாக வந்துடுவான்.
3: கண்ணன் யாரு கல்வன் அப்ப அவன் கலவாணி
0: அமைதியா இருந்து போட்டு இந்த கவிதையை பாத்துட்டு ஐயோ நல்லா இருக்கு பரவாயில்ல நல்லா எழுதிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. என்ன ஏதோ சொல்ல போறாரு ராஜா சொல்லுங்க ஐயா
2: அவரவர் நினைவு பேரில் இருக்கும் ஞாபகங்களை
0: பீத்திருக்கிறார்கள்.
3: இல்ல அபு அபு நீங்க சொன்ன கவிதை அபு அபு நீங்க சொன்ன கவிதை கொண்டு அது உண்மையில இந்த சேரும் காதலோட சேராத காதலுக்கு தான் வலிமை அதிகம். அது நான் அதை
0: புரிஞ்சுக்கிறேன்.
3: அது வந்து மிக மிக மிக மிக மிக உண்மையான ஒரு விஷயம் அனுபவிச்சா தெரியும். சேரும் காதல் அப்ப இப்ப இவங்க மீரா வந்து சந்தோஷப்படலாம் சேர்ந்த காதலோட சேராத காதலுக்கு வலிமை அதிகம். நாங்களாம் சேர்ந்துட்டு தசம்பாரிக்கிட்டு இருக்கோம் சேராது அது ஒரு பெரிய மாசம் மதிப்பு இருக்குது. பாருங்க எப்படி நீங்க எல்லாம் ஏங்குறீங்க இன்னும் காதல்னு ஏங்குறீங்க. நாங்களாம் எப்படா விட்டுட்டு போறா
0: அதாவது சேர்ந்த பின்பு அது அது சேர்ந்த பின்பு அது வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களோட. நான் அந்த காதல் சேர்ந்த பின்பு
3: இல்ல இல்ல இல்ல அது நீங்க நினைக்கிறீங்க அப்படி சேர்ந்து கெட்டு கொண்டிருக்கிறது.
0: ஐயோ சீராமன் இருக்கும் போது அது வந்து
2: எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெற நேரம்.
0: சரி நான் விடைபெற போறேன் பாடல்கள் எடுத்து வர
1: வேண்டும்.
4: அபு அபு அபு நீங்க அமைதியா இருப்பீங்க உண்மைக்கே உங்களை பாட்டு
0: ஓடிக்கலாம். எல்லோருக்கும் நான் விடை கொடுத்து பாடல்களை எடுத்து வருகிறேன் உங்கள் பாடல்களை கேளுங்க. வேலையில எங்கேயும் இருப்பார் அவருடைய காதலை கேட்க வேணும் என்ற உங்களோட கூட்டத்தோட அவரையும் இணைச்சிடலாம்ன்றதுதான் நினைக்க முடியல இணைக்க முடியல.
2: மற்றொரு சந்தர்ப்பத்தில்
0: இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் ஆமா ஆமா நன்றி.
4: எனக்காக ஒளிபரப்பும் பாடலை உங்கள் குரலில் கேட்க ஆசைப்படுகிறேன்.
0: என்னுடைய குரல்லையா?
4: ஆமா அழகான குரல் உங்களுடைய பாட நீங்களே பாடி விடுங்க.
0: என்ன பாட்டு
3: அப்ப இப்ப இந்த மீரா படிக்கிற அந்த பாட்டு இதுவரைக்கும் எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருந்திருக்கும். சரி நீங்க பாருங்க, நீங்க பாருங்க.
0: அதுவும் காதல் பாட்டு, காதல் பாட்டு. இடவரி கொஞ்சம் பாடுறேன், இடவரி கொஞ்சம் பாடுறேன்னா இடவரி. சரியா?
4: சரியா பாடுங்க.
0: உண்டான கால் உண்டான காலம் கண்மணி அன்போடு கண்மணி
3: காயமெங்கும் தன்னாலை மாறி போகும் மாயமென்ன பொன்மானே பொன்மானே.
4: கொஞ்சம்
3: நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க.
0: அதை எடுத்து கொடுத்தீங்க. சரி. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஆஹா கண்மணி அன்போடே காதலன் நான் எழுதும் கடிதமே.

0: எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க கவிதை வந்தது. இது மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, அதை புனிதமானது. அபிராமியே
1: சிவனிலேயும் பாதியே, அதுவும் உனக்கு தெரியும். லோகித் அடுத்து நீங்க, லோகித் அடுத்து. அபிராமி ராமி ராமி ராமி
0: அபிராமி
1: ராமி ராமியே ராமியே.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: நல்லது. அதுவும் இந்த நேரத்துல இப்ப எங்களுக்கு நேரம் சரியா, உங்களுக்கு 2:38 பகல், எங்களுக்கு இப்ப அதிகாலை ஆகிறது. அதாவது என்ன நேரம்,
2: அதிகாலையா?
0: 5 ஆகிறது, 5 இப்ப.
2: 5
1: இந்த குணா படத்துல அந்த பாட்டு இதுவரை எனக்கு நல்லா பிடிச்ச பாட்டா இருந்துச்சு.
0: அதுவும் இந்த நேரம் நீங்க பாட சொல்றீங்க, நீங்க இவ்வளவு நேரம் முழிச்சிருந்து இவ்வளவு நேரம் பேசு பேசு பேசி இந்த நேரம், இந்த
2: நேரம்
0: பாடுனா எப்படி இருக்கு?
1: லோஜிதா, லோஜிதா சாமத்துல பாடினாலதான் கனரகாரன் பாதி பேர் தப்பிச்சான்.
0: இது உண்மையிலேயே ராஜா, ராஜா ஒரு குறிக்கோளோட தான் இருக்கிறார் பாருங்க. கவிதைக்கு உகண்டா காரணம் கொண்டு கனகாரம் கேட்டு போயிடுவான்.
1: இல்ல இல்ல இல்ல, இது ஆவேசத்துல அடுத்த பாட்டு நல்லா வருங்கிற ஒரு ஒண்ணு
3: கவலைப்படாங்க.
0: அடுத்த மாதத்தோட ஒரு வயது கூடும், அதுக்கு பிறகு நடுங்கி நடுங்கி படிக்கிறேன் நான், அப்ப நல்லா
3: இருக்கேன். அப்படின்னா அது அக்கா, இது ஜானகி உண்மையில ஜானகி அந்த அந்த அவ படிச்ச துணியிலேயே வந்ததுக்கா, நீங்க அடுத்த வருஷம் வேண்டாம், ஜானகி இப்ப படிக்கிற துணிக்கு வந்துடுமாக்கா. சூப்பரா இருந்ததுக்கா.
2: புறாம
0: அடுத்த மாதத்தோட, அடுத்த மாதத்தோட ராஜா நீங்க அதுக்கு பிறகு இந்த சரியான வயசுலதான் நீங்க அந்த பாட்டு கேப்பீங்க. கண்மணி அன்போடு காதல்
2: உண்மையிலே
0: இந்த வயசுலயும் இப்படி ஒரு இப்படி கொஞ்சம் உங்களோட இப்படி சின்ன வயசு பிள்ளைகளோட, இல்ல சின்ன வயசு பிள்ளைகளோட ஈடுபடுத்தி இருக்கிறேனே, ஈடுபடுத்து
2: பேசுறேனே.
1: இல்ல உண்மையில அந்த கவிதை சொன்னதோட அந்த பாடல் வந்து அழகா இருந்துச்சு, நம்மளோட குரல் வந்து பாடலுக்கு பொருத்தமா இருக்கு, நல்லா இருந்துச்சு.
0: அடுத்த முறையும் ராஜா, அடுத்த முறையும் நான் இந்த கூட்டத்தோட உங்களை சேர்க்கிறேன், அதுக்காண்டி நீங்க இவ்வளவு ஆயுஸ் வைக்காதீங்க.
3: அக்கா இல்ல அக்கா, உண்மையை சொல்றேன்க்கா, அப்பதான் சொன்னா யோகாவுக்கு சொன்ன, இப்பதான் உண்மையை சொல்றேன்க்கா.
0: இதெல்லாம் பொய் சொன்னாங்க, முதல் வாரதுதான், எதுவும் முதல் வாரதுதான் மனசுல இருக்கிறது. அது தெரியுமா உங்களுக்கு?
2: உள்ளத்தால் உள்ளத்தால் இருந்து வர,
0: உள்ளத்துல இருந்து வரதான். இந்த பக்கம்
1: ஒரு வேலை செய்ய மாதிரி எடுத்து எடுத்து சொல்லி வைங்க, உங்களுக்குள்ள கமிஷன்
3: அனுப்புறேன். இவன் கமிஷன் வாங்கித்தான் என்ன வாங்கிருந்த அளவுக்கு புழுகிறான் போல இருக்கண்டு.
0: சரி சரி, அது சரி, கனடா காரண சாக விடாம ராஜா நீங்க ஒரு 4 8 வரி ஒரு நல்ல பாடல் பாடுங்க. முதல்ல
2: பாடுங்க,
0: லோகிதா பாடி நான் கேட்டுட்டேன். ராஜா நீங்க 4 வரி அந்த செத்தவங்களை எல்லாம் எழுப்பணும், பாடுங்க.
1: மீரா படிச்சனால கன்னடக்காரன் பாதி பேர் செத்தான், நான் படிச்சா மொத்த பேரும் செத்துவான்.
2: பஞ்சத்துல
4: இருக்கிறாங்க சாப்பாடுக்கு வழி இல்லாம பஞ்சத்துல இருக்கிறாங்க பாடி என்றாலும் பசிய தீருங்கப்பா.
1: ஆமா ஓ செத்தா சரி செத்தா சரி அவனுக்கு ஒரு ப்ரமோஷன் சிம்மர்த்தனம் கிடைக்கும் அரச நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்யறாங்களா
4: அப்படியா?
3: பாடல்களையும்
4: எடுத்து வர்றேன் விட பருவோமா நாங்கள்.
3: நன்றி
4: எங்களுக்கு சொல்லாம விடைபெற்ற அபூக்கும் நன்றி.
1: யார் போனது
5: மழை சுடுகின்றதோ அடி அது காதலா தீ குளிகின்றதோ அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உருவானதா?
4: ஐயா போதும் ஐயா உண்மையாக எல்லோரும் வந்து பேசி இருந்தார்கள். கேட்க ஆசையாக இருந்தது அவர்களுடைய உண்மையான பேச்சு. உண்மையாக காதலி பற்றி இன்னும் பலர் வந்து பேசியிருக்கலாம். அவர்கள் அழைப்புக்கு சிலர் வந்திருந்தாலும் கூட இவர்கள் பேசி கொண்டிருந்ததனால் நான் எடுக்க முடியாமல் போய்விட்டது. இன்றைய நாள் அந்த பாடல்களை எடுத்து வரலாம். முதல் பாடல் எங்களுடைய தில்லை சீனிவாசன் அவர்களுடைய பாடல் ஒலிபரப்பாகியது. அடுத்து ரதீஷுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.

0: பிரதேசம் உங்களுடைய பாடலை சற்று இடைநிறுத்தி வந்திருக்கும் அன்பு உறவுகளை சந்தித்துக் கொண்டு நான் பாடலை எடுத்து வருகிறேன். அது முடிவடைகிறது. இருந்தாலும் நீங்கள் அந்த பாடலை உற்சாகமாக கேட்பீர்கள். காற்றிலே இணைந்திருக்கும் அன்பு உறவுகளை சந்திக்கலாம். வணக்கம். யார் வந்திருக்கிறீங்க பார்க்கலாம்? காதலர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்களோ? வணக்கம்.
1: வணக்கம், லோஷன் வந்திருக்கிறேன்.
0: அதுக்கேன்னு வாயுதோ அந்த புள்ள புடிகாரங்கள் மாதிரி வெறுக்கிற.
1: சரி, இந்த நிகழ்ச்சியை
0: கேட்டுக்கொண்டேன்.
1: பக்கத்து விட்டு காதல்,
0: உங்களுடைய
1: காதல், நாகவாணி ராஜாட ஆறு காதல், ராஜாட ஆறு காதல், அதே போல அபுவின் கவிதைகள்,
0: அபுட காதல்,
1: எல்லாமே கலைச்செல்லி கிடைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களுடைய கவிதையும் கேட்டேன், நான் மீராமட கவிதையும் கேட்டேன். அந்த கவிதைக்கு நைஜீரியக்காரனை பற்றி ராஜா சொன்னதையும் கேட்டேன்.
0: அது என்ன, அதை மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்றீங்க எல்லாருக்கும்?
1: இல்ல, யார் இந்த நைஜீரியக்காரன் தேடி பாப்பண்டுதான்.
0: ஆஹா, எத்தனை பேர் பவளிக்கிட்டீங்கப்பா. சரி, அசரி, இப்ப உங்களோட காதலை பத்தி கேட்கலாமா ஏதாவது?
1: எனக்கு அப்படி எதுவுமே இல்ல, வளமையான விஷயங்கள்லாம். இப்ப அது உங்களுக்கு எல்லாம் சொல்லி ஏற்கனவே முடிஞ்ச ஒரு நிகழ்ச்சியை திருப்பி தொடர விரும்பல நான் வந்து. அப்ப
0: நிகழ்ச்சி முடியல லோஷன், என்ன என்ன நிகழ்ச்சி முடியல?
1: நீங்க பாடல்கள் போட தொடங்கி இருக்கிறீங்க.
0: இல்ல இல்ல இல்ல, நிகழ்ச்சி பரவாயில்ல.
1: சந்தர்ப்பத்துல
0: ராஜாக்கு தெரியுமா அந்த உச்சி போட்டு போறது, உச்சிடுறது எங்கட கிளித்தட்டுல எல்லாம் உச்சி உச்சி உச்சுவாங்கல்ல, கிளித்தட்டு
2: விளையாடு.
0: அந்த உச்சி என்ன மச்சான், உச்சி போட்டு போறான்னு கேப்பாங்கல்ல,
1: எங்களுக்கு இல்ல, அது நாங்க ஒத்துக்கொள்ளதான் மனம் வந்து.
0: வீட்டுல இல்ல, வேற இடத்துல இல்ல இருக்கிறாரு அவரு. நீங்க ஒரு
2: உள்ளூர்ல ஒளிபரப்பு வேலை செய்யாதுங்கிற ஒரு இது, உள்ளூர்ல
1: நம்பிக்கைதான். எங்கெல்லாம் பச்சு கொண்டு இவ்வளவு துணிவா இருக்கிற பெரிய விஷயம்
0: தான்.
1: போட்டு கொடுத்துருவாங்க தெரியல உங்களுக்கு.
0: நாகவாணி ராஜா எங்கட ஒளிபரப்பு வந்து கேட்டுக்கிற கை தொலைபேசியில தட்டுனா வருது எம்டிஆர்ண்டா.
2: உங்களோட
0: காதல் கதை பெருசா இருக்கும், இருந்தாலும் உங்களோட காதல் பாட்டு ஒண்ணு சொல்லுங்க பாப்பா.
1: இப்போ நான் அடிக்கடி விரும்பி கேட்கிற பாடல் காதல் படத்துல இருந்து உனக்கு என இருப்பேன் என்ற பாட்டு இருக்கு.
0: உயிரையும்
1: கொடுப்பேன் நல்லா இருக்கும்.
0: அடுத்த வரி என்ன மாதிரி பாத்தீங்க? உயிரையும் கொடுப்பேன் ராஜா, இதுக்கு ஏதாவது சொல்லுங்க.
1: பிரிந்தால் உனக்கு முன்னுர பேர்.
0: என்ன ராஜா கேள்வி கேட்காம இருக்கிறீங்க நீங்க? உங்களை கூப்பிட்டு விட்டா?
2: இல்ல இல்ல, சொல்லக்கூடாதுன்னு
0: இல்ல, இல்லாட்டி லோகிதா விட்டு விடுவோமோ?
2: கடைசி
0: லோகிதாவை கூப்பிட்டதான் சரி. நீங்களும் வெக்கப்படுறீங்க நீங்க. ஓ, நீங்க சாருக்கு வெக்கப்படுறீங்களோ?
2: சாருக்கு
0: பயப்படுறீங்க போல நீங்க.
2: மரியாதைங்க, மரியாதைங்க, மரியாதை
0: இப்படி தெரிஞ்சு வாங்க. லோகிதா ராஜா வந்து, அதாவது ராஜா வந்து லோகிதா அந்த லோஷனுக்கு பயப்படுறார். அவர் வயசுல மூத்தவர், மற்றது அவருடைய சார் அண்ட வடிவா. லோகிதா நீங்க கேள்விய கேளுங்க லோஷன்.
3: அதுதான் நானும் பாத்து கொண்டு இருந்தேன். என்ன சொல்றேன், உச்சி என்னது, உச்சி கொடுத்து போட்டு போற கிளி தட்டுல உச்சி கொடுத்து போட்டு போற மாதிரி தான் இவர் இருக்கிறார்.
0: உச்சி
3: எவ்வளவு உங்களோட உங்களோட வேலை செய்யறவரே எவ்வளவு வடிவா நாகமணி ராஜா புல்லா வடிவா சொல்லிட்டேன். ஒரு வரலா பயப்படாதீங்க பயப்படாதீங்க. எப்படியும் நாளைக்கு ஒரு சிவ நீங்க வீட்டை போட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டை விழாது அடி விழாது.
1: அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைனு சொன்னால் இப்ப ராஜாடையாவது ஒரு ஆறு ஏழு இப்ப எங்க 10-15 சொல்றது வந்து
0: சத்தம் ஒரு காதல் இருக்கா
4: யோசிக்கிறான்.
1: நல்லதா கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த நைஜீரியாக்காரன் வந்து அப்புறம் இதுக்கு பிறகு
3: சொல்ல
0: காரணம் இவருக்கு கண்ணனு தெரியாது. முதலாவது தெரியுமா ராஜாக்கு கண்ணனை தெரியுமா உங்களுக்கு?
2: கண்ணன் பக்கத்து
0: வீட்டுக்காரர்
2: பயங்கரமா இருப்பாரு.
0: அவர் நீல கலர் இல்ல, கண்ணன் வந்து நீல நிறம். நீல நிறம்
2: கார்முகில்
0: வண்ணனவன் காலத்தில் அழியாத காதல் தானே.
2: இங்க பாருங்க, கார்முகில் வண்ணன்ங்கிறது, கார்முகில் வந்து கருப்பா இருக்கும், வண்ணம்ங்கிறது அந்த கருப்பு கலர்காரன். அவன் கருப்பு கலர்காரன் நைஜீரியாக்காரன். அதுக்கு நீங்க நேரா
3: சொல்லுவான். உன்னை காணாத கண்ணில் இது கதை சாமிக்கு இல்ல இல்ல இல்லண்டா வாணி, சாமிக்கு கருப்பு என்று சொல்லி சொல்லக்கூடாதுக்காக
2: மன்னனாக வாழ்ந்து பிச்சைக்காரன் லவ் பண்ணாலும் அவர் வந்து அந்த பிச்சைக்காரை பத்தி நீ வாங்க மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன்.
0: அப்படி இல்ல, அதெல்லாம் சும்மா ஒரு கவிதை. அதனால நீங்க ஒரு கதைய கொஞ்சமா சொல்லுங்க, ரகசியமா சொல்லுங்க.
1: இல்ல இல்ல, அந்த ராஜா கதைக்கு விட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல. என்ன?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் கதைக்கிறது போதும், நீங்க கதைங்க. இப்ப நீங்க கதைங்களே,
0: நீங்க கதை.
1: ஒரு வித்தியாசமான ஒரு லாஜிக் உண்டு. என்ன ஒரு விஜயகாரம் வந்து உன்ன மகாராணி வச்சு பாக்க சொல்ல இவ்வளவு பெரிய ஒரு
3: செப்டரை மாத்த மாட்டோம்.
0: இவரோட
3: ராஜா ராஜாலாம் ரெண்டு மணிக்கு தான் கேட்டுட்டாங்க கதைய.
2: ஓ இந்த தலைவேணி
4: நான் சொல்ல வந்தது வந்து என்னன்னா நிகழ்ச்சியை ஃபுல்லா கேட்டுக்கொண்டிருந்தேன், ஒவ்வொருத்தரும் கதைச்சு கொண்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு. சுவேதா அவங்களோட பக்கத்து வீட்டுக்கு அதெல்லாம் இருக்கலாம், பிறகு நாகவாணி ராஜா, பிறகு லோகிதன், எல்லாரும் வந்து கதைச்சு கொண்டு கலைச்செல்லி அம்மா வரைக்கும் எல்லாம் கேட்டது எல்லாம் நல்லா இருந்தேன் சொல்லணும்ன்றதான் நான் முக்கியம் வந்திருந்தேன் வந்து. இப்ப எங்கட கதைகள் எல்லாம் வந்து உங்களே போலதான், எல்லாமே சாதாரண வாழ்க்கை நடக்க விஷயங்கள்லாம். ஆனா கதைச்ச விஷயங்கள் நல்லா இருந்துச்சு, கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இடைக்கிட சில சில தடங்கள் எனக்கு ஏற்பட்டு கொண்டு இருந்தாங்க, இந்த கோல் வரைக்கும் போன்ல கேட்கறது, கோல் வரைக்கும் தடப்படும், திருப்பி லிங்க் ஆகும், அப்படிலாம் வந்து போய் கொண்டு இருந்தது வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்ப
2: நடுவருக்கு கூப்பிடலையே அப்படி இப்படி ஜட்ஜ்
3: அதுதானே எங்கட கதையா இருந்தாலும் அதுல வர்ணனை எல்லாம் வித்தியாசம் தானே.
0: ஓ அது சரி. இல்ல இவர் என்ன எம்டிஆர் என்ன லோஷன் என்ன எம்டிஆர்
4: எம்டிஆர்ல கேஸ் போட போறேன்னு அறிவிப்பாளர் சொன்னது வந்து ஆக என்னையும் ராஜாவை மட்டும்தான்
0: நினைக்கிறேன்னு
4: சொல்லி
0: என்ன கூட்டம் போற. நான் நீங்க கதையை சொல்லாட்டி இப்ப அவங்க
3: இல்ல ஒரே ஸ்டாஃபண்டா நம்மள்ட நலிவிடலாம் பாத்தவர் நாங்க வெளியில நிக்கிறோம் விட்டு வைப்போமா
0: என்ன
3: தெரியாது.
5: ஒரு குடும்பம் குடும்பமா இருப்போம் வாங்க வாங்க
0: சொல்லுங்க. இப்படிதான் இல்ல ஒரு சின்ன குழந்தைக்கு இப்படித்தான் அந்த அந்த கதை சொல்ல வைக்கிறது அப்படித்தான். லோஷன் இதெல்லாம் நீங்க சின்ன பிள்ளை மாதிரி சொல்லுங்க. எங்க எங்க நல்ல பிள்ளை மாங்க
4: சின்ன
0: பிள்ளை உங்களுக்கு தான் சின்ன பிள்ளை எல்லாரும்
3: உங்களும் பக்கத்துல வீட்டுக்காரி இருக்க மாட்டான் நீங்க கவலைப்படாம
0: இருக்கிறாங்களே இருக்கிறாங்களே அதைத்தானே அதை தன்மையா சொல்லுது அந்த புள்ள. நீங்க அதுக்கு மேலேயும் நீங்க இப்படி ஒரு வதவை செய்யலாமா பாவம். ஐயோ அவர் காதல அதுல பாட்டுலயே
2: சொல்லிட்டார்.
0: இல்ல இல்ல காதல பாட்டுல சொல்லிட்டார் உனக்கு என்ன இருப்பேன் நான் உசிரையும் கொடுப்பேன். அங்கால என்ன அடுத்த வரி உனக்கு என்னை என்னை விட்டு
3: என்னை
0: விட்டு பிரிந்தால் உனக்கு முதல் நான் இறப்பேனா
2: என்ன இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன் உன்னை நான் பிரிந்தால் உன்னோட பாலிசி காசை நான் எடுத்துக்கிறேன்.
0: இன்சூரன்ஸ் செய்யறாரு தானே இன்சூரன்ஸ் செய்யறாரு அதுக்குதான் அதுக்குதான்
4: உண்மையிலேயே வந்து இப்ப மெத்த பக்கத்துல பார்த்தோம்னு சொன்னா எங்க அனுபவத்துல வந்து இப்ப இவ்வளவு கதைக்கிறோம் நாங்கள் லவ் காதல் அப்படி இப்படி எல்லாம் கல்யாணம் அப்படி இப்படிலாம் இவ்வளவு சொல்றோம் வந்து. ஆனா அடுத்த மாசம் புருஷன் செத்துறான்னு அதுக்கு அடுத்த மாசம் இந்த இன்சூரன்ஸ் காசுக்கு வந்து நிக்கிறாக்கள் அதிகம் அது அதுதான் உண்மையில யதார்த்தம்ன்றது அதான் வந்து எப்படியே வந்து
1: பொலிசி போடுறாக்கள் போடேக்குள்ள வந்து சொல்லினம் சனங்களை வந்து ஐயோ நீங்க சித்தாப்புறது எனக்கு வர காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பாவப்பட்ட காசு வேணா அப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அங்கால வந்து அடுத்த பக்கத்துல வந்து காசு கிடைக்காட்டி கத்துறாக்கள் எல்லாம் அதிகமா இருப்பாங்க.
0: இல்ல அதாவது அப்படி அதே தவறா நினைக்க கூடாது லோஷன். என்னடா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பணம்
1: சரி அதான் இருக்கட்டும்
0: நினைவுகளை பரிமாறிக்கொள்ளுங்க.
1: தொண்ணூறாம் ஆண்டு வந்து அவங்கள பார்த்தேன் நான். அப்ப தொண்ணூறாம் ஆண்டுன்னு சொல்லிக்குள்ள சரியான மிகச்சிறந்த சிறிய வயது. அப்ப பார்த்துட்டு ஆசைப்பட்டதான். அப்ப அந்த நேரத்துல வந்து குடும்பத்துல நான் மூத்த பிள்ளை எனக்கு 5 சகோதரங்கள். அப்ப அதால வந்து எனக்கு உடனடியாக வந்து ஒரு முடிவெடுக்கலாம் இருந்தது. அப்ப நான் ஒரு 3 வருஷம் நான் அதுக்காண்டி வெயிட் பண்ணினேன். பிறகு வேலை கிடைச்ச அப்புறம்தான் நான் அவங்கள்ட வெளிப்படுத்தினேன் இப்படித்தான் விஷயம்னு சொல்லி அப்ப அவங்களும் வைத்துக் கொண்டாங்க. சரியா சார், எங்களுக்குள்ள வந்து அந்த தொடர்புகள் செய்ய குறைவா இருந்தது. அங்க அவங்க இருந்த இடம் வந்து எங்களிடத்துல இருந்த ஒரு 20 கிலோமீட்டர் அங்கால தூரத்துல இருந்தது. நான் அவங்க சந்திச்ச ஒரு கல்யாண வீட்டுல சந்திச்சது. அப்ப அதால வந்து அதுக்கு பிறகு எந்த ஒரு தொடர்புகளுமே இல்லாம இருந்தது. அப்ப பிறகு 95 இடம்பெயர்வு வந்தது. இடம்பெயர் வந்த பிறகு நாங்கள் அவங்கள இருந்த இடத்துக்கிட்ட போயிருந்தோம். இருந்தாலும்
0: என்ன
1: இடம்பெயர்வு வந்து பிறகு அதுக்கு அப்புறம் நாங்கள் திரும்ப
0: சொல்லுங்க
1: திரும்ப யாழ்ப்பாணம் திரும்ப நாங்கள் சொந்த இடத்துக்கு வந்த இடம்பெயர்லாம் முடிஞ்சு திரும்ப சொந்த இடத்துக்கு வந்தோம். அப்ப அதுல இருந்து எங்களுக்குள்ள இருந்தது என்னன்னா அந்த நேரம் சரியான ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டம். எந்த ஒரு தொடர்புகளுமே இருக்காது. கடிதம் போட்டா கூட போகாது. தொலைபேசி இல்ல உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து ஒரு எந்த வகையிலையும் அதாவது பயணங்கள் கூட செய்ய முடியாது. பஸ் போக்குவரத்து கூட அந்த காலத்துல இருக்கு இல்ல. அப்ப அந்த நேரத்துல நான் கொழும்புக்கு வர வேண்டியதா போச்சுது. அப்ப கொழும்புக்கு வந்த இடத்துல அப்ப சொல்லாம கொள்ளாம வந்தது ஒரு பிரச்சனை ஒன்று அங்க தரதுக்கு. அப்ப நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம் எப்படின்னு சொல்லி. பிறகு அவங்களும் வீட்டுல மூத்த பிள்ளைன்றால கல்யாணத்தை பேசினாங்க. அப்ப அவங்களுக்கு பேசி கேட்கல கொழம்புல நான் தான் அப்ப இருக்கு. அப்ப அவங்க வீட்டுக்காரெல்லாம் என்னோட நிலைமை தான் அவங்க வீட்டுக்காரர் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் நல்ல மாதிரி. பிறகு கொழும்புக்கு வந்து அவங்க அம்மா ஒரு வீட்டை தன்னை கூட்டிக் கொண்டு போச்சிருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு இடம் தெரியாது. நான் தான் கூட்டிக் கொண்டு போய் எல்லாம் உதவி செய்யலாம் உதவி எல்லாம் செய்து எல்லாமே நான் முழுக்க ஏற்பாடுகள் போறதுக்கு வர்றதுக்கு அதுக்கு எல்லாமே நான் செய்து கொடுத்தேன். நான் வந்து அப்ப எனக்கு தெரியாது அவங்க அந்த வீட்டை போறது வர்றது எல்லாம் வந்து அவட மகளுக்கு கல்யாணம் பேசி அதுக்கான ஏற்பாடுகளுக்காகத்தான் போயிட்டு வராங்கன்னு தெரியாது. அப்ப அதுக்கு பிறகு அவங்க அவங்களோட அம்மா வந்து நின்ற வீட்டுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வாரினான். அந்த வீட்டுக்கு ஒரு நாள் நான் போய் நிக்கல அவ வந்திருந்தா. இப்ப அந்த நேரத்துல வந்து நான் என்ன விஷயம் சொல்லி அப்பதான் தெரிய வந்துச்சு. அவங்க வந்து லண்டன்ல கல்யாணம் பேசி அதுக்கு பிறகு அங்க போறதுக்கான ஆயத்தங்களோட வந்திருக்காங்க அந்த முடிவோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நான் அதற்கு என்ன கைவிட்டது அப்படின்றது அவங்க நினைச்சுருக்காங்க நான் அவங்கள கைவிட்டேன்னு சொல்லி. என்னன்னு சொன்னால் தொடர்புகள் இல்லாம போனது எது எந்த ஒரு தகவலும் அனுப்பே இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப அதுல என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியாமல் அப்படி இருந்தேன்னு சொல்லி. இப்ப நானும் வந்து அந்த நேரத்துல இவ்வளவு கேட்டு பார்த்தேன் அழுது கண்டு இவ்வளவு எல்லாம் பிறண்டு பார்த்தேன் சரியா வரையில. அப்ப அவங்க வெளிநாட்டுக்கு போறதுல உறுதியா இருந்தாங்க. அப்ப அவங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிருந்திருக்குது நாங்க இப்படி இந்த விஷயம் எல்லாம் அந்த நேரத்துல வந்து இவ சொல்லியும் இருக்கிறா வந்து. அப்ப அதுல வீட்டுக்காரங்க என்னன்னு சொன்னால் இப்ப எங்களோட பக்கம் கொஞ்சம் கஷ்டம், இப்ப அதால நானும் மூத்த பிள்ளை, அப்ப பொம்பளை சவரங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அப்ப எல்லாரையுமே கரையேற்றிட்டு போறேன்னு சொன்னால் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது, அதால என்று சொல்லி அப்ப அவ மனசை மாத்தி அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புற ஒரு இதோட ஒரு குறிக்கோளோட இப்ப குழம்பு வந்திருந்தாங்க. அப்ப நானும் வந்து ட்ரை எவ்வளவு முயற்சி பார்த்தேன், எங்களோட நண்பர்கள் எல்லாம் வந்து எல்லாமே காய்ச்சி பார்த்தாங்க, சரியே வேற இல்ல. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே அவங்க போயிட்டாங்க, அவங்க லண்டனுக்கு போயிட்டாங்க. அப்ப போன பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் சரியான ஹவுலியோட தான் இருந்தேன். நான் ராஜா சொன்ன மாதிரி குடிக்கே இல்ல, ஆனா குடிக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சு வந்து. அப்ப அதுக்கு பிறகு நான் கேள்விப்பட்டேன் வந்து வெடி நடக்க விருப்பம் இல்லாமல் வேண்டாம் என்று சொல்லி விலகி வேறொரு உறவினரோட போய் இருந்து திருப்பி வேற நாட்டுல போய் இருந்து அப்ப திருப்பியும் லண்டனுக்கு வந்து அப்படி எல்லாம் நடந்துட்டு. அப்ப நான் வந்து இதை கேள்விப்பட்டுட்டு ஒரு கடிதம் எழுதி கொடுத்து விட்டேன், நீங்க போனதால எனக்கு பிரச்சனை இல்ல, நான் தயாரா, நான் நைட்டு கொள்ள தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அதுக்கு எந்த பதிலும் வரையில. பிறகு எனக்கு போன் நம்பர் கிடைச்சது, நான் அதுக்கும் வந்து வேறு ஆளை விட்டு காய்ச்சேன், அதுக்கும் வந்து ஒரு பதிலும் வரையில. அதுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் காத்திருந்தேன். அப்ப அதுக்கு பிறகு எங்களோட அப்பா அம்மா ஒரு எனக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்தாங்க திருமணம் செய்ய சொல்லி. நானும் எவ்வளவோ தடுத்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி வரையில. பிறகு நான் வேறொரு திருமணத்துக்கு நான் எனக்கு இப்ப நடந்த நான் இப்ப வாழ்ற வாழ்க்கை அந்த திருமணத்துக்கு நான் வந்து சம்மதிச்சு எல்லாம் முடிவுகள் எல்லாம் எடுத்து திருமணம் நடக்கிற நேரத்துல திரும்ப என்னட்ட அப்ப வந்து கேக்குறாங்க, அவங்களோட அம்மா அவங்களோட தம்பி எல்லாரும் வந்து என்ன கேக்குறாங்க தங்களோட மகளை. அப்ப அந்த நேரத்துல அந்த இதுல விருப்பம் இருந்தாலும் கூட நான் என்ன நினைச்சேன், நான்
0: ஏற்கனவே
1: ஏற்பாடுகள் எல்லாம் வாக்கு கொடுத்த பிறகு நாங்க அதுல இருந்து மாற இல்லாது சொல்லி அப்ப ஏற்றுக்கொள்ள முடியாத கட்டம். அப்ப அதுக்கு பிறகு நான் அண்மையிலையும் கேள்விப்பட்டேன் இன்னும் அவங்க திருமணம் செய்யலையேன்னு சொல்லி. அப்படிதான் சில வாழ்க்கையில வந்தா சில விஷயங்கள் வரையக்குள்ள தானா இயல்பா வரையக்குள்ள வந்து நாங்க ஏற்றுக்கொண்டோம். வலு கட்டாயமா நாங்கள் வேற பாதையில பயணிக்க போனோம்னு சொன்னால் வாழ்க்கையே நாசமாகிடும் என்றது இது ஒரு பாடமாக நான் எடுத்துக்கொள்வேன். அடிக்கடி வந்து எல்லாமே இயல்பா இருக்கணும், தானா அமையணும் என்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடம்.
0: இருந்தாலும் நீங்க
1: முக்கியமான
0: அந்த நினைவுகள் அந்த அது கடைசி மட்டும் உங்களில் இருந்து அழியாது இல்லையா, அது
2: முதல் காதல் பூமுத்தம்
0: மட்டும் சும்மா சும்மா சும்மா ஒரு கவிதையை எழுதி வாய்ச்சதுக்கே நீங்க இவ்வளவு இது சொன்ன உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி சொல்லி முடிச்சிருக்கிறார் அவர். அவர் நக்கல் அடிக்கிறதுக்கு தான் இப்ப யாருக்கு வந்தது லோஷன் சரியா.
3: அக்கா அது போகும்போது அந்த அந்த பிள்ளை வெளிநாடு போகும்போது இவர் மனசுல வந்தது என்ன சொல்லுங்க, எனக்கு ஒரு மணிப்பூரா
0: ஜோடி ஒன்று இருந்தது, தனக்கு ஒரு துணை வர நீண்ட தூரம் பறந்தது
2: இன்னொரு பாடம். அவர் அந்த அந்த வீடெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்துன்னு சொன்னாரு அவங்களோட அம்மாவுக்கு, பார்த்தா அவங்களுக்கு தான் கல்யாணம். அப்புறம் வாழ்வு தந்த வல்லல் வாங்கி கொண்டு போக
0: அமைதியா இருந்த லோஷன் பாவம் தெரியாம வந்துட்டார். அட எம்ஜிஆர்
1: ஒண்ணுமே இல்ல, ஆனா இல்ல லோஷன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அப்படித்தான் நான் பாடிக்கொண்டு அந்த காலத்துல உண்மையிலேயே.
0: எனக்கு ஒரு மணிப்புற
2: ஏன் தெரியுமா பம்முற அவரு லோஷன் கிட்ட என்னோட குடும்பி அவர் கையில் அதாவது மண்ணெண்ண மாட்டிக்கிச்சு ஏதாவது கூட அத நினைச்சு யோசிச்சு யோசிச்சு அடி எடுத்து வைக்கிறேன் விட மாட்டேங்க.
0: அவருக்கு சொந்தமாக்கி விட்டுருங்க போல ஐயா கொடுத்துருங்க ஐயா பாவம் தண்டை கதையே சொல்லிட்டாரு ஐயா தண்டை. ஐயா பாருங்க, உங்களை நம்பி அந்த கதையே முழுசா சொல்லிட்டாரு. மூன்று நீட்டர் உங்களுக்கு பேசான் சொல்லிட்டாரு. இப்படி நீங்க செய்யறீங்க நீங்க.
1: முதல்
2: காதலா 3 லிட்டர் மண்ணெண்ணையா கேளுங்க.
0: ஆனா என்ன என்னண்டா என்னண்டா, நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு விடயத்தை சொல்றேன். இவ்வளவு சோகங்கள் இருக்கிறது, அதாவது இப்ப நான் காதல் கதைக்கு வரையறேன். இந்த நாட்டின் நிலைமை, எங்களுக்கு உணவு பற்றாக்குறை, இனி இப்ப சமைக்கிறதுக்கு இல்லை, இவ்வளவு சோகங்களுக்குல இருக்கிற உங்களுக்கு இந்த காட்டிலையில வந்து இப்படி சிரிக்கக்கூடியதாக இருக்கிறது என்னும் போது, அந்த அதை மறக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்கிறீங்க. உங்களோட சோகத்துல கொஞ்சம் விலகி வந்து பேசலாம்னு பேசுறீங்க, அது மட்டும் தெரிகிறது. அது எங்களுக்கு இங்கே இருக்கிற எங்களுக்கு, நானும் அப்பாவும் நேற்று உணவுன்னு இருக்கும் போதெல்லாம் நானும் அப்பாவும் அங்க தென்னிலே அங்கே இருப்பவர்களை பெட்டியத்தான் எங்களுக்கு சிந்தனை. என்ன செய்கிறார்கள், சமைக்கிறதுக்கு இல்லாவிட்டால் எப்படி இருக்கும், அட இந்த ஒரு எலக்ட்ரிக் இதே வாங்கி வைக்கல, இதுதான் கதை எனக்கும் அப்பாக்கும். அப்ப அப்படி உங்களுக்கும் அந்த வேதனை செயலே இருக்கிறது, அதுக்கு மறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் வந்திருக்கிறீங்க. அதுக்கு கடவுள் தான் இனி உங்களை எல்லாருக்கும்.
3: மீராக்கா, நீங்க சொல்லீங்க மீராக்கா, உண்மையில என்னன்னு கேட்டா, இத்தனை காலமும் எங்களை வீட்டுல ஒரு 4 கறியும் சோறும் தான் சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருப்போம். மதிய சாப்பாடு 4 கறி இருக்கும். ஆனா இன்றைய நாள் வீட்டாக்கடி இல்ல, இருந்த போதிலும் அந்த 1 கறியும் சோறு முட்டை குழம்பும் சோறும் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். உங்களோட கதை எங்க அந்த ஒரு அந்த மனம் வேதனை கவலை துன்பம் துயரம் எதுவுமே இல்லை. இப்படி ஒரு விஷயத்துல வந்தது மனசுக்கு சந்தோஷம் உண்டு.
0: ஆனா எவ்வளவோ வேதனை உங்கள்கிட்ட இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க.
1: இல்ல இன்னொரு

0: எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்தா சொல்றேன் வந்து சொல்லுங்க.
1: நீங்க சொல்லிட்டீங்களா நான் ஒரு போலன் வந்துச்சா?
2: ஐயோ
3: சொல்லியாச்சு,
2: அது நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்க கொப்பி அடிச்சு வச்சிருக்கிறோம், மறு ஒழிப்பு வருமே அதை கேட்கலாம். நீங்க நாளைக்கு மறு ஒழிப்பு இருக்க
1: நிச்சயமா
2: சூப்பர்.
1: அது ராஜா ராஜா மனாப்பிருக்காரு தானே, மனா
2: கத்து
1: இல்ல மனாப்பிருக்காரு ராஜா, நாகமணி
4: ராஜா.
1: நாங்க அந்த வானொலி நண்பர்கள் அது சுனாமி டைம்ல இவர் கடல்ல மீரா இவர் காப்பாத்தி கொண்டாந்தது அவரும் கழிவு மீரா அவரும்
2: சுனாமி கதையா மாறக்கூடாது கலைச்செல்லியம்மா, ஒரு கொஞ்சம் நில்லுங்க, நாங்க எங்க காதல் கதையை முடிச்சிருக்கோம்.
4: அதுதான் இப்ப நீங்க என்ன காப்பாத்துனீங்களான்னு கேக்குறாரு, நான் சுனாமிக்கு டாடா காட்டுறாரு.
1: சொல்லுங்க.
5: ராஜாட வாழ்வுல வந்து நாலு திரைக்கதை ஓடினது, ஒரு படத்துல நாலு திரைக்கதை ஓடினது. அதே மாதிரி நல்ல ஒரு சுவாரஸ்யமான நல்ல ஒரு தனி கதை ஒன்று எங்களுடைய லோஷன் கதை ஒன்று இருக்குது.
4: என்னக்கா நேற்று அந்த படம் போட்டு அந்த தியேட்டர்ல படம் பார்த்த படத்தை பார்த்துட்டு என்னக்கா 5-18 வருஷமா அப்படியே இருக்கிறீங்க வீட்டுக்காரங்களும் ஒரு சாப்பாடு சாப்பாடு போட்டது இல்லையா, கொஞ்சம் கூட வளராம அப்படியே இருக்கிறான் 18 வருஷமா. பாவங்கா கலை அண்ணா, அவரு ஓடி ஓடி ஓடா தேய்கிறாரு பாருங்க, ஏஞ்சி வாங்குறதும் அவரு தான் இல்ல
2: இல்ல இல்ல. ராஜா ராஜா எங்க ராஜா கேக்குறதா உங்களுக்கு? அதாவது நான் உங்களை இவங்க பேசிக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு நான் ஷோர்ட்டா தான் போட்டேன், போட்டுட்டு தான் ஜோதிச்சன் ஐயோ இந்த பையன் ஏதாவது நினைக்க போதன்ட்டு வாரீங்களா பேசன்னு போட்டேன். அதை வந்து காதலை என்றுட்டு நிப்பாட்டிட்டேன்னா இங்க பேசிக்கொண்டிருக்கிறாங்க, மிச்சம் டைப் பண்ண முடியல எனக்கு. அப்ப என்னடா அந்த போன்ல தான் இருக்கிறாங்க.
5: அக்கா நாங்க என்னன்னு கேட்டா இப்ப இந்த குரூப்ல வந்தபடியே புடுங்க முடிஞ்சது, அந்த குரூப்புக்கு வந்து கடைசி புடுங்கிக்க மாட்டோம் அக்கா.
2: அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்மை. அப்ப உடனே நான் நீங்க உங்களுக்கு புரிய மாட்டேன், புரியுதோ புரியலையான்ட்டு இங்கேயே சொல்லிட்டேன் நான் காட்டலையில இப்படி போட்டுட்டு அவர் என்ன நினைக்கிறாரு தெரியா வர்றாரோ தெரியலையான்ட்டு. ஆனா நீங்க அதை புரிஞ்சு பண்ணீங்க, அதான் உங்களோட பியூட்டி உண்மையா அக்கா. இப்படிதான் இதுக்கு தான் கூப்பிடுறான், உடனே வந்துட்டீங்களா? சரி உண்மையிலேயே ஆனா அந்த சொல்ல மாட்டேன்னு அடம்பிடிச்சு அது தன்னுடைய அந்த உண்மையான கதையை சொல்லிட்டார். அந்த சில கதைகள் சோகமாகவே இருந்தது, சில கதைகள்
4: என்னன்னா அந்த உண்மையில அந்த காதல் கதையை நம்ம லைஃப மீட்டு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு சோகம் இருக்கும், அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு தான் சிரிக்கிறது. உண்மையில இப்ப அவர் லோசம் தயங்கி தயங்கி இருந்தாலும் இப்ப அவர் நம்மள சொன்ன பிறகு
2: நம்ம
4: ரசிக்கிறோமோ இல்லையோ தெரியாது, ஆனால் அந்த காலத்து நினைவுகளை கண்டிப்பா மனசு
2: அந்த காலத்து நினைவுக்குள்ள மனசு இருந்தாலும் இப்ப கொஞ்சம் அவருக்கு ஈஸியா இருக்கும் மனசு. அட என் நண்பர்கள்ட்ட சொல்லிட்டேன் நான் இதெல்லாம் கேட்டு பாருங்க.

0: ஈஸியா இருக்காது, ஈஸியா இருக்கு.
1: நீங்க என்ன சொல்லுங்க அனோஷா, உண்மை உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குல்ல, சொல்லியாச்சு அப்பா ஒரு மாதிரி ஒரு ரெஸ்டா இருக்கு. தற்காலிகமா ஏதோ ஒன்று தொடங்கினா அதுக்கு இடையில ரீகனெக்டிங்
2: ஆயிடுச்சு. இருக்கும்
1: கதைகளும் நல்ல ஒரு கதையா இருந்தது. ஆனா கேக்க ஒரு நாங்க இப்ப திருப்பி மீட்டி பார்ப்போம் என்ன என்னன்ட்டு.
3: ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வெற்றிடத்தை காட்டு நிரப்பும்
1: என்னண்டா,
4: அவருக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகுதான் அது அந்த வரம் திருப்பி வந்தது. ஏற்கனவே தடைமுறை போனது திருப்பி வந்தது என்று சொல்லி
3: திருமணம் கைகூட்டி வர இது வந்தது வரன், அது வந்து வரம் வரம் சரியா. அவர் வந்து அவர் பேர் என்ன, லோசன். லோசன் யாரு, ஒரு கிறிஸ்தவர். நானா இருந்த என்னோட குலதெய்வம் முருகா அப்படின்ட்டு பிரித்தானிய குடியுரிமையும் இருந்திருக்கும். ஆனியா மிஸ் பண்ணிட்டாரு.
2: இது ராஜாவில மட்டும்தான் இப்படி யோசிக்கிறது.
1: எனக்கு
4: அப்படி யோசனை வரலையே,
2: எனக்கு
3: தேவையான நேரத்துல எடுத்து சாப்பாடுக்கு இல்ல சார். இப்ப எப்படி பிரசாத சாப்பாடு உப்பு போட மாட்டாங்க தானே, குறைவா இருந்தா போட்டுக்க வேண்டியதுதான்,
1: போட்டுக்க வேண்டியதுதான். மிஸ் பண்ணிட்டீங்க அனியா,
3: இறை நம்பிக்கை குறைவுதான்.
1: நீங்க எடுத்ததுதான் சரி. நாங்க சும்மா தமாஷா பேசினாலும் லோஷனுடைய எடுத்த முடிவும் அவருடைய சரியான முடிவு அவர் எடுத்திருக்கார். ஏன்னா ஒரு இப்போ ஒரு பெண் இவர் கேட்க கேட்க கெஞ்ச கெஞ்ச அந்த காதலுக்காக எவ்வளோ காவல் இருந்திருக்காருல்ல. ஆனால் அப்படி இருந்தும் அவர் சொல்வழி இல்லாமல் அவர் போய்விட்ட பின்பு இன்னொரு பெண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்த பின்பு இவர் அப்படி செய்ய இயலாது. அது வாக்குறுதி என்பது இவர் போயிருப்பார், கதைச்சிருப்பார், பார்த்துருப்பார், பழகி இருப்பார் கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் இருந்தார். இப்போ இந்த அந்த பெண்ணை விட்டுட்டு போகிறதுக்கு அந்த பாவத்தை அவர் செய்ய முடியாது இல்லை முதல்ல. அப்போ அவர் எடுத்த முடிவு சரி. நீங்க உங்களுக்கு பரிசு அனுப்பலாம் லோஷன், என்ன வேணுமெண்டு சொல்லுங்க. என்ன
5: அதுதான்
1: 3 லிட்டர் மண்ணெண்ணை ஏற்கனவே அனுப்பியாச்சே உங்களுக்கு.
3: என்ன பரிசு கேட்டீங்க, என்ன பரிசு கொடுக்கறது? அந்த யூகேட அவங்களோட நம்பர் போன் நம்பர் வாங்கி கொடுத்து அனுப்புங்க.
1: எதுக்கு உங்களுக்கு எதுக்கு?
3: எனக்கு இல்ல, அவருக்கு அவருக்கு அவருக்குதான்
1: அவருக்கு நம்பர் எல்லாம் தெரியும், அவருக்கு நம்பர் எல்லாம் தெரியும் அவருக்கு.
2: மறுபடியும் முதல்ல இருந்தா
1: இவங்களை விட்டா சரி, நான் பாடல்களை எடுத்து வர்றேன். இணைஞ்ச எல்லாருக்கும் சந்தோஷம். உண்மையா உங்களுடைய கதைகளை எல்லாம் சொன்னதை கேட்டு இதை இந்த இந்த இந்த இதை காதலை எடுத்து வரும்போது என் அப்பா சொன்னார், யார்தான் வந்து உண்மையை சொல்ல போறாங்களோ, இன்னும் கொண்டு போறீங்கம்மா. ஆனா பார்த்தா ஆரம்பத்திலேருந்து எல்லாரும் தங்களோட காதல் கதையை தான் சொன்னேன், கொஞ்சம் பூசி மொழியை தான் சொன்னேன். நீங்க இப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம், ஒரு அனுபவம், ஒரு கேள்விப்பட்டதை இல்லாட்டி எங்கேயாவது நீங்க பார்த்ததை அதில் தான் சொல்லலாம். ஆனா எல்லாரும் ரியலா தங்களுடைய காதல் கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீனிவாசன், ரதி, செந்தில் முருகன் தான் முதல் அப்படி அப்பட்டமா தங்களுடைய காதல்
4: கதையை
1: ஆரம்பிச்சா உடனே எனக்கு கொஞ்சம். அதுக்கு பிறகு அபு கொஞ்சம் வந்து பூசி முழுங்கினார். பேர்ந்து அவரும் சொல்லிட்டார் கடைசியில, சுவைதா அவரு கிரேட், அவருக்கு நான் உண்மையா நான் பாராட்டு தெரிவிக்கணும் என்ற ஒரு பெண், ஒரு மறைக்காமல் அந்த உண்மையை அப்படியே சொல்லி இருந்தார். சில ரெண்டா சொல்லி ஐயோ நான் காதலிக்கவே இல்லை எனக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள். முதல்ல இருந்து ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட அந்த கதைகளையும் கேட்டுக்கொண்டு வரும்போது எனக்கு உண்மையா சந்தோஷமாக இருந்தது. அட உண்மையே சொல்லுகிறார்களே, யாரென்றாலும் மறைக்கத்தான் நிப்பார்கள். இப்ப வந்து மனிதர்களுடைய மனதில கள்ளன் தான் இருக்காது, வெளியில் சொல்ல மாட்டார்கள் கடைசி மட்டும். ஆனா அந்த காதல் என்ற ஒன்று வந்த உடனே உண்மையாக காதலிச்ச எவனாக இருந்தாலும் அந்த காதலை பற்றி வெளியில சொல்லத்தான் இருப்பான், அதுதான் உண்மையான காதல். அதனால சுகேதா சொல்லியிருந்தார், லோகிதா அவரும் சொல்லியிருந்தார், அவரும் விட்டு சலித்தவர் இல்ல. எங்களுடைய லெனின் கள்ளன் நானா, அவர் கொஞ்சம் மேலோட்டமா சொல்லி சொல்லி சொல்லி அதை நாங்கள் கிண்டி கிண்டி தான் கேட்டிருந்தோம். அவரும் ஒரு மாதிரி கொஞ்சத்தை சொல்லி போயிருந்தார். ராஜ்குமார் இல்லவே இல்லை என்றுட்டார். பேர் சொன்னார் அப்படியே காற்றோடு வந்து காற்றோடு போயிட்டு தம்மாண்டு. அவரும் ஒரு கள்ளனிலும் மகா கள்ளன். சரி, அடுத்தது ஃபாரூக் பாவம். ஃபாரூக் பாவம் சின்ன பிள்ளை மாதிரி காதல் என்றாலே அவனுக்கு பிடிக்கும். எங்களுடைய கடைசி பிள்ளை மாதிரி அவர் சொல்லுவார், அம்மா இப்ப காதலிக்கலாமாம்மா, இப்ப காதலிக்கலாமாம்மா என்று தான் கேட்பார். அதை மாதிரி நான் ஓகே பண்ணிட்டேன். அந்த பிள்ளைய காதலிச்சு இங்கே என்ன சவுதி அரேபியா இருக்கிறார், அதனால பயம் இல்லை காதலி என்றுட்டேன். சரி, அடுத்தது வந்து எங்களுடைய ராஜா வந்தாரா, அது ஒரு 3-4 மணித்தியான படம் பார்த்தோம் நாங்க. சரியா ராஜா கிரேட், நீங்க உங்களோட காதல். அடுத்தது கலைச்செல்வி அம்மா வந்தீங்க நீங்க. அடுத்தது நிறைவாக லோஷன் வந்தார், தன்னுடைய கதையை சொல்லி இருக்கிறார். எல்லோருடைய மனதிலும் அது
4: லோஷன் வந்து லோஷன் கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருந்தாரு.
1: இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை, அவர் நழுவுவதுக்கு நிக்கல. சொல்ல முடியுமா சொல்லக்கூடாதா? ஏனென்றா அந்த அந்த காதலில் வந்து ஒரு சோகம் இருந்ததில்ல, அந்த சோகத்தை திரும்ப நான் சொல்ல தொடங்க எனக்கு எனக்கு ஏதாவது திரும்ப அந்த எண்ணங்கள் வந்து நான் அந்த சோகத்தில் ஆழ்ந்துடுவேனோ, இருக்கிற கஷ்டத்துக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அங்கே அடுப்பு பற்ற முடியாமல் இருக்கிறார். அப்போ அதுக்குள்ள இவற்ற 3 லிட்டர் மண்ணெண்ணையை கொண்டு வச்சிருக்கார் அவர். அந்த பிரச்சனைகளை இதை சொல்லி ஏனப்பா கஷ்டப்படுவான்னு யோசிச்சிருக்கலாம். இருந்தாலும் கிரேட், உங்களுடைய உள்ள கிடக்கையிலே நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீர்கள் மொன்றிய தமிழ் வானொலியில், எனக்கு சந்தோஷமாக இருந்தவள். உங்களோடு சேர்ந்து காதலே வராத எனக்கு ஒரு காதல் கவிதையும் வந்தது, அதில் எனக்கும் சந்தோஷம் என்று சொல்லி சொல்லி நிறைவேறாத காதல். அவர் வந்து அவ வந்து நன்னா மாறிவிட்டா அப்பாவுடைய காதல். அது அப்ப அதெல்லாம் சொல்லி இருப்பார். அந்த அப்பாவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆள். என்னுடைய எல்லா இந்த உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டேன். ராஜா ஒரு ஜே இருந்தாலும் மனசுல ஒரு மூலையில ஒரு கோபம் இருக்கு ராஜா எனக்கு, உங்களுக்கு உங்களோட இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு
0: பேசுறேன்.
1: விளங்குது விளங்குது, நல்லா விளங்குது, நல்லா விளங்குது.
3: இலங்கையில ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குது, இந்தியாவில இருக்கும், கனடாவில இருக்குதா, ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி ஆக்கி விடுங்க, கருப்பான ஆக்கள்லாம் வெள்ளை ஆக்கிடுவோம்.
4: நைஜீரியாக்காரனுக்கா
1: காதலுக்கு காதலுக்கு நிறம் இல்லை, அழகு இல்லை, எதுவுமே இல்லை, அது அங்க அன்பு மட்டும்தான்.
3: நிறம் இல்லை, நிறம் இல்லை, அழகு இல்லை, தேசம் இல்லை, நாடு இல்லை,
1: நாடு இல்லை,
3: அங்க போயிருக்கீங்க,
1: நேசம் மட்டுமே, நேசம் மட்டுமே என்றத சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறது. அந்த கடைசியில லோஷனும் இணைஞ்சது சந்தோஷமா இருக்கிற லோஷன் உண்மையா. இதுவரை காலமும் நான் நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறேன், காதலை பற்றி எல்லாம் எடுத்து வர எத்தனிச்சிருக்கிறேன், ஆனால் எல்லோரும் வந்து பூசி மூழ்கித்தான் போயிருக்காங்க. இன்றுதான் அந்த நிறைவாக எல்லாரும் சொல்லி தீர்த்திருக்கிறார்கள். அதில் 12 பேர் வந்தாலும் 12 பேருடைய கதையும் நிறைவாக ஒளிவு மறைவின்றி வந்தது, அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருந்தது உண்மையா. நன்றி உண்மையா கலைச்செல்வி அம்மாவை பாருங்க, சோ கடைசி வரையும் அந்த விரட்டி தண்டவாளத்துல வாங்குற அளவுக்கு வந்துருச்சு, அதையும் சொல்லிட்டாவன் உண்மையா கிரேன் உங்களுக்கு. நன்றி லோஷனுக்கு, நன்றி ராஜாக்கு, நன்றி
2: கலைச்செல்வி, வணக்கம், நன்றி
1: லோஹிதா, உங்களுடைய பாடலை நீங்க
4: நன்றி
1: நன்றி லோஹிதா, நன்றி
2: நன்றி
4: நன்றி நன்றி நன்றி.
1: நல்லது அன்பு உறவுகளே, பாடல்களை எடுத்து வரலாம் என்று விடிஞ்சே போய்விட்டது. ஏனென்றால் இந்த காதல் கதை வந்த உடனே எங்களுக்கு நேரம் போவது தெரியவில்லை, இன்னும் பலரை நாங்கள் சந்திக்கவில்லை. இது பார்ட் 2 எடுத்து வர வேண்டும். நாளையும் தொடர்ச்சி அழிந்தால் தான் இங்கே எங்களுடைய உறவுகள் பலர் தங்களுடைய காதலை சொல்லாத தன்மை இருக்கிறது. இணைந்தவர்கள் பலர் நான் இன்னும் காற்றிலைக்கு எடுக்கவில்லை, ஆனால் நாளையோ எப்படி என்றாலும் திரும்பவும் இந்த இதை கொண்டு வந்தால் வராதவர்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு காற்றலையில் ரதீஷ் உங்களுடைய பாடலில் நான் முழுமையாக எடுத்து வந்தேன், ஒரு சொட்டு தான் எடுத்து வரவில்லை. அடுத்த பாடல் அபு உங்களுடைய, அபுக்கு முன்பாக எங்களுடைய செந்தில் முருகனுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

செந்தில் முருகன் தன்னுடைய காதலை சொல்லி ஒரு பாடல், அதுவும் செந்தில் முருகனுடைய பிள்ளைகள் தெரிவு செய்து கொடுத்த பாடல். பார்த்தால் அவருடைய கதையோடு ஒன்றியே போகிறது, நல்லா இருக்கிறதே. எப்படி அந்த பொருத்தமாக வருகிறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் செந்தில் முருகன். அடுத்த பாடல் அபு, நீங்கள் கேட்ட பாடல், காதலை சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற பாடல் கேட்போம். நேரம் சரியாக 3:39, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 6:09, அதிகாலை நேரம்.

நேரம் சரியாக 3:44 அந்த இந்திய இலங்கை நேரம் கனடிய நேரம் சரியாக 6:14. அடுத்த பாடல் சுகைதா, நீங்கள் உங்களுக்காக ஒரு பாடல் தெரிவு செய்ய சொல்லி சொன்னீங்க. எனக்கு பிடித்த இந்த பாடல் உங்களுக்காக வருகிறது. நான் தெரிவு செய்த பாடல் எனக்காகவும் உங்களுக்காகவும்.

இந்த பாடல் எனதுக்கு எனக்கு பிடித்தமான பாடல். என்னை தெரிவு செய்ய சொன்னீங்களா, உங்களையும் இந்த பாடலையும் நான் சேர்த்து கொண்டேன். அதனால் சுயதா இது உங்களுக்குரிய பாடல். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. யார் பாடல் என்றால் லெனின். லெனின் உங்களுடைய பாடல் எடுத்து வருவதற்கு முன்பாக இல்லை, அதுக்கு லோகிதாவின் பாடல் காட்டலைக்கு வருகிறது. காதல் ரோஜாவை என்ற பாடல், ரோஜா திரைப்பட பாடல் காட்டலைக்கு வருகிறது.

அடுத்து லெனின், உங்களுடைய பாடல், நீங்கள் கேட்ட பாடல் எது என்று கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த பாடலாம் இருக்குமோ தெரியவில்லை. மணிரத்னம் திரைப்படத்திலிருந்து சொன்னீங்க. மணிரத்னம் என்று எடுத்து வந்தால் அது அவருடைய படங்களுடைய பாடல்கள் தான் வருகிறது. இருந்தாலும் பரவாயில்லை, பார்க்கலாம்.

இது காதல் தாளம் திரைப்பட பாடல் தான் வருகிறது. இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பாடல் எடுக்க ரொம்ப எனக்கு சரியாக பார்க்கலாம், எடுக்க முடிந்தால் எடுத்து வருகிறேன். உங்களுக்காக நான் ஒரு பாடல் தருகிறேன் இல்லைனேன், இந்த பாடல் அஞ்சான் திரைப்படத்திலிருந்து, இது ரொம்ப பொருந்தும் உங்களுக்கு.

0: என்ன
1: எனக்கு
2: நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல. முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு.
3: ராஜு பாய் உள்ட அடிச்சா.
4: இது

இந்த பாடல் ஒரு நல்ல பாடல் தான் இருந்தாலும் லேனின், உங்களுடைய பாடல் கிடைக்கவில்லை என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே எங்களுடைய சந்தனராஜ் மாமா மற்றது ஜெகபர் சாதி கண்ணா பாருங்க, உறவு முறையில் இருக்கிற எல்லாரும் படபடன்னு பாட்டை அனுப்பிட்டாங்க. இப்போ இப்படித்தான் இருக்கணும். ஆனால் கிடைச்சிருச்சு, கடைசியாக தான் அந்த பாடல் திரும்ப நான் ஒளிபரப்புவேன் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் உங்களோட பாடல் எப்படியும் வரும் லேனின் என்று சொல்லிக்கொண்டு ராஜ்குமாருடைய பாடல் காட்சலுக்கு வருகிறது, கேட்கலாம். ராஜ்குமாருடைய பாடல் காட்சலுக்கு வருகிறது, கேட்போம்.

நேரம் சரியாக 4:07 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 6:37. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய ஃபாரூக், நீங்கள் கேட்ட பாடல், உங்களுடைய பாடல், காதல் மயக்கம் என்ற பாடல் காற்றலைக்கு வருகிறது. ஐயோ, நான் பயந்தே போனேன்.

ஃபாரூக், நீங்கள் கேட்ட பாடல் இப்பொழுது காற்றலையில் ஒலித்தது. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய ஸ்ரீ நாகவாணி ராஜாவுடைய பாடல், மனமே மனமே தடுமாறும் மனமே, பாடலை கேட்கலாம்.

ஒழித்த பாடல் எங்களுடைய ஸ்ரீ நாகவாணி ராஜாவுடைய பாடல். எனக்கும் இப்போ காலை 6:51 மயக்கம் போல வருகிறது. இருந்தாலும் அவருடைய சோகப்பாடு என்னென்ன கேட்க கேட்க சோகமாகி போய்விட்டது. அடுத்த பாடல் எங்களுடைய கலைச்செல்வி அம்மா உங்களுடைய பாடல் தான் எடுத்து வர வேண்டும். அந்த பாடலை தெரிவு செய்கிறேன். மாறி மாறி முதல் ஏதோ மாற்றங்கள் வந்துவிட்டது. பாப்போம். நீங்கள் செவ்வந்தி திரைப்படத்தில் அன்பே அன்பே என்று இப்போ திரும்ப சொல்லியிருக்கிறீங்க. எடுத்து வருவதற்கு முன்பாக எங்களுடைய லோஷனுடைய பாடல் காட்டலுக்கு வருகிறது, கேட்கலாம். லோஷன், நீங்கள் விரும்பிய பாடல் காட்டலுக்கு வருகிறது.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலேகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியில் தமிழ் வானொலியில் இன்று வழமை போல கதம்பம்

0: தினந்தோறும் வரும் கதம்பத்தில் நாளொரு வண்ணம் பொழுதொரு மீனியுமாக ஒவ்வொரு நிகழ்வும் வளரும் வேளையிலே இன்று கதம்பத்தில் என்ன காண இருக்கின்றோம்?
1: கொண்டாடுவோம் தெய்வ பக்தி, கொண்டாடுவோம்
0: தெய்வ பக்தி கொண்டாடுவோம் என்ற இசை கேட்டு நாங்கள் எங்களால் முடிந்தவரை இந்த பக்தி என்றால் என்ன, இவ்வுலகில் நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை பற்றியும் எங்கள் மன மகிழ்வுக்கேற்ற பக்தியான கீதங்களையும் கேட்டு மகளை இருக்கின்றோம். செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் வேளையிலே 6478746415 என்ற எண்களோடு நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம் என்றும் கூறிக்கொள்கின்றேன். 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 10வது நாள், இவ்வளவு விரைவாக இந்த நாட்கள் நகர்ந்து செல்கின்றதா ஓடி செல்கின்றதா என்று எண்ணக்கூடிய வகையில் இன்று 7வது மாதத்தின் 10வது நாள் வெள்ளிக்கிழமை கூடியிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் 11:34 முற்பகலாக காட்டும் இன்று உங்களுக்கு 9:04 என்று இரவு வேளையை காட்டும் ஈழமணி திருநாட்டிலும் தென்னகத்திலும் ஏனைய நாடுகளிலும் அவர்களுடைய பருவ காலங்களுக்கு ஏற்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. பார்க்கும்போது எங்களுக்கு மாற்றமாக இருக்குமான உலக வரைபடத்திலே பூமியின் சுழற்சியிலே ஆங்காங்கு இந்த மாற்றங்கள் காணப்பட்டு இரவாகவும் பகலாகவும் காலையாகவும் மாலையாகவும் என்று காட்டிக்கொண்டிருக்கின்றன. இங்கிதமான இந்த வேளையிலே நான் நினைகின்ற வேளை அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய எனக்கு கிடைத்த பேரன்பு கொண்ட மிகவும் பழமை வாய்ந்த மொழியான தமிழ், அன்பு தமிழ், அந்த இன்பத் தமிழ். இவ்வளவு பெருமைகளோடு இந்த உலகில் வாழ்வதற்கும் புத்தியோடு வாழ்வதற்கும் பகுத்தறிவு கொண்டு வாழ்வதற்கும் ஆளாக்கி வைத்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இதற்கு உகந்தவர் என்பதை உணர வைக்கும் சமய வழிபாடுகளை எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அவை காட்டும் வழியிலே நாங்கள் சென்றால் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, எவ்வுலகம் எங்கள் நாங்கள் இறுதியாக சென்றடையும் முத்தி பெற்று சென்று இறைவனடி சேரும் அந்த பதம் காணும் பாக்கியம் இல்லை என்பதற்கு இணங்க சிறிதளவு நேரமாவது நாங்கள் இறை பக்தியை இறைஞ்சி வணங்கி அவர் தாழ் பணிந்து அவர்கள் தாழ் பணிந்து உங்களோடு இணைந்து உங்களையும் வரவேற்று உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு எங்கே அது எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் ஒரு தடவை அலசி பார்ப்போம். பக்தி கொண்டாடுவோம்,
1: தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: அதற்காக நீங்கள் 6478746415 என்ற இலக்கத்தோடு எண்ணோடு வாருங்கள் என்று கூறிக்கொண்டு உங்கள் கரத்தில் தொலைபேசியை தருகின்றேன். இறைவன் இருக்கின்றானா, இறை பக்தி என்றால் என்ன, ஏன் நாங்கள் இறை பக்தி கொண்டாட வேண்டும், அதை ஏன் கடைபிடிக்க வேண்டும், இதை நம் முன்னோர்கள் காட்டி தந்த வழியிலே இறை பக்திக்கு முக்கியம் கொடுத்துக்கின்றார்களே, அதற்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரிந்த வகையை நாங்கள் தெரிந்த தெரியாத அறிந்த அறியாத விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் பாருங்கள்.
1: பவசாகரத்திலே கிடந்து சரியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம்.
0: இந்த வேளையிலே நாங்கள் இருக்கும் கலையகத்தை சுற்றி 23 பாகை வெப்பநிலை என்றும் அது படிப்படியாக உயர்ந்து 28 பாகையை தொட்டுவிடும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் மழை வரும் என்று அறிவித்தல் தந்தார்கள், ஆனால் மழை இலேசான தூறலுடன் சென்றுவிட்டது. அவர்களை பொறுத்தவரை மழை தூற்றல் வந்தானே பெருமழை வந்தானே ரெயின் மழை ரெய்னிங் என்று எழுதி விடுவார்கள். மழைதான், அது சிறிய மழையா பெரிய மழையா என்று அது வரும்போது தானே தெரியும். பெரிய மழை என்பார்கள் அது சிறிய மழையாகும், சிறிய மழை என்பார்கள் தூற்றல் என்பார்கள் அது பெருமழையாக இருக்கும். அதனால்தான் என்னவோ அன்று ஒரு பாடலில் கேட்டோம், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்றும் நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும் என்றெல்லாம் பாடல்களை கேட்டிருக்கின்றோம் அல்லவா. அந்த வகையிலே நாங்கள் இன்று குறைந்த பகல் பொழுது ஆனால் நிறைந்த வெளிச்சத்துடன் இருக்கின்றோம். நிமிடக்கணக்கில் எங்களுடைய பகல் வேளை குறைந்து செல்வதை உங்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன் அடிக்கடி. அந்த வகையில் இன்றும் நாங்கள் குறைந்த ஒரு 2 நிமிடம் குறைந்த பகலைத்தான் காண இருக்கின்றோம். இந்த வேளையிலே நான் இன்று பக்தி வேளையை அறிவிப்பதற்கு முன்பு, காற்றலைக்கு வருவதற்கு முன்பு, உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் இன்று இருக்கின்றோம் பக்தி வேளையிலே என்று எண்ணிக்கொண்டு, சரியான நேரத்துக்கு அன்பு உறவுகளாக ஜெகவர் சாதி, மகள் ஷியாமலா, அன்புடன் மகாலிங்கம், இவர்கள் எல்லோரும் இங்கே பதவியிலே வரவேற்று தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் வரவேற்பை கூறிக்கொண்டு, அந்த வரவேற்பை ஏற்று நன்றியும் கூறிக்கொண்டு, ஏனைய உறவுகளும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்று எண்ணி அவர்களையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே பேசி மகிழ்வோம் பக்தி வேளையிலே. இந்த இசையை கேட்டால் நான் வந்துவிட்டேன் என்றும், தொடர்ந்து வரும் இசைகளை கேட்டால் என்ன நிகழ்வு என்றும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம்.
1: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம்.
0: இந்த பாடலில் கூட பவசாகரத்திலே கிடந்து நாங்கள் உழன்று கொண்டிருக்கின்றோம், சுழன்று கொண்டிருக்கும் பூமியிலே, இந்த பவ சாகரத்திலே நாங்கள் உழன்று கொண்டுதான் இருக்கின்றோம். நன்மை, தீமை, இன்பம், துன்பம் இவற்றையெல்லாம் பார்த்து அந்த எங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறி மாறி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நிகழ்த்துவது யார், அதற்கென்று ஒரு சக்தி உண்டா, அந்த சக்திக்கு என்ன பெயர், அதை எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள், எப்படியெல்லாம் பின்பற்றுகிறார்கள், எப்படியெல்லாம் எடுத்து கூறியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிவதற்கு எத்தனையோ சான்றுகள், புராணங்கள், இதிகாசங்கள், பழைய பழைய சுவடுகள், கல்வெட்டுக்கள் போன்றவற்றிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். இவையெல்லாம் நாங்கள் எங்கள் பாதையை செவ்வனே செலுத்துவதற்காக, வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக நிகழ்த்துவதற்காக, இந்த இதயம் எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து தாங்கும் சக்திகளை பெற வேண்டும். அதற்கெல்லாம் ஒன்றே ஒன்று, அவனின்றி அணுவும் அசையாது, இவையெல்லாம் நடைபெறுவது அவனால், இவனால், எல்லாம் வல்ல இறைவனால் என்று கூறப்படுகின்றது.
1: பணிவோடு நின்று திருநீர் அணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: ஆம், நல்ல சிந்தனை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு இறை பக்தி நிச்சயமாக வேண்டும். அந்த இறை பக்தி வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனை வழிபடுவதற்காக பல வழிகளிலும் பலவிதமான வழிகாட்டிகளும் ஆலயம் என்று ஒன்றை தந்திருக்கின்றார்கள். அது எந்த ஆலயம் என்றில்லை, பேதம் எதுவும் இல்லை. ஆலயம் இறைவன் உறையும் இடம், கோவில் இறைவன் இருக்கும் இடம். கோ என்பது தலைவன், எங்கள் எல்லோருக்கும் தலைவனாக இருக்கின்ற இறைவன் குடிகொண்டிருக்கின்ற கோவில் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் வழிபடுகின்றோம், மிருகரம் கூப்புகின்றோம், மந்திரங்களை ஓதுகின்றோம், சுலோகங்களை படிக்கின்றோம், சிந்தனைகளை கொண்டு சென்று நாங்கள் உச்சாடனம் பண்ணுகிறோம். இப்படி பல வழிகளாலும் கூட்டு பிரார்த்தனைகள் செய்கின்றோம், தனி பிரார்த்தனைகள் செய்கிறோம், அபிஷேகங்கள், ஆராதனைகள், திரு உலாக்கள், திருவிழாக்கள் என்றெல்லாம், மகோற்சவங்கள் என்றெல்லாம் பார்க்கின்றோம். பெருநாள் என்று வைத்து அந்தந்த ஆலயங்களிலே பெருநாட்கள் எங்கெங்கு ஆலயங்கள் உண்டோ அங்கு எல்லாம் கொண்டாட்டங்கள் இருக்கின்றன. என்ன காரணம், எல்லாம் ஆன்மா மகிழ வேண்டும், ஆன்மாவில் வேறு சிந்தனை இருக்கக்கூடாது, கள்ளம் கபடம் கொஞ்ச பாதக எண்ணங்கள் இல்லாமல் இருக்கின்ற ஒரே ஒரு இடம் ஆலயம். அந்த ஆலயத்தை கூடு இன்று வழிமாறி செல்கின்றது என்றதை பலர் பல கருத்துக்களிலே நாங்கள் ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இறைவன் சொல்லி நடக்கவில்லை, இவர்களுடைய அறியாமை தான் அதற்கு காரணம், ஆசை தான் அதற்கு காரணம். அப்படி என்றால் பக்தி என்றால் என்ன, பக்திக்கு என்ன வேண்டும், ஒரு வழிபாடு வேண்டும். அந்த வழிபாடு எப்படி வேண்டும் என்று பலவிதமான வழிபாடுகள் உண்டென்பதை பலவிதமான வழிகாட்டிகளினால் காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது வையத்திலே வாழ்ந்து இந்த பக்தி மார்க்கத்திலே சென்று முத்துநிலை அடைந்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே எங்களுக்கு ஒரு பாடமாக எழுத்து மூலம் பதியப்பட்டு வைத்திருக்கின்றன பல இடங்களிலே. அதை பார்க்கும் பொழுதும் அந்த வார்த்தைகள் எங்களை தாக்குகின்றன. ஆ, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது என்பது. அதே போன்று வாழ்ந்து காட்டி சென்றவர்கள் தங்களுக்கு ஒரு வழியை காட்டும் பொழுது அவர்களுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு மதமாக மாறுகின்றது, சமயமாக. அந்த சமயத்தில் எது சிறந்ததோ அதை செய்திருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து அந்த கூட்டங்கள் பின்பற்றி வரும்பொழுது இந்த இறை பக்தியிலே பல விதமான பெயர்களோடு வாழுகின்றோம். சைவர்கள் என்று கூறுகிறோம், இந்துக்கள் என்று கூறுகின்றோம், பௌத்தர்கள் என்று கூறுகின்றோம், இஸ்லாமியர் என்று கூறுகின்றோம், கிறிஸ்தவர்கள் என்று கூறுகின்றோம். இது அந்தந்த தலைவர்கள் காட்டி சென்ற பாதையில் செல்லும் வேளையிலே இந்த பெயர் பெற்று அந்த வழிகாட்டிகளின்படி நாங்கள் பின்பற்றுகிறோம். அவை என்ன கூறுகின்றது? எல்லாம் வணக்கத்தை தான் கூறுகின்றது, அன்பைத்தான் போதிக்கின்றது. ஒருவரோ ஒருவரோடு ஒருவர் அன்பாக நேசிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், மனித நேயம் இருக்க வேண்டும், ஜீவகாருண்யம் இருக்க வேண்டும், அறம் என்ற ஒன்று உண்டு, அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அறவழியில் நாங்கள் செல்ல வேண்டும் என்று எல்லா மதங்களும் கூறுகின்றன, எல்லா சமயங்களும் அதைத்தான் கூறுகின்றது. ஒன்று ஒன்று அடித்து கொண்டு கொலை செய்ய வேண்டும், திருட வேண்டும், களவெடுக்க வேண்டும், பொய் சொல்ல வேண்டும் என்று கூறவில்லை. எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றது, கருணையைத்தான் போதிக்கின்றது, மனித நேயத்தை தான் போதிக்கின்றது. அதை பின்பற்றி நாங்கள் தான் திசை மாறி செல்கின்றோம். காரணம், பஞ்ச புலன்கள் எங்களிடம் இருக்கின்றன. இந்த ஐந்து புலன்களும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று அந்த ஐந்து புலன்களும் ஈர்க்கும், அது இழுக்கும் வகையிலே அந்த அதனுடைய நாங்கள் அந்த பக்கமாக எங்களை கவர்ந்தவுடன் அந்த கவர்ச்சியிலே நாங்கள் ஈடுபட்டு செய்யாதவற்றையும் செய்யக்கூடியவற்றையும் செய்து கொண்டு போகின்றோம். அதைத்தான் மாயை என்று கூறுகின்றார்கள். அது மாயை, அந்த ஆசைகள் எல்லாம் மாயை, நிலையாகாதது. ஆனால் நிலையான ஒன்றே ஒன்று பக்தி. அந்த நிலையானது எதை காட்டுகின்றது? இந்த வாழ்க்கையில் மூன்றே மூன்று விடயத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது. நாள்தோறும் நாளிக்கணக்காக எங்களுக்கு காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, காலங்கள் ஓடும் பொழுது எங்களுடைய வயதுகளும் கூடிக்கொண்டு போகின்றது. வயது கூடிக்கொண்டு போவது அங்கே எங்களுடைய பகுத்தறிவுகள் பெருகி கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள், அந்த வழியை பின்பற்றுகணும். இது நல்லது, இது கூடாதது, இது நெருப்பு, இது சுடும் என்று எப்படி எங்களுக்கு தெரிகின்றது? தொட்டபடியால் தான் தெரிகின்றது. அதற்கு முன்பே அது சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு. அப்போ தொட்டு பார்த்து தான் நெருப்பு என்று அறிய வேண்டியது இல்லை. நெருப்பு என்று ஒன்றை கண்டவுடன் அது சுடும் என்று தெரிந்துவிடும். அதே போன்று தான் இந்த இயற்கையிலே உள்ள அத்தனையும் எங்களுக்கு நன்மையும் தீமையும் உள்ளது. அதிலே நல்லதை கொண்டு தீயதை விட்டு செல்வோம். இப்பொழுது உறவு ஒருவர் வருகிறார், அவரை இணைத்து விடுவோம், அவரோடு பேசுவோம். வணக்கம், வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றோம். எங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கிருஷ்ணன் அவர்கள் கேட்டபடி நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது அங்கிருந்து உங்களுக்கு 9 மணிக்கு மேலாகிவிட்டது, உணவு அருந்தி விட்டீர்களா?
2: உணவு அருந்தியாச்சு.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். ஆலயம் சென்றீர்களா என்று வெள்ளிக்கிழமை? காமாட்சி அம்பாளிடம் சென்று, காமாட்சி என்ற பெயரில் இருக்கும் அன்னை பராசக்தியிடம் சென்று வந்திருக்கின்றீர்கள். பக்தர்கள் கூட்டத்தோடு நீங்கள் அங்கு செல்லும் வேளையிலே நீங்கள் ஏதாவது பொய் பேசுவீர்களா?
2: காரணம்
0: அவை இல்லை. அங்கு ஏதாவது உங்களுக்கு திருட வேண்டும் என்ற எண்ணம் வருமா? நல்ல பொருள்களை கண்டு இருக்காது. அப்ப ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் அந்த பக்கத்துக்கு போவது நல்லா இருக்குது என்று உங்களை ஈர்த்து கொண்டு செல்லக்கூடிய வகையில் உங்களோட காதுக்கு ஏற்ற ஒலி அல்லது ஒளி, ஏதாவது காதுக்கு ஒலியும் கண்ணுக்கு ஒளியும் தெரிகின்றதா?
2: அப்படிலாம் இல்லையா, சூரிய ஒளி மட்டும்தான் இருக்கு
0: அங்க. அப்ப தெய்வீகத்தில் அங்க ஆலயத்துக்குள்ளே ஒளி காட்டவில்லையா? தீபம் இல்லையா?
2: இருக்கையா
0: அங்கே சத்தங்கள் ஒன்றும் ஒலி ஒன்றும் கேட்கவில்லையா?
2: அங்க பாடல் ஓடிட்டு இருக்கு மாரியம்மன் கோயில்ல.
0: பாடல் ஒலி ஓடி? ஏன் ஐயா அப்படி ஒரு பாடல் ஒலி, வேறு பாடல் இருக்காதா? பக்தி பாடல் தான் ஓடுமா?
2: ஆமாம்.
0: என்ன காரணம்?
2: ஓம் சக்தி பராசக்திங்கிற அது மாதிரி பாடல் ஓடிட்டு.
0: ஏன் அப்படி பாடல், வேறு பாடல் போட மாட்டாங்களா?
2: திரைப்பாடல் போட மாட்டாங்க.
0: என்ன காரணம்?
2: ஆலயத்தில் போட மாட்டாங்க.
0: ஆலயத்தில் போட மாட்டாங்க. என்ன காரணம் என்று தெரியாதா? ஏன் போட மாட்டார்கள் என்று? அப்படி ஒரு நியதி உண்டா?
2: ஆலயத்தில் அம்பாள் கோயில்ல அம்பாள் பட்டு தான் போடுவாங்க ஐயா.
0: என்ன பண்றால், நான் கூற வந்தது ஆலயம், நான் கூற வந்த அதன் ஆலயம் என்றால் ஆன்மா லயித்து இருக்கும் இடம். அந்த ஆன்மா ஆலயத்துக்குள்ளே எல்லாவற்றையும் மறந்து அந்த ஆலயத்தின் சிந்தனை அங்கே இறைவன் மூலப்பொருளைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கும். உண்மையாக அந்த காமாட்சி அம்பாளை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அருகிலே என்ன சத்தம் வந்தாலும் கேட்காது. என்ன அழகான மின்னி மின்னி விளக்குகள், அழகான அலங்கார விளக்குகள் இருந்தாலும் தோன்றாது. பக்கத்தில் உள்ள ஒருவர் மயங்கி விழுந்தால் கூட எங்களுக்கு தெரியாது. அங்கே ஆலயத்திலே குருக்கள் என்ன செய்கின்றார், ஆலயத்துக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டும் பொழுது எங்கள் உள்ள முழுக்களும் அங்கே சென்றுவிடும். அதுதான் பக்தி. மெய் வருத்தம் பார், அங்கே எங்களுக்கு வேறு எதுவும் கேட்காத ஐயா. அதனால் அதற்குரிய பாடல்களான தெய்வீக சிந்தனை உள்ள பாடல்களை ஒளிபரப்புவார்கள். அதற்காக அதுதான் காரணம். அந்த தெய்வீக பாடலை தரும் பொழுது இந்த ஆன்மா லயிக்கும் பண்ண மயங்கும் பண்ண நல்ல இசையோடு கொடுப்பார்கள். அந்த மயங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த இசையோடு அங்கு வரும் சத்தம் இறைவனை பற்றிய கருத்துக்கள், இறைவனுடைய திருவிளையாடல்கள், இறைவன் எப்படி எங்களுக்கு அருள் பாலிக்கின்றார், நாங்கள் எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றி கூறும் பாடல்கள் தான் அங்கே வந்து கொண்டிருக்கும் இல்லையா. அந்த புலன்கள், எங்கள் புலன்களிலே ஏனைய புலன் வழிபாடு ஆன்மா செல்லாமல் ஒரு வழிபாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆலயத்துடைய அப்படி கடைபிடிக்கின்றார்கள். சிறப்பு தம்பதிகளாக சென்று தம்பதிகளாக கூடி வந்து இறைவன் பெற்று இரவு உணவு பெற்று இப்பொழுது முன்றியால் தமிழ்வானுடைய இல பேசலாம் என்று வந்திருக்கின்றீர்கள்.
2: ஆமாம் ஐயா.
0: சரி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா?
2: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா.
0: ஒரு என்ன காரணம், திருப்தியாக இருக்கிறது, போதுமன்ற மனம் உள்ளது இல்லையா, பேராசைகள் இல்லை. ஆசைகள் இல்லை, பேராசைகள், ஆசைகள் இருக்க வேண்டும், பேராசைகள் இல்லை. அதே போல நிராசைகளும் எங்களுக்கு வேணும், தீராத ஆசை, அடைய முடியாத ஆசைகளும் பல இருக்கிறது, எங்களுக்கு இல்லை. காரணம், நோக்கம் வாழ்வின் பயணம், நாங்கள் சிறப்பாக செல்ல வேண்டும், மனிதத்தோடு வாழ வேண்டும், அங்கே எங்களோட மனிதம் வாழ வேண்டும் என்பது. மனிதன் வாழுவது எப்படி என்றால், மனிதம் வாழ்ந்தால்தான், நிலைத்தால்தான் மனிதன் வாழ முடியும். சிறப்பு. சரி, இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்? ஆன்மீக சிந்தனைக்குரியதாக ஒரு பாடலை தாருங்கள் கேட்போம்.
2: சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடின சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே, அந்த பாடல் கொடுக்கும்.
0: அதே அப்புறம் குளத்தருகே வசனத்தை அப்படியே பாடியிருக்கலாம். சின்னஞ்சிறு பெண் போலே என்று காமாட்சி அம்பாளை பற்றி பாடிய ஒரு பாடல். ஏனென்றால் அம்பாள் வந்து பல பெயர்களை சூடியிருக்கின்றார். அந்த ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை செய்திருக்கின்றார். அதனால்தான் அவருக்கு பெயர் கிடைத்து, காமாட்சி என்றும் மீனாட்சி என்றும் பெயர்கள் இருக்கின்றது அவருக்கு இல்லையா. விசாலாட்சி என்றும் இத்தனை ஆட்சி, ஆட்சி எல்லாம் ஆட்சி தான் அவர்களுக்கு. சின்னஞ்சிறு பெண் போலே என்ற பாடல் உங்களுக்கு, இந்த பாடலை கேட்கும் பொழுது உங்களோட உள்ளம் என்ன கூறுகின்றது, என்ன செய்யும் பாடலை கேட்கும் பொழுது?
2: அமைதியாக
0: கேட்க தூண்டும். அமைதியாக கேட்கணும், மனதுக்கு நல்ல அமைதி, ஆறுதல், சிந்தனை கிடைத்து வாழ்வென்றால் என்ன, நாங்கள் அதற்குள்ளே இருக்கின்றது. எங்களுடைய கூடாதனவற்றை செய்யக்கூடாது, நல்லதையே பார்க்க வேண்டும், எல்லோருக்கும் நாங்கள் நல்லதையே, எங்கள் மனதிலே எப்பொழுது நல்லதே நினைக்க வேண்டும். இந்த ஏனென்றால் சின்னஞ்சிறு பெண் போலே எங்கள் காமாட்சி இருந்தால், சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு கள்ளங்கபடம் இல்லை இல்லையா? அந்த கருத்துக்கள் அதைத்தான் அங்கே, அதை நல்ல இசையோடு கூடப்படுது. இசையில் இறைவன் இருக்கின்றான் என்றும் கூறப்படுகின்றது. அதனால் இனிமையான அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புவோம், இறை சிந்தனையை பெருக்குவோம். எங்களுக்கு ஓய்வு நாளில் ஒரு நிமிடமாவது ஒரு இறை சிந்தனை வேண்டும் இல்லையா ஐயா? சரி, ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆலயத்துக்கு போக முடியாமல் இருந்தேன்டா என்ன செய்வீர்கள்?
2: இல்லை, முதல்ல சூரிய நமஸ்காரம் செய்திடும் காலையிலேயே.
0: வீட்டிலே நமஸ்காரம் உண்டு, எப்படியும் ஒரு நமஸ்காரத்தை செய்து, அது எங்களை அறியாமல் அது வந்துவிடும் அந்த கடன்கள் இல்லையா. இப்போ எங்கள் நாளாந்த கடன்களிலே இறை பக்தியோடு இறைவனை வணங்கும் கடமை என்று ஒன்று இருக்கிறது. நாங்கள் இறைவனை நம்பி விட்டோம், இறைவன் தான் இருக்கின்றார் எண்ணுகிறோம், ஆனால் தினமும் நாங்கள் வணங்குகிறோமே, வணங்க வேண்டும், அதான் நியதி. வேறு எதை வணங்க, வேறு எதை செய்ய வேண்டும்? இறை வணக்கத்தில் ஏற்படு அந்த இறைவனை வணங்கும் போது, ஆலயத்துக்குள் என்று வணங்குவது போல் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுதும் வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு வராது இல்லையா? அந்த மந்திரத்தை கூறி அதை கூறின பின்பு மனதுக்கு ஒரு திருப்தி ஏற்படும்.
2: கண்டிப்பா.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. தனியே வந்தீர்களா இல்லை உங்களுடைய அவவையும் அழைத்து வந்தீர்களா வானொலிக்கு?
2: அவங்களும் இருக்காங்க.
0: அவங்களும் இருக்கிறாங்களா? அப்போ அவங்களுடன் பேசலாமா? தருவீர்களா அவரிடம் தொலைபேசியை?
2: தருகிறேன்.
0: நன்றி கிருஷ்ணா. இணைந்தமைக்கு உங்கள் பாடல் சின்னம் சிறு பெண் போலே கேட்டு. வணக்கம் மகளே, அனுஷியா நலமாக இருக்கின்றீர்களாமா?
3: நலமா இருக்கப்பா, நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலம் மகளே, நலமாக இருக்கணும். இந்த வானொலிக்கு வந்து விட்டால் மேலும் நலம் தானே எங்களுக்கு.
3: அம்மாவுக்கு எப்படிப்பா இருக்கு?
0: அம்மா இப்பொழுது இருக்கின்றார். அந்த வெந்நீர் கொட்டிய போது அவருக்கு ஏற்பட்ட அதில் கொஞ்சம் தீர்ந்து வந்து விட்டது, சுகமடைந்திருக்கின்றார். உடன் நாங்கள் அதுக்கு கைமறந்து செய்தபடியால் அது பாரதூரமான விளைவை கொண்டு வரவில்லை. நலமாக இருக்கின்றார், மேலும் இருக்கின்றார், நலமாக இருக்கின்றார். வருவார், வருவார், கட்டளைக்கு வருவார். அவர் தான் நிறைப்படுத்துகிறார் வானொலியை. வானொலியின் நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்துவது எல்லாம் அவர் தான் நிர்வகித்து கொண்டிருக்கின்றார். ஏனைய கர்மங்களை எல்லாம் உங்களோடு வந்திருந்து உட்கார்ந்து இந்த கலையத்துக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தால் நல்லாக இருக்கும். அவருக்கு அவர் வர வேண்டும். எதற்கும் உள்ளம் என்று ஒன்று இருக்கின்றதான் ஒவ்வொருதற்கும் அந்த உள்ளம் சொல்ல வேண்டும், போக வேண்டும் என்று. வருவார், ஆனால் வருவார். சரி, ஆலயத்துக்கு சென்று மன திருப்தியோடு வந்திருக்கோம். வந்து பார்க்கும்போது அங்கே இன்று மழை பெய்யவில்லை என்று தெரிகின்றது உங்கள் கருத்திலே. உங்களுடைய கோலம் அப்படியா லேசா தூர்? அப்போ லேசான தூரல் வந்திருந்தா கோலம் அழிந்திருக்குமா மகளே? பார்த்துருக்கா உங்களை கோலத்தை பற்றி நான் எவ்வளோ கற்பனை பண்ணி வைத்துக்கொண்டு. சாரி, அது இப்பொழுது இரவு வேலை தானே, அழிந்தால் காரியவில்லை, நாளை ஒன்றை புதுப்பிக்கலாம் இல்லையா? ஆலயத்திலும் நாங்கள் இறை வணக்கமும் அப்படித்தான் நின்று வணங்கிவிட்டோம். சில சமயம் உங்களுக்கு ஆலயத்துக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வீட்டிலே வணங்குவீர்கள். இருப்பினும் ஒரு தடவை அந்த ஆலயத்துக்கு போனால் சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணம் தோன்றும் இல்லையா அம்மா?
3: ஆமாப்பா, வீட்டில தான் வணங்குவோம்.
0: ஆனா அந்த ஆலயத்துக்கு போது அங்க வருபவர்கள் எல்லோரும் ஆலய தரிசனம் செய்யும் அந்த கோலங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும். அதற்காகத்தான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். வீட்டிலே நாங்கள் வணங்குகிறோம், தெருவிலே போகும்போது ஒரு ஆலயத்தை கண்டுவிட்டால் கையெடுத்து கும்பிடுவோம். ஆலயத்தின் உள்ளே சென்று ஆலயத்தில் வந்த பக்தர்களோடு பக்தர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை அறியாத ஒரு பண்பாடு அங்கே வருகின்றது. போய் பேசக்கூடாது, குற்றம் செய்யக்கூடாது, மற்றவர்கள் துன்பம் நேர வரக்கூடாது, மற்றவர்கள் தொல்லை கொடுக்கக்கூடாது, இப்படியான எண்ணங்கள் அங்கே தான் வரும். வீட்டிலே பல பல கதைகள், எண்ணங்கள், அவரை பற்றி இவரை பற்றி எல்லாம் வரும். அங்கே போய்விட்டால் காமாட்சி அம்மனிட போனால் காமாட்சியை பற்றிய சிந்தனை தான் இருக்கு இல்லையா அம்மா? என்னமோ கேட்க, ஒவ்வொரு நாள் தினமும் சென்று கேட்கின்றோம், வணங்குகின்றோம் அந்த அம்பாளிடம். தினமும் நாங்கள் கேட்கின்றோம், நேற்று கேட்டதே இன்றும் கேட்போம், நாளையும் அதைத்தான் கேட்க போகின்றோம். அவரும் எங்களுக்கு கேட்டாலும் கேட்காமல் விட்டாலும் எங்களுக்கு அருள் பாலித்து கொண்டு தான் இருப்பார் அந்த அம்பாள். இது பக்தி வேலை, பக்தி வேலையில இதைத்தானே நாங்கள் பேச முடியும். சரி, இன்று பக்தி வேலையில உங்களுக்கு என்ன பாடலையும் கேட்க வேண்டும் என்று தோன்றுகின்றது?
3: சந்தனம் மணக்குது, ஜவ்வாது, கற்பூரம் ஜொலிக்குது.
0: சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது,
3: கற்பூரம்
0: அங்க சொல்லி தந்து விட்டார் இல்லையா? உடனே தடுத்து சொல்லி விட்டார். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், அதுதான் கண் அவன் கணவன் என்றது. வாழ்த்துக்கள், சிறப்பு. அப்ப உணவு அருந்தி விட்டீர்கள், என்ன உணவு அம்மா என்று அருந்தினீர்கள்?
3: இன்னைக்கு தோசை தான்ப்பா.
0: அப்படியா?
3: தேங்காய் சட்னி.
0: ஓ, தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி சுவையாக இருக்கும். தேங்காய் சட்னி நிறைய சாப்பிட வேண்டும். நல்லது, நல்லது. நாங்கள் தேங்காய் சாப்பிடுவோம், ஆனால் அந்த தேங்காய் எத்தனை நாளைக்கு பின்பு மரத்திலிருந்து பறந்தது தெரியாது. ஆனால் இந்த கடைகளே இந்த பைகளிலே அடைத்து விற்கின்றார்கள். இனிப்புள்ள தேங்காய் பூ, இனிப்பு இல்லாத தேங்காய் பூ என்றெல்லாம் விற்கின்றார்கள். அங்கே எங்கள் நான் சிங்கப்பூரில் இருந்த காலத்திலே சிங்கப்பூர் அங்காடிக்கு சென்றால், மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே கடைகளிலே ஒரு இயந்திரம் வைத்திருப்பார்கள், தேங்காய் உடைத்து வைத்திருப்பார்கள். உடைத்த சொட்டை அந்த அதுக்குள்ளே போட்டோன்னே அது துருவி எங்களுக்கு பூவாக கொடுக்கும். எவ்வளவு காசுக்குண்டா அவ்வளோ காசுக்கு அளவாக கொடுப்பார்கள். நாங்கள் வீட்டிலே தேங்காயை கொண்டு வந்து அடித்து உடைத்து துருவி அந்த பூக்களை எடுக்க தேவையில்லை. ஆனால் அதுவும் வந்து அப்படியே ஃப்ரெஷ், அதாவது உடன் பூவாக இருக்கும். அங்கே சிங்கப்பூர் வந்து ஆசிய நாட்டுக்குள்ள உள்ள கன்றி ஒரு நாடு தானே, நாங்கள் நல்லதாக பெற்றுக்கொள்ளலாம். இங்கே அப்படி இல்லை. வாழ்த்துக்கள். உங்களுக்கான அந்த சந்தனம் மணக்குது பாடலை உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்போம். இருவருமாக சென்று ஆலயத்தால் வந்து ஆலயத்திலிருந்து அந்த மன நிம்மதியோடு வந்து எங்களோடு பேசி மகிழ்ந்து எங்களுக்கும் மன ஆறுதலை தந்து அதை சிந்திக்க வைத்ததற்கு உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகள். அம்பாள் காமாட்சியின் அருள் என்றென்றும் உங்களோடு இருக்கும். நன்றி மகளே. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் அனுஷியா. மோன்றியால் தமிழ் வானொலி. நன்றி. 24 மணி நேர தமிழ் பணியில இப்பொழுது அடுத்த உறவு காத்துக் கொண்டிருக்கின்றார். வருவதற்கு அவர் என்ன பக்தி சிந்தனையோடு வருகின்றார் என்று பார்ப்போம். அவர் சென்று விட்டார், மீண்டும் மீண்டும் அழைப்பார் என்று நான் எண்ணுகிறேன். இருவர் மூவர் அழைத்திருக்கின்றீர்கள். இந்த மூவர்கள் யார் முதலில் வரப்போகின்றீர்கள் என்று பார்ப்போம். பக்தி கொண்டாடுவோம்.
1: பணிவோடு நின்று திருநீர் அணிந்து மறவாத சிந்தை கொண்டு,
0: பணிவோடு நின்று நல்ல சிந்தையோடு சூய தூய சிந்தையோடு வணங்கும் இடம் ஆலயம். ஒரு சிலர் வீடுகளிலே ஆலயமாக வைத்திருக்கின்றார்கள் தங்கள். அதற்கு சுவாமி அறை என்று ஒரு பெயரும் சூட்டுவார்கள். அங்கு அதற்குள்ளே சென்றாலும் ஆலயத்தினுடைய ஆலயத்துள் போவது போல் இருக்கும். ஆனாலும் ஆலயத்துக்கு செல்வதில் உள்ள சிறப்பு வீட்டிலே இல்லை என்று தான் கூற வேண்டும். என்றால் எங்கள் கவனங்களை ஈர்க்கும் பல கர்மங்கள் நடைபெறும். எங்கே வணக்கம் வணக்கம் வணக்கம், தானாக வந்த சந்தனம் வந்திருக்கின்றீர்கள். வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எனக்கு பகல் நேர வணக்கத்தை தந்ததை ஏற்று மகிழ்ந்து உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை அன்போடு தருகின்றேன்.
4: மகிழ்ச்சி ஐயா,
0: மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்பது எங்களுக்கு வேண்டும், மகிழ்ச்சி. நாங்கள் இன்று அங்கே உங்களுடைய கோவை மாநகரம் சுமாரான நல்ல காலநிலையாகத்தான் இருக்கும், அதைத்தானே கூறப்போகின்றீர்கள்.
4: நல்ல மழை அடிச்சு
0: மழையோ மழை கொட்டோ கொட்டு கொட்டுகின்றது. ஏனென்றால் அங்கே நல்லவர்கள் நன்றாக வாழுகிறார்கள். அதனால் எல்லோருக்கும் பெய்யும் மழை அங்கே சிறப்பாக பெய்கின்றது. எவ்வளவு நேரம் தொடர்ந்து இது இது அந்த காலம் பருவகாலம், மழை பருவகாலம். இப்பொழுது மழை காலம் என்றபடியால் காலம் பொய்க்காமல் அது கடமையை செய்கின்றது, காலம் தன்னுடைய கடமையை. இந்த மழையினால் அங்கு உங்களுக்கு
4: முதல்லாம் இது வந்து ஆடி மாசத்துக்கு மேலதான் இந்த மாதிரி பார்த்திருக்கிறோம். இப்ப ஆணிலே வந்துருது ஐயா.
0: ஆணி இறுதி நாளிலே தானே வருகின்றது. இன்னமொரு 4-5 நாளில் மாதம் பிறந்து ஆணி ஆடி பிறந்து விடும் தானே.
4: ஆமா
0: ஆமா. அதனால் அது முன்பின்னாக வருவதிலே சந்தேகம் இல்லை. முன்பாக வந்தா நல்லம் தானே, குளிர்மையாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு தானே
4: ஒரு மாசத்துக்கு முன்னாடி
0: குளிராயிருச்சா? எங்களுக்கு இன்று 23 பாகை என்று கூறுகிறோம், ஆனால் குளிராகத்தான் இருக்கின்றது. வெளியே சென்றார்
4: எங்களுக்கு 26.
0: ஆ, இப்போ அங்கே 26னா இங்கே 23, இங்கே வெப்பம் தான். இப்போ கிட்டத்தட்ட இனி நெய்வேலி எப்படியோ தெரியாது. சரவணன் வந்தால் தான் அங்கங்கு மாறி மாறி இந்த காலநிலைகள் இருக்கும் ஐயா, பூகோள அமைப்பின்படி. இந்த வெள்ளம் திடீரென்று இப்படி வெள்ளம் பெறுவது, மழை அடர்ந்து மழை பொழிவதனால் உங்களுடைய பகுதியிலே ஏதாவது இடையூறுகள் ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டு இருக்கின்றதா? வெள்ளப்பெருக்கு
4: எதுவுமே இருக்காது,
0: ஒன்று பேர்
4: எதுவுமே இருக்காது.
0: வடிகால சீரமைப்பு வடிந்தோடி.
4: நேத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தடவை வாசல் தொளிச்சுட்டு போயிடுச்சு.
0: ஓ, அப்படியா?
4: தொளிக்கே காய தொளிக்கே காய.
0: ஓ,
4: வாசல் தொளிக்கிறது வேலையா இருந்தது.
0: ஓ, அப்படியா? அப்போ பயிற்சியும் தான். இது எல்லாம் நாங்கள் நினைத்து செய்ய முடியுமா? எங்களால் செய்ய முடியும், நாங்கள் அதை வரவழைக்க முடியுமா அல்லது நிறுத்த முடியுமா?
4: முடியாது ஐயா. ஆனால் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அதாவது MGR வந்து முதலமைச்சராக இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன், மழையே பெய்யாமல் இருந்தது. அப்போ அந்த செயற்கை மழையை தருவிக்கிறதுக்காக விமானத்துல போய் அந்த ஏதோ ஒரு
0: நீரணுக்கள் அந்த ஒரு விதமான ரசாயனத்தை அங்க தூவி விட்டால் அது மழையாகி பொழியும்.
4: ஏதோ ஒரு ரசாயனம் சொன்னாங்க.
0: ஆமா ஆமா.
4: அந்த கெமிக்கல் எல்லாம் தூவி பார்த்தாங்க, அதெல்லாம் போயிட்டு போயிடுச்சு ஐயா. இயற்கைக்கு நிகர் இயற்கை
0: எதுவுமே இல்லை. எவ்வளவுதான் முயற்சிக்கின்றார்கள், முடியவே முடியாது. சூரியனை போல ஒரு சூரியனை உருவாக்க பார்க்கின்றார்கள், முயற்சிக்கின்றார்கள், முடியவே முடியாது. அது இயற்கை.
4: உதாரணத்துக்கு ஐயா, கோயம்புத்தூர் இப்படி நல்ல குழுகுன்னு இருக்கு, இவ்வளவு குழுகுன்னு இருக்கிறக்கு எத்தனை ஏசி போடணும்?
0: அதை இயற்கை எவராலும் மெல்லவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. அதுதான் இயற்கை. இயற்கை என்பது என்ன? இதுதானே வாழ்வு சாவு, எவ்வளவுக்குள்ளே முடிந்து விடுது. இயற்கையை நாங்கள் அறிகிறோம், ஆனால் நாங்கள் அழிந்தாலும் இயற்கை அழியாது.
4: கொடுத்தாலும் மிதமிஞ்சி கொடுக்கும், கெடுத்தாலும் மிதமிஞ்சி கெடுக்கும்.
0: அது எங்கள் தேவையை பொறுத்து, எங்கள் எண்ணத்தை பொறுத்து. அது சரியாகத்தான் கொடுக்கின்றது. அந்த இடத்திலே எங்களுக்கு அதிகமாக தெரிகிறது, அந்த காலத்திலே எங்களுக்கு அது அதிகமாக தெரிகிறது. ஒரு காலத்தில் அது இல்லாமல் போகும்போது எங்களுக்கு பற்றாக்குறை போல எங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் இயற்கை இயற்கை தான். இன்று நேற்று
4: பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பூர்ல நகரத்துல ஐயா ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் பெரிய வெள்ளம் வந்துருதுங்கிறாங்க.
0: அது அவனுடைய நிலத்தன்மையை பொறுத்தது. மழை மழைதான், மழை மழைதான்.
4: அந்த வாய்க்கால் போற வழி பூரா கட்டடத்தை கட்டி வச்சிடுறாங்க, மழை பெய்யாது.
0: எங்களுடைய நடைமுறையிலே உள்ள பிள்ளைகள் இந்த மழைதான் ஐயா. எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக இயற்கை யுகம் யுகமாக இந்த மழை வெயில் எல்லாம் இருக்கின்றன. நாங்கள் தான் வந்து வந்து மறைந்து போகின்றோம், இன்னொரு பிறவி எடுத்துக்கொண்டு வருகின்றோம்.
4: இந்த வருஷம் என்னமோ புதுசா சொல்றாங்க ஐயா, அந்த எல் நினோ அப்படின்னு ஏதோ ஒரு இது வருது. அது வந்து வெப்பமா இருந்தாலும் மிதமிஞ்சிய வெப்பமா இருக்குமா, மழையா இருந்தாலும் அதிகப்படியான மழையை கொடுக்குமா?
0: அது இவங்க சொல்லித்தான் தெரிய வேண்டுமா ஐயா? சொல்லாமலே தெரியும் தானே. ஏனென்றால் முன்பு இருந்த சூழல் இன்று இருக்கின்றனவா? சூழல் மாற்றங்கள், சூழல் மாறினால் அந்த மாற்றத்தில் வாழும் எங்களுக்கு இயற்கை வித்தியாசமாகத்தான் தெரியும். மழை மழைதான், வெயில் வெயில் தான். அந்த மழை வருவதற்கு பல காரணங்கள் இயற்கையாக இருக்கின்றது என்று நாங்கள் படித்திருக்கின்றோம், அனுபவத்தில் கண்டிருக்கின்றோம். ஏன் இப்பொழுது மழை பொய்க்கின்றது என்று எங்களால் உணர முடிகின்றது. ஒன்று வந்து மலை தடைகள், மலை மலை அணு நீரணுக்கள் உற்பத்தியாகக்கூடிய சூழல்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டன இப்பொழுது. ஆதலால் அந்த இடங்களிலே மழை வருவது குறைவாக இருக்கின்றது. அது ஒரு பக்கமாக ஒதுங்கி கொண்டு ஒரே அடியாக அது மேலே சென்று கொட்டுகின்றது சில இடத்திலே. அது
4: இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கேரளால வயநாடுல வெள்ளம் பெரிய அளவுல வந்து அதிகப்படியான சேதம் ஐயா.
0: ஓ, ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் மழை என்பது ஒன்று ஒரு இயற்கையாக கிடைக்கின்ற ஒன்று, இயற்கையாக உற்பத்தியாகி இயற்கையாக கொண்டு வந்து பூமிக்கு தருகின்றது. மழை பூமிக்கு தேவை. அது கொட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற சூழலை நாங்கள் மாற்றிவிட்டோம். அதனால் தான் எங்களுக்கு தெரிகின்றது அப்படி.
4: ஜனத்தொகை பெருக்கம்
0: உண்டு, அது ஒன்று இருக்கின்றது. அது செயல்களை விடுவோம், எங்களோட கர்மங்களை விடுவோம். நாங்கள் பஞ்சமாக பாதகங்களை செய்கின்றோம். அது ஒரு புறம் ஒரு பக்கம் விட்டுவிட்டு இயற்கையாக நாங்கள் பார்த்தால் இயற்கை என்ற ஒன்று இருந்து அதை அப்படியே விட்டுருக்கிறோம் என்றே இல்லை. ஏன்னா நீங்கள் முதலில் சொன்ன வரை மக்கள் தொகை அதிகரித்து விட்டது. மக்கள் தொகை அதிகரித்ததனால் இட வசதிகள் தேவைப்படுகின்றது. ஏனைய வசதிகள் எல்லாம் வரும்போது எங்கே எடுக்கின்றோம்? புதிதாக
4: மக்கள் தொகை மட்டும் நாளுக்கு நாளைக்கு.
0: ஆமா, புதிதாக ஒன்றை ஒன்று தேவைப்பட்டு என்றால் இயற்கையை தானே அழிக்கின்றோம். மரங்களை அழிக்கின்றோம், காடுகளை அழிக்கின்றோம், கால்வாய்களை மூடுகின்றோம், பெரிய மலைகளை இடிக்கின்றோம். இவையெல்லாம் அப்படியே அதுதான், அதுதான் ஐயா, அதுதான் காரணம். அது எங்கள் நாட்டில் மட்டுமல்ல, உலகம் பூமி என்பது எங்கள் நாடு மட்டும் இல்லை தானே. எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள பூமி அத்தனையும் பூமி தானே. அது கனடாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், ஐரோப்பாவாக இருக்கலாம்.
4: அமெரிக்காவில் நிலப்பரப்பு வந்து இந்தியாவை மாதிரி மூணு மடங்கு இருக்குதாம்மா.
0: அதை விட பெருசு எங்களுடைய கனடான்னு சொல்லலாம்.
4: அதுல மக்கள் தொகை வந்து இந்தியாவில இருக்கிறத விட மூணுல ஒரு பங்குதான் மக்கள் தொகை இருக்குதான். அப்ப இந்தியாவை நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு?
0: அதுதான், ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. அதை விட சைனா பாருங்க, இப்ப சீனாவை எடுத்துக்கொண்டா சீனாவும் வந்து மக்கள் தொகை அதிகரித்த நாடுகளிலே ஒன்று. அங்கு எங்கள் நாடுகளை போல பிரச்சனைகள் அங்கே சிறிதளவு தான் இருக்கும், இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் அங்கும் மழையினால் காற்றினால் புயலினால் எல்லாம் அனர்த்தங்கள் ஏற்படுகின்றது தானே, அங்கேயும் வருகின்றது தானே. நாங்கள் ஒன்று செய்யும், ஏன் வருகின்றது என்றால் முன்பு வரவில்லை, இன்று வரவில்லை. முன்பு வந்த மழை தான் இப்பொழுதும் வருகின்றது. எங்களோட சூழல் தான் மாற்றப்பட்டு விட்டது. அதனால் அது எங்களுக்கு பெரிதாக தெரிகின்றது. அதான் ஆனால் இயற்கை என்ற ஒன்று
4: முன்னாடி மன்னர்கள் ஆட்சி காலத்துல இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாம் படிச்சிருக்கிறான். அப்பெல்லாம் வெள்ளம் வந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் படிக்க.
0: ராஜராஜ சோழன் இருக்கும் பொழுது எத்தனை லட்சம் மக்கள் இருந்தார்கள்? கோடிக்கு ஒன்று எத்தனை லட்சம் மக்கள் வாழ்ந்தார்கள்? லட்சக்கணக்கில் தான் வாழ்ந்தார்கள். இப்பொழுது கோடி, பல கோடி.
4: இந்தியா சீனாவோட முந்திருச்சையா?
0: அதுல கட்டித்தான் தானே எங்கட நாடு. அந்த விஷயத்துல கட்டித்தான் எவ்வளவு சட்டங்களை கொடுத்தாரு. நாம் இருவர் நமக்கு இருவர் என்றெல்லாம் எத்தனை சட்டங்களை கொண்டு எத்தனை வைத்திய துறையில எத்தனை கடைபிடித்து பார்த்தாரு. அதுல அதெல்லாம் கேட்க மாட்டேன். மனித இனம் அப்படித்தான்.
4: அதுல இப்ப புது மாதிரி ஒரு கருத்து வருது ஐயா. தென் மாநிலங்களான இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகால ஜனத்தொகை அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு.
0: என்ன காரணம்?
4: வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கு.
0: என்ன காரணம்?
4: அதனால பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, சில சீட்டுகளை தென் மாநிலங்கள்ல குறைச்சு வட மாநிலங்கள்ல அதிகப்படுத்துறாங்க. ஒரு வீட்டுக்கு 9 உறுப்பினர்கள் இருக்காங்க, இங்கெல்லாம் 3-4 தான்.
0: வாழ்த்துக்கள். அதேவேளை அந்த ஜனத்தொகை அதிகமாவதனால் இந்த பூமிக்கு என்ன லாபம், அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். பூமிக்கு இன்னும் பூமியை சிதைத்து கொண்டு போகின்றோம் இல்லையா? பெருக்கம், இடவசதி மக்கள் அதிகமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? பெரிய இடம் வேணும் என்றால் என்ன, காடு வரம்பு மட்டையெல்லாம் அடிச்சு குறைச்சி
4: பட்டணமாக அமெரிக்காவுக்கு கடத்திருந்தாங்க, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் கடத்திருந்தாங்க.
0: அப்படித்தானே செய்கிறார். இங்கே வந்து இங்கே எங்கட நாட்டின் பேரை தானே நல்ல பேர் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறாள். ஐயோ, சரி, அது ஒரு புறம் இருக்கு. இப்பொழுது இன்று பக்தி வேளையில் நீங்கள் ஆலயம் சென்றீர்களா?
4: சென்றேன் ஐயா.
0: தோணி அம்மன், அதற்கு ஏதாவது வரலாறு இருக்கின்றதா?
4: கோவையை காக்கும் தெய்வம் கோணியம்மன்.
0: கோவை
4: நகரின் மைய பகுதியில் இருக்கிறது
0: கோணியம்மன். முன்பும் கூறியிருக்கிற மிகவும் சிறப்பான அந்த வீட்டில் நாங்கள் இவ்வளவுதான் கொண்டு மகிழ்ச்சிக்குரிய விடயங்கள் எவ்வளவு நடந்தாலும் அந்த ஆலயத்திலே சென்று நிற்கும் அந்த நிமிடம் ஒரு வித்தியாசமான நிமிடமாக இருக்கும் இல்லையா?
4: ஆமா ஆமா, அது ஒரு பூரிப்பான சூழ்நிலை வரும்.
0: அதுல எந்த விதமான வஞ்சகம் சூதுகள் எண்ணங்கள் ஒன்றுமே வராது. கோணி அம்மன் ஆலயத்துக்கு கோணி அம்மனை பற்றி சிந்தனை எங்களோட துன்பம் முழுவதையும் அவரிடம் சொன்னால் போதும் என்ற அளவில் பெறுகின்றது. அவர் அள்ளி தருவதில்லை, அவரிடம் நாங்கள் முறையிட்டாலே எங்களுக்கு குறை தீர்ந்தது போல இருக்கும் இல்லையா?
4: சரியா சொல்லணும்னா துன்பத்தெல்லாம் சொல்றேன் போறது இல்லைங்கய்யா. அடுத்த வாரம் ஆடி வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது. அப்ப கிட்டத்துல கூட நெருங்க முடியாது கோயிலுக்கு பக்கத்துல,
0: அவ்வளவு பக்தர்கள் கூட்டம்.
4: அதுக்காக இப்பவே போயிட்டு வந்துடலாம், இந்த வாரமே போயிடலான்னு.
0: இல்லை, எந்த வாரம் நீங்கள் போனாலும் அதுல தரித்திருக்க ஒரு அரை நிமிடம் கிடைத்தால் கூட இருகரம் கூப்பிக்கொண்டு அந்த ஆலயத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுது ஒன்றுமே கேட்க வேண்டாம், ஒன்றும் நாங்கள் முறையிட வேண்டாம், ஒரு வேண்டுதலை பற்றியும் கூற வேண்டாம். சும்மா கையை மூடிக்கொண்டு கண்ணை மூடிக்க இருந்தாலே எங்களை அறியாத ஒரு நெடுமூச்சு வரும் ஐயா.
4: மண்ணை மீதிச்சுட்டு வந்தா போதுங்க ஐயா. பேரூர் எல்லாம் இருக்குது, பேரூர் கோயில் எல்லாம் இருக்கு, ஏக்கர் கணக்குல இருக்குது. அதை போய் மிதிச்சுட்டு வந்தாலே அதனுடைய பலன் வந்து தனியாக
0: கிடைக்கும். அதான் ஆலயம் தொழுவது செலவும் நன்று, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர்.
4: நமக்கு ஒரு நல்ல சிந்தனை வரும்.
0: அதனாலே
4: வந்து சிந்தனை வந்து தடம் மாறாது.
0: அதனால் தான் பாடசாலைகளில் நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் கற்கும் காலங்களிலே சிந்தனைக்குரிய செயல்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த நற்சிந்தனை என்று ஒன்று கூறுவார்கள். அந்த வேளையில் ஆலயத்தை பற்றிதான் நாங்கள் அங்கே உள்ள ஆரம்பிக்கும் வேளை நற்சிந்தனை செய்வோம். அந்த ஆலயத்தை பற்றி பேசும்போது நற்சிந்தனை என்று கூறப்படும். இந்த சிந்தனைகளிலும் பல இருக்கின்றது. அதில் நற்சிந்தனை எங்கே வருது என்றால் ஆலயத்துக்குள்ளே தான் வரும். தெய்வத்துக்கு முன்னாலே தான் நற்சிந்தனைகள் வரும். இந்த உடலுக்கெல்லாம் உழவு செயற்பாடுகளை செய்கின்ற புலன்களோடு எல்லாம் இருப்பதற்கு சிந்தனை ஒன்று தானே அதுக்கு அதனுடைய சாரத்தியத்தை செய்கின்றது. எந்த பக்கத்துக்கு போகிறது, எந்த பக்கம் பாருது, இங்கே நிற்கிறது, இங்கே எடுக்கிறது, எது செய்ய வேணும், எது செய்யக்கூடாது என்ற அந்த சிந்தனை தோன்றும் நேரம் அந்த சிந்தனை இறை சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஏன்னா நாங்கள் எப்படித்தான் பெரிய பொன்மனச்செம்மல் சென்று மலையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தால் அது முயற்சி, அது சிந்தனை. ஆனால் இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது, அதை மீறி எதுவும் நடைபெற முடியாது. அந்த இயற்கையைத்தான் கடவுள் என்று கூறுகின்றோம் நாங்கள். இயற்கை தான்
4: வந்து எங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தி.
0: அந்த சக்தி, அது இயற்கை, அதுதான் இயற்கை.
4: அது விநாயகரா இருக்கலாம்,
0: அது நீங்கள் இந்த பேரையும் வைத்துக் கொள்ளுங்கள். அம்மாவே தெய்வம் உலகில் இல்லை என்று பாடுகிறார்கள். அம்மாவை நாங்கள் சக்தியாக நினைத்துக் கொள்வோம். அதை இதையும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சக்தி என்றோ ஒன்று இருக்கின்றது, அந்த சக்தி தான் இயக்குகின்றது. என்னபடியே தான் இன்றைய சிந்தனை நாள் நற்சிந்தனை போலே பக்தி கொண்டாடுவ நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்த நீங்கள் என்ன பாடலை ஒரு கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
4: சினிமா பாட்டை கேட்டலாமாங்க.
0: இந்த ஒரு என்ன பாட்டு நீங்கள் விரும்பின பாட்டு? இசையிலே இறைவன் இறையருள் உண்டு கூறுங்கள். என்ன பாட வேண்டும்?
4: எங்களுக்கு வந்து அந்த திருப்பாச்சி படத்துல போடுங்க ஐயா, கும்பிட போன தெய்வம்.
0: கும்பிட போன தெய்வம் அது குத்து பாடல் போல இருந்தாலும்
4: ஆடுவெளி இல்ல.
0: ஆமா நாங்கள் தேடி போகும்பொழுது அது எங்களை தேடி வரும் ஐயா, எங்களை நாடி வரும் ஐயா. நாங்கள் ஒரு அடி இறங்கி
4: சமயத்துல அதுவும் நடக்கும்.
0: அதான் நாங்கள் ஒரு ஒரு அடி இறங்கி இறைவாண்டு போனால் இறைவன் 10 அடி இறங்கி ஓடி வருவார் எங்களுக்கு அருள் புரிவாங்க கூறப்பட்டிருக்கிறது. அது அது அனுபவமாக அடைந்த அந்த உண்மைகளையெல்லாம் எடுத்து கூறும் புராணங்கள் இதிகாசங்கள் உண்டு, இன்றும் இருக்கின்றது தானே. கும்பிட போன தெய்வம், நீங்கள் போகும்போது ஏதோ ஒரு காரியத்தை எண்ணி போறீர்கள், அல்லது போன வழியிலே சரி வந்து விட்டால் உடனே

0: தெய்வீக சிந்தனை அவசியம் இல்லையா?
1: நிச்சயம் தேவையில்லை.
0: நன்றி. உங்களுடைய கும்பிட போன தெய்வம் பாடலை நான் தருவேன், கேட்டு மகிழ்வோம். இணைந்தமைக்கு நன்பு நன்றிகள்.
1: நிறைவில்
0: வாழ்த்து.
1: நிறைவில் நடுவுல மற்றவங்க நல்ல நல்ல பாட்டு கேட்பாங்க.
0: ஆமா, இது நல்ல பாடல நிறுதியா உங்களுடைய.
1: அப்ப தடையா இந்த பாட்டு வர வேண்டாம்.
0: சரி, இறுதியாக தருகின்றேன். நன்றி நாகப்பன் அவர்களே, வாழ்த்துக்கள். மீண்டும் இணைந்து கொள்வோம். பக்தி கொண்டாடுவோம் நிகழ்விலே இணைந்து நாங்கள் பரிமாறிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கொண்ட அனுபவங்கள், கண்ட அனுபவங்கள், கேட்ட அனுபவங்களை பற்றி பேசி அளவலாமல் எங்கே சுற்றி வந்தாலும் இறைவனுக்குத்தான் அங்கே வந்து இறை சக்தி தான் பெறுகின்றது. இறை தான், இறை அருளால் தான் எல்லாம் என்று வரும் பொழுது இப்பொழுது அழைத்த உறவு யாராக இருக்கலாம், எங்கே ஓடி வாருங்கள், மீண்டும் அலையுங்கள். உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒன்றிய தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணியிலே வெள்ளிக்கிழமை தோறும் மலரும் பக்தி வேளை.
2: பக்தி பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி
0: துதி புரிந்து பக்தி கொண்டாடும் வேளையில் வந்துவிட்டார். ஓம் நம சிவாய. வணக்கம். வணக்கம்.
3: அத்தியார் கோயில் ஆர் தேவா.
0: ஓம் நம சிவாய. ஆர் தேவா அவர்களே வணக்கம்.
3: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்கள். எங்கே ஓம் நம சிவாய காணவில்லை?
3: முதலே சொல்லிட்டேன்.
0: சொல்லிடுங்க, சொல்லிடுங்க. ஓம் நம சிவாய் அதை சொல்ல அவன் விடுவாரா? அதை சொல்லும் பொழுது ஒரு மனதிலே ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம் இருக்கும் ஐயா. இல்லை, ஓம் நம சிவாய் என்று கூறும் இந்த வாயினால் வேறு தீய வார்த்தைகள் தூய்மையற்ற வார்த்தைகளை கூறுவோமா? இல்லை, என்ன ஓம் நம சிவாய்
3: கிடையவே கிடையாது.
0: இந்த வாய் தானே
3: சொல்லிட்டாலே தெரியாம.
0: ஆமா,
3: உள்ளம் சுத்தப்படுத்தி விடும், உடம்பும் சுத்தமா இருக்கும், எதுவும் பிரச்சனையும் இருக்காது.
0: ஆமா, இந்த மந்திரத்தை சொல்பவர்கள் தீய வார்த்தைகள் பேச மாட்டார், குழந்தைகளை கூட வைக்க மாட்டார், அடுத்தவர்களை பேச மாட்டோம், துன்பமாக துன்புறுத்த மாட்டேன். இதனால் இந்த வாயினால் தானே பேசுகிறோம் ஓம் நம. அவர் கொடுத்த வாய் வந்து நல்லவற்றை பேச வேண்டும் தானே. ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் பேசுகிறோம் இல்லையா? அந்த ஓம்
3: உலகத்திலே அதிகமாக ஓம் நமசிவாயா,
0: அந்த ஓம் நமசிவாய என்றவுடன் எல்லாம் அடங்கிவிடும். கோபக்காரனுக்கு முன்னால் கூட நாங்கள் ஓம் நமச்சிவாயா ஒரு தடவை ஓம்கின வாழை ஒரு தடவை பதைத்து விடுவான். எங்களை ஒருத்தன் விட்டு வருகின்றான் ஓம் நமசிவாயன்னா அந்த ஓங்கின வாழை ஒரு தடவை கீழே இறங்கி விடும், தன்னை அறியாமல் வரும்.
3: ஆமையா,
0: நாங்கள் பெரிய கொடிய விஷப்பாம்பு எங்களை விரட்டி கொண்டு வரும் பொழுது கூட நாங்கள் ஓம் நமசிவாய் என்று கூறி பாருங்கள். அந்த
3: சிவசிவான்னு சொல்லுவாங்க
0: என்றால் உடனே நின்றுவிடும் ஐயா. ஏனென்றால் இந்த உலகில் நன்மை தீமைகள் பொல்லாப்பு எல்லாம் அவருள் அடக்கம். அவனன்றி அனுபவம் அசையாது, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி
3: வணங்கி
0: என்று மாணிக்க வாசல் அழகாக கூறிவிட்டார் திருவாசகம்.
3: சார், இன்று திருவாசகம் தேனியாது, அது வந்து அதை படித்து ஒட்டுப்பு ஒரு நாளைக்கு படித்தாங்கனாலே அவங்க வாழ்க்கையில் உண்மையிலேயே கிடைக்கக்கூடாத இன்பம் இல்லாமல் கிடைக்குமே.
0: அங்கே இருக்கின்றதானே திருவாசகத்துக்கு முதல் வருகிற பாடல் திருவாசகம் என்னும் தேன்
3: தேன்
0: தொல்லையிலும் பிறவி துயர் நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது என்ற வருகிறது. சரி, இன்று உங்களுடைய ஆலய தரிசனம் அல்லது வீட்டிலே உள்ள பூஜை பிரஸ்தானங்கள் எப்படி இருந்தது
3: ஐயா? இன்னைக்கு வந்து நான் வந்து குலதெய்வத்துக்கு போனேன் ஐயா, பத்திரிக்கை எடுத்துட்டு போய் குலதெய்வத்துக்கு வைக்கணும்னு நாங்க பத்திரிக்கை எடுத்து போய் குலதெய்வத்துக்கு வச்சுட்டு
0: வந்தேன். எந்த கர்மங்கள் நாங்கள் செய்ய வேண்டுமோ அவனன்றி அனுபவம் அசையாத ஐயா, எங்களை அறியாமல் நாங்கள் சொன்னோம். சில சமயம் இது பக்தி மார்க்கம் இல்லாமல் உங்களோட பண்பாடு நாங்கள் எது செய்தாலும் அங்க போய் தருமாறு எங்களை அறியாமல் எங்களை இழுத்து கொண்டு போகின்றது அங்கே. அந்த அப்ப அங்கு சென்று ஆரம்பிக்கும் போலே மனதிலே நற்சிந்தனைகள் தான் ஏற்படும், தீய எண்ணங்கள்
3: வருகின்ற
0: துன்பங்கள் எல்லாம் களையப்பட்டு விடும் அப்படியே. அது அப்படியே களையப்படும் பாருங்கள்.
3: அங்கு தெய்வங்கிறது ஒரு கணக்கு நீதி அரசர் மதயம்.
0: ஆமா,
3: முன்னோர்கள் செய்த பாவத்திலேருந்து எல்லாம் அவங்களுக்கு தெரியும். போன ஜிம்மத்துல இந்த இது பண்ணி

0: இந்த இதுல பண்ணிருக்க, இந்த பாவம் பண்ணிருக்கங்கிறது குலதெய்வம் தான் நிர்ணயிக்கும். அத அதுக்கு போறதுக்கு முடியாது, சில பேரால போகவே முடியாது.
1: ஆமாம். ஆனால்
0: எல்லாம்
1: போக
0: சேர்ந்து
1: முடியாது
0: போறதில்லை.
1: விட்டாலும், போக முடியாது விட்டாலும் குலதெய்வம் என்று ஒன்று எங்களுக்கு இருக்கு என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்கும், நினைவு இருக்கும்.
0: இருக்கும். ஆமா.
1: ஏனென்றால் அவன் அருளாலேதான் அவன் தாழ் வணங்க முடியும். அங்கு செல்வதற்கு இவருக்கு அருகதை உள்ள அந்த நேரத்தை இறைவன் வகுக்க வேண்டும். நாங்கள் எந்த ஆலயத்துக்கும் தீர்மானித்து வைத்து நாங்கள் எண்ணி வைத்து போக முடியாது. நான் கண்ட அனுபவத்திலே, தேவா, நான் கண்ட அனுபவத்திலே இந்த வருடம் இந்த ஆலயத்துக்கு நான் போக வேண்டும் என்ற ஒரு தேதியை நிர்ணயித்து அந்த நாங்கள் நினைத்து போக முடியாது. அது அந்த போக வேண்டிய எண்ணம் எங்களுக்கு தானாக உதித்து அனுகூலமாக வர வேண்டும். அனுகூலம் இருக்க வேண்டும், இல்லாமல் செய்ய முடியாது. அப்ப அங்கு சென்று மிகவும் மன திருப்தியோடு அங்கு சென்று நீங்கள் பத்திரிகை வைத்து விடுவது மனதில் ஒரு பூரண திருப்தி இருக்கும்.
0: திருப்தியா? அவ்வளவுதான், குலதெய்வத்துக்கு போல போலும் வாங்க, சரி ரைட்டு வாங்க.
1: அங்க போயிட்டு வந்தவுடன் எல்லோருக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். அப்ப மன திருப்தி வந்தா குலதெய்வத்துக்கும் பத்திரிகை வைத்தே இதை நாங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமை உணர்வு அங்கே உங்களை உந்தி கொண்டிருக்கும். சிறப்பு
0: சிறப்பு சிறப்பு.
1: உங்களை எங்களுடைய தளத்திலே உங்களோட பேர் பதியப்பட்டிருக்கிறது.
0: நான்
1: கூறிவிட்டேன், செய்து விட்டேன். நீங்கள் இனிமேல் பாடல்களை அங்கே எழுதி கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நேர் நேரம் போவதுதானே, அதிலே உங்களுக்கு அந்த பாடலை தந்து கொள்ளலாம். இன்று நாங்கள் என்ன பாடலை கேட்போம் தேவா?
0: ஐயா, கோவில் காலையில இருந்து.
1: கோவில் காலையில? கோவில் காலையில என்ன பாடல்?
0: தமம் இருந்து பெற்ற பிள்ளை அப்படின்னு ஒரு யா.
1: ஓ, அப்படியா?
0: தமம் இருந்து பெற்ற பிள்ளை.
1: உங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாம் இப்பொழுது அங்கேதான் இருக்கின்றது என்பதை எனக்கு தெரியும். அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் குலதெய்வத்தில் சென்று வணங்கி இருக்கின்ற இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு எல்லா நல்லருடையும் தந்து அது மங்களமாய் நடைபெறும். நன்றி தேவா. பாடல்கள் கோவில் காலை திரைப்படுத்த பாடல், நல்ல பாடல். அதை நாங்கள் கேட்டு மகிழ்வோம். நன்றி தேவா, இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.

0: சிறிது நிமிடமாவது நாங்கள் வந்து பேசி மகிழ்கின்றோம், எத்தனை பாடல்களை கேட்கணும், எத்தனை விடயங்களை பேச என்று தெய்வத்தை பற்றி பக்தியை பற்றி பேசுகின்றோம். இந்த பக்தியை பற்றி நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு பல வழிகள் உண்டு. இப்பொழுது ஒரு வழியை கொண்டு வருகின்றார் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: முதலில் வணக்கம் கூறி வரவேற்று பதிவிட்டு இப்பொழுதுதான் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றது. எத்தனை அழைப்புகள் அழைத்தீர்கள், இப்பொழுதுதான் பலி கிடைச்சிருக்கின்றது இல்லையா? ஒவ்வொரு நாளும் பெய்தாலும் உங்களுக்கு சலிப்பு வந்துடும், அதனால தான் அந்த மழை தன்னுடைய மழையின் அருமை தன்னுடைய தேவையை உணர வைக்கும் வகையில் நன்றா கொட்டிச்சுதா?
1: ரொம்ப மழை இல்ல, ஆனா பெஞ்சதுப்பா. பூமி குளிர் அளவுக்கு இல்லை, ஆனால் நானும் குளிர்ச்சியிருந்தேன்.
0: நீங்கள் மரம் செடிகடி எல்லாத்துக்கும் அது வாய்ப்பாக அமையும். சரி, இந்த மழை வெள்ளம் வரும்
1: ரொம்ப கொஞ்சோண்டு இல்லை, நல்லாவே பெஞ்சு
0: மழை பொழிந்தது என்று எண்ணிக்கொண்டால் சுமாரான மழை என்று நாங்கள் கருதி கொள்ளலாம் இல்லையா? அந்த மழை பொழிந்ததால் உங்களுக்கு வெளியே நடமாட்டங்கள் ஏதாவது தடைப்பட்டதா? இரவு நேரமா பகல் வழியா? இரவு நேரம்
1: நாளைக்கு காலையில வெயில் வரும்போதுதான் எல்லாரும் வெளில வருவாங்க.
0: அப்ப இரவு மழையா
1: வெயில்
0: வருவாங்க? ஊர்ந்து வருபவர் ஓடி வருவார் என்ன? அவருக்கு மழை வெள்ளம் அதனும் அதற்கு தோன்றாதம்மா. அவர் வெள்ளத்திலையும் இருப்பார், தண்ணியிலையும் இருப்பார், மண்ணிலையும் இருப்பார், மரத்திலையும் இருப்பார்.
1: அவர் எங்கனாலும் இருப்பார், ஆனா வெயில் வரும்போது வெயில வந்து நல்லா ஜாலியா படுத்திருப்பாரு.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா. அந்த நேரத்தில் முயல் அப்படியான பிராணிகள் சின்ன சின்ன சிறுகிய விரதங்கள் எல்லாம் வெளியே வரும் பெற்றவர்களுக்கு.
1: குருவி எல்லாம் பிடிச்சிருப்பாங்க.
0: கவனமாக இருக்க வேண்டும். சரி, இன்று உங்களுடைய ஆலய தரிசனங்கள் தெய்வீக வழிபாடுகள் எப்படி போகின்றது?
1: ஆடி இது வெள்ளிக்கிழமை கிருத்திகை வேற பண்டிகை, அதான் கந்தனகுடி போயிட்டு இருந்தப்பா.
0: அப்படியா?
1: ஆமாப்பா.
0: ஆலயம் சென்று ஆலயம் செல்லும் போது இருக்கின்ற மனோநிலைக்கும் ஆலயத்துக்கு சென்று வரும்போது இருக்கும் மனோநிலைக்கும் இது மாற்றம் உண்டா மகளே?
1: நிறைய இருக்கும்பா. எப்படி போகும்போது பல பிரச்சனைகள் எல்லாம் நினைச்சிட்டு போவோம்.
0: ஆமா,
1: இன்னும் சொல்ல போனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தெய்வத்திட்ட வேண்டிக்கணும்னு போவோம், ஆனா அதெல்லாம் அங்க போய் தோணாது. அதை பார்த்த உடனே எல்லாருமே மறந்து போயிடும். சாமியை பார்த்த உடனே எல்லாமே மறந்துருப்பா. நம்ம வேண்டணும்னு நினைச்சிட்டு போனது கூட அந்த ஞாபகத்துல வராது.
0: ஓ, அப்படித்தான். மறந்தாலும் கூட
1: சாமி மட்டும்தான், சாமி மட்டும்தான் ஞாபகம் வரும்.
0: அப்படி மறந்தாலும் மீண்டும் அந்த நினைப்பு வராதவாறு தெய்வம் உங்கள் மனதுக்குள்ளே உறைந்து விடும்.
1: ஆமாப்பா, வரும்போது திரும்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, தோணாது. அப்போ
0: அப்படித்தான் மனதில் வந்தாலும் அங்கே சென்று முறையிட்டாலும் தெய்வ சந்நிதியிலே தெய்வத்தை நினைந்து முறையிட்டு முடிந்த பின்பு ஒரு திருப்தி வரும் எங்களுக்கு. அப்பா, என்னுடைய குறைகளை சொல்லிவிட்டேன், ஏதோ அவர் பார்த்துக் கொள்வார். அது மட்டும் இல்ல, ஏதோ அவர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு திருப்தி, ஒரு நம்பிக்கை ஏற்படுது. தெய்வீக நம்பிக்கை என்பதுதானம்மா. தெய்வீக நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் யாரும் எதுவும். எத்தனையோ பேர் இயற்கைக்கு மாறாக தெய்வம் இல்லை என்றெல்லாம் வாதாடி கொண்டு சென்றவர்கள்லாம் தெய்வம் உண்டு என்றெல்லாம் வந்து விட்டாங்க. அது வெளியே வார்த்தை அலங்காரத்துக்கும் தங்களுக்கு ஒரு கோஷ்டியை உருவாக்கணும் ஏதோ வேறு நோக்கத்தோடு தான் அதை சொல்லுகிறார்களே தவிர உண்மையிலே அவர்கள் உள்ளம் அதை சொல்ல. நான் எத்தனையோ பெரிய அரசியல் தலைவர்களை நான் இந்தியாவிலும் அறிஞ்சு பார்த்துருக்கேன், அவர்களுடைய வரலாறுகளும் படிச்சிருக்கேன். அவர்கள் கூட தெய்வம் இல்லை என்று நாசியம் பேசின பெருந்தலைவர்களோடு தங்கள் வீட்டிலே ஞானிகளை கூப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். நான் சொல்வது புரிகிறது. அம்மா, பெரிய அரசியல் தலைவர் பெருந்தலைவராக இருந்தவர்கள் தெய்வம் என்ற ஒன்று இல்லை, இதெல்லாம் போலி, இதெல்லாம் பித்தலாட்டம் என்று வெளியே கூறினவர்கள் தங்கள் வீட்டில் தெய்வீக நம்பிக்கையுள்ள ஞானிகளை மனிதால கணக்காக இல்ல நாள் கணக்காக வீட்டில் வைத்து பணிபுரிய செய்திருக்கின்றார்கள்.
1: ஆதலால்
0: தெய்வம் யாரையும் விட்டதில்லை என்ற ஒரு பழமொழி உண்டம்மா. நல்லவரையும் விடமாட்டார், அதேபோல கெட்டவர்களையும் விடமாட்டார். நான் இருக்கின்றேன் என்று தெரிந்து என்னை அறியாமல் தூஷிப்பவர்களை கூட அவர் நேசித்துக் கொள்வார். இதுதான் இறைவன், இதுதான் இறைவன். சிறப்பு மகளே, இந்த பள்ளி என்ன பாடலை கேட்போம்?
1: சிறுகாழி கோவிந்தராஜன் பாடின பாட்டுப்பா.

0: ஆரம்பிக்கும்.
1: தேனிலும்
0: அப்பா
1: இனியவள், சிந்தையில் உறைபவள், இல்லையா?
0: தேனினும் இனியவள் தான்.
1: ஆமாம், சிந்தையில்
0: ஆமாப்பா,
1: உறைபவள். இனிமையான ஒரு
0: மழை
1: பாடல்.
0: வந்தா மழை வந்த சந்தோஷம் இருக்கு, ஆனா தவறு பிரச்சனை வருது, அது பெரிய பிரச்சனை இருக்கு பாரு.
1: ஆமாம், இப்போ எனக்கு பேசும்போது நான் கேட்டு உறைபவள் என்ற பாடல், சிறுவாளியுடைய பாடல் தான் கேட்டிருக்கிறீர்கள். இனிமையான அந்த பாடல் ஒன்று, இறை சிந்தனைக்கு பக்தியோடு வாழ்வதற்கு, பக்தி கொண்டாடுவோம் என்பதற்கு சும்மா எடுத்து போய் இருக்கிறேன் கூப்பி விட்டு வந்ததுலேயே ஒன்றுமில்லை. அந்த சிந்தைக்குள்ளே அவரை நாங்கள் கொண்டு வர வேண்டும், இறை இவனை முழுமையாக. அந்த நேரத்தில் இந்த காம
0: ஆமாப்பா,
1: விரோத குரோத எண்ணங்கள் அத்தனையும் நீங்கிவிடும். நீங்கிவிட்டு சுத்தமாக இருக்க வேண்டும், மனச்சுத்தமாக
0: ஆமாப்பா,
1: இருந்தால்
0: உண்மைதான்ப்பா.
1: தீய எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும். வாழ்த்துக்களமா, இதை எங்களுக்கு வழிகாட்டுவது
0: நன்றி
1: சமயம். வழி இந்த இதை நாங்கள்
0: நன்றிப்பா.
1: வாழ்வதற்கு பிறந்தவுடனே எங்களுக்கு எல்லாம் தெரியாது. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும் வகையிலே எங்களுக்கு முன்பு தாய் தந்தையர்கள், மூதாதையர்கள், எங்களுக்கு ஆசிரியர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் நல்ல வழி காட்டியிருக்கிறார். இப்பொழுது ஞானிகள், யோகிகள் மக்களை ஏமாற்றி வாழவும் பார்க்கின்றார்கள் தான், ஆனால் அவர்கள் வாழ மாட்டார்கள். எங்கே சொல்லட்டும், எந்த ஒரு ஏமாற்றுக்கார சுவாமி, அந்த தெய்வத்தை ஏமாற்றி மக்களுக்கு தீங்கு செய்தவர்கள் யாரும் பிழைத்திருக்கின்றார்கள் என்று கூறட்டும், இல்லை அம்மா,
0: வாழ முடியாதுப்பா.
1: வாழவே முடியாது அம்மா. அதனால் நம்ம குருநாதரை நாங்கள் மறக்கவே கூடாது. எங்களுக்கு மேலே ஒரு சக்தி, அதுக்கு நாங்கள் இறைவன் என்று பெயரை வைத்துள்ளோம். அந்த இறைவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அவர் உருவம் அருவம் அரு உருவம் கொண்டவர், எல்லாவிதமாகவும் இருப்பார், ஒரே ஒருவர் எங்கும் இருப்பார் என்றெல்லாம் நாங்கள் அறிகின்றோம். அதற்கான சான்றுகளையும் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இறை சிந்தனையோடு நாங்கள் வாழ்வதால் எங்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் ஏற்படாது. எந்த துன்பம் வரும்பொழுதும் பாருங்கள், பெரிய வில்லங்கம் துன்பம் வரும்பொழுது வைத்தியசாலையில் இருந்தாலும் அங்கே செல்லும் பொழுது அருகில் உள்ள ஆலயத்திலே அல்லது குலதெய்வத்திலே சென்று விபூதி சந்தனங்களை கொண்டு அந்த வைத்தியருடைய மருந்தை விட மேலானதாக இதைத்தான் அங்கே பூசி விடுவோம், இல்லையா? அந்த நம்பிக்கை, அந்த நம்புவோம். கடவுளை நம்பினார் கைவிடப்பட மாட்டார், சரியா?
0: கெடுவதில்லை,
1: நம்பினார் கிடையாது. இது நான்கு மறை தீர்ப்பு, நால்வகை வேதங்களும் சொல்கின்ற தீர்ப்பு. வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.

0: நாடி வருவதெது பாபம்.
1: நாங்கள் வாழ்க்கையிலே எதை தேடுகிறோம், எதற்காக ஓடுகிறோம், எதற்காக துன்பப்படுகிறோம் என்றெல்லாம் எண்ணி பார்த்தால் அது ஒரு அனாவசியமானது என்று கருத தோன்றுகிறது. இவையெல்லாம் இப்பொழுது இந்த வரிகளிலே வந்தது போல் அங்கே இங்கே என்று ஓடிச்சென்று பணத்தை பெருக்கி பொருளை பெருக்கி பெரிய படாடோபமான வாழ்க்கை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மெச்ச வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் தெரிகின்றோம். எத்தனை புடியங்களை செய்கின்றோம் இந்த உடம்பை வைத்து கொண்டு. இந்த உள்ளத்திலே இருக்கும் ஒரு சிறு சிந்தனை, அந்த இறைவன் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவர்தான் எங்களுக்கு பெரிய அவர் காட்டுவார். அந்த இறை சக்தி என்றது ஒன்று இருக்கின்றது, அதுதான் நியாயம் என்று கூட. நியாயத்திலே இறைவன் இருக்கின்றார். நியாயமான ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுவதே இல்லை. இதில் நாங்கள் தேடிக்கொண்டு இதிலே கூறப்பட்ட இந்த பாடலே கூறப்படுகின்ற இந்த ஆடவை ஆபரணங்கள், இந்த கோபுரங்கள், வாழ்க்கைகள், அது எல்லாம் இந்த செல்வங்கள் அத்தனையும் தேட வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ பிரயாசித்தப்பட்டு செய்து கண்டு அதை அனுபவிக்கின்றோம். ஆனால் அவை ஒன்றும் நாங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அது ஒரு உண்மை, அதையே நாங்கள் உணர்கிறோம் இல்லை. சரி, என்னிடம்தான் இல்லை, நான் இல்லாதவனை பார்த்து பரிகசிக்கலாமா? இல்லை. இந்த உலகிலே பணம்தான் கடவுள், பணம் என்றாவிட்டால் பிணம், பணத்தை பணம் இல்லாதவனை பிணமும் நாடாது என்றெல்லாம் கூறுகின்றார்கள். இறுதியிலே பிணமாக போனவுடன் எடுத்துக்கொண்டு போவது எதுவுமே இல்லை. ஆக ஒன்றே ஒன்றைத்தானே எடுத்துக்கொள்ள முடியும், அந்த தெய்வீக அருள். இறுதியில் எங்கே போகிறோம் எல்லாம்? ஒருவர் மரணித்து விட்டார், நாங்கள் மரணச் செய்தி அனுப்பும்போது அனுதாப செய்தியிலே அவர் பாதம் இறைபாதம் சென்று விட்டார் என்று கூறுகின்றோம். நாங்களும் கூறும்போது நாங்கள் அவர் இறைவன் அடியில் அமைதியாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் என்றெல்லாம் செய்திகளை போடுகிறோம். அங்கே அதுதான் முடிவு. அந்த முடிவை காணுவதற்கு நாங்கள் இதை கொண்டு போகப் போகின்றோம். அப்போ நிலையற்ற ஒன்றை நிலையானது என்று எண்ணி நாங்கள் வருந்தி துவண்டு இடர்படுவதை விட நிலைக்குமே நிலையான இயற்கையான உண்மையான ஒன்றை தேடி நாங்கள் போக வேண்டும் என்றுதானே ஒன்றும் வேண்டாம் என்று முற்றம் திறந்த முனிவர்கள் என்ற பெயரை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் எதற்காக பெற்றார்கள்? இன்று இருக்கின்ற முனிவர் வேஷங்கள் வேறு. அவர்களுக்கு மாளிகைகள் இருக்கும், பெரிய குடும்பங்கள் இருக்கும், பெரிய வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கும், அது வேறு. ஆனால் அன்று இருந்தவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து இந்த நியாயத்தை தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நியாயமான நியாயத்தை, அது தெய்வீகம். தெய்வீகத்தினுடைய ஆட்சி இல்லாமல் நாங்கள் ஒரு அடி கூட நகர முடியாது, ஒரு நாளிகை கூட கடக்க முடியாது. இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்க இந்த நாளிகையை விட்டு அடுத்த நாளிகைக்கு நாங்கள் செல்வதற்கும் தெய்வீகம் என்ற அந்த சக்தி இருக்கிறதால் தான் வாழ்ந்து காட்டி மக்களுக்காக. மக்கள் துன்பம் என்றால் என்ன? மக்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள்? மக்களை துன்பப்படுத்தக்கூடாது, துன்பம் செய்பவர்கள் நியாயம் இல்லை என்று அந்த நியாயம் என்ற ஒரு உண்மைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பெருமகனார். இன்று அவரை வைத்து ஒரு சமயமே உருவாகியிருந்து அந்த சமயத்துக்குள்ளே பல வேறுபாடுகளை கண்டுபிடித்து அது தங்களுடைய புகழுக்காக, தங்களுடைய சம்பாத்தியங்களுக்காக சில பேர் வழிமாற்றி சமயங்களிலே சில தோற்றப்பாடுகளை காட்டியிருப்பார்கள். உண்மையை கொண்டு வந்து இவர்கள் நியாயப்படுத்த இருக்காத நியாயமான உண்மை ஒன்று, அதையும் பேர்ந்து நியாயப்படுத்துவதற்கு வேறு வழிகளை குடைந்து பார்க்கின்றார்கள். அது நிறைந்து போவதில்லை ஒருபோதும். அந்த வகையிலே ஒருவர் வாழ்ந்து மக்களுக்காக வாழ வேண்டும், மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி சென்ற ஒரு பெருமகனார் என்று வையத்தோள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கமைய அவரை பின்பற்றி வந்தவர்கள், அவரோடு வந்தவர்கள் அவருடைய நன்மை தீமைகளையும் அவருடைய செயற்பாடுகளையும் குறிப்பிட்டு ஒரு வரலாற்று பாடல் ஒன்றை தந்திருக்கின்றார்கள். அந்த பாடலை கேட்டு பார்ப்போம். அது அத்தனையும் இறைவனுடைய கருணை என்பதைத்தான் அங்கே கூறப்படும். எப்படி நாங்கள் இறைவனிடம் போக வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற ஒருவருடைய வாழ்க்கையை சமயமாக கூறப்படுகின்றது.

0: ஆம், கேளுங்கள் தரப்படும் என்று கூறப்படும் வேளையில் நாங்கள் இறைவனிடம் தான் கேட்க வேண்டும், வேறு யாரிடம் கேட்க வேண்டும்? இறைவனிடம் தான் எங்கள் குறைபாடுகளை கூற முடியும். நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு வேண்டியதை அவர் தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்து, அப்போ எங்கள் குறைகளை எங்கே கூற வேண்டும்? அவரிடம்தான் கூற வேண்டும். அவரிடம் கூறினால் அது நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒரு உண்மைப்பாட்டை எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது இந்த மதப்பாடு. இது ஒரு மதமாக வந்திருக்கின்றது. அதை எத்தனையோ கோடானு கோடி மக்கள் உலகளாக இருந்து பின்பற்றி கொண்டு செல்கின்றார்கள். அதை பின்பற்றியதால் அவர்களுக்கு பல நன்மைகள் கிடைத்திருக்கின்றன, தீமைகள் களையப்பட்டு இருக்கின்றன என்றெல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் வாழ்ந்து காட்டி சென்றவர்கள் மக்கள் மத்தியிலே, மக்கள் முன்னிலையிலே. அப்போ இறைவனை நம்பி நியாயத்தின்படி வாழ்ந்தால், நியாயத்தின்படி வாழ்வதற்கு நீதி நிச்சயமாக கிடைக்கும். அந்த நீதி என்பதும் இறைவன் தான், இறை சக்தி தான். அங்கே நியாயம் நிலைநாட்டப்பட்டு நீதி வழங்கப்படுகின்றதனால் இறைவன் அங்கே இருக்கின்றான் என்று கூறப்படுகின்றது. அதனால்தான் இன்று நீதிமன்றங்கள் போன்ற இடங்களிலே நியாயங்கள் வந்து நிலைக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை அறிஞர்கள் வாதாட்டங்களை செய்து நீதியை நிலைநாட்டுகிறார்கள். ஏனால் பொய் என்று இந்த உலகத்தில் உண்டு, அதே நேரத்தில் மெய் என்றது நிலையானதாக இருக்கும். பொய் நிலைக்காது, மெய் நிலைக்கும் என்று அந்த மெய் என்பதற்குள்ளே இறைவன் இருக்கின்றார் என்றால் இயக்கடக்கின்றது. உறவு ஒருவர் வருகின்றார், நினைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம் மகளே மஞ்சுளா, வணக்கம். மகிழ்வாக இருக்கின்றோம் இறையருணால், உடல் நலத்தோடு, உள்ள நலத்தோடு. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கிறோம்பா, எனக்கும் சந்தோஷம்பா உங்க கூட பேசுறதுல.
0: சந்தோஷம் அதுதான் தேவை. அந்த தருணம், அந்த நேரம், அதை கொடுப்பது யார்? இந்த நேரத்தை எங்களுக்கு தருவது இயற்கை. இயற்கையிலே தான் நேரம் மாறிக்கொண்டு போகின்றது. அந்த இயற்கை தான் இறைவன் என்று நாங்கள் இன்று உங்களுடைய இந்த வேளையிலே உங்களுடைய நல்ல நலமாக இருக்கின்றோம், சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று கூறிய வார்த்தையே எங்களை சந்தோஷப்பட வைக்கின்றதம்மா. அப்படி நாங்கள்
1: எனக்கு 15 வயசுலயே எங்க அப்பா தவறிட்டாருப்பா. அதனால நீங்க எப்போ உங்களோட பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதோ, எனக்கு இன்னொரு அப்பா கிடைச்ச மாதிரி. அப்பத்துலேருந்து நான் உங்களை நிஜமாவே அப்பான்ற அளவுக்கு தான்பா நாங்கள் மனசில் நினச்சின்னு சந்தோஷமா இருக்கு எனக்கு.
0: நன்றி மகளே. அந்த அந்த அன்பு, அந்த அந்த அந்த அதுக்கு நான் நன்றி கூறுவது மட்டுமில்லை, என்னுடைய மகளாகத்தான் உங்களையும் நினைத்து நான் பேசிக்கொள்வது வழக்கம். உங்களுடைய குறை நிறைகளை, துன்பங்களை கூறும் பொழுது அப்பா என்ற ஸ்தானத்தில் இருந்தால் உங்களுக்கு நான் எழுத்து மூலமோ வாய் மூலமோ சொல்லிக்கொள்வது என்று. உங்களையும் என்னுடைய பிள்ளைகளுள்ள என்னுடைய மகள்மாகத்தான் நான் நினைக்கிறேன். உலகத்தில் இதுதானே அம்மா தேவை. அன்பு என்பது எவ்வளவு தூரம் நிலைக்கின்றதோ, அது உண்மையான அன்பாக இருந்தால் அது பாசமாக மாறி உறவாக வந்துவிடும், இல்லையா அம்மா?
1: நான் ஆரம்பத்தில் உங்க கூட பேச நினைக்கும் போது நான் சாமலா கிட்ட சொல்லும்பா, நிஜமாவே எனக்கு மறுபடியும் அப்பா கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது, மகளே மகளே நான் ஒரு கூப்பிடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது அப்படின்னு சொல்லுவோம்பா நான் அடிக்கடி பேசும்போதெல்லாம்.
0: இறைவா, இறைவா, இறைவன் அருள் எங்களுக்கு. இறைவன் தானே எங்கள் எல்லோரையும் படைத்தார்கள். அதில் வயதுகளை வைத்து அப்பா, மகள், மகன் என்றெல்லாம் முறைகளை தந்திருக்கின்றார்கள். இது இது எங்களுடைய எங்களுடைய இந்து மதத்திலே உள்ள பெரும் பாரம்பரியமான ஒரு உண்மை. எல்லோரையும் நேசிக்க வேண்டும், அன்புதான் கடவுள், அவர் அன்பானவர். அதை நாங்கள் அறியும் பொழுது எல்லோரையும் நேசிக்க வேண்டும். நேசம் என்று ஒன்று இருக்கின்றதம்மா, அது உண்மையான நேசிப்பாக இருக்கணும். நானும் உங்கள் எல்லோரையும் மகளே மகளே என்று அன்போடு அழைப்பது உண்மை அன்போடு தான். அது நிலைக்க வேண்டும் இறைவன். அந்த பாசம் உங்களுக்கு ஏற்படுவதென்றால், அந்த அன்பான உணர்வு உங்களுக்கு இருப்பதென்றால், இறைவனுக்கு மீண்டும் நான் நன்றி கூறிக்கொண்டு என்றும் நாங்கள் அப்பா மகளாக வாழ்ந்து கொள்வோம் என்று கூறிக்கொள்ளுகிறேன். சரி, அங்க மழை பெய்ததா மகளே?
1: சந்தோஷம், அங்க மழை பெய்யும். இல்லப்பா, இங்க மழை இல்லப்பா.
0: தொடர்ந்து பெய்தா என்ன செய்வோம்? அடே, இந்த மழை விடுகிறது இல்லையே, இது என்ன, இது இப்படி கொட்டுகிறது என்றும் கூறிக்கொள்ளுவோம்.
1: 5 நிமிஷம்னா கூட தெருவுல தண்ணி தெளிப்போம் இல்லப்பா, கோலம் போடும். அது மாதிரி மழை தான்,
0: அப்படி மழைதான் வந்து. ஆனால் மழையே இல்லை என்று எண்ணும் மக்கள் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு சிறிதளவு மழையாவது வந்திருக்கின்றதே, இறைவன் கருணை புரிந்திருக்கின்றார் என்றுதான் கொள்ள வேண்டும். இப்பொழுது மஞ்சுளா, நீங்கள் ஆலயங்களுக்கு செல்வதுண்டு, அருகிலே என்ன ஆலயம் இருக்கிறது மகளே?
1: எங்க ஊர்ல வந்து பெருமாள் பெருமாள்
0: பெருமாள்
1: ஸ்ரீராமர் கோயில்,
0: ஓ
1: ராமர் கோயில்
0: இருக்குதுப்பா,
1: பெரிய கங்கையம்மன் கோயில் இருக்கு, ஈஸ்வரன் கோயில் இருக்கு. பக்கத்திலேயே எங்க வீட்டுல இருந்து வெளியே பார்த்தாவே பிள்ளையார் கோயில் கோபுரம் பக்கத்திலேயே இருக்கு.
0: முதல் கடவுள் விநாயகரும் இருக்குங்க.
1: தூங்கி எழுந்த உடனே நான் வெளியே போய் பாக்குறது ஈஸ்வரன் தான் பா அந்த கோபுரத்துல.
0: அவர் தானே இந்த உலகை ஆளுபவர் என்று கூறுகிறார், ஈஸ்வரனார் என்று. சரி, அதுக்கு செல்வதுண்டா, அந்த ஆலயத்துக்கு போவதுண்டா நீங்கள்?
1: இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுப்பா, எப்போது ஒரு நாளைக்குதான்
0: போவோம். வாரத்தில் ஒரு நாளாவது ஏதாவது ஒரு ஆலயம். வாரத்தில்
1: வீட்டுக்காரு பூஜை பண்ணுவாருப்பா பிரதோஷத்துக்கு, ஈஸ்வரன் கோயில்ல.
0: அங்க ஆலயத்துக்கு
1: அவர் நாள் முழுதுக்கும் ஒரு பொழுது இருப்பாரு, சாப்பிட மாட்டாரு எதுவுமே. அது மாதிரிதான் குடிப்பாரு. ஆமா, பிரதோஷம் ஒரு பொழுது வந்து
0: அவருடைய வேண்டுதல் மூலம் உங்களுக்கும் அவருடைய அருள் பாலிக்கும் அம்மா. நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு ஆலயத்தில், ஏதாவது ஒரு ஆலயத்தில் சென்று முடிந்தளவு அதில் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவழித்து பாருங்கள். மனதுக்கு பெரிய நிம்மதி கிடைக்கும். உங்கள் மனப்பாரங்கள் நிறைய குறங்கும். எங்களுக்கு துன்பங்கள் தோன்றுவதும் மனதிலே பாரம் ஏற்படும் வேளையிலே தான், அது எங்களுக்கு தெரியாது.
1: இந்த கொரோனா வரத்துக்கு முன்ன வரைக்கும் நான் திருவண்ணாமலை கிரிவலம் போகும்பா, 14 கிலோமீட்டர் மாசம் தவறாது போய் நின்றோம். கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் கால் வலி வந்துச்சு, போறது விட்டுட்டோம்.
0: கொரோனா போய் சென்று விட்டதம்மா, நீங்கள் முடிந்தால் ஒரு தடவையாவது.
1: அதுக்கப்புறம் எனக்கு கால் வலி வந்துச்சுப்பா, கிரிவலம் சுத்த முடியல 14 கிலோமீட்டர்.
0: ஆனா நீங்க கிரிவலம் போக வேண்டாம், அந்த ஆலயத்துக்கு ஒரு தடவை சென்று ஆலயத்து உட்பிரகாரத்தையாவது சுத்தி வணங்கி விட்டு வரலாம் தானே. மெல்ல மெல்லமாக செய்து பாருங்க.
1: உள்ளவே போக முடியாது, அவ்வளோ ஜனங்க, எல்லா பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருந்தே வராங்கன்னு சொல்றாங்கப்பா.
0: சரி, அங்கதான் அங்கதான் போகாது விட்டார். உங்கள் அருகில் இருக்கிற விநாயகர் ஆலயம், அந்த ஈஸ்வரன், ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு
1: பிரதோஷத்துக்கு மட்டும் மாசத்துக்கு ஒரு முறை போகும்பா. ரெண்டு பிரதோஷம் வரும், ஒவ்வொரு பிரதோஷம் வந்து போக மாட்டேன், ஒவ்வொரு பிரதோஷம் போவேன். கொஞ்சம் அன்னைக்கு தானே முடியலன்னா போக மாட்டேன்.
0: அது மாதிரிதான் வீட்டிலே நீங்கள் வணங்கிக் கொள்வீர்களான்னு இறை சிந்தனை மனதில் நல்லா நல்லா. அவர்களிடம் நீங்கள் யாரிடம் கூறாது விட்டாலும் இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் நிச்சயமாக உங்களுக்கு கருணை புரிவார்.
1: தினமும் காலையில எழுந்து பல் விளக்கிட்டு பூ, எங்க வீட்லயே செடியெல்லாம் இருக்குதுப்பா, அதுல இருந்து பறிச்சு சாமிகள்லாம் வச்சுட்டு விளக்கேத்திட்டு தான்ப்பா வேற வேலை செய்வேன் நான்.
0: சிறப்பு அந்த காலையிலே எழுந்து அந்த கடனை செய்வதற்கு உடல் அப்போ வலிமையை கொடுத்த இறைவன் நீங்கள் எழுந்து சென்று நடமாடி தன் ஆலயத்துக்கு வந்து ஒரு தடவை வலம்பெற அவர் வைப்பார். நம்பிக்கை வையுங்கள். பாருங்கள், காலையும் மாலையும் கடவுளை வணங்குகின்றது. நீங்கள் காலையில் எழுந்து இந்த தொண்டினை நீங்கள் செய்து முடிந்தவுடன் உங்கள் மனதிலே ஒரு திருப்தி இருக்கிறது அல்லவாம்மா அந்த நேரத்தில். அந்த திருப்தி தான் இறைவாளும் இடம், அந்த அந்த இடத்திலே அவர்
1: இருக்கின்றார். அதாவது
0: அது உண்மைதானே,
1: கும்பிடுறது
0: அப்படியே அது திட்டினாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள பார், இந்த இந்த ஆன்மாவுக்கு வலிக்கின்றது என்று அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். வேற யாரை நோக முடியும் பாருங்கள், அதையும் வேற யாரிடம் நோக முடியும், இறைவனிடம் தானே நோகிறோம். நல்லதை தந்தால்
1: எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்பா. ஒரு ஒரு சில விஷயம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தத்தோடு இருந்தோம்னா அதனுடைய முடிவு வந்து எனக்கு நிம்மதியை தர மாதிரி தான் நடக்கும். அது ஒன்று, ஒரு விஷயத்துல நான் கடவுளை நம்புவோம்பா.
0: ஒரு விஷயத்துல நீங்கள் எல்லா விஷயத்திலும் கடவுளை நம்பலாம், வேறு யாரையும் நம்பாத விட்டாலும் கடவுளை நம்பலாம். அதைத்தான் எங்களுடைய பாடல்கள் படிப்புகள், நம் முன்னோர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரும் அதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். ஞானிகள் எல்லாம் அதைத்தான் கூறியிருக்கிறார்கள். அதை செய்துதான் அவர்கள் முத்துநிலை அடைந்தார்கள். நாங்கள் முத்துநிலை அடைவர் என்ற அந்த பெரிய பெயரை எங்களுக்கு கிடைக்காது விட்டாலும் மன நிறைவோடு நாங்கள் மரணிக்க வேண்டும். இறுதியிலே நாங்கள் சேர்த்து வைப்பது இந்த பணங்கள் பொருள்கள் பண்டங்கள் அல்ல, அருள் மட்டும்தான், தெய்வீகம்தான், தெய்வீகம்தான். அதனால் தான் எல்லா மதத்தினர்களும் இறுதியிலே மரண அவஸ்தை என்ற ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். சுகமாக அவர் வருத்தம் இல்லாமல் உடல் வலிமை தெரிய பலி சரியாமல் அவர் போகும், இதைத்தான் வேண்டுகிறார்கள், இதைத்தான் வேண்டுகிறார். இத்தனை பேர் கம்படியான சிறப்பு மகளே, என்ன பாடல் என்று உங்கள் மனதில் தோன்றுகிறது இறைவனை நம்பி கேட்கும் ஒரு பாடலாக?
1: இன்னைக்கு ஆதிபராசக்தி படம், அதுல கந்தன் வந்தான் கவிதை தந்தான்
0: ஓ
1: பாட்டு பா.
0: கந்தன் வந்தான் கவிதை
1: கவிதை
0: வந்தது,
1: தந்தான்
0: கந்தன் வந்தான் கவிதை.
1: அப்படின்னு.
0: சிறப்பான பாடல், நல்ல பாடல். அங்கே கந்தன் ஆலயம் இருக்கின்றது அவங்க வீட்டுக்காரையே,
1: இருக்குப்பா இருக்குப்பா,
0: எல்லா
1: எங்க
0: ஆலயங்களும்
1: ஊரை சுத்தி எல்லாம் ஒரு ஒரு சாமி கோயில்
0: எல்லாம்
1: கட்டிட்டாங்கப்பா. அம்மன் சாமி
0: இருக்கின்றது.
1: ரெண்டு இருக்கு,
0: ஓ
1: ராமர் கோயில் ஒண்ணு இருக்கு, விநாயகர், சிவன். எங்க வீட்டுக்கார் சிவன் கோயில் தான் பூஜை பண்ணுவாரு,
0: பூஜை
1: அதான்
0: பண்ணுவார்.
1: பிரதோஷம் பிரதோஷம் பண்ணுவாரு.
0: ஆமாம். என்னவென்றால், கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம் முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்து சென்றிருக்கின்றார், பதிய வைத்து செய்திருக்கிறார்கள். கோவில் இருந்த இடங்களில் வாழ்ந்து முத்தி நல்ல நிலை அடைந்தவர்கள் என்றும் பேரும் புகழோடும் அந்த அவர்களுடைய பேர் இருக்கின்றது. ஞானிகளும் அதைத்தான் கூறுகிறார். அதுபோன்று உங்கள் அருகிலே ஆலயங்கள் அதிகமாக இருக்கின்றது, காரணம் ஜனத்தொகை அதிகரித்த இடங்களிலே எந்த ஆலயத்துக்குன்னாலும் நீங்கள் போல அங்கே இருப்பது இறைவன் தான் பல உருவங்களோடு பல அவதாரங்களோடு இருக்கின்றார். ஆதலால் இவ்வளோ ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒன்று எதுவும் வந்தால் ஆண்டவரை தான் திட்டுவேன் பேசுவேன், என்ன எனக்கு இப்படி வந்து விட்டு. அது அன்பின் ஆழம் அம்மை, நீங்கள் அவர் மீது வைத்திருக்க நம்பிக்கை தான் உங்களை அப்படி பேச வைக்கின்றது, உங்களை அப்படி பேச வைக்கின்றது. சரியா? எவ்வளவு தூரம் நோக நீங்கள் பேசுகிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர் உங்களுக்கு உங்கள் தாகம் தீர்ப்பார், இறையருள் நிச்சயமாக கிடைக்கும்.
1: எனக்கு நம்பிக்கை இருப்பா. எங்க பையன் காலேஜ் சேர்த்தப்பா, பிளஸ் டூ முடிச்சுட்டு ரொம்ப சீரியஸான நிலைமையில உடம்பு சரியில்லாதான்பா. நிஜமாவே அந்த முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு சிஎம்சியில சேர்த்தம்பா, எந்த பிரச்சனை இல்லாத நல்லா வந்துட்டான் பாப்பா. அது பிளஸ் டூ முடிச்ச உடனே இப்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் அந்த கஷ்டத்திலயும் நானும், ஏன்னா எனக்கு அப்போ பணம் தான் தோணுச்சு. அது கடவுள், எங்க வீட்டுக்காரன் திட்டினாரு, நீ இப்ப பணம் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லா ஆயிட்டா பணம் போடுறேன்னு சொல்லுவியா அப்படின்னு சொன்ன மாதிரியே நான் அப்போ 10,000 ரூபாய் கொண்டு போய் திருத்தணி உண்டியில போட்டு வந்தம்மா.
0: அன்னைக்கு
1: அன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு 10,000ன்றது ரொம்ப கஷ்டமான நிலைமை.
0: ஆனாலும்
1: இருந்தாலும்
0: அதை தேடிக்கொள்ளலாம் மீண்டும். ஆனால் இறைபக்தி அந்த நேரத்தில் காரணம், இந்த உள்ளத்தை தான் அங்கே பார்க்கணும். வினை தீர்க்கும் வேலை பண்ணவா?
1: நாங்கள் ரெண்டு நாள் தூக்கம் இல்லாம அவ்வளோ கஷ்டம், ரொம்ப சீரியஸா இருந்தோம் அந்த டைம்ல.
0: அதனால்
1: நல்லா ஆயிடுச்சுப்பா.
0: தெய்வத்தை நாங்கள் நோவதும் தெய்வத்தை வேண்டுதல் செய்வதும் வீண் போகாது, எங்களுக்கு பலன் கொடுக்கும் என்பதை உணர்ந்திருக்கின்றீர்கள். நல்லதொரு கருத்தை தந்திருக்கின்றீர்கள், சிறப்பான பாடலை கேட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இறை சிந்தனை உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் மகளே. நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை கவனிப்பார். நன்றி அம்மா. பக்தி வேளையிலே, பக்தி பக்தி வேளையிலே வந்து நீங்கள் இந்த பக்தி தான் முக்கியம். அதுக்கு பக்தி வேண்டும், அந்த அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நன்றி மகளே, நன்றி அம்மா. மீண்டும் சந்திப்போம், நலமுடன் இருங்கள், அடிக்கடி வாருங்கள், பேசுங்கள், மனம் உங்களுடைய சுமைகள் குறையும். நன்றி மகளே.
1: சரி,
0: நன்றி, நன்றி அம்மா.
1: சரி, நன்றி.
0: மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கும் பொழுது, இறைவனிடம் கை ஏந்துங்கள் இந்த வரியை முதல் வைத்து ஒரு பாடல், முதலில் இறைவன் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது போல, இறை சிந்தனையை உள்ளவர்கள் எது வேண்டி விரும்பி இறைவனிடம் கேட்டால் அது நிறைவேறும்.

எவ்வளவு அற்புதமான அந்த வரிகள். நாங்கள் யாரிடம் கையேந்த வேண்டும் என்று இறைவன் ஒருவனிடம் கையேந்த வேண்டும். நாங்கள் அவர்தானே எங்களை படைத்தார், அவர்தானே இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினார், இந்த பஞ்ச புலன்களோடு இந்த உலகத்தில் எங்களை அனுப்பி வைத்து ஆறாவது அறிவையும் தந்தவர் அல்லவா? அந்த பகுத்தறிவான ஆறாவது அறிவு இருக்கும் பொழுது இறைவனை மறக்கலாமா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லையென்று ஒருபோதும் சொல்லுவதில்லை என்று ஆய்யார் ஏ எம் ஹனீப் ஐயா அவர்கள் இந்த பாட்டிலிருந்து தெரிகின்றது. அது மட்டுமில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூட, பொக்கிஷம் என்றால் என்ன? தேட தேட கிடைக்கும், எடுக்க எடுக்க அல்லாமல் குறையாமல் கிடைக்கிற பொக்கிஷம், அந்த அருள் பொக்கிஷம் அவரிடம் இருக்கு. அந்த அருளால் எங்களுக்கு நல்வாழ்க்கையை அள்ளி அள்ளி கொடுப்பார் அவர், அவருடைய பொக்கிஷத்திலிருந்து அள்ளி கொடுப்பார். அதுக்கு பொறுமை வேண்டும். அந்த பொறுமை ஒரு சிலருக்கு கோபமாகவும் இருக்கும், அந்த கோபத்திலும் பொறுமை உண்டு. என்றபடியால் தானே இறைவனை கேட்கின்றோம், அழுகிற பிள்ளை தானே பால் குடிக்கும். அதலால் இறைவனை நோக்கி நாங்கள் எது கேட்டாலும் அது நிறைவேறும் என்று எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கின்றன. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, நேரம் சரியாக 12:50 நண்பகல் என்று எங்களுக்கு காட்டுகின்றது. ஈழமணி திருநாட்டிலும் உங்களுக்கும் 10:20 என்று காட்டுகின்றது. இந்த வழியில் ஈழத்திருநாட்டிலிருந்து அன்பு அருள் நீங்கள் அழைத்தீர்கள், உங்கள் அழைப்பை எனக்கு இணைக்க முடியவில்லை. இப்பொழுது நீங்கள் அழைத்தால் இணைக்கலாம், வாருங்கள், இணையுங்கள்.

0: பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
1: தெய்வ பக்தி கொண்டாடுவோம் என்றுதான் கூறப்படுகின்றது இந்த பாடலே. காரணம் என்னவென்பதற்கு எத்தனையோ சான்றுகளை தந்து இந்த தெய்வீகம் என்றால் என்ன, தெய்வீகம் எதற்காக வேண்டும் என்பதை அழகாக கூறியிருக்கின்றார் இந்த திரைப்படத்து பாடல் மூலம். நாங்கள் தெய்வீக சிந்தனைகள் வேண்டும், தெய்வீக சிந்தனை இல்லாமல் வாழ்க்கையிலே சிறப்பு இருக்காது, வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் தெய்வீகம் வேண்டும் என்று அழகாக கூறப்பட்டிருக்கும் வேளையிலே அதை கடைப்பிடித்து நாங்கள் எவ்வளவோ ஈடேற்றங்களை கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது இன்று காமாட்சி அம்பாள் ஆலயத்துக்கு எங்கள் கிருஷ்ணன் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். அந்த பாடலை நாங்கள் கேட்கலாம் என்று எண்ணும் வேளையிலே பக்தி கொண்டாடுவோம் நிகழ்வை எதிர்பார்க்கின்றேன். வருபவர்கள் மீண்டும் வருபவர்கள் அலையுங்கள். 6478746415 என்று பெண்களோடு என்று காத்துக் கொண்டிருக்கின்றேன்.
0: பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர்

பக்தி கொண்டாடுவோம் வேளையிலே சிறு அழியஸ் கோவிந்தராஜன் ஐயாவின் குரலிலே வந்த சின்னஞ்சிறு பெண் போலே என்ற பாடலை தாருங்கள் என்று கிருஷ்ணா நீங்கள் கேட்டபடி அந்த பாடலை இப்பொழுது கேட்போம்.

0: அற்புதமான அந்த பாடல் 4:42 அன்னை சிவகாமி, அன்னை ஸ்ரீதுர்க்கை என்று அன்னைக்குள்ள பெயர்களை அத்தனையும் அடக்கி அதற்குரிய காரணத்தையும், எங்கிருப்பாள், எப்படி இருப்பாள், எப்படியெல்லாம் அருள் புரிவாள், அவள் எதற்கு ஒப்பானவள் என்று கூடி அலங்காரமாக இசையோடு பாடும் வேளையிலே இத்தனையும் வசனமாக வாக்கியமாக பேசி கொண்டிருப்பதை விட பாடலாக இசையோடு தரும் பொழுது எங்கள் இதயத்துள் நாங்கள் அமைதியாக கேட்கும் பொழுது எவ்வளவு தூரம் உள்வாங்கப்படுகின்றது. அன்னையினுடைய பெருமையை உணர்ந்து கொண்டோம். அன்மை எங்களுக்கு அவசியமானவர். அந்த அன்னை இறைவனோடு ஒன்று இணைக்கும் சரிபாகம் உள்ளவர். அந்த சக்தி அத்தனை பெயர்களை கொண்ட பிறவர்கள் இவர்கள்தான் உலகில் சிறந்தவர்கள். தாயை சிறந்த ஒரு கோவிலும் இல்லை என்று கூறப்படுகிறது. தாய்தான் உலகில் சிறந்தது, அதைவிட சிறந்த கோயில் என்று சொல்லி தெய்வங்களை குறிப்பிடப்படுகின்றது. அன்புகளை இனிமையான இந்த பாடலை கிருஷ்ணா நீங்கள் தந்த வேளை அமைதியாக நாங்கள் வேட்கும் வேளையிலே எங்களை அறியாத அந்த தெய்வீகம் உண்மை, அது நிஜமானது, நாங்கள் நியாயமான வகையிலே அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரியும் வேளையிலே மகளே அனுஷ்யா நீங்களும் உடன் வந்து சில கருத்துக்களை தந்து சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது என்று ஒரு பாடலை தந்தீர்கள் அல்வா, இதோ அந்த பாடலையும் கேட்போம்.
1: சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது

எத்தனை நிறங்கள் எத்தனை வாசனைகள் இருந்தாலும் சந்தனம் குங்குமத்தில் நிறங்களும் வாசனைகளும் எங்களுக்கு தெய்வீகத்தை தான் சூட்டும் என்பதற்காகவோ என்னவோ அன்று சந்தனத்தையும் குங்குமத்தையும் அணிந்திருக்கின்றார்கள். அதிலே தெய்வீகத்தன்மை மட்டுமல்ல தெய்வ சிந்தனையை கொண்டு வந்து எங்களை ஊட்டும் என்பதனாலும் அதை கண்டவுடன் எங்களை அறியாத ஒரு பண்பு ஒரு பணிவு ஏற்படுகின்றது. அந்த சந்தனமும் இறைவன் திருவருள்தான், அதிலே இறைவனுடைய கருணை உண்டு என்பதை நாங்கள் எண்ணுகிறோம். எத்தனை மக்கள் நோய் வந்த வேளையிலே விபூதியை உண்ணுகிறார்கள், அருந்துகிறார்கள், உள்ளே உண்பார்கள். இது எல்லாம் தெய்வீக நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பது விசுவாசமாக வரும் பொழுதுதான் அங்கே தெய்வீகம் காணப்படுகின்றது என்ற உறவுகளே. அந்த வழியிலே இன்னும் ஒரு பாடலை வந்து பேசிவிட்டு தனக்கு எத்தனை குறைகள் வந்தபோதும் தெய்வீக சிந்தனை வந்தால் தெய்வீக நம்பிக்கை இருந்தால் நிறைவேறுவது உண்டு. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் என்று கூட ஒன்றை வைத்து வழிபடுகின்றார்கள் மக்கள். குல தெய்வம் என்பது இறைவனுடைய ஒரு கடாட்சம்தான். அந்த குல தெய்வத்துக்கு ஒரு விடயத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் அங்கே சென்று வந்துவிட்டால் அது முழுமையாக நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு எண்ணம் வந்துவிடும், அது நிறைவேறி விடும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். அந்த வகையில் தவம் இருந்து கிடைச்ச புள்ளி என்ற ஒரு பாடலை கோவிற்காலை திரைப்படத்திலிருந்து தருகின்றார். அவர் சொந்த விருப்பத்தோடு அந்த பாடலை கேட்கின்றார். தெய்வீக நம்பிக்கை உள்ள எங்களோட ஓம் நமசிவாய என்று கூறும் தேவன் நாச்சியார் கோவிலிருந்து உங்கள் பாடல் வருகின்றது என்பவரவே கேட்போமா?

நம்பிக்கையோடு எதையும் நாங்கள் செய்தால் அது நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த நம்பிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டுமென்றால் அது ஒரு உண்மையானதாக இருக்க வேண்டும். போலியானவற்றையெல்லாம் நம்பிக்கை வைக்க முடியாது, செய்ய முடியாதவற்றுக்கெல்லாம் நம்பிக்கை வைக்க முடியாது. நாங்கள் செய்யலாம், செய்ய முடியும், இது நிறைவேறும் என்று எண்ணும் வேளை சரிபெற செய்யும் வேளையிலே அது நிறைவேறி செல்லுகின்றது. அதுதான் நம்பிக்கை விசுவாசம். அந்த நம்பிக்கை விசுவாசம் இறைவன் என்று நாங்கள் கூறுகின்றோம். நாங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவர் முன்னால் நாங்கள் சபதம் எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்றால் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும். அதற்கேற்ற வல்லமையை அவர் கொடுப்பார். சாதக பாதகங்கள் வந்தால் நீக்கி நிமித்தி அதை எங்களுக்கு வழிகாட்டி விடுவார். அதற்கு எங்கள் சமய வழிபாடு முறைகளிலே பல வழிகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் கடைபிடித்து செல்வதால் நிச்சயமாக நாங்கள் நினைத்தது நிறைவேறும். அது இறைவன் இருக்கும் வேளை இறைவன் படைத்தவர், காப்பவர், அருள்பவர், அழிப்பவர், மறைப்பவர் என்றெல்லாம் ஐந்தொழிலை புரிபவர் அல்லவா? இவற்றை எங்களுக்காக செய்வார். இவற்றை மீறி நாங்கள் அந்த புலன் வழியே சென்று அட்டகாசங்கள் பண்ணிக்கொண்டு அதாவது அந்த பஞ்சமா பாதகங்களை செய்யும் வேளையிலே தான் அதையும் அவர் இறுதியிலே அழிப்பவர் என்ற தொழிலை செய்து எங்களை மறைத்து விடுவார் அந்த எங்களிருந்து. அதனால் எல்லாம் வல்ல ஐந்தொழில் புரியும் அந்த இறைவன் எத்தனையோ உருவங்களை எடுத்து வந்தாலும் அத்தனையும் இறை கடாட்சம் தான் அங்கே இருக்கின்றது என்ற நம்பிக்கை அந்தந்த வேளைக்கு ஏற்ப வகையிலே நாங்கள் வணங்கிக் கொள்வதற்கேற்ற அனுகூலமாகத்தான் இருக்கின்றது. அன்பு உறவுகளே, அடுத்து ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடலை தந்திருந்தார் அன்பு மகள் ஷியாமலா. ஷியாமலா தந்த அந்த தேவாவின் பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இப்போ உப்பிலி அப்பன் என்ற கருத்தோடு ஷியாமலா ஒரு பாடலை தந்திருந்தார். சிறாளி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவின் குரலிலே வந்த பாடல் பல விடயங்களை கூறி மகிழ்ந்து நடந்த சம்பவங்கள், நடக்கின்ற சம்பவங்கள், நடக்கப்போகின்ற சம்பவங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டு நாங்கள் அந்த விசுவாசம் ஒன்றும் நம்பிக்கை என்ற ஒன்றும் இருக்கின்றதுனாலே அது கைகூடும். அது கைகூட வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்க்கையின் பயணத்தின் முடிவும் அது தரமானதாக இருக்கும். அதற்கு தெய்வீக சிந்தனை. நாங்கள் உழன்று கொண்டிருப்பது, ஓடிக்கொண்டிருப்பது வாழ்க்கை பயணத்திலே. இந்த பயணத்தை சிறக்கமாக செய்ய வேண்டும் என்று அந்த வாழ்க்கை பயணத்தின் சிறப்பு இறுதி மரணத்திலே தான் இருக்கின்றது. அந்த வேளையிலே இந்த நாங்கள் கொண்டு வந்த அத்தனையும் எங்களுக்கு வருவதில்லை. இத்தனை திருவுருவங்களை கொண்டு எங்களுக்கு அருள்புரிய கடாட்சத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இறைவனுடைய நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் நம்பினால் எங்களுடைய உள்ளத்திலே அந்த விசுவாசம் பதிஞ்சு அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த உந்துதல் எங்களுக்கு வரும். இந்த பாடலை கேட்போம். அன்னையின் பாடலை கேட்கும் வகையில் சக்தியின் பாடல் தேனினும் இனியவள் என்று சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவின் முதல்வரியோடு ஆரம்பிக்கும் பாடல். ஷியாமலா உங்கள் பாடலையும் கேட்போம் மகளே.

தனலட்சுமி, அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, மகிழ்ச்சியை தருபவள் தனலட்சுமி, அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, வளர்ச்சியை அருள்பவள் வரலட்சுமி, வான் புகழ் வளர்ப்பவள் கஜலட்சுமி, வளர்ச்சியை அருள்

அன்னையின் திருவுருவங்களை நாங்கள் காணும் பொழுது அதை கற்பனையால் கண்டு பக்தி நிலையில் மூழ்கி கண்டு கொண்ட அந்த உருவங்களை அப்படி கூறும் பொழுது அதை அமைக்கின்றார்கள், வரைந்து விடுகிறார்கள் படமாக. இதுதான் தரலட்சுமி, இதுதான் வரலட்சுமி, இதுதான் கஜலட்சுமி என்றது அல்ல. அந்த அருள் நிறைந்த குணம் எங்களுக்கு எப்படி பாலிக்கின்றார் என்பதை உள்ளூர உணர்ந்து அனுபவத்தால் அப்படி கூறுகின்றார்கள். அந்த உருவங்களை அப்படி வகைத்திருந்தாலும் அந்த அன்னை பராசக்தி தந்தையும் தாயுமாக உலகத்தை ஆண்டு கொள்ளும் இறைவன் இறைவி என்று கூறும் வேளையிலே எங்களுக்கு எது வேண்டுமோ அதை இப்படி இப்படியெல்லாம் தருகின்றார் என்று கூறுகின்றார். இந்த பாடல்கள் திரையுலகத்தில் தனிப்பட்ட முறையில் இத்தனை பாடல்கள் வாழ்க்கை தத்துவங்களை எடுத்து கூற சிறந்த கருத்து பாடல்கள் இருந்தாலும் அத்தனைக்கும் அருள் பாலிப்பது இறையருள் தானே என்ற ஒரு உண்மை இருக்கின்றது. அதுதான் நிஜமானது. அதைத்தான் இது இசையோடு கலந்து அந்த சிறப்பான அம்சங்களை எடுத்து வரிகளாக்கி எங்கள் காதோரம் சென்று உள்ளத்திலே பதியும் வள்ளம்.

இறை சிந்தனை வளரும் வண்ணம் இந்த பாடல்களை கொடுக்கின்றார்கள். அதிலும் கைதேர்ந்த கவிதை, அதாவது இசையிலே சிறந்து இசையை சரியாக புனைந்து இறையருளால் அதை அவர்கள் பாண்டித்யம் பெற்று எழுத்துக்கு எழுத்து உயிரோட்டத்தை கொடுத்து பாடி தரும் வேளையிலே இறையை நாங்கள் நம்ப வேண்டும், இறை ஒன்று ஒன்று ஒன்று என்ற அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் தருவது அவர்களுடைய புகழுக்காக வல்ல, எங்கள் மக்களின் எங்களுடைய சுபீட்சத்துக்காக. அவர்கள் பாட்டு பாடித்தான் வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும் என்று அவர்கள் அந்த தத்துவத்தை இறைவன் அருளால் அந்த சிறப்பை பெற்று அதை இறை சக்தியோடு இணைந்து இறைசக்தியினுடைய பேரருளை நாங்கள் பெறும் வண்ணம் இனிமையாக பறைசாற்றி செல்கின்றது அந்த கருத்துக்கள். சாதாரணமானவர்கள் அல்ல இதெல்லாம். திருப்பாடல்கள், குத்துப்பாடல்கள் எல்லாம் பல பாடல்கள் வந்தாலும், ஊடல் பாடல்கள் என்று திரைப்படங்களிலே காட்சி கதைக்கேற்ப அமைத்தாலும், இறையருள் என்பதை உள்ளத்திலே பதிப்பதற்கு இந்த பக்தி பாடல்கள் தான். மார்க்கங்கள் எத்தனை இருக்கின்றது. சைவ மதத்துக்குள்ளே, என்னுடைய இந்து மதத்துக்குள்ளே ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒரே மாதிரி வணக்கத்தை செய்கிறார்கள். ஒரே மாதிரி தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வர அடிப்படை கொள்கை ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஏனைய மதங்கள் மார்க்கங்கள் கூட வந்து இறைவன் எப்படி அடைய வேண்டும், அடைந்தவர்கள் காட்டிய அனுபவத்தை காட்டிய சமயத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அங்கு எங்கு பார்த்தாலும் இறை பக்தி தான் இருக்கின்றது. அடுத்து ஒரு பாடல் அன்புடனே வந்து, அன்பு மகள் மஞ்சுளா ஒரு பாடலை தந்திருந்தார். பல விடயங்களை பேசி அவருடைய இயலாமை இப்பொழுது உடனோ அதனால் உள்ளம் மருந்துகின்றதை கூறும் பொழுது கூட துணிவோடு கூற இறைவன் என்று ஒன்று இருக்கின்ற, இறைவனை நம்பினால் நடைபெறும் என்ற தன் அனுபவத்தை கூறி கொண்டார். இந்த உலகத்தில் பணம் பொருள்கள் பெரிதல்ல. பணத்தை நாங்கள் சம்பாதிக்கலாம், அது இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் இறையருள் சம்பாதித்தால் அது இருக்கும், நிஜமானது. அது வந்து எங்களுக்கு நிச்சயமாக எங்கள் வாழ்க்கை பயணத்தின் இறுதியிலே பயன் கொடுக்கும். வாழ்க்கை பயணம் செல்லும் வேளையில் வரும் இடர்களை நீக்கும், துன்பங்களை போக்கும் என்றெல்லாம் கூறப்பட்டு இருக்கின்றது. அதை எங்கள் கண்முன்னே இப்பொழுது நாங்கள் கண்டும் இருக்கின்றோம், எங்களிலும் கண்டிருக்கின்றோம், எங்களை சார்ந்தவர்கள் நடந்து கொண்ட பெற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்றோம் என்பவர்களே. அதைத்தான் நாங்கள் கலந்து பேசி அண்ணளவாக பேசி மகிழ்ந்து எங்களால் முழுவதையும் பேசி தர முடியாது. இருப்பினும் அடுத்து வரும் பாடலையும் கேட்டு விடுவோம். அடுத்து வரும் பாடல் அன்பு மகளே மஞ்சுளா, நீங்கள் தந்த அந்த பாடல் ஆதிபராசக்தி என்று நீங்கள் தந்த வரிகளை சரியாக துரியமாக அன்பு மகள் மஞ்சுளாவும் எழுதியிருந்தார். நானும் அதை கண்டுகொண்டேன். இதோ அந்த பாடல், தந்தைக்கு மந்திரத்தை என்று ஆரம்பித்து நீங்கள் தந்த பாடல் அதிலே வருகின்றது. மஞ்சுளா கேட்போம். மகளே மகள்வாக இருங்கள்.

அற்புதமான அந்த பாடல் உள்ளத்தில் குலைவை ஏற்படுத்துகின்றது. கந்தனை எண்ணும் பொழுது கந்தன் யார், எப்படி வந்தார், என்ன தந்தார், எதற்காக என்றதை அழகாக எடுத்துரைத்த அந்த பாடல் மேலும் எங்களுக்கு முருகப்பெருமானிடம் இந்த நம்பிக்கை அதிகரிக்க செய்து எங்கள் வாழ்க்கையில் சுபீட்சத்தை தேடுவதற்கு வழிகாட்டும் வார்த்தைகளாக அங்கே புனையப்பட்டிருக்கின்றது. இந்த இதமான கீதங்கள் நாங்கள் சங்கீதம் என்று கூறுகின்றோம், இசை என்று கூறுவோம். இசை பிறந்தது தெய்வீகத்தினால்தான், அங்கு தெய்வீகம் கலந்திருப்பதனால்தான் அந்த இசை இவ்வளவு தூரம் எங்களையெல்லாம் தன் வண்ணம் இழுக்கின்றது. அந்த இசையை பின்பு சுரங்கள் மாற்றித்தான் எங்கள் திரை இசை பாடல்கள் வந்தாலும் பக்தி பாடல்களுக்கென்று குரல்களும் பக்தி பாடல்களுக்கென்ற வரிகளும் பக்தி பாடல்கின்ற இசை கருவிகளும் அங்கே இணைந்து ஒலித்து எங்கள் இதயத்தை அப்படியே இழுத்து கொண்டு சென்று இறைவன் பால் ஒப்படைக்கின்றது. இசையால் வசமாகா இதயம் எது, அது வசமாக எங்கே செல்கின்றது, இறைவனிடம்தான் செல்கின்றது. இறைவனிடம்தான் அந்த இசை வருகின்றது. இசை இயற்கை, ஒரு நரம்பு கருவியை ஒன்று பிடித்து தேய்த்து விட்டால் அங்கே ஒலி எழும்புகிறது, அது இயற்கை. அதை வகைப்படுத்தி நெறிப்படுத்தி கொண்டு வந்து எங்கள் உள்ளம் பூரிக்கும் வரையும் எங்கள் உள்ளம் மகளும் மண்ணும் புரிந்து இறைவால் நாங்கள் எண்ணத்தை செலுத்தி நம்பிக்கை விசுவாசம் கொள்ளும் வண்ணம் தான் இந்த பாடல்களும் கருத்துக்களும் அமைந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, எது நடந்த அவனன்றி அணுவும் அசையாது என்று திரு எங்களுடைய மாணிக்க வாசகர் சொன்னது எவ்வளவு முற்று முழுமையான உண்மை. இது அசைந்தாலும் அவர்தான், இசையும் பொருளும் அசையும் பொருளில் இசையும் நானே, அசைகின்ற பொருள் அத்தனையிலும் ஒரு இசை எழும்புகின்றது. அது இறைவனுடைய அருள், அது இறைவன் தான் அங்கே காணப்படுகின்றார். அவர் பல உருவத்திலும் இருக்கக்கூடியவர், அருவம் உருவம் அரு உருவம் கொண்ட இறைவன் என்று நாங்கள் இந்து மதத்திலே சைவ மதத்திலே நாங்கள் கருதி கொள்ளுகிறோம். அதே போன்று கண்காணாத தெய்வம் கடவுளே என்று அகாயத்தை பார்த்து வணங்குகிறார்கள், உருவமற்ற சுவரை பார்த்து வணங்குகிறார்கள். ஒரு மாலையை கையிலே வைத்து கொண்டு மனதிலே சிந்தித்து கொண்டு இறைவனை என்ன விதமாகவும் அவர் உருவகித்து கொண்டு வணங்குகிறார்கள். இப்படி வழிபாட்டு முறைகள் பலவிதமாக இருக்கின்றன. அவற்றிலே மேலதிகமாக உலகளாக இருக்கும் எங்கள் மக்களிலே சைவ மதமும் பாதித்து இருக்கின்றன. அந்த சைவ மதத்திலே நாங்கள் புரியக்கூடிய தமிழ் மொழியிலே பல கருத்துக்களை உள்வாங்கி பாடல்களாக வகுத்து ஏன் எதற்காக எப்படி என்று எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் நினைத்தது நடந்துவிட்டால் அதுக்கு உடனே என்ன கூறுகிறோம், எல்லாம் தெய்வத்தின், நாங்கள் நினைத்தது நடந்துவிட்டது தெய்வீக அருள் என்று எண்ணுகிறோம். அதற்கு சான்றாக ஒரு பாடல், ஒரு பாடலை திருப்பாச்சி திரைப்படுத்தினது எங்களுடைய நாகப்பனையா அவர்கள் இருந்திருந்தார். நாங்கள் ஒன்று நடந்துவிட்டால் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துவிட்டதப்பா என்று ஒரு கருத்தை கூறுகின்றோம். அதை வைத்து ஒரு பாடலை அமைத்திருக்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் நினைத்தது எதிர்பாராமலே நடந்து விடுகிறது என்பது. அதுக்கு காரணம் இறைவன் துணைவன். உடனே என்ன சொல்லுவோம், இந்த கடவுளே அது சரியாக வந்து விட்டதப்பா, கடவுளின் அருளால் சக்ஸஸ் ஆகிவிட்டதுன்னெல்லாம் கூறுவோம். இங்கும் ஒரு விடயத்தை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது தானாக நடந்து விட்டால் அது இறைவன் இயற்கையாக நடக்கின்றது, இயற்கை தான் கடவுள் என்று கூறும் வகையிலே இதோ இந்த பாடலை இறுதி பாடலாக தந்து நிகழ்ச்சியின் இறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். நாகப்பன், நீங்கள் கேட்ட பாடல்

0: ஓகே, குட் நைட்.
1: கும்பிடு போன தெய்வம் குறுக்கே வந்ததுன்ற பாடல் இசையோடு வந்து அது துள்ளு பாடலாக இருந்தாலும் இசை வந்து கூட்டிக் கொண்டு வருகின்றது. மாரியம்மன் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த மாரியம்மன் ஆலயத்துக்கு அந்த எந்த தினத்திலே எப்படியான விழாக்களை கொண்டாடுகின்றனோ அப்படியான வகையிலே இளைய சமுதாயமும் உணரக்கூடிய வகையில் ஒரு பக்தி பாடல் நல்லதாக தெரிவு செய்து தந்திருந்தீர்கள் நாகப்பனவர்களே, நன்றி உங்களுக்கு. எந்த வகையில் பாடினாலும் இசை வந்து எங்களோடு இணைந்து கொண்டு இருக்கும்போதே தெய்வீகத்தைத்தான் இதுகம் தருகின்றது, அதைத்தான் தருகின்றது, தெய்வ பக்தியைத்தான் தருகின்றது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களும் நம்பக்கூடிய வகையில் அவர்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த வகையில் அமைத்து தருகின்றார்கள். இதற்கு இசை பேருதவி புரிகின்றது. ஏனென்றால் இசையில் இருப்பது இறை சக்தி. உறவுகளை நாங்கள் நீண்ட நேரம் பேசிக்கொண்டு வந்துவிட்டோம். நேரம் சரியாக 1:34 எங்களுக்கு காட்டுகின்றது நண்பகல். உங்களுக்கு நேரம் 11:14. இந்த வேளை நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை வல்லமையோடு நாங்கள் இனிமையாக எங்களுக்கு தெரிந்த வகையில் பேசி இந்த தெய்வீகத்தை, தெய்வம் என்றது ஒன்று இருக்கின்றது தான் என்பதற்காக இத்தனை பாடல்கள், இத்தனை அமைப்புகள் இருந்து கொண்டு தருகின்றனவல்லவா, அத்தனையும் வீண் போகாமல் இருக்க வேண்டும். நாங்கள் எது வேண்டுமானாலும் இந்த மண்ணிலே வந்து பிறப்பதற்கும் பிறந்து இறுதியில் நாங்கள் எங்கே போகப்போம் என்று தெரியாத இருக்கிற எங்களுக்கும் நிம்மதியான ஒரு போக்கினை, பயணத்தை தருவதற்குத்தான் இறை பக்தி. அந்த நாங்கள் வாழ்க்கையிலே தேட வேண்டியது பல இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை அருள் மிக முக்கியம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்றுதான் என்னுடைய சிந்தனை கூறுகின்றது. அதனால் அவன் அன்றி அணுவும் அசையாது, அதற்கு அவன் அருள் வேண்டி அவன் தாழ் பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து என்ற திருவாசகத்தின்படி உண்மை அதுதான் என்றும், நம் முன்னோர்களாக வந்த ஆழ்வார்கள், அடியார்கள், தேவ ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் எல்லோரும் ஏன் எம்பெருமான் என்று நாங்கள் வணங்கும் இறைவன் சிவபெருமானே ஒரு பெரும் சித்தர், சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் என்று கூறப்படுகிற சித்தம் என்பது தான் அதனுடைய அர்த்தம். அந்த சித்தம் வந்து சிவனாக இருக்க வேண்டும். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று கூறுவார் சித்தன். அதாவது எங்கள் சித்தம் என்பது நெஞ்சம். இந்த சித்தம் எங்கள் சிந்தனை எப்பொழுதும் இறை நம்பிக்கையோடு இருந்தால் எடுத்த காரியங்கள் நிறைவேறும், ஏற்படுகின்ற துன்பங்கள் சுலபமாகும் என்பது நம்பிக்கை, விசுவாசம். அதனால் இன்றைய பக்தி வேளை நிகழ்ச்சியை பக்தி வேளை என்று கூறும் நேரம் என்பது வேளை. இந்த வேளையை பக்தி வேளை என்று நாங்கள் வெள்ளிதோறும் கொண்டாடுகின்றோம், உபயோகித்து நடமாடுகின்றோம் காற்றலையிலே. அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறுவதோடு அன்பு அறம் ஜீவகாருண்யம் மனிதநேயம் காத்து வாழ்வோம் என்று திடம் கொண்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் இணைந்து எல்லாம் வல்ல இறைவனை மீண்டி அன்னையுடன் தந்தை ஆசானும் அன்பு தமிழுக்கும் வணக்கம் கூறும் இந்த வேளையிலே, நன்றி கூறும் வேளையிலே சிரம் தாழ்த்தி இவர்கள் தாழ் பணிந்து மீண்டும் நாங்கள் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். 2026 7வது மாதத்தின் 10வது நாள் கதம்பத்திலே பக்தி வேளை இனிது நிறைவுக்கு வந்துவிட்டது. அன்பு உறவுகளே, வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

நேரம் சரியாக 4:39 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 7:09. அன்பு உறவுகள், நிறைவாக என்னுடைய ஒரு விருப்ப பாடலோடு காற்றலையிலிருந்து நான் விடை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக எங்களுடைய ஜெகபர் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும். அதைத் தொடர்ந்து நேர் விருப்பம், நீங்கள் புலனத்தில் எழுதிய நேர் விருப்பம் காற்றலைக்கு வரும். மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கலாம்னு சொல்லிக்கொண்டு என் விருப்ப பாடல் காற்றலைகள்

நல்லது என் அன்பு உறவுகளே. இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கு அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்த உறவுகளுக்கு நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே இருக்கும் பொழுதும் அங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: உலகமெங்கும் கம்பீரமாக வலம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான்.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

காற்றலையிலே கலந்து வந்து கலையகத்திலிருந்து வணக்கம் கூறி இணையும் நான் என்று என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் உமக்கு அளித்த தமிழ் இது வெற்றி எல்லாம் எங்களுக்கு தந்து இந்த உலகில் வாழ வைத்த தெய்வம் இல்லாமல் இறைவனுக்கும் முதல் கண் நன்றியும் வணக்கமும் கூறி வரவேற்று உங்களையும் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளாக எண்ணாமல் என் அன்பு உறவுகளாக எண்ணிக்கொண்டு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். முன்னாள் தமிழ் வானொலியின் 2025 ஆண்டின் 5வது மாதத்தை முடித்து 6வது மாதத்தில் காலடி எடுத்து வைத்த 2வது நாளாகிய இன்று திங்கட்கிழமை.

இன்றைய நாள் அதிகாலை 5:15 கதிரவன் கண்விழித்து எங்களுக்கெல்லாம் ஒளிபரப்பி பிரகாசமாக வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேளை பூஜ்யத்துக்கு மேலே 17 பாகை செல்சியஸாக காட்சி கொடுக்கின்றது. படிப்படியாக இது உயர்ந்து சென்று 22 பாகையை கண்டுகொள்ளலாம் என்று எதிர்ப்பு கூறப்படும் இந்த வேளையிலே அது படிப்படியாக குறைந்து இரவு வேளை 7 பாகைக்கும் வரலாம் என்றும் கூறப்படுகின்றது. அற்புதமான வெளிச்சம் சிறப்பாக இருக்கின்றது, வானிலை தெளிவாக இருக்கின்றது, காற்றலையும் தெளிவாக இருக்கின்றது, வலைத்தளமும் சரியாக வேலை செய்கின்றது என்பதை உணரக்கூடியதாயிருக்கும் இந்த வேளையிலே 15 மணி நேரத்துக்கு மேல் எங்களுடைய பகலை தரும் கதிரவனுக்கும் நன்றி கூறி உங்களோடு இணைந்து கொண்டேன். இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் இணைந்து தரவிருப்பது என்னவாக இருக்கும் என்று எண்ணினால், இங்கே அறிவித்து விட்டார் அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள், கிருஷ்ணன், அருள் இவர்கள் எல்லோரும் என்று எந்த நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே திங்கட்கிழமை அல்லவா இதுதான்.

நாங்கள் எல்லோரும் சவாரி போவோம் திங்கட்கிழமைகளில் என்று பாட்டு சவாரி கடந்த 115 வாரங்களை கண்டுகொண்ட வேளையில் இன்று 116வது பாட்டு சவாரிக்கு நாங்கள் இணைந்து விட்டோம். 5 பாடல்கள் சிறந்த பாடல்களாக தெரிவு செய்யப்பட்டு கொண்டு வந்து உங்களோடு ஒளிபரப்பி அந்த ஒளிபரப்பி நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்கள் இந்த பாடல் சிறந்த பாடல் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இரகசிய வாக்களிப்பு வளமை போல நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதற்கு ஏற்ற ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். பாட்டு சவாரி நிகழ்வில் இணைவோம், சிறப்பிப்போம் என்று கூறிக்கொள்கின்றது முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை.

நேற்றைய தினம் நிகழ்ந்த ஜனரஞ்சகமான பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் முதலில் வந்து இணைந்து முதன் முதலாக காற்றலைக்கு வந்து பாடலையும் தந்து பாடலையும் கேட்டு எங்களோடு இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் பிரபாகரன், சுமதி, சிதம்பரத்திலிருந்து. இவர்கள் எங்கள் வானொலியில் விரும்பி வருவதற்கும் இணைவதற்கும் அவர்கள் விருப்பம் தெரிவித்து எழுதியவர்களே. அவர்களை நேரில் வரலாம் என்று நான் கூறியிருக்கேன். அந்த வகையில் அவர்கள் வருவார்கள் என்ற நிமிடங்களில் இன்று இந்த வானொலிக்கு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தை அவர்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன். அவர்கள் இந்த இலக்கத்தோடு தொடர்வார்கள் என்று எண்ணுகின்றேன். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் சற்று காற்றலையில் பேசுவது வழக்கம் தானே, என்னவாக இருக்கும் என்று ஒரு பதத்திலே தான் வருகின்றது. 5 பாடல்களும் ஒரு பதத்தை முதல் பதமாக தொடுத்து 5 பாடல்களை இணைத்து கொண்டு வருகின்றது. 5 பாடலும் ஒரே நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக பாட இருக்கின்றது, உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த பாடல்கள் மன்னிக்க வேண்டும், ஒரு பதத்திலே வருகின்றது என்று எல்லோருக்கும் தெரியும். அது எந்த பதம் என்று கண்டுபிடிப்பதற்காக ஒரு தரவு தருகின்றேன். அந்த தரவை கொண்டு யார் கண்டுபிடிக்கின்றார்களோ அவர் முதலில் கண்டுபிடித்து சரியாக கண்டுபிடித்து விட்டால் அவருக்காக ஒரு பாடல் வழங்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இன்று எத்தனை எழுத்துக்களோடு வருகின்றது? 6 எழுத்துக்களை கொண்டு அமைந்த ஒரு பதம், 6 எழுத்துக்களை கொண்ட முதல் பதம், 5 பாடல்களிலும் முதல் பதமாக தோன்ற இருக்கின்றது, உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு பதத்தை தாங்கி வரும் 5 பாடல்கள் ஒளிபரப்பப்பட இருக்கின்றன. அதிலே சரியான பாடலை தர வேண்டும். அந்த பதம் எதுவாக இருக்கும் என்பதற்கான தரவு, அது ஒரு மலர், அது ஒரு மலரின் பெயரை அழைத்து குறிக்கக்கூடிய பெயர். 6 எழுத்துக்களிலே வருகின்றது. பல பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களின் பெயரிலே, இந்த பதத்தின் பெயரிலே திரைப்படமும் வந்திருக்கின்றன. ஆதலால் அது எந்த பதம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். 6 பதங்களை கொண்டது. எங்கே யார் முதலில் கண்டுபிடிக்கிறீர்கள் கொண்டு ஓடிவாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். 6 4 7 8 7 4 6 4 1 5 எங்கே இந்த பதத்தை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு மலர், இந்த பெயரிலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது, அது என்ன பதமாக இருக்கும் கொண்டு வாருங்கள், பார்க்க இருப்போம்.

சிந்திக்கின்றீர்களா? சிந்திக்கும் போது உங்கள் காதோரத்திலே, எங்கள் காதோரத்தில் கேட்டு மகளும் மன்னம் அந்த பதத்தை அறிவித்து விடுங்கள், எழுதி விடுங்கள். தளத்திலே பார்ப்போம் யாருக்கு இந்த ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பூவின் பெயர், அது திரைப்படமாகவும் வந்திருக்கின்றது. அந்த பூவின் பெயரை முதல் பதமாக அழைத்துத்தான் இந்த பாடல்கள் ஆரம்பிக்கின்றன. இங்கே கொண்டு பாருங்கள், இன்னும் சில வினாடிகள் தருகின்றேன்.

சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இன்று ஒலிக்க இருப்பது பாட்டு சவாரி 116. 116வது பாட்டு சவாரிக்கு ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதத்திலே ஆரம்பிக்கும் ஒரு மலரை கொண்டு இந்த பாடல்கள் ஆரம்பிக்கின்றன. சரி, யாருக்கும் தென்படவில்லை, யாரும் தரவில்லை, காரியமில்லை. நாங்கள் இப்பொழுது பாடலை கேட்க தொடங்கினால் எங்களுக்கு புரியும் தானே. அறுவதற்கு முன்பு ஒருவர் அழைக்கின்றார், யார் என்று பார்த்து விடுவோம், அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து விடுவோம். அவர் பதிகின்றார் போல் தெரிகின்றது பெயரை. எங்கே பார்ப்போம்? 647 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வர வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலியகம். இணைய விரும்புபவர்கள் வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை கூறிவிட்டேன், ஓடி வாருங்கள். வந்துவிட்டால் உங்களுடைய பெயரை குறிப்பிடலாம். அங்கே வந்துவிட்டார்கள், தரப்போகின்றார்கள் பெயரை, என்ன பெயரில் என்ன பதத்தில் ஆரம்பிக்கிறது பார்ப்போம். ஒருவர் எழுதி கொண்டிருக்கின்றார், எழுத்து இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை, விரைவில் வந்துவிடும். சில வினாடிகள் சில நொடிகளை அவருக்கு கொடுப்போம், பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. இன்று திங்கட்கிழமை 2025 ஆண்டின் 6வது மாதத்தின் 2வது நாள். பாட்டு சவாரி 116. சிறப்பாக எழுதி இருக்கின்றார் அந்த பாடலின் பெயரை. அன்பு கிருஷ்ணன் அவர்கள், வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. செம்பருத்தி என்று ஆரம்பப்படுகின்றது. செம்பருத்தி என்று ஆரம்ப பாடலாக வரும் வேளையிலே உங்களுக்கான அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். செம்பருத்தி என்ற பதத்தில் இன்று 5 பாடல்கள் வர இருக்கின்றது. வாழ்த்துக்கள் கிருஷ்ணன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவும் தொடர்ந்து எழுதுகிறார், ஆனால் அவர் 2வது இடத்துக்கு தான் வர இருக்கின்றார் போல் இருக்கின்றது. பார்ப்போம் யாராக இருக்கலாம் என்று. இன்று நாங்கள் கேட்கும் பாடல் 5 இனிமையாக பாட வரும் குரல்களை முதலில் தெரிவோமா? 3 ஆண் குரல், 3 பெண் குரலாக எனக்கு தோன்றப்படுகிறது. அதே நேரத்திலே இங்கே அதற்கு இசையமைத்தவர்களும் மூவர்களாக, 3 இசையமைப்பாளர்கள் இசையிலே வரும் பாடல்கள். இசைஞானி இளையராஜா, அதை தொடர்ந்து இசைப்புயல் தேனிசை தென்றல் தேவா அவர்கள், அத்தோடு சிப்பி அவர்களும் இசையமைத்திருக்கின்றார்கள் இந்த பாடல்களுக்கு. இசைஞானி ராஜா இளையராஜாவுடன் தேவா அவர்களும் சிப்பி அவர்களும் இணைய இசையமைத்த அந்த பாடலுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா, சித்ரா அம்மா, சுவர்ணலதா அம்மா மற்றும் ஜானகி அம்மா, அருள்மொழி ஆகியோர் பாடியிருக்கின்றார்கள். எங்கே கேட்போம்? மனோ அவர்களும் இணைந்து 3 ஆண் பாடகர்கள், 3 பெண் பாடகர்கள், 3 இசையமைப்பாளர்கள் தோன்றியிருக்கின்றார்கள் இந்த 5 பாடலுக்கும். அப்படியானால் முதலில் வருவது எந்த பாடல் என்று பார்ப்போம். முதலில் வரும் பாடல் ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு சித்ரா அம்மாவும் குரல் கொடுக்க இசைஞானி அவர்கள் இசையமைத்த பாடல் இப்பொழுது முதல் பாடலாக ஒலிக்கின்றது. முதல் வரிசையிலே நின்று பாடும் அந்த பாடலை கேட்போம்.

முதலில் ஒலித்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். செம்பருத்தி பெண்ணொருத்தி என்று ஆரம்பித்த அந்த பாடல் ராமன் அப்துல்லா திரைப்படத்தில் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு சின்ன குயில் சித்ரா அம்மாவும் இணைந்து பாட இசைஞானி இசை அமைத்து கொடுத்த பாடல். இங்கே இரண்டாவதாக எந்த பாடல் பாடப்போகின்றது என்று பார்த்தால், அந்த பாடலும் தர்மா என்ற ஒரு திரைப்படத்திலே மீண்டும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு மறைந்த இசை மணி சுவர்ணலதா அம்மாவும் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பாடலுக்கும் இளையராஜா தான் இசை அமைத்திருக்கின்றார், இசைஞானி. எங்கே அந்த பாடலை கேட்போமா? அதுவும் செம்பருத்தி என்று ஆரம்பிக்கின்றது.

என்ன பாடல் பாடுகின்றது என்று எண்ணும் வேளையிலே செம்பருத்தி என்ற முதல் பதத்தை தொட்டு இரண்டு பாடல்கள் ஒலித்துச் சென்றதை கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றாள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாட்டு சவாரி 116 116 அலங்கரிக்கு வரும் பாடல்கள் 5 பாடல்கள். அதில் 2 பாடல்களை ஒழுங்காக கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு 3வது பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணும் பொழுது அந்த பாடல் வசந்த கால பறவை திரைப்படத்திலிருந்து. மீண்டும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாட வேண்டும் என்று இசை புயல் அல்ல தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். 3வது வரிசையில் நின்று ஒலிக்க வரும் அந்த செம்பருத்தி எப்படி பாடப்போகின்றது என்று காது கொடுப்போமா?

தேனிசை தன்றல் தேவா அவர்கள் இசை அமைத்து கொடுக்க பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய செம்பருத்தி செம்பருத்தி என்ற பாடலை வசந்த கால பறவை திரைப்படத்திலிருந்து மூன்றாவது பாடலாக கேட்டோம். அப்படி என்றால் நான்காவது பாடல் வந்து எங்களுக்கு தொடர்ந்து பாடி அசத்தி எங்களை மகிழ வைக்கும் அந்த இசையோடு வரும் பாடலை சிற்பி என்ற இசையமைப்பாளரின் கைவண்ணத்திலே அருள்மொழி சின்னக்குயில் சித்ரா அம்மா இருவரும் இணைந்து பாடிய ஒரு பாடல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்ற திரைப்படத்தில் ஒலித்ததை கண்டு அந்த பாடலை தெரிவெடுத்து கொண்டு வந்து இன்று செம்பருத்தி என்ற பதத்திலே ஆரம்பிக்கும் பாடலில் நாலாவது வரிசையில் நின்று பாடும் பாடலாக தரும்பொழுதை மகிழ்வோடு கேட்போம்.

தித்திக்கும் தேனான பாடல்களாக எத்திக்கும் இருந்து கேட்கும் அன்பு உறவுகளின் காதோரம் இனித்துவிட்டு அவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாம் ஒன்றிய தமிழ் வானொலியில் தொடர்ந்து பாடல்கள் செம்பருத்தி என்று ஆரம்பித்து பாடுகின்றதே என்று மகிழ்கின்றார்கள். அந்த வேளையிலே அன்பு உறவுகளை நாங்கள் நான்கு பாடல்களை செம்பருத்தி என்ற முதல் பதத்தோடு கேட்டோம். இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது அல்லவா? நான் கூறியிருந்தேன் ஆரம்பத்தில் மூன்று ஆண் குரல், மூன்று பெண் குரல், மூன்று இசையமைப்பாளர்கள் என்று. இப்பொழுது மூன்று ஆண் குரலை கண்டுகொண்டோம். மூன்றாவது ஆண் குரல் யாராக இருக்கலாம், எந்த இசையமைப்பாளராக இருக்கலாம் என்றால் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து கொடுத்த பிரபல பின்னணி பாடகர் மனோ ஐயா அவர்களோடு சின்ன கோயில் சித்ரா அவர்களும் இணைந்து பாடுகின்றார்கள். அந்த பாடலும் திரைப்படத்தின் பெயரும் ஒன்றாக வருகின்றது. செம்பருத்தி என்ற திரைப்படத்திலிருந்து இறுதியாக ஐந்தாவது வரிசையில் நின்று ஓடுகின்றது இந்த பாடல். ஐந்து பாடலையும் கேட்டு மகிழ்வோம். இந்த வேளையில் உங்களுக்கு ஐந்து பாடல்களும் தளத்திலே அனுப்பப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவேறும் வரை இடையிடையே பல்லவியும் சரணங்களும் உங்கள் ஞாபகத்துக்காக ஒலித்து கொண்டே இருக்கும்.

0: இறுதிச் சரணத்திலே எங்கள் பன்முக கலைஞர் பத்மஸ்ரீ பானுமதி அம்மாவும் குரல் கொடுத்ததை கேட்டு மகிழ்ந்தோம். இனிமையான செம்பருத்தி என்ற பதம் தாங்கி வந்த 5 பாடல்களை தொடர்ந்து கேட்ட வேளையிலே 3 பெண் பாடகர்கள் அவரோடு பத்மஸ்ரீ பானுமதி அம்மாவை இணைத்த 4 பெண் பாடகர்களின் குரலும் 3 ஆண்களின் குரலும் இணைந்து 3 இசையமைப்பாளரின் கைவண்ணத்திலே உருவாகிய பாடலை அற்புதமான செம்பருத்தி தொடங்கி இனிய திரைப்படத்து பாடல்களையும் கேட்டோம். ராமன் அப்துல்லா, தர்மா, வசந்த கால பறவை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்று 5 திரைப்படத்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இந்த 5 பாடல்களும் எந்த பாடல் உங்கள் மனதை கவர்ந்திருக்கின்றது என்பதை நீங்கள் தீர்மானித்து, சரியாக தீர்மானித்து நீங்கள் தர வேண்டும். நீங்கள் சொல்வதுதான் சரியன். உங்களுக்கு தெரிந்த வகையிலே இந்த பாடல் எவ்வளவு தூரம் எங்கள் மனதிலே பட்டிருக்கின்றது, இந்த பாடல் சமூகத்தில் எவ்வளவு தூரம் புரியோடி இருக்கின்றது, இந்த பாடல் சமூகத்தில் இருக்கின்ற நிலைப்பாடுகளை எப்படி கூடுகின்றது, இசை, ஒலி, குரல், திரைப்படம், காட்சிகள், நடிகர்கள் என்று பலவிதமான தரவுகளை கொண்டு நாங்கள் சிறந்த பாடல்களை தெரிவு செய்யலாம். உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த 5 பாடல்களும் உங்களுக்கு தளத்திலே அன்பப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல் வரிகள் வேறு மறந்து போகாமல் இருப்பதற்காக இடையிடையே உங்களுக்கு பல்லவியோடு சரணங்கள் முழிக்கும். கேட்டுக்கொண்டு நீங்கள் இணைய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8746415. வளமையான இந்த தொலைபேசி இலக்கம். நீங்கள் உலகின் இந்த பாகத்தில் இருந்தாலும் கட்டணம் இல்லாமல் தொடர்ந்து இணைந்து எங்களோடு பேசி மகிழ்ந்து கொள்ளலாம். அன்று உறவு எங்களுடைய விஜயராகவன் அவர்களுடைய வருகையை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு அவருடைய வாக்கினை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் இந்த வேளையிலே நண்பர் யாமிருக்க பயமையின் அரசடை குப்பம் சரவணன் அவர்கள் வலைத்தளம் தங்களுடைய இணையதளம் இன்றும் தொல்லை பண்ணும் போல் தெரிகின்றது பார்ப்போம் இப்படித்தான் கூற முடியாது என்று கூற மாட்டார் வல்லமை பொருந்தியவர். எங்கே இன்றைய பாட்டு சவாரி சிறப்பாக நிகழ வேண்டும் என்று விஜயராகவன் அவருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு கிடைத்த வேளையிலே அன்பு உறவுகள் அனைவரும் உலகளாவ கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஜனரஞ்சகமான இந்த நிகழ்வு பாட்டு சவாரி கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. இடையிடையே நிறுத்தப்பட்டாலும் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கும் 116வது பாட்டு சவாரியை அலங்கரித்து அதற்கான பாடல்களை நீங்கள் தெரிவு செய்து வாக்கினை அளிக்க வேண்டும். வரவேண்டிய தொலைபேசி இலக்கம் மீண்டும் கூறுகின்றேன், 647-8746415. இப்பொழுது முதலில் ஒரு உறவு வந்து இணைந்து விட்டார், அவரை இணைத்து விடுவோம் முதல் முதலாக. எங்கே வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைத்து விட்டேன். வணக்கம் வணக்கம் உறவே.
1: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதி, தாங்கள் மீராமா அனைவரும் நலமறைங்களா? ஐயா
0: சரியான ஆதார அட்டை வாக்குச்சாவடிக்கு துணிந்து விட்டீர்கள், வாக்காளர் அட்டையோடு வந்து பெயர் முகவரி எல்லாம் கூறியிருக்கீர்கள், தெரிந்து கொண்டோம். நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதி அவர்கள் வணக்கம் கூறினீர்கள், நாங்கள் வணக்கம் கூறுகின்றேன். நலம் கேட்டீர்கள், நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்கள்.
1: இங்கு அனைவரும் நானும் எனது செல்லக்கிளி பச்சைக்கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வார்கள்.
0: செல்லக்கிளியும் பச்சைக்கிளியும் நலம் என்றால் யாம் அனைவரும் நலமையா. நன்றி,
1: நிச்சயமா.
0: நாங்கள் இன்று இங்கே மகிழ்வாக 17 பாகை செல்சியஸில் இருக்கின்றோம். 17 பாகையிலே காற்றோட்டத்தோடு வெயிலின் வெளிச்சத்தோடு மகிழ்வாக இருக்கின்றோம். உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: இங்கு நேற்று வரை வந்து மேகமூட்டமா இருந்தது வானையா, இன்னைக்கு கடுமையான வெயில் இல்லை.
0: அதே அக்கறி
1: மழை பெய்யும், மழை பெய்யும் வர வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல 2 பாகை அதிகமா வெயில் அடிக்கும் சொல்லிட்டு அது சொல்லியிருக்காங்க.
0: 2 பாகை அதிகமாக வெயில் அடிக்கும் என்று கூறியவளே மழை வரும் என்று கூறியிருக்கிறார். வெயில் எவ்வளவு அடித்தாலும் ஆகா அகோரமாக வெப்பமாக இருக்கின்றது என்று கூறும் நாங்கள். சார், மழை வந்தால் எண்ணுவோம். அந்த மழை தொடர்ந்து அறிவித்து என்ன இந்த சீரழிக்கின்றது, மழை இப்படி பொழிகிறது, வானம் பொத்துக்கிட்டு தான் என்று கேட்கின்றோம். எல்லாவற்றையும் நாங்கள் வருவது எதிரும் வரட்டும், வருவது எது வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றால் பிறந்து விட்டோம் இந்த இயற்கை. வாக்குச்சாவடிக்கு செல்லத்தான் வேண்டும். நாங்கள் சென்று இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடியிலே வாக்களிக்க செல்வோமா?
1: நிச்சயமா.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. ஜெகபரிசாதிக் அவர்களே, ஐந்து பாடல்களும் பக்குவமான சிறந்த பாடல் என்று கூறினீர்கள். நல்ல பாடலை தெரிவு செய்து நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டோம். முதலில் நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள், கிருஷ்ணன் முந்தி விட்டார் அந்த
1: பாடலை.
0: அவரும் வாழ்த்துக்கள். சரி, இந்த சிறந்த பாடலை கேட்ட வகையில உங்களுக்காக என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்?
1: எனக்கு காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற படத்துல இருந்து செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனால் நினைவில்லையா அப்படிங்கிற ஹரிஹரன் பாடல பாட்டியா?
0: அந்த பாடல, அந்த பாடலும் போட்டிக்கு
1: அருமையான பாடல்.
0: தெரியவில்லை இந்த பாடல் கலந்து தரவழ்ன்றது.
1: ஆமையா,
0: செம்பருத்தி இன்னொரு தடவை
1: செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனால் நினைவில்லையா அப்படிங்க பாடலையா?
0: அங்கே வரிசையில வந்த பாடல்களும் இதுவும் ஒன்று நாங்கள் கொண்டு வரவில்லை. இது காதல் சொல்ல வந்தேன். கார்த்திக் அவர்கள் நடித்த பாடல், போட்டியில் வராது விட்டாலும் தனிப்பட்ட முறையில் வரும்போது நாங்கள் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஜெகபர் சாதிக். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 116 அடுத்த உறவாக ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். சரவணன் அவர்களே வணக்கம். எங்கே கூறுங்கள்.
2: வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம். நீங்கள் அரசடி குப்பன் சரவணன் என்று தெரிகின்றது. உங்கள் காற்றலை கொஞ்சம் தவறுதலா இருக்கின்றது. நாங்கள் உடனடியாக வாக்குச்சாவடிக்கு செல்வோம். அப்படியே இருங்கள்.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம். அன்பு சரவணனோடு சர்வனுடைய வலைத்தளம் சரியாக அவருக்கு இணையதளம் ஒத்துழைக்காமல் இருந்தும் பார்ப்போம் என்று சொன்னால் முயற்சி திருப்பணியாக்கும் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் சரவணன் அவர்களே, நன்றிகள் பெரும் வரவுக்கு. சரி, ஐந்து பாடல்களையும் கேட்கும் போது உங்கள் உள்ளம் என்ன சொன்னது?
1: இல்லை, எல்லா பாடலும் நல்லா
0: எதுக்கு பரிசு கொடுப்பது, எதுக்கு வாக்களிப்பது, ஒரு திண்டாட்டம் இருந்தது இல்லையா? நல்ல பாடல்கள். இதை விட மேலும் பாடல்களும் இங்கே போட்டிக்கு வந்தன. இந்த குழுவினால் தெரிவு செய்யப்பட்ட இந்த ஐந்து பாடல் கலந்து வந்திருக்கின்றது. நீங்கள் நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள், அதுக்கு வாக்களித்திருக்கின்றீர்கள். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் சரவணன்?
1: பாட்டு சவாரியில செம்பருத்தி பூ வந்தது.
0: எதிரே என்ன திரைப்படத்துல
1: செம்பருத்தி பூ வந்து எங்களுக்கு தாழம்பூவே வாசம் வீசு அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: உங்களுக்கு தாழம்பூவே வாசம் வீசு என்ற பாடல் வேண்டும். தாழம்பூவே முதல்வரிய பாடங்களையும் கேட்போம்.
1: தாழம்பூவே வாசம் வீசு.
0: இருப்பினும் அதை முறியடித்து வெற்றியோடு வந்து வாக்களித்து சென்ற உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற மீண்டும் வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி சரவணா. நன்றி நன்றி நன்றி. இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கன்னடா கலையகம். கன்னடா கலையகத்திலிருந்து 2025 ஆண்டின் 6வது மாதத்தின் 2வது நாள் 116வது பாட்டு சவாரி நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே உறவுகள் வாக்குச்சாவடிக்கு வருகின்றார்கள். ஒழுங்காக வந்து தங்களுடைய அடையாளத்தை காட்டி வாக்கினை பதிந்து விட்டு செல்லுகின்றார்கள். அவர்கள் பதிந்து சென்ற பாடல்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தும் இந்த வேளையிலே தொடர்கின்றது பாட்டு சவாரி 116. ஓடி வாருங்கள், காலத்தை தாமதிக்க வேண்டாம். குறிப்பிட்ட நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். அதற்கிடையிலே வாக்குச்சாவடியும் மூடி விடுவார்கள். வந்துவிட்டார் அன்புறவு அணைத்து விடுவோமா என்று செல்வதற்கிடையில் அவர் சென்று விட்டார். மீண்டும் அழைப்பார் என்று எண்ணிக்கொள்கின்றேன். மொழியல் தமிழ் வானொலி கனடா

0: வணக்கம் தேவா, வணக்கம். வணக்கம்.
1: நாச்சியார் கோயிலிருந்து, நாச்சியார் கோயிலிருந்து ஆறு தேவா.
0: ஓ, நாச்சியார் கோயிலிருந்து ஆறு தேவா அவர்கள் அன்போடு இணைந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமுடன், வளமுடன், ஜெயமுடன், திருவிழா கொண்டாட்டத்தோடும் உங்க அன்பு ஆசீர்வாதத்துடன் நல்லா இருக்கேன்.
0: நீங்கள் கூறிய அத்தனையும் எங்களுக்கு கிடைத்து, எனக்கு கோவில் திருவிழா கோலாகலம் தான் கிடைக்கவில்லை. நாங்கள் மகிழ்வாக நலமாக இருக்கிறோம். ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா?
1: ஓகே.

0: காட்டலைக்கு வந்து விட்டோம் தேவா. பாடல்கள் ஐந்தும் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் என்ன சொன்னது? மகிழ்வாக இருந்ததா?
1: செம்ம குழப்பம் ஏன் பாட்டு எல்லா பாட்டுமே
0: இதை
1: ஒண்ணுமே புரியல.
0: இருப்பினும் உங்கள் ரசனையை வைத்து தெரிந்து வாக்களித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு நன்றி. உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, அப்படி என்ன தேவா என்று என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் காற்றலையிலே?
1: திருவிழையிலிருந்து யா இன்று ஒரு நாள் போதுமா அந்த பாடலியா?
0: ஒரு நாள் போதாதுன்றதானே வருடம் பூராவும் நாங்கள் இந்த
1: வருடம் அதேதான்.
0: ஒரு நாள் போதுமா என்றொரு அந்த பாடல் தானே? ஒரு நாள் போதாவையா பாடலை கேட்க காலம் முழுவதும் கேட்க வேண்டும் இல்லையா? ஒரு நாள் போதுமா என்ற இனிமையான அந்த அற்புதமான பாடல், பாலமுரளி கிருஷ்ணாயா குரலை பாடிய பாடல் கேட்க இனிக்கும். அந்த பாடலை உங்களோட ஒளிபரப்பி நானும் கேட்டு மகளை விரும்புகிறேன். பாட்டு சவாரி நேயர் விருப்பத்திலே இப்பொழுது வந்து வாக்களித்து சிறப்பித்தமைக்க நன்றியை கூறிக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். கூற வேண்டுமா? நல்ல பாடல்கள் என்ன?
1: மீராமாவுக்கு நன்றி.
0: மீராமா கேட்டுக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு நான் கூறுகின்றேன் வாழ்த்துக்கள் தேவா. நன்றி நன்றி நன்றி.

0: அன்பு உறவு ஒருவர் இரண்டு மூன்று தடவை அழைத்தார். அவரை இணைப்பதற்கு எனக்கு இடையூறாக இருந்து நான் இணைப்பதற்கு இப்பொழுது ஆயத்தம். அவர் மீண்டும் அழைத்தால் அணைத்துக் கொள்ளலாம். அவரும் வந்து வாக்களிக்க புதிய உறவு போல் தெரிகின்றது. வாருங்கள், காற்றலைக்கு 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு உலகத்தில் எந்த பக்கத்திலிருந்து நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். இது ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கட்டணம் அறவிடப்படாத இலக்கம். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே பாட்டு சவாரி 116 கேட்டுக்கொண்டு விட்டு ஓடி வந்து வாக்கினை தருகின்றார்கள். இப்பொழுது இணையர்கள் இணைந்தார்கள், அவர்கள் இணைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு தருகின்றேன். காற்றலை உங்கள் கரவ கையிலே வந்துவிட்டீர்களா? இது ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. யார் வருகின்றார் என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் ரிங்கோல இருந்து புதுசா இன்றுதான் உங்களை எப்பமே கேட்டு இப்பதான் நான் உங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறேன்.
0: திருகோணமலையில் இருந்தா? திருகோணமலையிலிருந்து இந்து பேசுகிறீர்கள். இந்து, நீங்கள் இடையிலே அருள் அவர்களோடு வந்து பாடல்களை கேட்பீர்கள் இல்லையா? வாழ்த்துக்கள், அவருக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நீங்கள், உங்களுடைய பெயர் சிந்துவா அல்லது லதாவா? லதா என்று பதிந்து விடுகிறேன். நீங்கள் இந்த இலக்கத்தோடு இணைந்தமைக்கு உங்களை வருக வருக என்று ஒன்றியல் தமிழ் வானொலிக்கு அன்போடு வரவேற்று உங்கள் குரலை கேட்டு மகிழ்ந்தமைக்கு நன்றி கூறி மகளை வைத்ததுக்கு இப்பொழுது பாட்டு சவாரி 116 கலந்து கொண்டிருக்கின்றோம், கேட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இப்ப நீங்கள் இதுக்கு எங்களுக்கு இந்த பாடல்களை, எந்த பாடல் உங்களுக்கு நல்ல பாடலாகப்பட்டது உங்கள் மனதிலே என்று விரும்பி அதுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். நீங்கள் வாக்களிக்கும் பொழுது அது பகிரங்கமாக மற்றவர்களும் தெரியாது. உங்களை இரகசியமாக நாங்கள் வாக்கு நிலையத்துக்கு அழைத்துக் கொண்டு போக இருக்கின்றேன். காற்றலையிலே நலமாக இருக்கின்றீர்களா லதா?
1: ஓம் நல்ல சுகம், நல்ல சுகம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்கள் ஓம் ஓம் ஓம் இரண்டார் அருள் வந்து ஓம் என்று அருள் தருவார். நீங்கள் ஓம் ஓம் என்று தந்த வழியில நான் ஓம் ஓம் என்று அற்புதமான ஒரு பிரணவ மந்திரத்தோடு வந்து இணைந்திருக்கும் உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே. அங்கே திருகோணமலையிலே இப்பொழுது எப்படி இருக்கின்றது காலநிலை?
1: காலநிலைகள் காற்றும் வெயிலும் இன்றைக்கெல்லாம் சரியான வக்க.
0: அப்ப காற்றும் நானே வெயிலும் நானே என்று பாட வேண்டும் நீங்கள் என்ற நினைந்து காற்றிலே. சரி, இப்பொழுது இரவு இரவு வேளையிலும் உங்களுக்கு காற்று வீசிக் கொண்டிருக்கின்றதா? உள்ளே மின் விசிறியை வைத்துக் கொண்டிருக்கிற. திருகோணமலை எந்த பகுதியில இருக்கின்றீர்கள்? ஓ, நடுப்பகுதி. ஓ, அருள் சகோதரர் உங்களுக்கு அருள் அளித்திருக்கின்றார். ஓம் என்று வாருங்கள் என்று அவர் அடிக்கடி எங்களோடு பேசுவார். உங்கள் பெயரை குறித்துக் கொண்டார். அவர் அந்த வைகாசி விழாவுக்கு எல்லாம் வந்திருந்த போலே அதை பற்றி எங்களுக்கு கூறியிருந்தார். அடிக்கடி பேசிக்கொள்வார். உங்களை இணைத்ததில் நாங்கள் பெருமைப்படுறோம். இப்பொழுது உலகளாவே உங்கள் பெயர் தெரிந்து உங்களை யார் என்று புரிந்து கொண்டார்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து விட்டு வருவோம். அப்படியே இருங்கள், அப்படியே இருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. லதா அவர்களோடு, லதா சிறப்பான பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று இங்கே பாட்டு சவாரி நேயர் விருப்பம் என்று ஒன்று இருக்கின்றது. அதில் என்ன பாடலை கேட்டு மகள விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு வந்து செம்பருத்தி படத்துல வந்து அதுல ஒரு பாடல் தாங்க, ஏதாவது ஒரு பாடல் தாங்க.
0: இதுல ஒரு பாடல் வந்தா இந்த பாடல் கொடுக்கப்படாது, அதை விட ஒரு பாடல் அதுல இருக்கின்றது. என்ன மாதிரியான பாடல் வேண்டும்? அதுல உடல் பாடல் தரவா? உடல் பாடல் சரி. செம்பருத்தி திரைப்படத்தில் ஒரு பாடல் உங்களுக்கு வேண்டும். நான் ஒளிபரப்பப்படுவேன் அந்த பாடலை, உங்கள் பெயரிலே அந்த பாடலை கேட்டு மகிழலாம். இன்று முதல் முதலிலே நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு நாங்கள் எல்லோரும் மோன்றியார் தமிழ் வானொலி குடும்பம் உங்களை வாழ்த்து வரவேற்று தொடர்வோம் நாங்கள் எங்கள் பயணத்தை என்று கூறி, வேறு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? பாடல்கள் எப்படி இருந்தது கேட்பதற்கு?
1: பாடல்கள் எல்லாம் சுமாரா சூப்பரா சட்டப்படி அப்படி இருந்துச்சு.
0: அப்படியே இருக்குது. வாழ்த்துக்கள். நல்ல
1: ஒலி டெய்லி
0: வாழ்த்துக்கள். இந்த வேளையில இந்த நேரம் 9 உங்களுடைய இரவு நேரம் 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நேரொலி இந்த இலக்கத்திலே தொடர்பு கொண்டால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களை நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் வித்தியாசமான நிகழ்வுகள் நிகழும், நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். நன்றி லதா அவர்கள். நன்றி லதா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. இது மொன்றிய தமிழ் வானொலியில் 24 மணி நேரம் தமிழ் சபை. அடுத்த உறவையும் அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வந்தவர் யாரோ கூறலாமா?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
2: வண்ணாமடையிலிருந்து, வண்ணாமடையிலிருந்து மயில்சாமி.
0: கேரள மாநிலம் வண்ணாமடை.
2: ஆமா.
0: அன்பு மயில்சாமி அவர்கள், எத்தனை உறவுகளை இணைத்து தந்தீர்கள். உங்கள் நண்பர்கள் எல்லோரும், நீங்கள் குடும்பம் எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா?
2: அனைவரும் நலம் ஐயா.
0: சோகத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கின்றீர்களா?
2: ஆமாங்க ஐயா.
0: மகள் ராதாமணி எப்படி இருக்கின்றார்?
2: நல்லா இருக்காங்க.
0: இன்னும் சோகத்தில் தான் இருக்கின்றார் அவருக்கு என்னுடைய ஆறுதல்கள். நலமாக இருக்கும் வேளையில் அங்கே வண்ணாமடையிலே எப்படி இருக்கின்றது காலநிலை மயில்சாமி அவர்களே?
2: காலநிலை இந்த 2 நாளா சுமூகமா இருக்குங்க ஐயா. அது வரைக்கும் கனமழை.
0: ஓ, அது வரைக்கும் கனமழை இருந்த. அப்ப பசுமை நிறையும், சுற்றாலெல்லாம் பசுமை நிறைந்திருக்கும் இல்லையா? நிலம் குலைந்து பூமி தாய் மகிழ்ந்து மலர்ந்து பசுமையை தருகின்றார் என்று கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான இந்த வேளையில நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: செல்லாம்.
0: செல்லுவோம் பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். அன்பு மயில்சாமி அவர்களோடு இணைந்து மயில்சாமி அவர்களே, அங்கே பசுமை நிறைந்த வேளையிலே நலமாக இருக்கும் இந்த தருணத்திலே உங்களுக்காக நேயர் நேரத்தில் என்ன பாடலை ஒலிபரப்ப வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் மயில்சாமி அவர்களே?
1: தூள் படத்தில் இருந்து
0: தூள்
1: ஆசை ஆசை இப்பொழுது பேராசை எப்போ
0: ஆசை வரலாமையே, பேராசை வரக்கூடாத சான் ஆசை ஆசை இப்போது பேராசை
1: மனசு அதை தடுமாறுதல
0: அதுதானே, மனசு தடுமாறும் இந்த வேலை. இறைவன் பஞ்ச புலன்களை தந்து ஆசைகளை வளர்க்க விட்டு பேராசையை உண்டாக்கி பெரும் துன்பத்திலே நாங்கள் உலரும் வண்ணம் பஞ்சமா பாதங்களை தந்திருக்கின்றார்கள். அதிலே பாடுவதென்றால் சாதாரணமானது இல்லைத்தான். நீங்கள் கூறுவது போல ஆசை ஆசைதான் பேராசை எப்போது என்று நன்மைக்கும் உண்டு தீமைக்கும் உண்டு. வாழ்த்துக்கள். அந்த பாடலை கேட்டு மகள்லாம் மகள் ராதாமணி அவர்களுக்கு என்னுடைய ஆறுதலை கூறுங்கள். எல்லோரும் நலமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த பாடல்கள் ஐந்தும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது? ஐந்து பாடல்களும் சிறப்பாகத்தான் இருந்ததா?
1: சிறப்பான பாடல்கள் அனைத்துமே மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய பாடல் தாங்க.
0: மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய பாடல் அந்த வேளையிலே மீண்டும் மீண்டும் கேட்டாலும் உங்களுக்கு இந்த பாடல்கள் ஐந்தும் ஒன்று ஒன்று ஒன்று மாதிரி தான் இருக்கு. எதுக்கு எதை தீர்மானிப்பதென்ற ஒரு திண்டாட்டம் இருந்ததா?
1: எல்லா பாடலுமே எல்லாமே மோசம் சொல்ற மாதிரி இல்லைங்க. எல்லாமே
0: அழகாக சரியாக சீர்தூக்கி பார்த்து சிறப்பாக நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். மீண்டும் நாங்கள் சந்திப்போம். உங்கள் பாடல் ஒளிபரப்பப்படும். நன்றி மயில்சாமி அவர்களே. நன்றி நன்றி. உங்கள் பங்களிப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.

0: செம்பருத்தி அந்த பதத்தை தாங்கி ஐந்து பாடல்களை தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அவர்கள், நாங்கள் யார் சிறந்தவர்கள், எந்த பாடல் எங்களில் யாரை உங்களுக்கு பிடித்திருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை கேட்டுத்தான் அந்த பாடல் ஐந்தும் ஒலித்தன. ஒலித்த பாடல்களே சிறந்த பாடல் எதுவென்று தீர்மானிப்பதற்கு திண்டாட்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஐந்து உறவுகள் வந்து நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், தெரிவு செய்து விட்டோம் என்று துணிவோடு வாக்களித்து சென்றிருக்கின்றார்கள். இவர்கள் அளித்த வாக்கினை பெற்ற பாடல் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாங்கள் இணையும் வேளையிலே எங்களுக்கு இன்று புதிதாக ஒரு அன்பு உறவு கிடைத்திருந்த அவர் எங்களோடு இணைந்து ஈழமணி திரு நாட்டின் கிழக்கு மாகாணம் திருக்கோணமலையில் அந்த புனித திருக்கேதீஸ்வர ஆலயம் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய பஞ்சேஸ்வரங்களில் ஒன்றான திருக்கேதீஸ்வரம் அமைந்திருக்கும் பகுதியிலே அன்பு நிறைந்த அருள் அவர்கள் எங்களுக்கு ஓம் ஓம் என்று அருள் வழங்கி கொண்டிருப்பார். எப்பொழுதும் அருளின் அனுசரணையோடு வந்திருந்தார் லதா அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்தும் வரவேற்புகளும் கூறும் பொழுதிலே இன்றைய நாயகன் வந்துவிட்டார் என்றைய மொழியால் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வந்த ஐந்து பாடல்களையும் தெரிவு செய்யும் பொழுதிலே ஒருவர் நாயகனாக தோன்றியிருக்கார். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன். உங்கள் ஆதார் அட்டை கொண்டு வந்தீர்களா?
1: கே எஸ் கிருஷ்ணன், திருபுவனம், தஞ்சாவூர் மாவட்டம்.
0: அங்கே ஒன்று குறையுது ஐயா, தஞ்சாவூர் சரியா இருக்கு. ஆதார் அட்டையை படிக்கும்போது ஒரு இடம் கொஞ்சம் தவறப்பட்டிருக்கு. திரும்பி எங்க திரும்பி படியுங்கள்.
1: கே எஸ் கிருஷ்ணன், திருபுவனம் சொன்னான் ஐயா.
0: ஓ, திருபுவனம் கூறுவிட்டீர்களா? நீங்கள் மாநிலத்தை கூறுவதற்கு ஊரை கூறுவிட்டு. வாழ்த்துக்களை அன்பு கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். நான் நகைச்சுவைக்காக அப்படி பேசியிருந்தேன். நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமா இருக்கேன் ஐயா.
0: இன்றைய நாயகர் நீங்கள் தானே ஐயா? கண்டுபிடித்து விட்டீர்களா? எப்படி ஐயா கண்டுபிடித்தீர்கள் அந்த பாடலின் பெயரை? உடனே கண்டுபிடித்து விட்டார். டப்புன்னு கண்டுபிடித்து விட்டு கட்டிக்கார்.
1: ஐந்து பாடல் சொல்லவும் அது யோசனை பண்ணிட்டு இருக்கேன்.
0: அப்படி இருக்கு. ஆறு எழுத்து, ஆறு எழுத்து, ஆறு எழுத்து, ஆறு எழுத்து என்று கூறினா அது அந்த எழுத்துல படமும் வந்திருக்கின்றது. இலகுவாக பிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் பேகம்
1: விபோகம் நினைவுக்கு வந்தது. ஒரு மூணு பாடல் நினைவுக்கு வந்ததும் சரி இதுதான் இருக்கும் அப்படின்னு.
0: அப்ப அதுல திருமுலைச்சீட்டு போட்டு பார்த்து சாத்திரம் பார்த்து சொல்லிவிட்டீர்கள். சரி, உங்களுக்கான பாடல் காத்து கொண்டிருக்கிறது. முதலில் நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வந்து மீண்டும் பேசுவோம். கிருஷ்ணன் அவர்களே, வாருங்கள்.

0: சரியான பாடல்களை தெரிவு செய்து தந்து இன்று முதலாவது பாடல் முதலாவது வெற்றியாளர் அவர் பாடலை தந்த வெற்றியாளராக வரும்பொழுதே அவருக்கு ஒரு பாடல் காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன பாடல் விருப்பம் கிருஷ்ணா உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் இப்பொழுது?
1: ஒண்ணுமே புரியலையா உலகத்திலே?
0: ஓ, ஒண்ணுமே புரியலையா? ஒண்ணுமே புரியல என்ன அவர் பாடினார். அப்படி அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். ஒண்ணுமே புரியாமல் தான் வாழ்ந்தார் போல் தெரிகின்றது. ஒண்ணுமே புரிய தெரியல, புரியல உலகத்திலே. அது உலகத்திலேதானே தெரிஞ்சிருக்க, என்னமோ நடக்குது ஐயா. சரி, அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் உங்களோட நாங்களும். அந்த வகையில் என்ன பாடலை நேயர் விருப்பத்திலே கேட்க விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு இரண்டு பாடல் கிடைத்திருக்கின்றது என்று வாழ்த்துக்கள். என்ன பாடலா இருக்கும்
1: நேயர் விருப்பத்துல வந்து? சரிங்க, அம்பிகாபதி.
0: அம்பிகாபதி என்ற ஒரு பாடல் இருக்கா? அல்லது அம்பிகாபதி
1: படம் பெயர்? படம் பெயர்.
0: அதுல பல பாடல் இருக்கு ஐயா.
1: ஆமா ஐயா. இதனை செய் மனமே செய்தால் திவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே.
0: என்ன பாடலில் என்ன வரப்போகுது என்று கண்டுபிடித்து ஒரு வெற்றி பாடலையும் பெற்றிருக்கின்றீர்கள். ஒண்ணுமே புரியல உலகத்தில் என்ற பாடலை இனிமையாக அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் உங்களோடு நாங்கள் இணைந்து இணைந்து சிறப்பித்தமைக்கும். இந்த பாடல்கள் ஐந்தையும் பற்றி ஏதாவது கூற முடியுமா?
1: ஐந்து இடைக்கால பாடல்கள் தான் அமைந்திருக்கு, ஆனா அருமையா நல்லா இருக்கு.
0: சிறப்பாக வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது அம்மாவும் வந்திருக்கின்றா? என் மகளும் அனுசியா
1: இருக்காங்க.
0: எங்கே அவன் வாக்கினையும் பெற்றுவிடுவோமே. வணக்கம் மகளே. அனுசியா வணக்கம்.
2: வணக்கம் பா.
0: வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்றீர்களா அம்மா? ரசம் சாதம் நாங்களும் அப்படி அப்படி சாப்பிட்டு இருக்கோம். ரசம் சாதம் நல்லா இருக்கும் அம்மா. உடலுக்கு நல்லம், உடலுக்கு குடலுக்கு சிறப்பான ஒரு அவடதம் அம்மா உணவு. வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்கு சாவடிக்கு செல்வோம் மகளே. வாருங்கள் போவோம்.

0: காட்டளைக்கு வந்து விட்டோம் மகள் அனுஷியா. நீங்கள் இந்த 5 பாடலையும் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றீர்கள், வந்து பதிந்திருக்கின்றீர்கள், நல்ல பாடல்களை தந்திருக்கும் வேளையிலே நீங்கள் பதிந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வேளையிலே உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒலிபரப்பு பண்ண நேயர் விருப்பத்திலே அனுஷியா? எங்க ஊரு பாட்டுக்காரன் என்ன பாடல இருக்கும்?
1: செண்பகமே செண்பகம் அந்த பாட்டு பாடு.
0: அந்த பாடலா? எங்க உங்க ஊரு பாட்டுக்காரன் அவரா? சரி, அந்த பாடலா? சரி, அந்த பாடல் செண்பகமே செண்பகமே என்று ஒலிக்கும் இனிமையான பாடலை கேட்டு மகளை இருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே உங்களுடைய கணவர் வந்து பதத்தை கண்டுபிடித்து ஒரு வெற்றி பாடலையும் தந்திருக்கிறார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் கிடைக்காருனா?
1: ஆமாப்பா, நான் தான் சொன்னேன்.
0: கிருஷ்ணா கிழிந்து கிருஷ்ணகிரி என்றார்களாம், பார்த்தீர்களா? நானும் ஏதோ பெருசாகத்தான் பதி சதி என்றது இதுதான், சதிபதி ஆதரவு என்றது இதுதான். ஐயா, வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக கண்டுபிடித்து விட்டதுக்கு. சிரிக்கின்றாரா? அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதானே இறுதி வரை வாழ்வோம் என்று வருகிறது. வாழ்ந்தால் என்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாலே என்ற பாடலை கேட்டிருக்கல, எப்பொழுதும் எங்கு போனாலும் நாங்கள் உன்னோடு தான் இருக்கின்றோம். பெண் இல்லாமல் ஆணின் சக்தி இயகாது, ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் முழு சக்தி, இணை ஆதரவாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். பாடலை தெரிவு செய்திருந்த அந்த பாடலை ஒளிபரம் போது இணைந்து கேளுங்கள். உங்கள் பாடலை தெரிவிக்கிறேன், இணைந்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கிருஷ்ணா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பொறுத்த நேரத்தில் உடைத்து விட்டாங்களையே. சரி, நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கழகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 116வது பாட்டு சவாரியிலே 5 பாடல்கள். செம்பருத்தி என்ற பதத்தை முதலில் தாங்கி 5 பாடலும் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலித்து எங்களை குளிர வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே வாக்களிக்க வேண்டுமென்ற ஒரு நீதியையும் நிலைநாட்ட சொல்லி கூறியிருக்கும் வகையில் நீங்கள் தீர்க்கமாக ஆலோசித்து நீங்களாக சிந்தித்து வந்து தர வேண்டும். நேரம் சரியாக 12:46 கனடாவில் மதிய நேரம், உங்களுக்கு 10:16 இரவு நேரம். ஏழுமணித்துறை நாட்டிலும் காற்றும் மழையுமாக இருக்கின்ற காலத்திலே, பகல் முழுவதும் வெயில் அடித்த காலத்திலே, இப்பொழுது நேரம் அங்கேயும் 10:17 ஆகிவிட்டது என்பதை காட்டிக் கொள்ளுகின்றது. வாழ்த்துக்கள் அன்பு.

0: அந்த வகையிலே அடுத்த பாடலை நாங்கள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பு வந்து இணைய இருவர் வந்தீர்கள், வந்தவர்கள் மீண்டும் பெற வேண்டும், களைப்படைய வேண்டாம், இங்கே வணக்கம் கூறி அனுப்பி இருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல இருவர் இணைந்தீர்கள், இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை, ஒன்று ஈழமணி திருநாட்டிலிருந்து மீண்டும் ஒரு அழைப்பு, அந்த அழைப்பு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்கின்ற ஒரு நிகழ்ச்சியை போட்டி பலமாக இருக்கின்றது. சிறப்பான ஐந்து பாடல்களும் செம்பருத்தி என்ற பதத்தை முதல் பதமாக தாங்கி குரல் மாறு மாறி பாடகர்களின் குரலிலே கேட்டு மகளும் வகையில் இனிமையான பாடல்களாக வந்து ஒலித்து கொண்டிருக்கும். இன்னும் செம்பருத்தி என்ற பெயரில் பல பாடல் இருந்தாலும் தெரிவு குழுவுக்கு வந்த பாடல்கள் பல, அதிலே இந்த ஐந்து பாடலும் தெரிவு செய்யப்பட்டு கலந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கேட்டு மகிழ்ந்து நீங்கள் உங்களுடைய நீதித்துறையை நிலைநாட்டி கொண்டு வந்து வாக்கிலை தந்து செல்லும் இந்த வேளையில் மீண்டும் தொடர்ந்து ஒலிக்கின்றது பாட்டு சவாரி 116. நேரம் சரியாக ஈழமணி துறை நாட்டில் 10:21 காட்டும் வேளையில் தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் காட்டுகின்றது, எங்களுக்கும் 12:51 என்று காட்டி கொண்டிருக்கின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, என்னோட ஆதார் முகவரியை சொல்லட்டுங்களா ஐயா?
0: கண்டிப்பா வாக்களிக்கவில்லை வந்திருக்கின்றீர்கள், சொல்லத்தானே வேண்டும், யார் என்று தெரிந்து கொள்வோமா?
1: தருமபுரியிலிருந்து ராஜ்குமார்.
0: அடுத்த எங்கள் தலைவர் ராஜ்குமார் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார் தருமபுரியிலிருந்து. வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா? நலங்களா ஐயா? அம்மா எப்படி இருக்காங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், அதில் நீங்கள் வந்தவுடன் மேலும் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான் நல்லா மகிழ்வா இருக்கிறேங்க ஐயா. இன்னைக்கு கொஞ்சம் வெப்பம், நேத்தமும் இன்னைக்கு வெப்பம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு.
0: எவ்வளவு இருக்கும் ஐயா? நாங்களும் கிட்டத்தட்ட 17-18 இருக்கின்றோம். நாங்கள் அப்படியே நெஞ்சு நிமித்தி கொண்டு அப்படியே வெளிச்சத்தோடு வந்து கதிரவன் மேலே லாவி கொண்டு வருகின்றார். காற்றலை சிறப்பாக இருந்தது. பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசேல் என்று காட்சி அளிக்கின்றது. எங்கள் வீட்டின் முன்புறத்தை நேற்றைய தினம் படம் பிடித்து காட்டியிருந்தேன். ஓஹோ ஆஹா சிறப்பென்று எழுதியிருந்தார்கள். அது சிறிது நேரத்தில் எல்லாம் மங்கி விட்டது. இருக்கின்றோம் இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். காற்றலை சிறப்பாக எங்களுக்கு இருக்கின்றது, அதை விட வானலையும் சிறப்பாக, வானொலியும் சிறப்பாக இயங்குகின்றது. பணி முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: ஆ வந்துட்டேங்க, இப்பதான் வந்தேங்க. ஐயா கிட்ட பேசிடலாம்.
0: இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை நீங்கள் ஐந்து பாடலையும் கேட்டு வந்த பிள்ளையே ஒரு தடவை வாக்கு சாவடிக்கு செல்வோமா?
1: கட்டாயம் போலாங்க.
2: செம்பருத்தி

0: காட்டலைக்கு வந்து விட்டோம் அன்பு ராஜ்குமாரன் அவர்களே, சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்திருக்கிறீர்கள். உங்கள் தீர்ப்பு சரியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். பார்ப்போம் முடிவிலே இணைந்தே சிறப்பித்தவை நன்றியை கூறும் வழியிலே, நீங்கள் எங்களுடைய தேர்தலிலே வந்து பங்கு பெற்று சரியான பாடலை தெரிவு செய்த உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும்? நேயர் நேரத்திலே
1: பேசக்கூடாது, சுகம் ஐயா மெலோடி சாங்ஸ். சில்க் சுமிதா மறைந்த நடிகை சில்க் சுமிதா அவங்க பாடுறது ரொம்ப பாடல் காட்சி வருது.
0: நான் பேச
1: இப்பதான் தெரியும்,
0: சொல்லி தலைவர் சொல்லிட்டு பேசக்கூடாது, நான் பேசவே மாட்டேன். அந்த பாடல் ஒரு பேர நல்ல பாடல்
1: வாரிசு படங்கய்யா
0: அடுத்த வாரம் நல்ல

0: அந்த பாடல் என்ன அந்த பாடல் நேற்று யாரும் அந்த பாடல் தளத்தில் சரி அந்த பாடலே உங்களுக்காக நான் ஒருவரப்பு என் ராஜகுமாரன் அவர்களே இணைந்தமைக்கு சிறப்பு எல்லோரும் நலமாக மகிழ்வாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பாடல் வெற்றி பெற நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது அருள் அவர்கள் இணைந்தார்கள், மறைந்து விட்டார். அருள் எங்களுக்கு அருள் வழங்க வருவார் ஓம் என்று கூறிக்கொண்டு இதோ வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலையில் இணைந்திருக்கும் யார் என்று அறிந்து கொள்ள.
1: வணக்கம், அன்பான வணக்கம.
0: அன்பான
1: வணக்கம் ஐயா.
0: நீங்கள் அருள் தானே பேசுகிறீர்கள்?
1: ஓம் ஓம் அருள்தான்.
0: எங்கே திருகோணமலையிலிருந்து பேசுகிறீர்களா, யாழ்ப்பாணத்திலிருந்து பேசுகிறீர்களா?
1: திருகோணமலையிலிருந்து.
0: ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி இணைந்த அருள் அவர்களே, ஓம் பாருங்கள், வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓம் ஐயா. இன்று கோவில் அந்த பொங்கல் விழா நடந்தது, வைகாசி பொங்கல், காளி கோயில், அம்மன் கோயில், பத்த காளி அம்மன் கோயில்.
0: அப்ப அருளோடு அருள் வந்து பக்தியோடு இருக்கிறீர்களா?
1: ஓ, சவுண்ட் வேலைக்கு வந்தனா.
0: நிகழ்ச்சியையும் சிறப்பாக இருந்தது அவருடைய இணைவு. எல்லோரும் நாங்கள் அன்போடு வரவேற்று அவரை இணைத்துக் கொண்டோம். உங்களுக்கு நன்றியும் கூறிக்கொண்டோம். அவருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி யான் பெற்ற இன்பம் பருகை பையம் என்று எல்லோருக்கும் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பு தாராள மனப்பான்மை அருள். இப்பொழுது நாங்கள் இந்த வேளையிலே உடனடியாக நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் போல் தெரிகின்றது. செல்வோமா?
1: ஓமையா ஓமையா.

0: வந்துவிட்டோம் வாக்குச்சாவடிக்கு அருள். அன்பாக மகிழ்வாக சிறப்பான பாடலை தெரிவு செய்து வந்தீர்கள். அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறும் இந்த பாடலில் உங்களுக்காக நாங்கள் என்ன பாடலை நேயர் நேரத்திலே ஒளிபரப்ப வேண்டும்? பாட்டு சவாரி நேயர்
1: மன்மதன் அம்பு படத்துல
0: அப்படி ஒரு அன்பு இருக்கா ஐயா? அதை நீங்க பாவிச்சிருக்கின்றீங்களா?
1: நீலவானம் நீயும் நானும்
0: அப்ப அம்பு விடத்தான் வேணும் ஐயா. ஆயத்தப்படுத்துங்கள். அம்பே நீலவானம் நீலவானம் நீயும் நானும் அடேங்க அப்பா. அப்படி என்ன அம்ப விட்ட வழியா தான் ஐயா? நீங்க விட்டுட்டீங்களா அம்பை? அது அன்பு மகளின் சிரிப்பை கேட்பதற்கு எங்களுக்கு மகிழ்வாக இருக்கிறது. இப்படி கலகலப்பாக மகிழ்வாக சிரித்து வரணும். அது நான் இல்லாம என்னுடைய மகள் உங்களுடைய மீரா அம்மா வந்தா மேலும் சிரிப்பு குதூகலம் கும்மலமா இருப்பீர்களே நீங்கள் எல்லோரும்.
1: ஓம் அம்மா அம்மாவுக்கு நன்றிகளையும் தெரிந்து கொள்றேன். அம்மானு நலம் அப்படி ஐயா? அம்மா நலமாக இருக்கிறார்.
0: அம்மா கொஞ்சம் நலமாக இருக்கின்றார். விரைவில் குணமடைந்து வருவார் என்று எண்ணுகின்றேன். வருவார் வந்த பின்பு காற்றலைக்கு வந்து குதூகலிப்பீர்கள் நீங்கள் எல்லோரும். நாளைக்கு செல்லும் போது அந்த அம்பை இங்கே திருகோணமலையில் வைத்து விட்டு போவீர்களோ
1: எடுத்துக்கொண்டு போவீர்கள்?
0: வில்லோட கொண்டு போகலாம். போனாலும் சும்மா வச்சிருக்க கூடாது. பயணத்திலேயும் விட்டு பார்க்க கூடாது.
1: ஐயா கனவேருக்கு குடுத்திருக்கிறேன் ஐயா அந்த எங்க ரேடியோ. இது இந்த ஒரு சகோதரி தான் பிணைஞ்சிருக்கிறான். பதிவுல தந்திருக்கிறோம். கதைக்க கொஞ்சம் பயப்படினா தயக்கம்
0: அடையினும் அம்பை கொடுத்து விட்டீர்களாக்க
1: மாட்டேன்.
0: வாழ்த்துக்கள். யாம் இருக்க பயமே நீங்கள் என்னவென்றால் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று பரோபகாரம் ஐயா உங்களுக்கு. விடுங்கள் அம்பினை, தொடுங்கள் பார்ப்போம். தொடும் அன்பு விடும் அம்பு வச்சு வாழ்த்துக்கள் மகனே. சிறப்பாக இருங்கள். நன்றி
1: நன்றி ஐயா.
0: இணைந்தமைக்கும் நன்றி. இணைந்தமைக்கும் நன்றி. இணைத்தமைக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த உறவு ஒருவர் வருகின்றார். அவரை இணைத்து விடுவோம் என்று எண்ணுகின்றனர். நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்கின்றார். இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: இந்தியா கண்டத்திலிருந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதல் இயேசு பூஜாரம்.
0: சத்யா சொல்லி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஆதார் அட்டை அப்படியே அச்சடித்து இங்கே இருக்கின்றது. சரியாகத்தான் சொன்னபடியே உங்களுடைய அடையாளம் கண்டுகொண்டோம். அன்பு விஜயராகவன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன். 69064 பின்கோட் நம்பர்.
0: அதையும் தந்து விடுவோம். பின் நம்பர் சரியாக இருக்கிறது. கோட் நம்பர் எல்லாம் சரியாக தான் இருக்கிறது. நீங்கள் பணி எத்தனையோ வருடமாக ஆற்றி நீங்கள் ஆறுதல் பெற்று வீட்டிலே மகிழ்வோடு திருப்தியோடு இருக்கின்றீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். அப்படி இருக்கின்றது என்று நேற்று எல்லாம் சிந்தனையிலே உங்கள் பணியகமும் பணியும் தான் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னும் மாறாது இல்லையா? அதை அங்கு வைத்தேன், இதை இங்கு வைத்தேன், இவர் அப்படி செய்தார், அவர் அப்படி செய்தார் என்றெல்லாம் மனதுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் பணியாற்றி கொண்டிருப்பீர்கள் மனத்தால். இதுவரை காலமன் நற்சேவை புரிந்து நற்பணியாற்றிய உங்களுக்கு நல்லது. ஒரு இழைப்பாறுதல அரசினர் தரும் வேளையில் அங்குள்ள அதிகாரிகள் அங்குள்ள ஏனியவர்களும் உங்களை அன்போடு உடை கொடுத்து விட்டிருக்கின்றார்கள். அந்த உடையோடு நான் நன்றாகத்தான் செய்திருக்கிறேன். சேவை சிறந்திருக்கின்றது என்ற ஒரு மன திருப்தியோடு மகிழ்வோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆசையை வழங்குகிறேன்.
2: ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றி. உங்க வாழ்த்துக்களும் மீராம வாழ்த்துக்களும் ரொம்ப நன்றி.
0: வாழ்த்துக்கள். சிறப்பாக இருங்கள். ஆனால் நீங்கள் பொது சேவையிலையும் பொது நலத்திலையும் கருத்தில் உள்ள உங்களுக்கு களைப்பு இருக்காது, அலுப்பு இருக்காது, ஓய்வும் இருக்காது. செய்யத்தான் போவீர்கள். தொடரட்டும் உங்கள் பணிகள். நன்றி.
2: சென்ற 31 சனிக்கிழமை பணி நிறைவு பணி நிறைவு ஓய்வு
0: நிறைவு பெற்று ஓய்வு பெற்று வந்தீர்களாம். நான் அறிந்தேன். நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தியிருந்து என்ற வாழ்த்துக்களை நீங்கள் வெற்றி மகள்வோடு சிறப்படுக இல்லாமல் இருக்கிறவன் மேலும் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த மனநிலையையும் கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: இப்பொழுது நாங்கள் நல்லது விஜயராகவன் அவர்களே. இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: செல்லாம்.
0: வியாபாரத்திலே நான் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? வந்தபடியே திவாரங்கள் போகும்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. விஜயராகவன் அவர்களே, நீங்கள் நல்ல பாடலை தெரிவு செய்து தந்திருக்கிறீர்கள். அந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தின இந்த வழியில் நாங்கள் உங்களுக்கு நேயர் நேரத்திலே, விஜய நேயர் விருப்பத்திலே என்ன பாடல் தர வேண்டும்?
1: நேயர் விருப்பத்தில் வந்து பசுமை நிறைந்த நினைவுகளே.
0: ஆமா, இந்த பாடல் நிச்சயமாக தேவை உங்களுக்கு இல்லையா?
1: ஆமையா,
0: பசுமை நிறைந்த நினைவுகள். இது உங்கள் பாடசாலை காலத்திலேயும் ஒரு தடவை உங்களை நினைவூட்டி இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இந்த பாடல் உங்களுக்காக தந்து மகிழ்வோம். இந்த பணி நிறைவு என்பது ஒரு மன நிறைவான விடையமை. அதிலே தான் எங்கள் மனச்சாட்சி எங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு நேரம். நான் அரச ஊழியராக இருந்து கடமையாற்றி பணி அந்த ஒரு உணர்வு வரும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் பணி ஓய்வு பெறாமலே நாட்டை விட்டு நாட்டை சூழலினால் அப்படியே பதவிகளை துறந்து விட்டு வந்தவர்களில் நானும் ஒருவன். என்னுடைய ஆசிரியர் சார்
1: யாரும் நம்பவில்லையா? யாருமே நம்பவில்லை. நான் சொல்லுவது யாருமே நம்பவில்லை.
0: ஏன் ஐயா?
1: இளமையாக இருப்பதாக தெரிவித்து
0: மனம் சிறப்பாக இருக்கும் திருப்திகள் ஏற்படும் போது இளமைகள் தானாக திரும்பி வரும். ஏதும் கள்ளங்கபடங்கள் இருந்தால் தானே நாங்கள் அங்கே சலனப்பட வேண்டும். மனம் சஞ்சலப்பட்டு நோய்வாய்ப்பட்டு உடல் எல்லாம் மாற்றமடைய இல்லை, இல்லை திருப்திகரமாக வாழ்ந்திருக்கிறீர்கள். எல்லோருடைய பாராட்டுகளும் எல்லோருடைய திருப்தியான மனதால் தருகின்ற ஆசைகளும் உங்களை நிறைவேற்றி மேலும் இளமை பெறச் செய்து உத்பவத்துடன் சமூக பணியிலே ஈடுறுங்கள், இணையுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றியாக்கும். உங்களுக்கும் பணி வாழ்த்துக்கள் தெரிவித்த உங்களுக்கும் மற்ற நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த மற்ற கலைநுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளும் மிக்க மிக நன்றியா.
0: நான் உங்களை பணியில் இருந்துதான் நாங்கள் இடைநிறுத்தி உங்களுக்கு இழைப்பாறுதல் கொடுத்தோமே தவிர எங்கள் முன்றியல் தமிழ் வானொலியில் இருந்து அல்ல. தொடருங்கள், இணைவோம், மகிழ்வோம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

இனிமையான பாடல்கள் இதயத்தை தழுவி கொண்டு செல்கின்றன. செம்பருத்தி என்ற பதத்தை முதல் பதமாக தாங்கி ஐந்து பாடல்கள். ஐந்து பாடல்களையும் ஒரே நேரத்தில் கேட்டு மகளும் பாக்கியம் பாட்டு சவாரி என்ற நிகழ்விலே முன்னியல் தமிழ் வானொலியிலே கிடைக்கும் என்று பலர் எழுதியிருக்கும் வேளையிலே அதை கேட்டு மகிழ்ந்துவிட்டு எனக்கு பதில்களை பல தளங்களிலும் எழுதியிருக்கின்றார்கள். நீங்கள் இருப்பது இப்பொழுது ஒரு சிலர் ஒரு தளத்திலே, இன்னொரு பலர் பல தளங்களில் இருக்கின்றீர்கள். அந்த இடையிற்கு சந்தர்ப்பம் சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அழகாக வந்து இணைந்து சிறப்பித்து பாடல்களை தந்த வேளையிலே முதலாவது வெளிச்சத்தை வாக்குச்சாவடி தந்திருக்கின்றது. அதனால் மூன்று வெளிச்சத்துடன் அவர்கள் நிறுத்தி விடுவார்கள், இடைநேரம் தந்து கொள்ளுகிறார்கள். இப்பொழுது முதல் வெளிச்சத்தை பாய்ச்சி இருக்கின்றார்கள். அடுத்த இரண்டு வெளிச்சங்கள் வருவதற்கு முன்பும் இந்த வரவேண்டிய உறவுகள் இருக்கின்றீர்கள். வாருங்கள், உங்கள் பொன்னான வாக்கினை சரியான தீர்ப்பினை தந்து செல்லுங்கள் வாக்குச்சாவடி சென்று 6478746415 என்ற இலக்கத்திலிருந்து அழைக்கின்றேன். வருக வருக வருக.

கனடாவில் நேரம் சரியாக மதியத்தை தாண்டி 1:10 என்று கூறி பிற்பகலை நோக்கி செல்லுகின்றது. தமிழ்நாட்டிலே தென்னகத்திலே இப்பொழுது 10:40 இரவு நேரம் என்று கூறி செல்லும் இந்த வேளையிலே ஈழமணி திருநாட்டிலும் அதே நேரத்தை தான் காட்டுகின்றது, 10:40 இரவு வேளை என்று. ஏனைய நாடுகளிலும் பருவ காலத்துக்கேற்ப நேரங்கள் மாறி இருந்தாலும் பூமியும் வானமும் நிலைத்திருக்கும் வேளையிலே இடையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உறவுகளே, மாற்றங்கள் பல ஏற்பட்டாலும் வாழ்க்கை பாதையில் மாற்றம் ஏற்படாமல் மனித நேயத்துடன் வாழ்வோம் என்று கூறும் வேளையில் இது மாநில தமிழ் வானொலியின் 24 தமிழ் சேவை கனடா கலிகத்திலிருந்து வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி என்று 116 பாட்டு சவாரியாக ஒலிக்கின்றது. ஒரு வருடத்திலே 52 என்றால் 2 வருடங்கள்தான் 104 வர வேண்டும். இது 116 என்றால் 2 வருடங்களையும் தாண்டிவிட்டது. ஆனால் இடையிலே பல வாரங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வர முடியாத நிலை இருந்தும் மீண்டும் சரியான நிலை ஏற்பட்டவுடன் நிவர்த்தி செய்து கொண்டு ஓடி வந்து மீண்டும் இதை தொடர்ந்து செல்லுகின்றோம். அதற்கு உங்களின் ஆதரவு தான் முக்கியம். நீங்கள் தான் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை வேறு வானொலிகள் இப்படி நிகழ்வு இல்லை என்று எழுதி கொண்டிருக்கும் வேலை இது ஒரு புதிய வடிவத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. கேட்க சுவாரஸ்யமாக இருக்கின்றது. நிறுத்தாதீர்கள் என்ற வேளையிலே தொடர்ந்து 116 வாரத்தை எட்டிப்பிடித்து இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் வாருங்கள். 6478746415 என்ற இலக்கத்தை நான் கூறும் இந்த வேளையிலே 2வது வெளிச்சத்தை அவர்கள் தருகின்றார்கள் வாக்குச்சாவடியில் இருந்து.

மூன்றாவது வழி இன்னும் பாய்ச்சப்படவில்லை. மூன்றாவது வழி பாய்ச்சிவிட்டால் நாங்கள் வாக்குச்சாவடி அடைத்து விட்டப்பட்டது என்று எண்ணிக்கொண்டு எண்ண வாக்குகளை எண்ணி வெற்றியை அறிவித்துக் கொள்ள முடியும்.

மூன்றாவது ஒளி பாய்ச்சப்பட்ட வேளையிலே வாக்குச்சாவடி அடைக்கப்பட்டு விட்டது. இறுதியில் தட்டுகிறார் கதவை ஒரு அன்புறவு. இணைத்து விடுவோம் இறுதி நேரத்தில். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன். உங்கள் இணைப்பு கிடைக்கவில்லை. வாக்குச்சாவடி மூடப்பட்டு விட்டது என்பதை மனவருத்தத்தோடு கூறிக்கொள்கிறேன். உங்களை இணைத்தேன் இறுதி நேரத்தில் அவர்களுக்கு கையை காட்டிவிட்டு, ஆனால் சட்டத்துக்கு பிழையாக இருக்கின்றபடியால் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. உங்களை நினைக்கின்றேன். உங்களுடைய வலைத்தளம் ஒழுங்காக எங்களோடு இணைக்கப்பட சீராக இல்லை என்று எண்ணுகின்றேன். அன்பு மகளே.

0: வாக்குச்சாவடி முற்றாக அணைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது வாக்குகளை எண்ணுகிறார்கள். வாக்கு முடிவு எங்களுக்கு கிடைக்கும் என்று எண்ணுகின்றேன். இந்த வேளையில் மீண்டும் வணக்கம். வணக்கம். என்ன நடந்தது? இறுதி வரை இருந்து அழைக்கின்றீர்கள், உங்களோட இணைப்பு எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. நீங்கள் சாந்தி தானே? வணக்கம் வணக்கம். வருக வருக சாந்தி. உடனடியாக வாக்குச்சாவடி, உடனடியாக வாக்குச்சாவடிக்கு போவோம் பாருங்கள். உடனடியாக காற்றடைக்கு வந்துவிட்டோம். வணக்கம் சாந்தி. இடை நேர்ந்து இறுதி நேரத்தில் உடனே தொட்டு விட்டீர்கள். நல்ல பாடலை தெரிவு செய்து வந்த பாடலே, அந்த பாடல் வெற்றி பெறட்டும். உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் விடுகிற விருப்பத்தில் நேயர் விருப்பத்திலே?
1: பூ பூவா பூத்திருக்கும் பட்டுப்பூச்சி அக்கா, அந்த பாடல்.
0: பூ பூவா பூத்திருக்கும் பட்டுப்பூச்சி அக்கா அந்த பாடல். வாழ்த்துக்கள். அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். நான் விரைவாக ஓடிச்சென்று விடைகளை தெரிய வேண்டும். நன்றி. இறுதி நேரத்திலும் ஓடிவந்து, நேரம் கட்ட நேரத்தில் ஓடிவந்து தந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் உங்கள் வாக்கு செல்லுபடியாக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் மகளே. நன்றி நன்றி சாந்தி. நன்றி வாழ்த்துக்கள். அம்மா வாழ்த்துக்கள். பாட்டு சவாரி 116 இனிது வாக்குகளோடு வாக்கு எண்ணிக்கையில் இருக்கும் வேளையில் நிறைவு பெற்றுவிட்டது என்பதை தரும் வேளையில் அமைதியாக இப்பொழுது ஒலிக்க இருக்கும் பாடல் அன்பு கிருஷ்ணன் அவர்கள் என்று பாடல் எந்த பாடல் எந்த வரியிலே வருகின்றது என்பதை கண்டுபிடித்து செம்பருத்தி என்று பதிலளித்து முதலிடத்தை பெற்றுக்கொண்ட அவர் கேட்ட ஒரு பாடல் குமார ராஜா என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. ஒண்ணுமே புரியல உலகத்திலே என்ற ஜே பி சந்திரபாபு ஐயா அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது. அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் வாக்கு எண்ணிக்கையிலே இருக்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடல்.

சிறப்பான ஒரு தத்துவ பாடலை கிருஷ்ணா நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். நகைச்சுவை நடிகராக நகைச்சுவையை தந்து எங்களை எல்லாம் நகைக்க வைத்தவர் என்று உள்ளத்தில் உணர வைத்து விட்டார். இந்த பாடலின் சாரம், உன்னையே நீ அறிவாய், தன்னைத்தான் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நான் எவன், என்ன செய்தேன் என்றெல்லாம் வருகின்றது. கிரேக்க ஞானி சாக்ரடீஸ் அவர்களும் இதைத்தான் கூறினால், உன்னையே நீ அறிவாய், சிந்திக்க வேண்டும். இறுதியிலே தான் அவருக்கு புரிந்து காலங்கடந்த ஞானமாகத்தான் அது ஒழித்திருக்கிறது. தான் செய்த தவறுகளை தானே நினைந்து பேசும்பொழுது உள்ளம் தடுமாறிக்கொண்டிருக்கும் அந்த வகையிலே அந்த உணர்வை தந்து பாடியிருந்த இனிமையான ஒரு பாடல். ஒன்றுமே புரியலை இந்த உலகத்திலே, இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு வாழ்நாள் போதாது எங்களுக்கு. அந்த கருத்தை தரும் வேளையிலே, இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையின் பாட்டு சவாரி நேரம். பாட்டு சவாரியிலே பக்குவமாக, இனிப்பாக, மகிழ்வாக சிறப்பான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். 5 பாடல்களை அதை நீங்கள் உங்கள் நேரத்தை பார்க்காமல் ஓடி வந்து இணைந்து சிறப்பித்து வாக்களித்து சென்ற வேளையில் இன்று புதிதாக வந்து இணைந்து கொண்ட திருகோணமலை ஈழமணி திருநாட்டின் லதா உங்களை வருக வருக ஒன்று மீண்டும் வரவேற்று உங்கள் வாக்கம் இங்கே எண்ணப்பட்டு வந்திருக்கின்றது. இன்று எந்த பாடல் சிறந்த பாடல் என்று அறிய வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்றார்கள் ஜெகபர் ஷாதிக் அவர்கள், சரவணன், தேவா, லதா, மயில்சாமி, கிருஷ்ணன், அனுஷியா, ராஜ்குமார், அருள், விஜயராகவன், சாந்தி இவர்கள். 11 உறவுகள் வந்து தங்கள் மனக்கிடக்கையிலே பதிந்த பாடல் எதுவென்று வாக்களித்து சென்ற வேளையில் அந்த வாக்கு எண்ணப்பட்டு இப்பொழுது என் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நான் இப்பொழுது நீங்கள் அறிய ஆவலாக இருக்கும் இந்த பாடலப்பா புதியாக வந்து முதலாவதாக வந்து அறிய இருக்கின்றீர்கள். நானும் தான், எனக்கும் வாக்கு உரிமை இருந்தால் நானும் வாக்களித்து என்னுடைய வாக்கையும் இங்கே சேர்த்திருக்கலாம், எனக்கு ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஆனால் உரிமை இல்லை, நான் வாக்களிக்க முடியாது தானே, ஆதலால் எனக்கு அந்த வாக்குரிமையும் பறித்து விட்டார்கள், தடுத்து விட்டார்கள். இருப்பினும் உங்கள் வாக்கெல்லாம் எனது வாக்கு என்று நான் மனநிறைவாக எண்ணிக்கொள்ளுகின்றேன். அன்புடன் வந்து அழகாக பாடலை ரசித்து தந்த வேளையிலே வளமை போல இன்றும் 2 பாடல்கள் தேர்தல் போட்டியிலே தங்களுடைய போட்டியிலே கட்டுப்பணத்தை இழந்திருக்கின்றன. அவை முதலாவதாக ஒழித்த ராமன் அப்துல்லா திரைப்படுத்து பாடல் செம்பருத்தி பெண்ணருத்தி என்ற அந்த பாடல், அடுத்து 4வதாக வந்த செம்பருத்தி பூ சேலையை கட்டி என்ற பாடல். இந்த 4 பாடல்களும் கட்டுப்பணத்தை இழந்து விட்டன, ஒருவருடைய உள்ளத்தையும் தொட்டு பார்க்கவில்லை. ஏனைய 3 பாடல்களும் இந்த 11 உள்ளங்களிலையும் பாய்ந்து ஒரு உள்ளத்தை மட்டும் தொட்டு 3வது நிலையில் இருக்கின்றது ஒரு பாடல். அது 2வது பாடலாக ஒலித்த தர்மா திரைப்படுத்து பாடல், அண்மையிலே வந்த திரைப்படுத்து பாடல் செம்பருத்தி பூவுக்கு ஒரு சேலை கட்டி என்ற அந்த பாடல், சேலச்சாரியா என்ற அந்த பாடல்தான். அது சுவர்ணலதா அம்மாவோடு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா இணைந்து பாடிய இசைஞானியின் இசையிலே மலர்ந்த தர்மா திரைப்படுத்து பாடல் 3வது இடத்தில் நிற்கின்றது. அப்படி என்றால் 2வது இடம் பெரிய போட்டியாகத்தான் இருந்தது. இருப்பினும் இறுதியிலே அது இலகுவாக்கப்பட்டு 3 உள்ளங்களை பிடித்து 5வதாக பாடிய பாடல் செம்பருத்தி பூவு சித்திரத்தை போல என்று பானுமதி அம்மாவும் இணைந்து பாடிய பாடல், மனு அவர்களோடு சித்ரா அம்மாவும் இணைந்து இசைஞானியின் இசையிலே மலர்ந்த செம்பருத்தி திரைப்படத்து பாடலாகும். செம்பருத்தி பூவு சித்திரத்தை போல என்று கூறும் பாடல் 3வது இடத்தை பெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் 1வது இடம் எது என்று நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். 3வது இடத்திலே ஒலித்த வசந்த கால பறவையிலே பாடுநிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவுடன் அம்மா இசை குயில் ஜானகி அம்மாவும் பாட தேனிசை தொன்றல் தேவா அவர்கள் இசையமைத்து கொடுத்த செம்பருத்தி செம்பருத்தி என்று ஆரம்பித்ததெல்லாம் அந்த பாடல் தான் 1வது இடத்தை பெற்றிருக்கின்றது. எத்தனை உறவுகள், 7 உறவுகளின் உள்ளத்தை தொட்டு மலர்ந்திருக்கின்றது இந்த பாடல். அதனால் இந்த கலை குழுவினருக்கு வாழ்த்து கூறி இந்த வார சிறந்த பாடலாக ஒன்றிய தமிழ் வானொலியில் செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணருத்தி என்ற அந்த பாடல் வசந்த காலத்து திரைப்படத்தில் ஒலித்த பாடல் 1வது பாடலாக சிறந்த பாடலாக தெரிவு செய்து பதிவு செய்யப்படுகின்றது என்பது உறவுகளே. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த சிரமத்தை பாராது ஓடி வந்து சரியான நேரத்தில் வாக்கினை அளித்து நிகழ்ச்சியை சிறப்பித்து சென்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு தடவை
எங்கள் உறவுகளை வருக வருக என்று வரவேற்று எங்கள் குடும்பத்தை இணைத்து கொண்டு தொடர்ந்து செல்லலாம் என்று கூறி நாளைய தினம் சொல்லோடு பாடல் நிகழ்விலே சந்திப்போம் என்றும் கூறி 2025 ஆண்டின் 6வது மாதத்தின் 2வது நாள் 116வது பாட்டு சவாரி நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிய பாட்டு சவாரி 116. தொடர்ந்து செல்ல எண்ணும் எங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு நல்லருள் புரிந்து நோய் நொடி இல்லாமல் தொல்லைகள் அல்லல்கள் படாமல் மனித நேயத்துடன் அறநறையை பின்பற்றி வாழ அருள் செய்ய வேண்டுமென்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வேண்டி வணங்கும் இந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் அமக்களித்த இறைவன் அன்னை தமிழால் தன்னை போற்றி அன்னை தமிழை வணங்கி நன்றி கூறி விடைபெற்று செல்லும் நான் மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும்

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறுத்தல் முதலில் ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் பாடல்களை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மீல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் கேட்கும் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. 21வது படமான நாடோடி தன்னல் திரைப்படத்தில் பாடிய மணியே மணிக்குயிலே என்ற பாடல்தான் இன்று அவருக்காக ஒலிக்கும் பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் நீண்ட காலத்துக்கு முன்பு திரைக்கு வந்த தாக்கியூ பின் தாரம் திரைப்படத்து பாடல் அசைந்தாடும் தெண்டலே தூது செல்லாயோ என்ற பாடல். இந்த பாடலை இன்று முன்னியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் நேயர் விருப்பத்திலே கலந்து கேட்டு மகிழ விரும்பும் உறவுகள் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும் அவரது உறவுகளாக ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும்

மீண்டும் ஒரு பாடல், நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த ஒரு சமரசம் கூறும் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. ரம்பையின் காதல் என்ற திரைப்படத்தில் இருந்து சமரசமும் சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே என்று அழுத்தி பாடும் இந்த பாடல் கேட்க இருக்கும் அன்பு உறவு நீண்ட கால உறவான நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்களும் வளமை போல அவரது உறவுகளாக இணைந்து கேட்டு மகிழ விரும்புகிறார்கள். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு ஒலிக்கின்றன பாடல்.

ஒழித்துக் கொண்டிருப்பது நீயர் நேரம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் வளமை போல இன்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல் 1983 ஆண்டு திரைக்கு வந்த தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படம். அந்த படத்திலே பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த பாடல் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே என்ற வரிகள். இன்று அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நீர் நேரத்திற்கான பாடல்கள். அந்த வரிசையில் ஒலிக்கும் அடுத்த பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பார்த்தா பசுமரம் படுத்து விட்டார் நெடுமரம் என்று பாடுகின்றது. வளமையாக மயிலாப்பூர் திருமயிலையிலிருந்து வந்து இணைந்து கொள்வார் மயிலாயி பட்டாபி.

வருவார்கள். அது மட்டுமல்லாமல் அவரோடு இணைவதற்காக கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரும் ஒலிக்கின்றது பாடல்.

அன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் நேயர் நேரத்துக்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ஒலித்த பாடல்களை தொடர்ந்து இன்னும் பாடலை வளமை போல தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களும் தந்திருக்கின்றார். அந்த பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. சோலை மலரே என்ற வரியை முதல் வரியாக கொண்டு

அவரை தொடர்ந்து ஒலிக்க ஒரு பாடல், நாணி கோணி என்ற முதல்வரியை கொண்டு மாற்றான் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து ஒலித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் போல் தெரிகின்றது. கச்சேரி ஆரம்பம் என்ற திரைப்படத்து பாடல். கடவுளே கடவுளே என்று வரியெடுத்து பாடிக்கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். நீண்ட கால உறவு எங்களோடு இணைந்து பயணிக்கும் முன்றியல் தமிழ் வானொலியில் சுவாசிக்கும் வளைகுடா மண் குவைத்தில் இருக்கும் ஜோர்ஜ் உங்களுக்கான பாடலாக.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

NTRFM ரேடியோ கனடா மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். வணக்கம் கூறி இணைகின்றேன் காற்றலையில் உங்களோடு. நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மூன்றியல் தமிழ் வானொலியில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர்களுக்கான விருப்ப பாடல்கள். முதலில் நான் வரைந்து வைத்த சூரியன் என்ற வரி கொண்ட பாடலை ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஒன்று. அந்த பாடல் சிறு கூட்டிலே உள்ள குயிலுக்கு என்று பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. அந்த பாடலை பாட வைக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து வளமை போல என்றும் டிரான்சி.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஓர் பாடல், எல்லாம் அவளே என்ற திரைப்படத்து பாடல், நான் வரைந்து வைத்த ஓவியமே என்று கூறி வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது இந்த பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் விஜயராணி உங்களுக்கான பாடல்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஊரெல்லாம் உண்மை கண்டு வியந்தாரா என்ற ஒரு பாடல். அந்த பாடல் நண்பேண்டா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வேண்டும் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார் கனடா மொன்றியாலிலிருந்து தனுஷன்.

இந்த பாடல்களோடு தான் மீண்டும் ஒரு பாடல் கனடா வன்கூவர் மாநிலத்து இளவரசியின் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஆதவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஏனோ ஏனோ பனித்துளி என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே தினமும் போல் இன்றும் கலந்து விட்டுக் கொண்டிருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள், சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள்.

ஒலித்த பாடல்களோடு தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் வேளையிலே பாடல்களை தருபவர்களும் முதலில் கனடா வன்கூவர் வசந்தி தந்த பாடலை கேட்போமா? அந்த பாடல் இவன் தானா என்று ஆச்சரியத்தோடு பாடும் வீரம் என்ற திரைப்படுத்து பாடல்.

இங்கேதான் காஞ்சனாவும் தனது பாடலை பதிவிட்டிருக்கின்றார். அழகோ அழகு என்று சமர் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது வன்கூவர் மாநிலம் காஞ்சனா. உங்கள் பாடல்?

0: அடுத்து வரும் பாடல் கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடல். காத்திருந்தாய் அன்பே என்று வரியெடுத்து முழுவதையும் பாடுகின்றது நவீன சரஸ்வதி என்ற திரைப்படத்தில் இருந்து.
1: நீங்க சொன்ன அந்த ரெண்டு வருஷம் என்னிடம் முடியுது, நான் அதே லவோட தான் வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? எங்க உங்களுக்கு

பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஊரெங்கும் தேடி ஒன்றாக கூடி மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி ஓடோடி வந்து நீங்கள் கேட்ட பாடல்கள்லாம் உங்களை தேடி உங்கள் காதோரம் தித்திக்கும் தீனான பாடல்களாக இசையோடு வரும் வேளையிலே அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் கேரிஸ் நீங்கள் தந்த பாடல் அவளே என் காதலி என்று பேரும் புகழும் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உங்களை தொடர்ந்து வரும் பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து அன்புடன் ரமணி. தேவதையை தேட என்ற பூஜை திரைப்படத்து பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் அல்லவா? ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இவர்களோடுதான் வளமை போல வந்து இணைவார்கள். ஜோடியாக ஜோடி குரலிலே பாடலை கேட்க வேண்டும் என்று ஜோடி நல்ல ஜோடி என்ற சின்ன பசங்க நாங்கள் திரைப்படுத்தும் பாடலை கேட்க வேண்டும் என்று இன்று அனுப்பி வைத்துவிட்டிருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள்.

உங்களுடைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஓடி மகிழ்ந்திட வேண்டும் என்று நாடி வந்த உங்களை தேடி ஓடி வரும் பாடல்கள் அடுத்து வரும் பாடலாக சிங்கரப்பூமியம் சிங்கப்பூரில் இருந்து மகாலிங்கம் தந்த பாடலை கேட்போமா? செல்வம் என்ற ஒரு திரைப்படம் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல என்று கேட்டு பாடுகின்றது அந்த பாடலை.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் நீங்கள் தந்த பாடல் என்னமோ ஏதோ என்ற திரைப்படத்து பாடல் முட்டாளாய் முட்டாளாய் என்று கூறி முழுவதையும் பாடுகின்றது.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் பாடல் வர வேண்டும். என்னவள் இன்று ஈழமணி திரு நாட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே விளையாட்டு பிள்ளை திரைப்படத்து பாடலை கேட்கலாமா என்று அனுப்பியிருக்கின்றார். அந்த பாடல் சொல்லாமல் தெரிய வேண்டுமே என்று கூறி பாடுகின்றது.

வழமை போல இன்றும் இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து. பெண் ஒன்று கண்டேன் திரைப்படுத்து பாடல் பாடுகின்றது நீ ஒரு ராக மாளிகை என்று கூறி.

இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்று மலர்ந்து எங்களை மகள வைத்த சர்வதேச நேர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

அன்னை தந்தை ஆசான் இவர்களோடு அன்பு தமிழ் எல்லாம் தந்து எங்களை ஆளும் எல்லாம் வல்ல ஈசன் ஓம் நமசிவாய என்று கூறி அவர்கள் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி வரம் கேட்டு உங்களோடு என்று இணைந்து கொள்ளும் நான் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கனடா கலையகத்தில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்பு உறவுகளே, உலகளாக இருக்கும் முகம் தெரிந்து தெரியாத என்னைய நெஞ்சங்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

27 பாகையில் இருக்கும் நாங்கள் இன்று 30 பாகையை காண இருக்கின்றோம் என்று கூறும் இந்த நிலவேளையிலே இன்றைய வெப்பநிலை நாங்கள் வெளியே நின்றால் வெப்பத்தை உணரக்கூடிய வகையில் காட்டுகின்றது. இன்று முழுவதும் இந்த வெப்பநிலை அதிகரித்து மீண்டும் குறைந்து 29 பாகையோடு நின்றுவிடும் என்றால் பூரணமாக இன்று முழு நாளும் வெப்பமாகத்தான் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அந்த வெப்பத்தை உணரக்கூடிய வகையில் நாங்கள் வெளியே சென்று அனுபவிக்க தேவையில்லை. இன்று பகல் வேளை நான் உங்களுக்கு கூறியது போன்று இன்று வளமையை விட 3 நிமிடங்கள் குறைந்திருக்கின்றன. 15 மணித்தியாலம் 27 நிமிடம் வரை பகல் இருக்கலாம். நீண்ட பகல் தானே, 12 மணி நேர பகல் 15.5 மணிக்கு வரையும் இருப்பதென்றால் கொஞ்சம் நீண்ட பகல்தான். இன்னும் நீண்டிருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு சிலர் கருதுகிறார்கள். ஆனால் இது சுருங்கி சுருங்கி வந்து குறைந்து குறைந்து 8 மணி நேரத்தை தொட்டுவிடும் காலநிலை கொண்ட நாடுதான் கனடா நாடு. சிறப்பாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையிலே மழை என்பதற்கு இடம் இல்லை என்று அறிக்கைகள் கூறுகின்றது. ஆனால் இயற்கையை கணக்கிடவோ கட்டுப்படுத்தவோ யாராலும் முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். அது தான் நினைத்தால் வரும், நினைத்தால் நிற்கும். உறவுகளே, உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றதுன்னு நீங்களும் வந்து எங்களோடு இணையும் போது கூறலாம். இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இன்று நான் கூறுவதற்கு முன்பு அன்புடனே ஜெகபர் சாதிக் அவர்கள், அது மட்டுமல்ல மந்திரத்தையே கூறிவிட்டால் அன்பு மகள் சியாமலா வந்தாச்சு அப்பா என்றும், எங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் KS கிருஷ்ணன் அவர்களும் வரவேற்று இருக்கின்றார், வந்திருக்கின்றோம் ஆயத்தம் என்று. இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், என்ன நிகழ்ச்சியாக இருக்கும். இசையையும் தந்துவிடுகிறேனே.

கண்டுபிடி கண்டுபிடி என்ற இசையோடு ஒலிக்கும் பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம். ஆம், இந்த பொக்கிஷத்தை வரவேற்று நானும் இருக்கின்றேன் என்று வழமை போல தளத்திலே பாடலை தரும் பொழுது வாழ்த்து கூறி வணக்கம் கூறும் அன்பு சோமஸ்கந்தன் அவர்களும் இணைந்திருக்கின்றார் என்பதை தெரிவித்து வரவேற்றிருக்கும் வேளை அவர்களை நாங்கள் வரவேற்போம். அவர் இங்கே வழங்குக வழங்க வளமுடன் வாழ்க என்றும் எழுதியிருக்கின்றார். வாழ்த்துக்கள் சோமஸ்கந்தன். உறவுகளை, நீங்கள் அனைவரும் எங்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை வரவேற்றிருக்கும் இந்த வழியில் நானும் வரவேற்று கொண்டு உங்களோடு இணைந்து உங்கள் வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு இன்று பொக்கிஷத்தில் காலடி எடுத்து வைக்கலாம் என்று எண்ணுகின்றேன். பொக்கிஷத்துக்காக நான் வளமை போல என்றும் களஞ்சியத்திலிருந்து 20 பெட்டிகளை கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கின்றேன். 20 எண்கள் கொண்ட பெட்டி, 2 to 7 வரைக்குமான பதங்கள் இடையிடையே வரும். 2, 3, 4, 5, 6, 7 எழுத்துக்கள் கொண்ட பதங்கள் இங்கே அளக்கப்பட்டிருக்கின்றன. எந்த பெட்டிகள் எந்த எழுத்துக்களோடு கலந்த பதம் கலந்திருக்கின்றது என்பதை இப்பொழுது என்னால் கூற முடியாது தானே. ஆதலால் நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு விருப்பமான எண்ணை கூறினால் அந்த எண் கொண்ட பெட்டியை கொண்டு வந்து உங்கள் முன்னிலையில் உங்கள் மந்திரத்தோடு இங்கே எல்லோருக்கும் பொதுவாக சியாமலா கூறிவிட்டார் அண்ட காகதமும் என்று அந்த மந்திரத்தை சிறப்பு வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த மந்திரத்தை கூறி மொத்தம் 40 புள்ளிகள் எத்தனை பேர் வருகின்றீர்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றீர்கள் என்பதை நிகழ்ச்சி ஆரம்பித்த பின்புதான் தெரியும். இந்த இனிமையான இங்கிதமான வேளையிலே நாங்களும் நலம் நீங்களும் நலம், இப்பொழுது பொக்கிஷமும் நலமாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் கரத்தில் கைபேசி இருக்கின்றது. அந்த கைபேசியுடன் வளமையான தொலைபேசி இலக்கம் 647-8744-1-5 என்ற எண்களோடு வாருங்கள். உலகின் எந்த இடத்தில் இருந்தென்றாலும் யாரும் பங்கு பற்றி கொள்ளலாம். நியதியல் உங்களுக்கு தெரியும் தானே. எங்கே வாருங்கள், அலையுங்கள் இந்த எண்ணுக்கு. யார் முதலில் வரப்போகின்றார் என்று பார்ப்போம்.

0: இன்றைய கால ஓட்டம் எங்கள் பழைய கால ஓட்டம் போல் அல்ல. புதிய காலத்திலே புதிதாக பிறந்து வரும் எத்தனையோ ஆய்வுகள், அறிவியல் சாதனங்கள் வெளியே வந்து மக்களின் வாழ்க்கை பாதையில் பல திசைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றன. எந்த திசைகள் எப்படியாக வந்தாலும் எங்களுக்கென்று ஒரு திசை உண்டு, பண்பாடு உண்டு, அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டுமல்லவா? இந்த காலம் என்ன காலம் என்பது எங்களுக்கு தெரியும். எல்லா யுகங்களும் வந்து கலியுகம் வந்துவிட்டதே, இது எத்தனையோ இடத்திலே கலிகாலம் என்று கூறுகின்றார்கள். இதெல்லாம் கலியினுடைய செயல்பாடு என்று கூறுகின்றார்கள். மக்கள்கள் தங்கள் தங்கள் திசையில் தாங்கள் போகின்றார்கள். ஆனால் எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை நியதி நெறிமுறை உண்டு. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால்தான் எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், சுபீட்சம் கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் துன்பங்கள் இன்பங்கள் எல்லாவற்றையும் சமமாக பாவித்து தங்களுக்கு வந்தது என்று தாங்கள் சுமந்து அதற்கேற்ற பரிகாரங்களை செய்து வென்றிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் வாழ்க்கை. ஆனால் இன்று அப்படி இருக்கின்றதா? இல்லை. வள்ளுவனார் கூறியது போல துன்பம்தான் அதிகமாக நேருகின்றது. அதற்கு புத்த பகவான் கூறியது போல் ஆசைதான் காரணம். இந்த ஆசையை இருகரம் நீட்டி வரவேற்பது போல், வலிந்து வரவேற்பது போல் எங்கள் பஞ்ச புலன்கள் இருக்கின்றன. மெய், வாய், கண், மூக்கு, செவி, உடம்பு, இவருடைய ஸ்பரிசங்களாலும் சுவைகளினாலும் ஓசைகளினாலும் காட்சியினாலும் எங்களை ஈர்த்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆசைக்கு அடிபணியாமல், ஆசை இருக்க வேண்டும், அது பேராசையாகவோ அல்லது நிராசையாகவோ இருக்கக்கூடாது. ஆசை இருக்கலாம், ஆசை இல்லாது விட்டால் இன்று இந்த உலகம் வளர்ந்திருக்க மாட்டாது, உயிர் இனங்கள் பெருகி இருக்க மாட்டாது. ஆனால் அதை அளவோடு, அது காரணத்தோடு, சரியான வழியிலே அதை சென்று செயல்படுத்தி கொள்ளலாம். ஆண்டாண்டு காலமாக இந்த ஆசைகளுக்குள்ளே பேராசையாக இருக்கின்ற மூன்று ஆசைகள் தவிர்க்க முடியாதவை: மண்ணாசை, பெண் ஆசை, அடுத்து என்ன ஆசை, பொன் ஆசை. பாருங்கள், மண், பெண், பொன், இவை மிகவும் பொல்லாத ஆசை, தீர்க்க முடியாத ஆசை. இந்த மூன்றிலும் ஆசை தீர்ந்து விட்டது வேண்டாம் என்று கூறிய ஒரு நபர் இருக்கின்றாரா? இல்லை. அந்த ஆசை மேலெழும்ப மேலெழுந்து மேலெழுந்து இன்னும் வேட்கைகளை தூண்டி தூண்டி எத்தனையோ பஞ்சமா பாதகங்களை செய்ய வைக்கின்றது. பஞ்ச புலன்களினாலும் ஏற்படுகின்ற ஆசைகள் அதி உச்சத்துக்கு சென்ற வேளையிலே அவை ஆசை வெட்கம் பயம் அறியாது என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த வகையிலே அவை உச்சத்துக்கு சென்று பஞ்சமா பாதகங்களை செய்கின்றது. அந்த பஞ்சமா பாதகங்கள் என்று கூறப்படுகின்றதை எங்களுக்கு கணக்கிட்டு தந்திருக்கின்றார்கள் வழிகாட்டிகள், நம் முன்னோர்கள். அவை எவை என்று தெரிந்தும் தெரியாதது போல் நாங்கள் செய்கின்றோம். காரணம் ஆசை. ஆசை யாரைத்தான் விட்டது? எங்கே பார்ப்போம் என்று நாங்கள் பொக்கிஷத்துக்கு செல்வோம். இப்பொழுது நாங்கள் தத்துவம் பேசி ஓரளவு என் மனதிலே பட்டதை கூறியிருந்தேன். அன்பு உறவுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள நீங்கள் செவி மறுத்தமைக்கு நன்றி. சரி, இப்பொழுது முதலில் ஒரு உறவு ஆயத்தமாக இருக்கின்றார் வந்து தான் முதலில் வர வேண்டும், புள்ளிகளை பெற வேண்டும் என்ற நோக்குடனே அவரை இணைத்து விடுவோம். அவர் வந்துவிட்டார், வேறு யாருமில்ல. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓ, வணக்கம் மகளே. அனுஷியா, எப்படி இருக்கின்றீர்கள் அனுஷியா? நாங்கள் நலமகளே. முதல் முதலில் இணைந்திருக்கின்றீர்கள். முதலில் எங்களுடைய வியாபாரத்தை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் உங்களை வரவேற்று கொண்டேன். வருக வருக வருக. நலமாக இருக்கின்றேன் என்றும் எங்கள் நலத்தையும் கேட்டு கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் அதுக்கு. நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு நலமுடன் இருக்கின்றோம். அங்கே இன்று அனுஷியாவின் ஊரிலே, தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலே காலநிலை எப்படி இருக்கின்றது? வெயில் தானா? அப்ப மாற்றம் ஒன்றும் இல்லையா? மழை வருவதை சான்று இல்லையா? குளிர் வரும் அணுக்களே இல்லை. பனி எப்படி செல்கின்றது?
1: நன்றாக
0: செல்கிறது, சிறப்பாக, மகிழ்ச்சியாக செல்கின்றது. சரி, உணவு அறிந்து விட்டீர்களா? இரவு உணவு சாப்பாட்டு முடிந்து வந்து ஆறுதலாக இருந்து போட்டியிலே கலந்து பல புள்ளிகளை பெற்று வெற்றியை பெற வேண்டும் என்று முதல் நேயராக அழைத்திருக்கின்றீர்கள். வருக வருக. சரி, அப்படியானால் என்று உங்களுக்கு முதலில் எந்த பெட்டி வேண்டும், எந்த எண் வேண்டும் என்று கூறுங்கள். மூன்றாவதா? ஒன்று ஒன்று ஒன்றாவது. முதலாவது தானே மகள் வந்து கேட்பாள் அதிகமாக. சரி, முதலாவது பெட்டியை அனுசையாவின் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது அந்த கடவுச்சொல்லை யார் கூற வேண்டும்?
2: நீங்களே சொல்லுங்கப்பா.
0: அப்பதான் கூற வேண்டுமா? அண்டக்காகவும் அபுக்காகவும் துறந்துடு சீசு. உங்கள் கணவர் கூறும் மந்திரத்தை கூறியிருக்கின்றேன், அது திறந்து விட்டது. சிறப்பு. முதல் மந்திரம், முதல் பெட்டி மகளுக்காக திறந்து காட்சி கொடுக்கின்றது. அதனுள்ளே நீங்கள் கூற வேண்டும் எத்தனை எழுத்துக்களை உங்களால் பார்க்க முடிகின்றது? கெட்டிக்காரே, துல்லியமாக பார்த்து விட்டால் கெட்டிக்காரே ரெண்டு எழுத்து தானம் அதற்குள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்? ஊகம் சிறப்பாக இருக்கின்றது. கண்ணாடி, பூத கண்ணாடி, சிறப்பான கண்ணாடி, தூய்மையாகத்தான் வைத்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அதற்குள்ளே இருக்கும் அந்த பொருள் என்ன என்பதற்கான பதத்தின் எழுத்துக்களை இரண்டு எழுத்துக்கள் என்று கூறினீர்கள். அதனுடைய தரவுகளை தருகின்றேன், சிந்தித்து சரியான பதிலை தர வேண்டும். இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும் பதம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இது வந்து ஒரு பெண் தெய்வத்தை குறிக்கும் பதமாகவும் இருக்கின்றது. இப்பொழுது அவசரப்பட வேண்டாம். அதே நேரத்தில் இந்த கால நிலை இருக்கிற இந்த கோடை காலம், மழை காலம் என்றெல்லாம் இருக்கின்றது அல்லவா, அதிலே இந்த மழை காலத்தை குறிப்பிடும் ஒரு சொல்லு இரண்டு எழுத்திலே இருக்கின்றது. இந்த ரெண்டு சொல்லும் ஒரு இரண்டு பொருளும் ஒரு சொல்லை குறிக்கின்றது. கடவுள் பெண் தெய்வத்தையும் குறிக்கின்றது, இந்த காலத்தில் உள்ள மழை காலத்தையும் குறிக்கின்றது. அந்த இரண்டு பதமும் எது, அந்த இரண்டு எழுத்து கொண்ட பதம் எது என்பதுதான் இன்றைய புதிர். உங்களால் முடியுமா அல்லது கேள்வி இன்னும் வினா வேண்டும் என்றால் விளங்கத்துக்காக இரண்டு தடவை வினா தொடுக்கலாம் நீங்கள். அனுஷியா இருக்கிறீர்கள் தானே, சிந்திக்கிறீர்களா? இது வந்து ஒரு பெண் தெய்வத்தையும் குறிக்கும் அம்மா. பெண் தெய்வத்தை இந்த பெயரால் அழைப்பார்கள். அதே நேரம் இந்த காலங்களிலே சரியான மழை காலத்தையும் இப்படி இரண்டு எழுத்துக்களால் கூறுவார்கள். பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது அந்த இரண்டு எழுத்தில். அந்த தெய்வம் பெண் தெய்வத்தின் பாடல்
2: என்ன பாட்டு
0: பாடுது? அந்த பாடல் ஈஸ்வரிய பாடலே எல்லாம் இருக்கின்றது. பெண் தெய்வத்தை வைத்து பாடுவார்கள். நீங்களும் கேட்டிருக்கின்றீர்கள் இந்த பாடல். மாறி, கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். மாறி என்று அம்பாளை குறிப்பதோடு கோடை காலம் மாறி காலம் என்று மாறி நன்ற நல்ல மழை காலத்தை மாறி என்றும் கூறுவோம். வாழ்த்துக்கள், சிறப்பு. இரண்டு புள்ளிகளை முதல் முதலில் பெற்றுக்கொண்டு உங்கள் பையிலே நான் போட்டு விடுகிறேன் வாழ்த்துக்களோடு. இப்பொழுது உங்களுக்கு இரண்டாவது பதத்தையும் கண்டுபிடிப்பதற்காக இரண்டாவது பெட்டிக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. எந்த எண் பெட்டி வேண்டும்?
2: இரண்டாவது
0: பெட்டி. வாழ்த்துக்கள். இரண்டாவது பெட்டியை அனுசியாவின் பெயரிலே பதிவு செய்து கொண்டு வந்து உங்கள் அனுமதி இல்லாமலே கேட்காமலே நான் மந்திரத்தை கூறுகிறேன். அண்ட காகவும் அபு காகவும் சுரந்திடு சீசு என்று கூறிவிட்டேன். திறந்து விட்டது பெட்டி. இப்பொழுது உங்கள் பூத கண்ணாடியை உபயோகித்து பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள் காணலாம் என்று.
2: மூன்று எழுத்துப்பா.
0: மூன்று. மூன்றுடன் ஒரு இரண்டு சேர்த்தால், முதல் வந்த இரண்டையும் சேர்த்தால் எத்தனை? அஞ்சு. தளத்திலே இருக்கின்றது. கெட்டிக்காரி முதல் பட்டியும் இரண்டாவது பட்டி எழுத்தையும் சேர்த்து கேட்டு விட்டீர்கள். சரி, அதற்குள்ளே இருக்கின்ற பதம் ஒரு மரத்தை குறிக்கின்றது. அந்த மரம் உயிரற்ற மரம். உயிரற்ற மரம் என்றா தெரியும் தானே, மரத்தை வெட்டி அதில் மரத்தில் செய்த ஒரு பொருள். ஆனால் மரம் என்றுதான் அதற்கு பெயர் வரும். இந்த மரத்தை முற்காலத்தில் சில நாடுகளில் குற்றம் புரிந்தவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் பொழுது இந்த மரத்திலே தான் அந்த மரணத்தை, அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவார்கள். இப்போ தூக்கு தண்டனை போன்று இதுவும் ஒன்று. அந்த அது ஒரு மரம். அது எந்த மரம்? ஐந்து எழுத்தை கொண்டது. அந்த மரத்தின் பெயரை வைத்து ஒரு திரைப்படம் வந்தது இப்பொழுது. பாடல்கள் இருக்கின்றது. அந்த மரம் எந்த மரம்? மிகவும் கூர்மையாக இருக்கும். அதில் உட்கார வைத்து அவரை மரணிக்க செய்வார்கள் அன்று. அப்படி ஒரு காலம் இருந்தது. அது எந்த மரம்? என்னமா?
2: கழுகு மரம்.
0: கழுகு அல்லடா, கழு மரம். அம்மா சரியா சொல்லியிருக்கு. கழுகு என்றது பறவை ராசா. கழுகு மரம் அல்ல மகளே, கழு மரம். கழு என்றாலே அது மரம் தான், ஆனால் இதில் சேர்த்து வந்திருக்கின்றது இந்த பதம் ஐந்து எழுத்து. கெட்டிக்காரை கழு மரம் என்று கூறுவார்கள். சரியாக கூறிவிட்டீர்கள். உங்களுக்கான மேலும் இரண்டு புள்ளிகள் உங்கள் பட்டியலை சேர்க்கும் இந்த வேளையிலே உங்களுக்கான விருப்ப பாடல் எதுவாக இருக்கும்? நினைத்து வந்திருப்பீர்களே ஒரு பாடலை. என்ன பாடல்?
2: ஆசை
0: கேப்ப கலிகாசை. அந்த பாட்டு ஓ ஆசை கேப்ப கலிகாசை. அந்த கலிக்கு ஆசைப்படுகிறீர்கள். கேப்பங்களி உங்களுக்கு செய்ய தெரியுமா? கேப்பங்களி
2: இல்லப்பா, தெரியாது.
0: அதனால்தான் ஆசையா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அம்மா. அநேகமாக ஜெயிலுக்கு போனால், சிறைச்சாலைக்கு போனால் களி
2: சாப்பிடலாம்.
0: ஆமா, அது வந்து அதுல வந்து கொழுப்புகள் இல்லை. இது முன்னேவர்கள் உண்ட உணவம்மா. இப்பொழுது நாகரிகம் வந்து நான் முதல்ல பேசினேன் அல்லவா, வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் கிடைத்தவுடன் திசைகள் எல்லாம் மாறி சென்று விட்டது. எல்லா வழியிலும், உணவில் மட்டுமல்ல எல்லாவற்றிலும் திசைகள் மாறிவிட்டோம். சரி, சிறப்பான பாடல் ஆசை கேப்பக்களிக்கு ஆசை என்ற பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புவோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு நிகழ்ச்சி முடியவில்லை. இரண்டு புள்ளிகளை அடுத்தடுத்து இரண்டு பெட்டிகளை திறந்து நான்கு புள்ளிகளை உங்கள் பையில் சேர்த்திருக்கும். உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம். அப்படி என்றால் உங்களுடைய ஆத்துக்கார் அவர் இருக்கின்றார். அவர் வரா? அவர் வருவாரா? வருவார். வந்துவிட்டார். கொடுங்கள் வாழ்த்துக்கள். வந்துவிட்டீர்களா அன்பு கிருஷ்ணா? வந்துவிட்டீர்களா? வாழ்த்துக்கள். நான் முதலில் உங்களோட இலக்கம் புரிந்தவுடன் நினைத்தேன் நீங்கள் தான் வருகின்றீர்கள் என்று. ஆனால் மாறி என்று மகள் வந்திருக்கின்றார். எப்படியும் இருவரும் வந்தாலும் சரிதானே? ஆ, அனுஷியா
3: வந்தா முதல் ஒன்னாவது பெட்டி தான் திறக்கிறாங்க, அதனால நீயே முன்னாடி திறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு.
0: இதுவரை ஒன்று இருக்கோ, எல்லாம் புரிந்துதான் வைத்திருக்கிறீர்கள் ஆயத்தமாக. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, அங்கே காலநிலை மகள் கூறிவிட்டார். ஆலயம் சென்றீர்களா என்று?
3: போயிட்டு வந்தேன்.
0: போயிட்டு வந்துட்டீர்கள். கிட்டிக்கிற இங்கே மாரியம்மன் ஆலயமா அல்லது? அதனாலேதான் அவர் வந்து மாரியின் அருள் கிடைத்து உடனே பதம் கண்டுபிடித்து சொல்லிவிட்டார். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. சரி, இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து சிறப்பிக்க வந்த வேளையில் போட்டிக்கு ஆயத்தமாகி விட்டீர்கள், வந்து விட்டீர்கள். இங்கே எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்? வளமை போல வளமை போல ஐந்து. சரி, ஐந்தாவது இலங்கத்து எண்ணை நான் கொண்டு வந்து உங்கள் பெயரிலே பதிவு செய்து வைத்து விட்டேன். அந்த எண் என்று வந்துவிட வேண்டும். இலக்கம் என்று பெற பார்க்கின்றது. அது வந்து தொட்டில் பக்கம் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று கூறுவார்கள். சரி, இங்கே உங்கள் மந்திரத்தை கூறுங்களேன். மலமை போல
3: அண்டகாகசம் அபு காக்கும் திறந்து விடு சீசே.
0: ஆமாம், அது நீங்கள் மந்திரம் சொன்னால் தப்பு இல்லையா? திறந்தே விட்டது ஐயா. சரி, உங்கள் புத கண்ணாடியினால் பார்க்கும்பொழுது இத்தனை எழுத்துக்களின் கொண்ட பதம் அங்கே இருக்கின்றது.
3: ஐந்து.
0: கெட்டிக்காரன் தான், ஆனால் மூன்று எழுத்திலே தான் தருகின்றார்கள். ஏன்னா நீங்கள் அதிகட்டிக்காரன் என்றபடியா? சரியா? சரி, அந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவென்று தரவுகளை தருகின்றேன். கூர்மையாக கேண்டு கவனித்துக் கொள்ளுங்கள். எங்கள் மத்தியிலே எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கோம். ஒவ்வொரு தரலும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் உண்டு. அது நல்ல வழியிலும் இருக்கின்றது, போற்றக்கூடிய வகையிலும் இருக்கின்றது, தூற்றக்கூடிய வகையிலும் இருக்கின்றது. சிலர் இருக்கின்றார்கள் மேடையிலே வந்து ஏறினால் பேச்சாளர்கள் பேசுவார்கள், பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் என்ற பெயரை பெறுகின்றார்கள். நாதஸ்வர கலைஞர்கள் வாத்தியத்தை வாசிக்கின்றார்கள், வாசிக்கின்றனர், சிறந்த வாத்தியக்காரன் என்று கூறுகிறார். அதே போன்று எங்கள் பாமர மக்கள் மத்தியிலே நாங்கள் பார்க்கும்போது எங்களோட நண்பர்கள், உறவினர்கள், கணவன், மனைவி எல்லோரும் இருக்கின்றார்கள். அதிலே ஆண்களும் பெண்களும் இருக்கின்றோம். நன்றாக பேசுபவர்களை, விடுவிடென்று பேசுபவர்களை, எதிர்த்து பேசுபவர்களை, இல்லாதவற்றை

0: வினாக்களை கேட்கலாம். உங்கள் விளக்கத்தை பெறுவதற்காக இரண்டு வினாக்கள் உங்களுக்கு உண்டு, கேட்கலாம் இதை பற்றி. பெண்கள் என்று தனியே பெண்களை சின்ன குழந்தைகளிலிருந்தும் இருக்கின்றார்கள். இது ஒரு பெண் பால் சொல். சின்ன குழந்தைகளிலும் இருக்கின்றார்கள். அப்படி வாழ்த்துக்கள். சரியான பதத்தை தந்திருக்கின்றீர்கள் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்து விட்டீர்கள் போல் தெரிகின்றது. இருப்பினும் சந்தேக கண்ணோடு நான் பார்க்கவில்லை, சந்தோஷ கண்ணோடு பார்க்கின்றேன். கூறியதை எட்டு மைச்சு வாயாடி வாயாடி வாயாடி வாயாடி சுக்குறுங்கள். அனுபவங்கள் அனுபவத்தால் வந்த அறிவுகளை கொண்டு வந்து தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா உங்களுக்கு. அப்படி என்றால் உங்களுக்கு இரண்டாவது பெட்டி எந்த எண் வேண்டும்?
1: மூன்றாம் எண்.
0: மூன்று வேண்டும். அங்கிருந்து இங்கு வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். மூன்றாவது பெட்டியை கிருஷ்ணாவின் பெயரிலே கொடுங்கள். கொடுத்து விட்டார்கள். மந்திரத்தை நீங்கள் கூறுங்களேன்.
1: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்துவிடு சீசே.
0: சிறப்பு, திறந்து விட்டது அந்த பெட்டி. உங்கள் மந்திரத்துக்கு வேறு வார்த்தை இல்லையா? இன்னொருத்தர் மந்திரம் கூற மாட்டார் உங்களை விட. சரி, அதுக்கு இல்லை. எத்தனை பதம் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: ஏழு.
0: கெட்டிக்காரன் தான். ஏழுக்கு இன்னும் நாங்கள் எட்டி போக வேண்டி இருக்கின்றது. இது வந்து நாலு பதத்திலே இருக்கின்றது. நான்கு பதத்திலே இருக்கின்றது ஐயா. இந்த நான்கு பதம் உங்களிடமும் இருக்கின்றது, என்னிடமும் இருக்கின்றது, எங்கள் நண்பர்கள் அனைவர்களிடம் இருக்கின்றது. ஆனால் எல்லாரிடமும் இருக்க வேண்டும் இந்த பண்பு. ஆனால் இது எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பணத்துக்கும் இது உண்டு. இதை இந்த பதத்தை உபயோகிப்பார்கள். எங்கள் நாவுக்கும் இருக்கின்றது, பணத்துக்கும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் இதிலே பாடலும் இருக்கின்றது.
1: நாணயம்.
0: நாணயம் சிறப்பாக கண்டுபிடி. நாணயம் மனிதனுக்கு அவசியம். நீங்கள் கேட்ட பாடல்ல ஒரு பாடல் இந்த பாடல் இல்லையா? நாணயம் என்ற பதம் பணத்துக்கு கூறப்படுது. ஆனா எங்களுக்கு எங்க நாக்கில இருக்கல. நாக்குல சுத்தம் இருக்கணும் ஐயா, நாக்குல நாணயம் இருக்கணும் ஐயா என்றெல்லாம் கூறுவாங்க இல்லையா? நம்ம நாணயமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பண்பு, சிறந்த பண்பு. சிறப்பான பதம். இரண்டு பதங்களையும் இருவரும் வந்து இரண்டு இரண்டு பதங்களை தொட்டு அந்த பதங்களில் புள்ளிகளையும் பெற்று விடயத்தையும் எங்களுக்கு தந்துவிட்டு ஒரு கட்டாய ஓய்வு எடுக்கலாம் என்று போலே. என்ன பாடல் கிருஷ்ணாவுக்கு வேண்டும்?
1: படம் வந்து பாகப்பிரிவினை.
0: ஓ, அது வந்து விட்டது ஐயா. பாகப்பிரிவினையில் வந்து விட்டீர்களா? சரி, என்ன பாகப்பிரிவினையில் என்ன பிரித்து எடுக்க போகின்றீர்கள்?
1: தலையாம் பூ முடிச்சி தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா.
0: அது
1: சௌந்தரராஜன்.
0: பொன்னம்மாவா பொன்னம்மாவா?
1: பொன்னம்மா.
0: என்னால் மறக்க முடியாத ஒரு பாடல் ஐயா. சிறு வயதிலிருந்து இந்த பாடல் எனக்கு விருப்பமான பாடல். தலையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்தது. எப்படி நடந்தது? தடம் பார்த்து நடை நடந்தது. அற்புதமான வரிகள். பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து எங்களை அங்கு எழுத்து சென்று விட்டீர்கள். சிறப்பான அந்த பாடலை உங்களுக்கு நாங்கள் தருவோம். அதே வேளை இப்பொழுது நீங்கள் ஒரு ஓய்வெடுத்து இருவரும் மீண்டும் ஓடி வாருங்கள், மீண்டும் புள்ளிகளை சேர்ப்பதற்காக. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள்.

பொக்கிஷம் நிகழ்விலே வருகின்ற பதங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிரயோகிக்கும் உபயோகிக்கும் பதங்கள், பாவிக்கும் பதங்கள். அந்த பதங்கள் சில மறதியாகவும் அசதியாகவும் விட்டுவிட்டோம். சில பிற மொழிகள் வந்து எங்கள் நாவிலே அமர்ந்து அதை தள்ளியும் விட்டுவிட்டது. அதில் குற்றமில்லை. சகோதர மொழிகளை நாங்கள் அணைக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும். அதில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் அதை நாங்கள் எங்களுடைய மொழியாக நாவிலே வைத்திருந்து உபயோகிக்கும் வேளையில் சற்று சிந்திக்க வேண்டும். எங்கள் தமிழ் பதங்கள் சிறப்பான பதங்கள் இருக்கின்றன. நாங்கள் அன்றாடம் பாவித்து கொண்டிருக்கும் பதங்களும் அதற்குரிய சம்பவங்கள் காரணங்களை நாங்கள் பேச்சு வழக்கிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த பொக்கிஷம் பல வழிகளிலும் எங்களுக்கு உதவி புரிகின்றது. எங்களுடைய பண்புள்ள தமிழை நாங்கள் மறக்கக்கூடாது என்பது உறவுகளே.

நிகழ்ச்சி ஆரம்பித்து இப்பொழுது நாங்கள் நண்பகல் 12 மணியை காண இருக்கின்றோம். இன்னும் 2 நிமிடங்களில் அதே போன்று நீங்களும் 9:30 நிமிடத்தை இன்னும் 2 நிமிடங்களில் காண இருக்கும் இந்த நல்ல வேளையிலே வரவேற்பு தந்திருந்தவர்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கும் நீங்கள் நிகழ்ச்சி நிறைவு அடைவதற்கு முன்பு ஓடி வர வேண்டும். ஏனென்றால் ஒரு நிமிடம் இப்பொழுது வந்த நாளி மீண்டும் அந்த நாளி எங்களுக்கு கிடைக்காது. அந்த நாளிகை மீண்டும் நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது. அதனால் கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் எதையும் சாதித்து விட வேண்டும். ஓடி வாருங்கள் மோன்றியல் தமிழ் வானொலிக்கு. 6478 7464 1 5 என்ற எண் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன்.

0: கண்களுக்குள்.
1: யாரோ ஒருவர் எட்டி பார்க்கின்றார், அவருடைய இணைப்பு எனக்கு கிடைக்க சாத்தியப்படுவதில்லை. அவருடைய அழைப்புக்கு என்ன நடந்ததென்று தெரியவில்லை. அழைப்பு அவர் அழைக்கின்றது தெரிகின்றது, சத்தமோ அல்லது கிடைக்கவில்லை. பார்ப்போம் இப்பொழுது யார் வருகின்றார் என்று. ஒரே நேரத்தில் இருவர் அழைத்து விட்டால் அப்படி வந்து கொண்டிருப்பது வழக்கம். அதுதானே போட்டி என்பது. போட்டி என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் கிருஷ்ணனுக்குத்தான் வாய்ப்பு கிடைத்திருக்கு. வணக்கம் கிருஷ்ணா.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
1: மீண்டும் வணக்கம். வாருங்கள், எந்த எண் உங்களுக்கு வேண்டும்?
2: நான்காம் எண்.
1: நான்காம் எண் இடையில இருக்கின்றதென்று புரிந்து கொண்டு ஓடி வந்து கேட்டு சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான பெட்டி வந்து விட்டது. எங்கே மந்திரம்?
2: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்துவிடு சீசி.
1: ஓ, அழகாக திறந்து விட்டது அந்த பெட்டி. அந்த பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: மூன்று.
1: சரியாக சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் ஒளிந்திருந்து பார்க்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. இருப்பினும் சரியாக நான் கவனமாகத்தான் மூடி வைத்திருக்கின்றேன். சரி, அந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் கெட்டிக்காரன் என்ற பெயரை உங்களுக்கு தட்டி கொடுக்கின்றது. அந்த பதம் ஒரு பாத்திரம் எங்களிடம் வீட்டிலே இருக்கின்றது. அந்த பாத்திரம் பல உலோகங்களில் இருக்கின்றன, மண்ணிலும் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் குடிப்பதற்காக பாவிக்கின்ற ஒரு பாத்திரம் மூன்று எழுத்துக்களை கொண்ட பெயரால் அழைக்கப்படுகின்றது. அது எதுவாக இருக்கும் என்றுதான் இன்றைய பொக்கிஷம் கேட்கின்றது உங்களிடத்தில். நாங்கள் அருந்துவதற்கு, பானங்கள் அருந்துவதற்கு, குடிப்பதற்காக உபயோகிக்கின்ற பாத்திரம். இது பல பல பல பலவாறாக இருக்கின்ற அதுக்கு பொதுவான ஒரு பெயர். நாங்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அந்த பெயர் உண்டு. ஆனால் இப்பொழுதும் ஒரு சிலர் அதை உபயோகிக்கின்றார்கள். மூன்று எழுத்து
2: பொதுவா
1: செம்பு. மூன்று எழுத்து அடை கெட்டிக்காரன். ஆனால் அது என்னிடம் இருப்பது செம்பு அல்ல. ஆனால் இன்னும் ஒரு விவரத்தை தருகிறேன். அதில் எல்லா விதமான நீராகாரத்தை மறந்து கொள்ள, செம்பிலே தண்ணீர் மட்டும் அல்லது பழைய கஞ்சி குடிப்பார்கள். செம்பிலே வேற என்ன குடிப்பார்கள்? தண்ணீர் குடிப்பார்கள். இது ஐயா, ஆனால் இதிலே எல்லாம் குடிக்கலாம். தண்ணீர் குடிக்கலாம், தேநீர் அருந்தலாம், கூழ் குடிக்கலாம், கள் குடிக்கலாம்.
2: அது சட்டி ஐயா.
1: சட்டி மூன்றெழுத்து ச எட்டி. ஆனால் அது பொருந்தவில்லை. இன்னும் ஒரு மாதிரி மூன்று எழுத்து சிந்தித்து பாருங்கள். கெட்டிக்காரன் இரண்டு தடவை முயற்சி.
2: கலையம்
1: கலையம் நாலு எழுத்து. நீங்கள் மூன்று தடவை முயற்சித்து விட்டீர்கள். அதுலா அதனால் என்ன செய்யலாம்? அனுசியாவிடம் கொடுங்கள். அதுக்கிடையிலே உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் கூறலாம். உங்கள் ரெண்டு புள்ளியும் உங்களுக்கு இருக்கு. இல்லை அனுஷியா கூறினால் அவர்கள் கிடைக்கும். அனுஷியா மகளே, நீங்கள் கூறுங்கள்.
3: மண்கோலை.
1: ஐந்து எழுத்தா போச்சு. மண்கோலை. குவளை தான் சரியான பதம். நீங்கள் சொன்னது மண்கோலை அல்ல, குவளை. குவளை நான் பல உலோகத்தில் இருக்க நாங்கள் குவளை என்றுதான் கூறுவோம். சரியாக கூறியிருக்கிறீர்கள். சரியாக கூறினபடியால் உங்களுக்கு அவர் தந்த அவர் திறந்த பெட்டியை நீங்கள் சொன்னபடியால் உங்களுக்கு ஒரு புள்ளிதான் கிடைக்க முடியும். சரியா தருகின்றேன். கெட்டிக்காரி ஒரு புள்ளி. கிருஷ்ணா சட்டிக்கும் செம்புக்கும் போன உங்களுக்கு குவளை தெரியாமல் மண் குவளை. குவளை மண்ணில் மட்டுமில்லை, மண்ணிலே வருவதில்லை, மற்ற உலோகங்களிலே வரும். நெகிழியிலே வரும், தகரத்திலே வரும், அலுமினியத்திலே வரும், பித்தளையிலே வரும், எல்லாத்திலும் இருக்கின்றது. சரி, குவளை குடிக்கும் பாத்திரத்தை குவளை என்றுதான் அழைக்கப்படும். அது எதிலே அமைந்தாலும் வாழ்த்துக்கள் மகளே. இப்பொழுது உத்தியோகபூர்வமாக நீங்கள் எந்த பெட்டியை திறக்க போகின்றீர்கள்?
3: ஆறாவது என்ப.
1: ஆறு. சரி, ஆறாவது இலக்க பெட்டியை கொண்டு வந்து அனுஷியாவின் பெயரில் வைத்துவிட்டு அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்தரு சிசு என்ற மந்திரத்தையும் கூறிவிட்டேன். பெட்டியும் திறந்து விட்டது. உற்று பாருங்கள், எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் அங்கே இருக்கலாம் என்று ஊகித்து பாருங்கள். கெட்டிக்காரை தான் ஒரு எழுத்தை விட்டு விட்டபடியால் நான் அது கெட்டிக்காரியை எடுத்துக்கொண்டு ஐந்து புள்ளி என்று கூறுகிறேன். ஐந்து எழுத்துக்கள் என்று கூறுகிறேன். சரியா, இந்த ஐந்து எழுத்துக்களும் அற்புதமான ஒரு பதம். நீங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கூறும் ஒரு பதம். இந்த பதத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் இணைத்து கூறுகின்ற ஒரு ஒரு பதம். இது இந்த பதத்திலே பாடல்கள் வந்திருக்கின்றன, திரைப்படமும் வந்திருக்கின்றது. என்ன பதமாயிருக்கும் உங்கள் எல்லோரையும் குடும்பம், குடும்பம் ஒரு கதம்பம் இல்லையா, குடும்பம் சரியான பதத்தை தந்திருக்கிறீர்கள். நல்ல உற்று கேட்டு தகவல்களை அறிந்து தருகின்ற தரவை கொண்டு சரியாக கூறுவீர்கள். உங்களுக்கு அதற்காக கெட்டிக்காரி என்ற பெயரோடு ரெண்டு புள்ளிகளையும் தருகின்றேன். அந்த வேளை இன்னும் ஒரு பெட்டிக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். முதல் பெட்டி கிருஷ்ணாவுடைய பெட்டியை தானே திறந்தீர்கள். கிருஷ்ணா அந்த குவளை என்று கூறியிருந்தால் அவருக்கு அது. சரி, இப்பொழுது இந்த எண் வேண்டும் மகளே, ஏழாவது, ஏழு தானே? ஆம், சரி, ஏழாவது பதம் அண்ட காக்கசம். அபூ காக்கசம் திறந்துடு சீசு, திறந்து விட்டது அனுஷியா. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? ஏழாவது பெட்டி எத்தனை எண்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? எத்தனை அம்மா?
3: மூன்று.
1: மூன்று. அவ்வளவு சுலபமாக நினைக்காதீர்கள். இதுதான் இன்றைய உச்சக்கட்டமான ஏழு எண்களை, ஏழு எழுத்துக்களை கொண்ட பெட்டி. அட்டேங்கப்பா, ஏழு எழுத்துக்களா? இலகு, மிகவும் இலகுவான பதம். இந்த ஏழு எழுத்துக்களும்மா கூறுவது, இந்த மக்கள்கள் எல்லோரும் தாங்கள் ஒரு விடயத்தை செய்துவிட்டு அதை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் செய்வதற்காக உபயோகிக்கின்றோம் ஒரு இடம். அதை அந்த விழா, அதை ஒரு விழாவாக செய்வார்கள், அதை இப்படி கூறுவார்கள். ஒரு திரைப்படமும் வந்தது இந்த பெயரிலே. ஒரு உதாரணமாக குறிப்பாக சொல்ல போனால், இப்போ பரதநாட்டியத்தை பழகுவார்கள், இறுதியிலே அவர்கள் என்ன செய்வார்கள், எப்படி வெளியே மக்களுக்கு காட்டிக்கொள்வார்கள் என்பதுதான் அது. எல்லாம் தேர்வு பெற்று கொண்டு அவர்களது பரதநாட்டியத்தை மக்களுக்கு வெளிக்காட்டப் போகின்றார்கள், நடத்தி காட்டப் போகின்றார்கள், அதை எப்படி கூறுவது அந்த சம்பவத்தை?
3: அரங்கேற்றம்.
1: வாழ்த்துக்கள் கெட்டிக்கார். திரைப்படம் வந்தது பார்த்தீர்கள் தானே, அரங்கேற்றம். சிறப்பான பதம் கெட்டிக்காரை. மீண்டும் ரெண்டு புள்ளிகளை பெற்று பதங்களை கூட்டிக் கொண்டு, புள்ளிகளை கூட்டிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கலாமா? கொடுக்கத்தானே. நன்றி மகளே, வாழ்த்துக்கள். கிருஷ்ணா, என்ன நடந்தது? சரி, ஒரு முட்டு விட்டீர்கள், விட வேண்டாம், அடுத்த முறை விடாதீர்கள் வா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி. எங்கே அடுத்த உறவுகள் அழைத்தார்கள் மகள் அனுஷா, நீங்கள் அழைத்தீர்கள். உங்களோட அழைப்பு எனக்கு சரியாக துல்லியமாக கிடைக்கவில்லை. உங்களோட வலைத்தளம் சீர்கட்டு விட்டதா, என்ன நடந்தது? அலையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கங்களோடு இணைந்து, எண்களோடு இணைந்து கொள்வோம்.
0: காதல் வந்து கல்மிஷம் பண்ணுதடி.
1: அடுத்த உறவாக வருகின்றார் இன்றைய நாள் கதாநாயகனாக தோன்றும் எங்கள் மகிழ்ச்சிக்குரிய மல்லியம் மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே.
4: நன்றி ஐயா, நன்றி. உங்களுடைய ஆசிக்கும் வாழ்த்துக்கும் முதலில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன்.
1: அப்படியா, நன்றி சொல்வதோடு மட்டுமல் அறம் என்பது தேவை எங்களுக்கு. இல்லறம் நல்லறமாக இருக்க வேண்டும். அன்பும் அறனும் சேர்ந்து நீங்கள் எல்வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நான் நேரடியாகவும் வாழ்த்திக் கொள்கிறேன். இங்கே எல்லா உறவினர்களும் அன்போடு வாழ்த்தும் அந்த வாழ்த்துக்கள் பலிக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி.
4: மிக மகிழ்ச்சியா,
1: நன்றி.
4: அனைத்து நேயர்களும் அறிவிப்பாளர்களும் நீங்களும் அம்மாவும் வாழ்த்தியதுக்கு மிக மிக எல்லையற்ற மகிழ்ச்சின்னு,
1: எல்லையற்ற மகிழ்ச்சியிலே இருக்கின்றீர்கள். அதை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய அந்த நாளை எங்களுடைய நாள் போன்று நாங்கள் எல்லோரும் அதிலே கலந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் மகாலிங்கம். உள்ளங்களை வெல்வது கடினம், அதை வென்றுவிட்டால் அதனுடைய பிரதிபலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இல்லையா?
4: ஆமாயா.
1: வாழ்த்துக்கள். மகள் கலா எப்படி இருக்கின்றார்? மகளோடு இருக்கின்றாரா?
4: நலமா இருக்காங்க ஐயா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
4: இரண்டு பேருமே சேர்ந்து ஆலயத்துக்கு சென்று வந்தோம். அதாவது அதிகப்படியான எப்பொழுதும் ஆலயம் வராத, இங்க உள்ள தெருவில் உள்ள ஆலயத்திற்கு மட்டும் அவங்க சென்று வருவாங்க. ஆனா இன்னைக்கு திருமண நாளுங்கிறதுனால என் கூட வந்திருந்து, அதா அங்க கோயில்ல இருந்தவங்களும் ஏப்பா இன்னைக்குதான் உங்களுடைய மனைவியுடைய தரிசனம் கிடைத்ததுன்னு ஒரு அன்பு கலந்த கிண்டலாகவும் கேட்டார்களே.
1: இல்லை, அது அன்பு. அன்பு வார்த்தை என்னவென்றால், ஆலயத்தில் சென்று ஆண்டவனை தரிசிக்க முடிந்திருக்கிறது, உங்கள் மனைவியை தரிசிக்க கிடைத்திருக்கின்றது என்று பெருமையோடு கூறியிருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே கலா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்?
4: சிவாலயம்.
1: சிவாலயம், ஓம் நம சிவாய. வாழ்த்துக்கள்.
4: ஒரு ஜீவசமாதி அடைந்த, எங்க ஊர்ல ஜீவசமாதி அடைந்த கிட்டத்தட்ட 106 ஆண்டுகள் ஆகிய அந்த ஐயாவுடைய உருகெட்டி ஐயான்னு சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கும்
1: சென்றோம்.
4: கலாவுடைய விருப்பம் அந்த கோயிலுக்கு போகணும்னு போயிட்டு வந்தோம்.
1: சரி, அவருடைய அருள் என்றும் உங்களுக்கு இருக்கும், கிடைக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, காலநிலை எப்படி இருக்கின்றது? நலமாக இருக்கின்றதா காலநிலை? என்று உங்களுடைய திருமண நாளெல்லாம் மழை இல்லாமல், வெயில் அதிகம் இல்லாமல் சுகமாக இருக்கின்றதா?
4: அதாவது கொஞ்சம் சுமாராக தாங்க, ஆனால் நல்ல இன்று வெப்பம் தான் ஐயா. ஆனால் மாலையில் லேசான காத்தோடு
1: காத்து சிறப்பார். வாழ்த்துக்கள், சிறப்புகள், வாழ்த்துக்கள். சரி, இன்று நாங்கள் பொக்கிஷத்துக்கு வந்து விட்டோம் அல்லவா. பொக்கிஷத்துல உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும் திறந்து பார்த்து பதில் சொல்வதற்கு? இங்கே வந்து 8, 9, 10 என்று அப்படியே தொடர்ந்து 7 வரையும் சென்று விட்டது. 8 இருந்து இருக்கின்றது 20 வரைக்கும்.
4: 2 இல்லையா ஐயா?
1: 1, 2, 3, 4, 5, 6, 7 சென்று விட்டன.
4: சரி, 9.
1: உங்களுக்கு 9 விருப்பமோ? சரி, 9வது எண் வருகின்றது. 9வது ஒரு சுத்தமான எண், 9வது எண். நீங்கள் 9 எத்தனை தடவை பெருக்கினாலும் அது கூட்டி கொண்டு வரும் பொழுது 9 தான் வரும். 9 தடவைக்கு பெருக்கி பாருங்க. 9, 9, 81, 8, 3. அந்த 8, 3 கூட்டினாலும் 9 தான் வரும். எத்தனை வகையால் பெருக்கினாலும் இறுதியிலே கூட்டினாலும் 9 தான் வரும். சிறப்பான ஒரு இலக்கம். நவரத்தினங்கள் உள்ளது, நவதானியங்கள் உள்ளது என்று எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. சரி, அந்த 9வது எண் பெட்டியை நான் உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன் மகாலிங்கம் அவர்களே. அந்த பெட்டிக்கு திறந்து பார்ப்பதுனா அதற்குரிய கடவுள் சொல் மந்திரத்தை கூற வேண்டும். கூறுகின்றீர்களா? அண்டகாகசம் அபூ காகசம் என்று கூறுங்கள்.
4: அண்டகாகசம் அபூ காகசம் திறந்துடு சீசே.
1: அப்பாடா, அப்படியே திறந்து விட்டது பெட்டி. சிறப்பு, சிறப்பு. சரி, அதை திறந்த உங்களுக்கு அதற்குள்ளே ஒரு பதம் இருக்கின்றது, ஒரு பொருளின் பெயர். அந்த பதம் எத்தனை எழுத்துக்களாக இருக்கும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
4: 5 எழுத்துக்கள்.
1: கேட்டிக்காரன் தான் ஒரு எழுத்து கூட இருக்கின்றது. 6 எழுத்திலே இருக்கின்றது. சிறப்பான எழுத்து. அந்த 6 எழுத்து கொண்ட அந்த பதம் தரவுகளை கூறுகிறேன். முடிந்த பின்பு நீங்கள் பதில் தரலாம் சிந்தித்து. இது எல்லோருடைய இல்லங்களிலும் உண்டு, ஆலயங்களில் உண்டு, அங்காடிகளில் உண்டு, மரத்திலும் உண்டு. ஆனபடியால் இது ஒரு பூ, ஆனால் காய்த்த பின்பு பூர்க்கின்றது. காயாகின பின்பு பூவாகிறது. எங்களால் தான் அந்த பூ மலர்கின்றது. இது காயாக இருக்கும், காயாக இருக்கும், அதை நாங்கள் உபயோகிக்கும் போது பூவாக மாறிவிடும். சமையல் அறையிலே அநேகமாக காணலாம். உணவுகளுக்கு நாங்கள் அதை சேர்த்துக் கொள்வோம். வினாக்கள் கேட்கலாம்.
4: காய்
1: என்றல்லாம் பூ என்று பெற வேணும். காய்த்தவின் பூப்பது காயாகி பூவாகி கனிந்த மரம் ஒன்று. ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நீங்கள் அர்ச்சனைக்காக என்ன கொண்டு போவீர்கள்?
4: மலர், மலர்கள்.
1: வேறு
4: தேங்காய்.
1: ஆமாம், அது காய். அது எப்படி பூ ஆகிறது? தேங்காய் பூ. கெட்டிக்காரன் முதல் தடவை வந்தவர் திருமண மனநாள் கண்ட ஒரு பெருமகன் எல்லாரும் வாழ்த்துகின்றீர்கள். தேங்காய் என்று வந்து அது எங்களால் பூக்கின்றது. தேங்காய் பூ. சரியா, சரியாக கூறி 2 புள்ளிகளை உங்கள் பெட்டிக்குள்ளே சேர்க்கின்றேன். கெட்டிக்காரன், அப்படி என்றால் நீங்கள் இன்னும் ஒரு பெட்டி திறக்க உங்களுக்கு வாய்ப்பு உண்டு.
4: எந்த
1: பெட்டி வேண்டும்? பதினொன்று வேணும். அடேங்க அப்பா, வாழ்த்துக்கள். பதினோராவது எண்பட்டியே கொண்டு
4: பதினொன்று.
1: ஆமாம், ஒன்று ஒன்று ரெண்டு பதினொன்று. எங்கள் மகாலிங்கத்தின் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். நீங்கள் கூறும்போதே எங்கள் பெட்டி தயாராக இருந்தது, கொண்டு வந்து வைத்து விட்டேன். பொக்கிஷம் இங்கே இருக்கின்றது. அதுக்குள்ளே பொக்கிஷமாக எத்தனை எழுத்துக்களோடு பதம் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
4: அதே ஐந்து எழுத்துக்கள்.
1: கெட்டிக்காரன், சரியாக சொன்னி. அச்சுட்டாக ஐந்து எழுத்து தான் ஐயா இருக்கின்றது. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீ கண்டுட்டீங்களோ இலேசாக பார்த்துட்டீங்களோ, கண்ணை நீக்கி பார்த்து போட்டீங்களோ? சரி, ஐந்து எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் இந்த நீதிமன்றத்திலே இவரை காணலாம். நீதிபதியின் தீர்ப்பின் பின்பு ஒருவரை இந்த பெயரோடு காணலாம். வழக்கு நடைபெறுகின்றது, அதில் இருவர் வருவார்கள், ஒருவருக்கு இந்த பெயர் கிடைக்கும். தீர்ப்பின் பின்பு, நீதிபதியின் தீர்ப்பின் பின்பு, அது என்ன பெயர்?
4: தீர்ப்பின் பின்பு.
1: ஆமாம், தீர்க்கக்கு முந்தைய நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது தானே. ஒருவர் தீர்ப்பு வழங்கிவிட்டால் அந்த இருவரில் ஒருவர் இப்படி ஆவார். எப்படி ஆவார்? இருவருக்கிடையிலே நடைபெறும் வழக்கு, இருவருக்கிடையில நடக்கும். அதில் ஒருவர் தீர்ப்பின் முடிவில் இந்த பெயரை பெற்றுக்கொண்டு அவர் வீட்டுக்கே போக மாட்டார்.
4: வீட்டுக்கு
1: அவர் வீட்டுக்கு போக முடியாது. அவர் யாராக இருக்கும்?
4: ஐந்து எழுத்தாயா?
1: ஆமாம்.
4: தண்டனை.
1: ஐயா, தண்டனை என்றது அது ஒரு தீர்ப்பு தானே. இது அந்த அவருக்கு ஒரு பெயர் கிடைக்குமே ஐயா. என்ன தண்டனை? குற்றவாளி. அப்ப வழக்காளி, குற்றவாளி, இருவர் போவார்கள், வழக்காடுவார்கள். தீர்ப்பின் முதல் குற்றவாளி என்று கூறப்படுபவர், ஆனால் இறுதியிலே குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படும். அவர் வீட்டுக்கு போயில்லாத சிறைக்குத்தானே போவானும். குற்றவாளி, குற்றவாளி என்ற சரியான பதத்தை கூறி மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள், உங்களுக்காக ஒரு கட்டாய லீவு விடுமுறை இடைவேளை தரப்போகின்ற நோய்படுக்க, அதற்கு முன்பு என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்போகின்ற நாளிலே என்ன பாடல் விருப்பம் கேட்பதற்கு?
4: நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் வல்லவன்.
1: அப்படியா? சரி, அப்படியே இருந்துருப்போங்களையே. நல்லவன் உனக்கு, எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கணும் ஐயா, உங்களுக்கு மட்டுமில்லை. நல்லவன் எனக்கு நானே நல்ல. ஆமாம், எனக்கு நான் நல்லவனாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கலாம் என்றபடி அன்பு மகாலிங்கத்துக்கு இந்த பாடலை வாழ்த்துக்களோடு கொடுத்து விடுவோம். நன்றி. நீங்கள் மீண்டும் பெற வேண்டும், புள்ளிகளை பெருக்க வேண்டும். மீண்டும் வந்து இரண்டு பெட்டிகள் திறக்கலாம் நீங்கள். நன்றி மகாலிங்கம் அவர்களே.
4: நன்றியா, நன்றியா, நன்றியா,
1: நன்றி, வாழ்த்துக்கள். இப்பொழுது மீண்டும்
4: நன்றி,
1: நன்றி அனைவருக்கும் நன்றி. ஒரு செல்லும் மகாலிங்கத்துக்கு விடையை கொடுத்து விட்டு இப்பொழுது நான் கிருஷ்ணனை இணைத்து விடுவோமா? வணக்கம் கிருஷ்ணா, வாருங்கள். எங்கே சியாமலா? உங்களை வந்து விட்டார் சியாமலா. வணக்கம் மகளே சியாமலா, உங்களை தேடிக்கொண்டிருந்தேன். வணக்கம். இங்கே வந்தவுடன் மந்திரத்தையே கூறி வரவேற்று விட்டீர்கள். இங்கே ஆளை காணவில்லை என்று எப்படி இருக்கின்றீர்கள்?
5: நல்லா இருக்கப்பா. இடையில ஒரு பூனைக்குட்டி வந்து எனக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணிட்டுப்பா, அதனால நான் அங்க போயிட்டேன்ப்பா. என்ன கேட்டுட்டு இருந்தேன்,
1: என்ன செய்தது அந்த பூனை உங்களுக்கு? பாபம்.
5: ஆமா, அது என்ன பாவமாக்கிட்டுப்பா,
1: செல்லமாக கூட கூறுவோம். சில குழந்தைகள் எல்லாம் திருட்டுத்தனமா எதுவும் செய்த கள்ள பூனை. பாவம், அந்த பெரிய பூனையா சின்ன பூனையா, குட்டி பூனையா, தாய் பூனையா, அப்பா பூனையா?
5: பெரிய பூனைப்பா.
1: அப்பா பூனையா, அம்மா பூனையா?
5: அது பக்கத்து வீட்டு பூனை, இங்க உள்ள பூனை இல்ல.
1: அடே அப்பா, பக்கத்து வீடு பொது பூ, அப்பாவும் அம்மாவும் குணம் சேர்ந்த பூனை போல் இருக்கின்றது. அது எப்படியம்மா பக்கத்து வீட்டு பூனை உங்களுக்கு வீடு வரும்?
5: இல்ல, அதனால சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கும் போல.
1: அதுதான் பயம், பாவம். அது வந்து ஏதாவது சாப்பிடும், ஆனா திருட வேண்டுமா? அது எத்தனை முட்டைகளை உடைத்தன?
5: முதல்ல ஒரு முட்டையை உடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் முட்டை பாக்ஸ் 12 முட்டை இருக்கும், அந்த 12 போட்டு.
1: ஐயோ, டசன் கணக்கா உடைத்து விட்டதா? ஆனால் ஒரு வினா உண்டு, ஒரு வினா உண்டு சியாமலா. பூனை முட்டை உண்ணுமா சாப்பிடுமா?
5: நாய்
1: நாய் சாப்பிடும், பூனை சாப்பிடுமா? சமைத்து வைத்து விட்டு சட்டியை மூடுவதற்கும் மண் பாத்திரம் ஒன்று இருக்கு தெரியுமா, கைப்பிடியா இருக்க தூக்கி உல மூடி என்று சொல்லுவார், மூடி சட்டி என்று. அந்த பூனை வந்து மூடி வைத்திருக்க மீன் குழம்பு சட்டியை சுவர் அந்த அந்த மோப்பம் பிடிச்சு வந்து அந்த பெட்டியை தன்னுடைய காலால் மெதுவாக அந்த சட்டியை தூக்கி வைத்து விட்டு உண்ணுமாம்மா. நம்புகிறீர்களா நீங்கள்? நாங்கள் தூக்குவது போன்று அப்படி தூக்கி அலங்காம அப்படி சாப்பிடுவோம். அம்மாவுக்கு அது பெரிய ஆனந்தமா இருக்கும், சாப்பிடு சாப்பிடுன்னு விட்டு.
5: சின்ன வயசா இருக்கும் போது ஒரு பூனை வளர்த்தப்பா, அது பேரு ரகுன்னு பேர் வச்சிருந்தேன். அது அது வந்து எல்லாம் பூனை எல்லாம் கவிச்சு தானே சாப்பிடும், அது சாப்பிடாது, தயிர் சாதம் மட்டும் தான் சாப்பிடும்.
1: அப்ப அது சாமி பூனை இல்ல?
5: ஆமாப்பா. அது நாங்க என்ன பண்ணுவோம், அப்பா என்ன பண்ணுவாரு, மீன் குழம்போ எதையோ வச்சுட்டு அது மேல அதுக்கு மேல தயிர் சாதம் இதை வச்சுட்டா, தயிர் சாதம் வச்சு அது மேல வச்சா தள்ளி விட்டுட்டு வெறும் தயிர் சாதத்தை மட்டும் தான் சாப்பிடுவோம்.
1: அது சுத்தமான பூனை அம்மா. வளர்த்த பூனை என்றால் நாங்கள் எங்கள் மூதாதையர்கள் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பார்கள், அன்பாக பாசமாக வளர்ப்பார்கள். ஏனென்றால் அந்த வளர்ப்பு பிராணி வீட்டில இருந்து எங்களுக்கு வர வேண்டிய ஒரு துர் சம்பவம் அதிலே சென்றுவிடும் என்று கூறுவார்கள் அம்மா. செம்மறி ஆடு வளர்ப்பார்கள், கோழி வளர்ப்பார்கள், நேர்த்தி கடை நேர்ந்து விட்டு விடுவார்கள். அதை யாரும் பிடிக்கவோ ஒன்றும் யாரும் எது செய்தாலும் கேட்க மாட்டார்கள், அதை தொலைந்து போக விரும்புவார்கள். நான் ரெண்டு மூன்று தடவைகளில் என்னுடைய இதிலே அனுபவத்திலே கண்டிருக்கிறேன், இங்கே கனடாவில் கூட கண்டிருக்கின்றேன். எனக்கு நான் பறவைகள் வளர்ப்பது சின்ன சிட்டுக்குருவி வளர்ப்பதிலே முன்பு அலாதி விருப்பம், பிள்ளைகளுக்கும் விருப்பம், அதுக்கு பெரிய கூட அடித்து வைத்திருந்தபோது எனக்கு விருப்பமான ஒரு பறவை அந்த நிறம் அதனுடைய தானே இந்த கண்டவுடன் ஓடி வரும், என்னிடம் என்னோடு விளையாடும். அந்த எனக்கு சத்திர சிகிச்சை தீர்மானிப்பதற்கு தேதி குறித்திருக்கார்கள், நான் அதுக்கு செல்ல வேண்டும். 100 கிலோமீட்டர் தூரத்திலே அந்த வைத்தியசாலை. அப்போ முதல் நாள் இரவு ஆயத்தம் செய்துவிட்டு மறுநாள் காலையில் நான் தூக்கத்தால் எழும்போது அந்த பறவை அந்த பறவை செத்து விட்டது, இறந்து விட்டது. தீர்க்க முடியாத கவலை, தீர்க்க முடியாத கவலை. உடனே தொலைபேசி அழைப்பு வருகின்றது, இன்று உங்களுடைய சத்திர சிகிச்சை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது தேதி என்று பார்த்தீர்களா? நாங்கள் அப்படி நினைத்து மனதுக்குள்ளே ஒரு திருப்தி அடைந்து கொண்டோம்.
5: ஆனால் அதே போன்று
1: எங்கள் நாட்டிலேயும் இந்த ஆடு செம்மறி ஆண் ஆடு கிடாய் வளர்ப்போம், அது நேர்த்திக்காக வாங்கி குழந்தைகளுக்கோ யாருக்கும் ஏதாவது ஒரு நேர்த்தி வைத்து முதியவர்கள் விடுவார்கள், அதை யாரும் அடிக்கவோ கொள்ளவோ மாட்டார்கள். அது எங்கும் போகும், எங்கும் வரும், எப்படியோ அது மறைந்து விடும். இந்த காலம் வரும்பொழுது எப்படியோ மறைந்து விடும், எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இல்லைன்னா ஆலயத்தில் ஒன்று அப்படி விடும், அப்படி எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இந்த பூனைக்கு என்ன நேர்த்தி கட்டணும்னு தெரியாது. ஒரு டசன் ஆனால் கவனமாக இருங்கள், சில சமயம் எங்காவது இருந்து ஒரு டசன் குஞ்சுகளை இன்று விடும். அது பூனை இன்று வரை என் விருப்பத்துக்கு ஒவ்வாது, எனக்கு கோபம் அந்த பூனையில். ஒரு காலத்து படிக்கிற காலத்தில் ஒரு பச்சை கிளியும் ஒரு நான் வளர்த்தேன், அம்மா பூனை வளர்த்தார். நான் பாடசாலையால் வரும்பொழுது என்னுடைய பச்சைக்குழியும் அந்த பூனை சாப்பிட்டுட்டுதாம்மா, புல்லாத அடி அடி அந்த பூனைக்கு அடி கம்படுத்து அடி அடி விரட்டி விட்டுட்டேன். அது மூண்டு மூண்டும் வரும், எனக்கு விரோதி மாதிரி இருக்கும். அது வந்தால் இப்பொழுதும் பூனையை கண்டால் எனக்கு அந்த ஞாபகம் வந்து சத்ராதின்னு, அது ஒரு சத்ராதி எடுத்து கொள்வேன் பூனையை. சரி, பாவம் புண்ணியமம்மா, 10 முட்டை கொடுத்து உணவில்லாமல் இருந்தது. இப்போ
5: அது நல்ல முட்டை, அது தின்னுட்டு போயிருந்தா பரவாயில்லப்பா, எல்லாமே உடைச்சி ஊத்தி நாலப்பா இவ்வளவு நேரம் டெட்டாலாம் ஊத்தி கழுவி விட்டு வந்துருங்க.
1: சரி சரி, பொறுமை பொறுமை, வாய் பேச முடியாத மிருகம் அப்படி செய்து விட்டது மகளே, பொறுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள்.
5: ஆனா கேட்டுக்கிட்டே இருந்தேன். அனுஷியா கிருஷ்ணன் அவங்க எல்லாம் பேசிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா பேச ட்ரை பண்ண முடியல என்னாலதான்.
1: இப்போ நீங்கள் முட்டை என்றவுடன் எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம், என்னுடைய தமக்கியார் அவர் என்று இல்லை, எனக்கு ரெண்டு மூன்று அடி போட்டார் ஒரு நாள். ஏனென்றால் இந்த அடை வைத்த முட்டை, அடை காக்கிறதுக்கு முட்டையும் கோழியும் வைப்பார்கள். தினமும் நான் போய் அந்த கோழியை தூக்கி வச்சு பார்ப்பேன், திறந்து பார்ப்பது மட்டுமா இல்லை குஞ்சு வந்துருச்சாண்டு உடைத்து பார்த்துருக்கேன். அதுக்கு தான் ரெண்டு மூன்று அடி விழுந்து, திறந்து பார்த்ததுக்கு அடி விழுந்து முட்டை உடைத்தது. அது இருந்து ஞாபகம், அவர் இல்லை இன்று நக்கா என்னுடைய பெரிய அக்கா. சரி, இதெல்லாம் வாழ்க்கையிலே ஏற்படுகிற நன்மைகள் தீமைகள் சம்பவங்கள். சிலது மன்னிக்க வேண்டும், சிலது மன்னிக்க முடியாததான். ஆனால் இது வந்து அது வேண்டுமென்று செய்யல. நீங்கள் முதல் குறிவிட்டு அது சாப்பாடு இல்லாமல் பசியோடு இருந்தது பக்கத்து
5: வீட்டு. ஒன்றும் பண்ண முடியல, அடிச்சிருப்பாங்க.
1: சீவகாருண்யம், சீவகாருண்யம் இருக்கட்டும், இறைவன் நல்லவர்கள் தெரிவார் உங்களுக்கு.
5: ஆனால் எனக்கு அது ஜீவகாருண்யம் பார்க்கலப்பா.
1: உங்களுக்கு மிருக காரண்யம் தெரிந்து விட்டது மிருகமா ஜீவகாரண்யம் பார்க்க. அது நீங்கள் கிட்ட போனா அழுது கொண்டு மய என்று ஓடி இருக்குமே. அப்படியா, அவ்வளவு தூரம் கொடுறோமா? சரி சரி சரி, பயப்படக்கூடாது, இரக்கம் இருக்க வேண்டும். முட்டை தானியமா மீண்டும் கோழி விட்டுட்டு போகுது முட்டையை. சரி, வரட்டும்.
5: உடற்பயிற்சி,
1: அது உடற்பயிற்சி, குனிந்து நிமிந்து செய்யுங்க. நல்லது, எதையும் நல்லதாக எடுத்துக்கோ, எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்வோம். வாழ்த்துக்கள். மழை வந்ததாமா?
5: இல்லப்பா.
1: சரி, மழை வராதபடியா தான் முதல்ல மந்திரத்தை கூறிவிட்டீர்களோ? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பத்தாவது இலக்கத்தை, இலக்கம் என்றுதான் வருகின்றது எனக்கும், பத்தாவது எண் பெட்டியை தாருங்கள். தந்து விட்டார்கள் ஷியாமலாவின் பெயரிலே, கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்கள். எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்க எழுத்துக்கள் எத்தனையம்மா?
5: நான்கு.
1: அதுக்கு அடுத்தது ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றது. தடமாற்றம் வேண்டாம், ஐந்து. இந்த எழுத்தம்மா எங்கள் காலங்களிலே ஒரு காலத்தை கூறுகின்றது. இப்போ காலை, மாலை, மதியம், அந்தி, பொழுது, இரவு, சாமம் என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா? அதிலே அந்த இரவு நேரத்திலே வரும் நடு இரவை இப்படி கூறுவார்கள். பாடல்களும் வந்திருக்கின்றது. அதிகமாக பேச்சுக்களிலே நாங்கள் அதை உபயோகிப்பதுண்டு. இப்போ பகலை நள்ளிரவு, அந்த நள் இரவு எழுத்தை மாற்றினால் நல் இரவாகவும் மாறும் இல்லையா? நள்ளிரவு சிறப்பு. கட்டிக்காரி என்ற பெயரை சுமந்து கொண்டு உங்களுக்காக இரண்டு புள்ளிகளை உங்கள் பட்டியலே சேர்த்து விடுகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கட்டிக்காரி. அப்படி என்றால் இரண்டாவது பட்டியும் திறக்கலாம். இடையிலே எட்டு இருக்கின்றது, அதை விட்டு விட்டீர்கள் போல் தெரிகின்றது. எட்டாவது எண்ணும் இருக்கின்றது, விரும்பினால் எடுக்கலாம். அல்லது பன்னிரெண்டு, பதிமூன்று, பதினாலு. நான் கூறினதுக்காக எடுக்க வேண்டாம் உங்களுக்கு. அதுதானே பாத்தீங்க, எவ்வளவு பரோபகாரம் உங்களுக்கு, கட்டிக்காரி. சரி, மந்திரத்தை கொண்டு வாருங்கள் உங்கள் பெட்டிக்கு. வாழ்த்துக்கள், சிறப்பு, திறந்து விட்டது பெட்டி. இது வந்து இந்த நாங்கள் தினமும் இரவு வேலை வந்தவுடன் எல்லாம் முடித்துவிட்டு சென்று உறங்குகிறோம் எங்கே படுக்கையிலே. அந்த படுக்கை பலவிதமாக பாயிருக்கின்றது, கட்டில் இருக்கின்றது, அலங்கரித்தெல்லாம் இருக்கின்றது. மிகவும் சிறப்பாக மகிழ்வாக இருக்கும் வேளையிலே அந்த பதம் உபயோகிக்கலாம். தூக்கம் வந்துவிட்டு நான் தூங்கப் போகின்றேன், இளவரசன், இளவரசி, அரசன், அரசி எல்லாரும் போவதை அப்படி கூறுவார்கள். ஒரு பாடலும் இருக்கின்றது.
5: எத்தனை எழுத்துப்பா?
1: நான்கு எழுத்துக்கள். நான் உங்களை கேட்கவில்லை, நானே குறிப்பிட்டேன். நான்கு எழுத்துக்கள்.
5: மஞ்சம்.
1: வாழ்த்துக்கள், பஞ்சமே இல்லை வார்த்தைகளுக்கு. மஞ்சம், மஞ்சம் வந்த தென்றலுக்கு என்ற பாடல் இருக்குல்லவா.
5: நீங்க முன்னாடி ஒரு தடவை அந்த தமிழ் எழுத்துக்களை சொல்லும் போது, அது ஒரு முன்னாடி கொரோனா டயத்துல நினைக்கிறேன், அப்ப அப்ப படுக்கைக்கு வந்து மஞ்சம்ன்ற வார்த்தை தான் தமிழ் வார்த்தைன்னு சொன்னீங்க ஒரு தடவை.
1: பாத்தீங்களா, இந்த மகள் மனதிலே வைத்து விட்டாள். கெட்டிக்காரியம்மா, கெட்டிக்காரியம் மஞ்சம். இவ்வளவு கெட்டித்தனமாக வந்த உங்களுக்கு நான் ஒரு கட்டாய ஓய்வு கொடுத்து என்ன பாடல் பாடல் பாடல் சொல்லவில்லை
5: அப்பா. எனக்கு கௌரி கல்யாணம் படம் பா.
1: ஆமா,
5: திருப்புகழை பாட பாட வாய் மனக்கும் அந்த பாட்டுப்பா.
1: அப்படியா,
5: பக்கத்துல ஒரு முருகன் கோவில்ல கும்பாபிஷேகம் பாடல்.
1: திருப்புகழை பாட பாட
5: புகழ்பெற்ற ஒரு முருகன் கோவில் என் கண்ணு. நீ கேள்விப்பட்டீங்களாப்பா?
1: என்ன பாடல், என்ன அதேமா?
5: என் கண்ணு முருகன் கோவில்.
1: என் கண்ணு
5: பெற்ற முருகன் கோவில்.
1: என் கண்ணு என்ற முருகன் கோயிலா?
5: என் கண்ணு ஊர்
1: பேரு. என் கண்ணு ஊர்ல உள்ள முருகன் ஆலயத்துக்கு என்ன பேர்? ஏதாவது பேருண்டா அந்த முருகன், இந்த முருகன்?
5: பிரம்மபுரீஸ்வரர் கோவில், அது சிவன் கோவில் தான். அதுல தெற்கு பக்கமா பாத்துருப்பாரு முருகன். அந்த கோவிலோட மூணு சிலை செஞ்சாருப்பா ஒரு, அது ஒரு பெரிய கதையா இருக்கும்பா.
1: ஓ,
5: ஒரு இடத்துல ஒரு எட்டுக்குடியில சிலை செய்யும் போது அந்த சிலையை வேற எங்கேயுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது போல அவர் கட்ட விரல வெட்டிட்டாங்களா, அந்த சிற்பியோட கட்ட விரல.
1: அதுக்கப்புறம்
5: இன்னொரு இடத்துல செஞ்சாரு அவரு, சிக்கல் புறவச்சேரின்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த கட்ட விரல் இல்லாமலே செஞ்சிட்டாரு.
1: ஓ, கெட்டிக்காரன்.
5: அந்த அந்த ஊரில் அரசர் என்ன பண்ணாரு, கண்ணு கண்ணு குத்தி இதாகிட்டாரு. அத மாதிரி வேற எங்கேயுமே செய்யக்கூடாதுன்னு. அப்புறம் கண்ணு இல்லாமலே செஞ்ச சிலைதான் இந்த என்கண் கோவில். மூணு சிலையும் ஒரே மாதிரியே இருக்கும்பா.
1: ஓ, அவ்வளவு வித்துவத்தன்மை உள்ள சிறப்பு. என்னம்மா சிறப்பு?
5: ஆமா, அதுக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம்பா.
1: கும்பாபிஷேகம் வாழ்க்கையில எங்கு அலையது காண வேண்டும். ஒரு கும்பாபிஷேகம் பார்ப்பதும் கோடி புண்ணியம் அம்மா. எத்தனையோ தீவினைகள், எத்தனையோ கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும் கும்ப அபிஷேகத்தை பார்த்து வணங்கும் போது என்று ஐதீகம் கூறுகின்றது. சிறப்பு நாளைக்கு சென்று பாருங்கள். இப்பொழுது மீண்டும் பாருங்கள், புள்ளிகளை பெறுங்கள், பார்ப்போம் என்று யார் வெல்வது. நன்றி நன்றி நன்றி. அந்த பூனைக்கு அடிக்காதீர்கள், பாவம் அந்த பூனை. மீண்டும் ஒரு 10 முட்டை வாங்கி வை. நேரம் சரியாக 12:31 காட்டுகின்றது. நண்பகல் என்று எங்களுக்கு கனடாவிலே, உங்களுக்கு நேரம் 7 திருநாடும் தென்னகத்திலும், இந்தியாவின் தென்னகத்திலும் 10:01 என்று காட்டுகின்றது நேரம் காட்டி. இது மூன்றியல் தமிழ் வானொலி. நாங்கள் இப்பொழுது அடுத்த உறவிடம் செல்கின்றோம். வருகின்றார் அன்புடன் மேலும் கிருஷ்ணனா அனுசியாவா? வார் வருவது
6: கிருஷ்ணன்.
1: கிருஷ்ணன் வந்துவிட்டார், கிருஷ்ண லீலையை புரிய வந்துவிட்டார். வாருங்கள் வாருங்கள், எங்கே விட்டதை பிடியுங்கள். உங்களுக்கு இங்கே விட்டது ஒன்றும் இல்லை, அதை வந்து அவ தொட்டு விட்டு சென்று விட்டார். இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பதத்தை 12 போகின்றது கேளுங்கள். எந்த எண் பெட்டி வேண்டும்? 12 எண்ணெய் பெட்டியிலே பதிந்திருக்கின்றார்கள். கிருஷ்ணாவின் பெயரை பதிந்து கொண்டு வருகின்றார்கள். மந்திரத்தை கூறலாம்.
6: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சீசே.
1: சரி, திறந்து விட்டது. இங்கே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் காணலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
6: 6.
1: ஒன்றை சேர்த்து 7 என்றால் எப்படி இருக்கும்?
6: நன்றாக இருக்கும்.
1: நன்றாக. 7வது பதங்களில் இதுவும் ஒன்று. இன்னும் இருக்கின்றன. இப்போ ஒரு பதம் சென்று விட்டது. இப்பொழுது 2வது 7வது பதம் எழுத்துக்கொண்ட பதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது. வாழ்த்துக்கள். உங்களுக்கு புள்ளிகளை பெறக்கூடிய பதம் தான் அதற்கு இருக்கின்றது. இந்த பதம் கூறுவது கிருஷ்ணா, எங்களுடைய உணர்வுகள் நல்ல உணர்வுகளில் ஒன்று. எங்களுடைய உணர்வுகள் பல இருக்கின்றது தானே. அடிக்க வேணும், குத்த வேணும், கோபிக்க வேணும், திருப்பி கொடுக்க வேணும், கொடுக்காம விட வேண்டும், தந்ததுக்கு வேண்டாம் என்று, அப்படியெல்லாம் குணங்கள் தானே ஐயா. அதிலே நல்லதொரு குணம் ஒன்று சிறந்த குணமாக இருக்கிறது. எந்த குணம்? அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு மக்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். அதற்காக பல திருக்குறள்கள் இருக்கின்றது, பல சான்றுகள் இருக்கின்றது, கருத்துக்கள் இருக்கின்றது, பாடல்கள் இருக்கின்றது. அது என்ன உணர்வு என்பதுதான் 7 எழுத்திலே உணர்வு என்று வருகின்றது. அது என்ன உணர்வு?
6: அந்த பாடல் சொன்னீங்களே, சொல்லுங்கள் ஐயா.
1: பாட்டு நான் சொன்ன பதிலே சொல்லி போடுவீங்களே. மரமலர்ச்சி திரைப்படத்தில் இருக்கின்றது, வேறு ஒரு படத்தில் இருக்கின்றது, கன பாடல்கள் இருக்கின்றது. இந்த உணர்வோடு ஒன்று செய்தவர்களுக்கு திரும்பி நாங்கள் செய்வதை அதை அந்த உணர்வை எப்படி சொல்வது? மரமலர்ச்சியில் ஒரு பாட்டு பாடல் இருக்கின்றது,
6: நன்றி உணர்வு ஐயா.
1: அதுதான் ஐயா, பாட்டே சொன்னா சொல்லி விடுவீர்கள் எனக்கு தெரியும் ஐயா. நன்றி உணர்வு, இந்த உணர்வு தான் எங்கள் உணர்வுகள் எல்லாவற்றுக்கும் சிறந்த உணர்வு. நன்றி உணர்வு உள்ள இல்லாதவர்கள் அதை போற்ற மாட்டார்கள் இல்லையா? சரி, அதற்காக உங்களுக்கு இப்பொழுது ரெண்டு புள்ளிகளை சேர்த்து விடுவோம். சொல்லி போட்டியில் நீ என்ன செய்யறது, கொண்டு வந்து சொல்லிவிட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி உணர்வு இல்லாதவர்களை நாங்கள் மதிப்பதும் இல்லை, நன்றி உணர்வு இல்லாமல் வாழவும் முடியாது இல்லையா ஐயா? வாழ்த்து. அப்ப அதற்காக இப்ப நாய் உங்களுக்கு கடிக்கின்றது, அது நீங்கள் அதை நன்றி உணர்வோடு திருப்பி கடிப்பீர்களா? இப்ப சியாமலாக்கு பூனை வந்து முட்டையை உடைத்து விட்டது, அப்ப இனி பூனைக்கு எப்படி நன்றி உணர்வு காட்டுவது? கருணை காட்டலாம் இல்லையா ஐயா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அடுத்து எந்த பதம், எந்த எண்?
6: பதிமூன்று.
1: விருப்பமா உங்களுக்கு? பதிமூன்று கடந்த வாரம் உங்களுக்கு வந்தது, ஞாபகம் இருக்குதா? பதிமூன்றை விரும்புவது இல்லை, அது என்னன்றது கூறி புள்ளி
6: பேசுறேன்.
1: ஆமா சரி, இது அப்படி இல்லை, இது வந்து ஒரு நல்ல பதம் தான் எண்ணுகிறேன். நான் பெட்டியை திறந்து பார்த்தால் தானே தெரியும், ஆனா எண் பதிமூன்று என்றபடியால் கூறினேன். சரி, உங்கள் மந்திரத்தை தாருங்கள் கிருஷ்ணா.
6: அண்ட காகசம் அபு காக்குகும் திறந்து விடு சிசி.
1: திறந்து விட்டது ஐயா. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? ஐந்துல மூன்று போனால் எத்தனை?
6: இரண்டு
1: எழுத்துல வந்திருக்கிறது, இதுதான் குறைந்த எழுத்து பட்டி. இங்கே நான் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழுல இருக்கின்றது, அதுல ஏழு கண்டீர்கள், இப்பொழுது இரண்டை கண்டிருக்கின்றீர்கள். சரி, அதனுடைய பதம் எதுவாக இருக்கும் என்று நான் கூற இருக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். இது ஒரு உயிரினம், நிலத்திலே வாழும், நீரிலே வாழ மாட்டுது, அநேகமாதுக்கு நிலம் வேணும், அதிலே புற்று செய்து அதற்குள்ளே வாழும், பெரிய பெரிய புற்றுகள் எல்லாம் செய்துவிடும். இது செய்துவிட்டு போக பாம்பு அதுக்குள்ளே குடிகொண்டு விடும், சரியா? அதன் பெயர் என்ன அந்த உயிரினம்? ஆனா இரண்டு எழுத்துக்களால் அழைக்கின்றார்கள். அது வந்து எங்களுடைய புத்தகங்கள் கோப்பிகளை எல்லாத்தையும் வந்து அரித்து உண்டு விடும். அவர்
6: தான்
1: அது கரையான். நான்கு எழுத்தா இருக்கின்றது, அந்த கரையான் தான் நீங்கள் சொன்ன அவர் தான். அவருக்கு இரண்டு எழுத்துலயோ ஒரு பதம் இருக்கின்றது, கண்டுபிடிங்கள் பார்ப்போம், முயற்சி செய்யுங்கள் பார்ப்போம். இரண்டு எழுத்துக்கள் இருக்கின்றது. நாங்கள் சில இடங்களிலே பேச்சு வழக்கிலே அதை நாங்கள் பேசுகின்றோம், பாடல்கள் இருக்கின்றது. அது போ என்று சொல்வதற்கு உரிய சொல், போ என்று ஒரு எழுத்திலே கூறும் அந்த விடயத்தை இரண்டு எழுத்தாலே சொல்லலாம். போன்றே வேற எப்படி சொல்லலாம்? என்னையா சின்ன விடியம் ஐயா, ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள். போ போ ரெண்டு தடவை கட்டிக்காரன் சூட்சம் வாங்க, போ போ ஒன்று ரெண்டு. இது நேற்றைய சொல்லோடு பாடலுக்கு வந்து விட்டு போ போ. சரி, இப்பொழுது எங்களுடைய புதிய ஆங்கில சொல்லொன்றை அதிகமாக உபயோகிக்கின்றோம் இந்த கைபேசிக்கு. எப்படி உபயோகிக்கின்றோம் ரெண்டு இடத்துல? அங்கே செல்லாதே இங்கே செல் செல் என்று கூறுகிறோம் அல்லவா? இது ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு என்றபடியால் இந்த உதவியை செய்தேன். எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். கரையான் என்பதற்கு செல் என்றும் ஒரு பதம், செல்லரித்த ஏடு என்று கூறுவார்கள். ராஜராஜ சோழன் வைத்த அந்த ஏடுகளை செல் அரித்து விட்டது என்று கூறுவார்கள். செல் என்பது கரையானுடைய அற்புதமான தமிழ் பதம். கட்டிக்காரன் என்று கூறலாம் தான், கூறாமல் கூறி பதம் ரெண்டு புள்ளி. தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக பேச்சு வழக்கில் இல்லாமல் இருக்கின்றது, தெரியாமல் இருக்கலாம்.
6: இலக்கணத்தோடு
1: செல் என்பது தமிழ் பதம், அற்புதமான ஒரு பதம். அது இது வந்து சிஇஎல்எல் செல் என்று நாங்கள் கைபேசியை கூறுகிறோம். செல்யூலர், அதுக்கு பேர் செல்யூலர் என்பதுக்கு செல் என்று கூறுவோம். ஆனால் பார்த்தையிலே எங்களுக்கு செல்லு, அந்த செல்லு என்னோட செல்லிடம், என்னிடம் செல் இல்லை, செல்லிலே கால் பண்ணுங்கள் என்றெல்லாம் கூறுவோம் இல்லையா. நீங்கள் சரி சரி நான் செல்லிலே கால் பண்ணுகிறேன், செல் பண்ணுகிறேன் என்றெல்லாம் கூறுவார்கள். செல் என்றால் போ என்றும் கூறலாம். ஏவல் சொல் செல் என்று இலக்கிய காலத்திலிருந்து பாவிக்கப்படுகிற பதம். நாங்கள் இப்பொழுது பத்திரிகைகள் ஊடகங்களையும் பார்க்கின்றோம், செல் அரித்து விட்டதாம் என்று. அந்த கம்பராமாயணத்திலே கூட சீதாதேவியை கொண்டு சென்று சிறையிலே வைத்துவிட்டு செல்கின்றான் ராவணன். அவளுடைய நிலையை விளக்குவதற்கு மன்னிக்க வேண்டும், கம்பர் ஒரு பாட்டு சொல்கிறார். அருந்தும் மெல் அடகு யாரிடம் அருந்தும் என்று வருந்தும் இருந்த மானிடம் செல் அரித்திடமும் ஈண்டலாதாள் என்றொரு கவிதை இருக்கின்றது. ஒரு பாடல் பாடுகிறார் கம்பராமாயணத்திலே, கம்பர் பாடிய பாடல். என்னென்றால் அவ வருந்துகிறாவாம், கணவன் சாப்பிடுகிற சாப்பாட்டை எப்படி சாப்பிடப் போகின்றாரோ என்று வருந்துகிறாளாம். இருந்த இடம் கரையான் அரித்த போதும் அவளுக்கு தெரியும், இருந்த மாநிலம் செல் அரித்திடவும் ஆண் ஈண்டலாத, அதை விட்டு எழும்பாமல் ஒரே இடத்திலே இருக்கிறாளாம் அவள் சீதாதேவி. அவரோட துயரத்தை வர்ணிக்கும் பொழுது நினைவெல்லாம் ராமரிடம் என்ற அந்த அந்த கட்டத்திலே அவர் இந்த கவிதையை எழுதியிருக்கின்றார். அருந்தும் மெல் அடகு, அடகு என்றது உணவு சரியா, அருந்தும் மெல் அடகு யாரிடம் என்று வருந்தும் இவள் இருந்த மாநிலம், தான் இருக்கின்ற இடம் மாநிலம் செல் அரித்திடவும் கரையான் அரித்தது கூட தெரியாமல் இருந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாவாம். இங்கே அடகு என்பது உணவு என்பதற்கும் ஒரு பதமாக காட்டப்படுகின்றது எங்கள் தமிழ் பதத்தில். அதனால் செல் என்ற பதம் கரையானுக்கு உண்டு, தெரிந்து கொண்டோம். நன்றி, இணைந்து அதை தெரிய வைத்தமைக்கு நன்றி. எங்களுடைய கிருஷ்ண பரமாத்மாவே, உங்களுக்கு கட்டாய ஓய்வு கிடைக்கிறது. அனுஷியாவிடம் கொடுப்போம். வணக்கம் அனுஷியா மகளே. வணக்கம்.
3: வணக்கம்ப்பா.
1: சாரி, இப்பொழுது பெரிய விடயத்திலிருந்து தவறி வந்துவிட்டோம், நேரம் சென்று கொண்டிருக்கின்றது, வியாபாரத்தை கவனிக்க வேண்டும். எங்களுடைய சேவையே அதுதான், எங்களால் முடிந்தவரை தமிழை தெரிந்து கொள்வது. இப்பொழுது உங்களுக்கு விருப்பமான பெட்டி எண் என்ன?
3: 17ப்பா.
1: 17க்கு டப்பன்னு சென்று விட்டால் மகள் பார்ப்போம். இது உங்களுக்குரிய பதம் தான். எங்க மந்திரத்தை கூறுகிறேன், அண்ட காக்கசும் அவு காக்கும் திறந்து சீசு, திறந்து விட்டது மகளே, திறந்து விட்டது. இது வந்து அதற்குள்ளே இருக்கும் பதம். எத்தனை எழுத்துக்களை கொண்டிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான்கோடு ஒரு இரண்டை சேர்த்தால் கெட்டிக்காரி என்றபடியால் ஆறு எழுத்திலே போவோம். என்ன ஆறு எழுத்திலே கண்டுபிடிப்போம். இது வந்து ஒரு விளையாட்டு, பண்டைய காலத்து விளையாட்டு. இன்றும் விளையாடுகிறார்களோ தெரியாது, அநேகமாக பெண்கள் இளவரசிகள் அரசிகள் தோழிகளோடு எல்லாம் விளையாடுவார்கள் இந்த விளையாட்டை. அது இதில் ஒரு பாடலும் இருக்கின்றது, ஒரு பாடலும் இருக்கிறது இந்த இதுக்கு, இந்த பாட்டை, இந்த இந்த பாட்டை, இந்த பதத்தை வைத்து ஒரு பாடலும் இருக்கின்றது சரியா. ஆறு எழுத்துல வருகின்றது, அது குழி குழியா இருக்கும் அந்த விளையாட்டிலே உட்கார்ந்திருந்து செய்வார்கள். பல்லாங்குழி, பல்லாங்குழி, உடனே குழி என்றவுடன் சொல்லிவிட்டார். பல்லாங்குழி, பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன், ஒற்றை நாணயம் என்று பாடல் இருக்குல்லம்மா, பல்லாங்குழி என்று சரியான பதத்தை தந்து நீங்கள் ரெண்டு புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள் மீண்டும் உங்களுடைய பட்டியலே. இப்பொழுது உங்களுக்காக இரண்டாவது பதம் காத்து கொண்டிருக்கிறது இந்த பெட்டி. பதினாலுக்கு போவதற்கு முன்பு என்னம்மா பதினாலே கிரெடிட் கிரெடிட் கண்டு விட்டீர்களோ? சரி சரி சரி, அந்த பல்லாங்குழி நீங்க விளையாடுவீர்களா வீட்டிலே? விளையாடுவீர்கள். நான் ஒரு தடவை இங்கே அந்த பொருட்கள் பழைய பொருட்கள் விற்கின்ற சாலைக்கு சென்ற இடத்துல மகள் மீரா கண்டுபிட்டு அந்த பல்லாங்குழி பலகை அந்த அந்த அந்த அதை செய்து வைத்திருந்த பல்லாங்குழியை பலகையிலே செய்து வைத்திருந்தார்கள். மரத்திலே அழகாக இருந்தது. அதை பெற்றுக்கொண்டு வந்து இங்கே காட்சி பொருளாக வைத்திருக்கின்றார். விளையாட மாட்டார் காட்சி. அதுக்கு புளியாங்கொட்டை தானே அம்மா வைப்பார்கள்? என்ன போட்டு விளையாடுறீங்க பல்லாங்குழிக்கு? உங்களுக்கு கிடைக்கின்றது. அதை கொண்டு வந்து வைத்துவிட்டு அண்ட காகசம் அபு காகசம் திறந்திருச்சு என்று கூறிய வேளையிலே அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? முதலில் சொன்னது போன்று நான்கு எழுத்து தான் வந்திருக்கின்றது. கெட்டுக்காரி என்று சொல்ல முடியவில்லை. நான்கு எழுத்துல இருக்கின்ற ஒரு பறவை. அநேகமாக இது கானகங்களிலே வர இல்லா நாடுகளில் இல்லை. பறவைகளுக்கே மிகவும் பெரிய பறவை இதுதான். ஆனா பறக்க மாட்டாது. என்ன பெயர்? இது பறக்க மாட்டுது அம்மா. ஆனா உள்ளதுக்கே பெரிய உயரமான பெரிய பறவை அம்மா இது.
3: நெருப்புக்கோழி
1: ஏழுல வருது. அத நாலு சொல்லுங்கள் பாப்பா. நெருப்புக்கு வேற என்ன பேர் இருக்கு? நெருப்புக்கு வேற என்ன பதம் இருக்கம்மா?
3: நெருப்புக்கு
1: ஒற்றி எழுத்துல வரும்.
3: நெருப்பு வர மாட்டேங்குது.
1: வேற என்னம்மா இருக்கம்மா? பாட்டு எல்லாம் இருக்கம்மா. சரி, உங்களுடைய வீட்டிலே நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கும் போது முதல் முதலில் எதில் இருந்து நெருப்பு அடுப்பீர்கள்? ஒரு பெட்டி இருக்கு, சின்ன பெட்டி இருக்கு, குச்சி குச்சி அடுக்கி இருக்கும். தீ குச்சி. இந்த கோழி நீங்க சொன்ன நெருப்பு கோழியை வேற எப்படி சொல்லலாம்? நான் கழுத்திலே நீங்க சொன்னதுதான்
3: தீப்பறவையப்பா.
1: இல்ல, தீக்கோழி என்று கூறுவார். சரியா? கடிகாரி கிட்டத்தட்ட கண்டுபிடித்து ஒரு மாதிரி தட்டி தவறி ரெண்டு புள்ளிகளை அப்பாவோட வந்து பெற்றுக் கொண்டீர்கள். தீக்கோழி அம்மா. தீக்கோழி வந்து மிகவும் உயரம், பெரும் பெருசு இருக்கும். ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்தால் கொண்டு போகும் அம்மா நடந்து. அவ்வளவு தைரியம் உள்ளது. பறக்க மாட்டாது. அந்த தீக்கோழி வந்து நான் சிங்கப்பூர்ல இருக்கிற காலத்தில் அங்கே உள்ள பறவை பூங்காவிலே தீக்கோழி வளர்த்தார்கள். எத்தனையோ வருடம் வளர்த்து அது முட்டை விடும் பருவம் வந்தவுடன் முட்டை விடுவனும் தொலைக்காட்சியில்தான் காட்டுகின்றார்கள். முட்டை விட்டது. அந்த முட்டையினுடைய நிறை 25 ராத்தல். நம்புகிறீர்களா? 25 ராத்தல். அது அன்று நாள் முழுவதும் 2-3 நாட்களாக சிங்கப்பூர் டிவியில இதைத்தான் காட்டி கொண்டிருந்தார்கள் தொலைக்காட்சியிலே. அந்த தீக்கோழியிலே நீங்கள் ஏறி உட்கார்ந்தால் உங்களை கொண்டு செல்லும் அம்மா தீக்கோழி. கட்டுக்காரி தீக்கோழி என்பதை கண்டுபிடித்து விட்டீர்கள். ரெண்டு புள்ளிகளையும் பெற்றபடியால் ரெண்டு பெட்டிகளை திறந்து நீங்கள் பல்லாங்குழி விளையாட வேண்டும். இப்பொழுது ஓய்வு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கூறிவிட்டீர்களா? பொய் சொல்ல கூட கட்டிக்காரன் உண்மை பேசுகிறார். நன்றி உணர்வு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யாராக இருக்கும்? மகள் வந்து விட்டாள். சியாமலா வந்து விட்டார். சியாமலா எங்கே? சியாமலாவை காணவில்லை. வந்து விட்டார். வணக்கம். வணக்கம் மகளே. சியாமலா வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம். தீக்கோழி செல் என்பதை பற்றி அறிந்தோம் அல்லவா இல்லையா? இப்பொழுது உங்களுக்கு 15, 16, 18, 19, 20 பெட்டிகள் உண்டு. 15. ஓ, ரேவதியே காணவில்லை. சரி, பதினைந்தாவது எண்பெட்டி மகள் சியாமலா உங்களுக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டாகிவிட்டது. இப்பொழுது மந்திரத்தை கூற வேண்டும். அழகாக திறந்து விட்டு சொல்வதில் உற்சாகத்தை காணவில்லை. என்ன சங்கதி, முட்டைகளை உடைந்து போய்விட்டது இந்த கவலையா? சரி சரி,
5: முட்டை உடைஞ்சது கழுவிய முட்டி உடைஞ்சதுதான் மிச்சம்.
1: பாத்தீங்களா, இல்லை முட்டையை உடைத்து முட்டிக்கு வேலை கொடுத்திருக்கிறார், பயிற்சி கொடுத்திருக்கின்றது அந்த பெண். அதற்காக நன்றி கூறிக்கொள்ளுங்கள். நன்றி. சரி, இப்பொழுது மகள், எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் என்றால் நன்றாக இருக்கும். சபாஸ் ஒரு எழுத்து சேர்த்து ஐந்தாக கிடைக்கின்றது. கெட்டிக்காரி. சரி, இந்த ஐந்து எழுத்துக்களும் கூறுவதமா ஒரு மனிதனின் பெயரை. இது வந்து இன்று நேற்று வாழவில்லை, ஆனால் இன்று எங்கள் மத்தியிலும் இந்த பெயர் உலாவுகின்றது. ஆனால் இந்த பெயரை உடையவர் யார் என்றால், நளவெண்பா என்ற சரித்திர என்ற புராணத்தை எழுதியவர் நள மகாராஜன். தமயந்தியினுடைய கதை இருக்கின்றது அல்லவா, நளவெண்பாவை எழுதியவர் யார் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும் இந்த இந்த பெயர்லேயே அங்கு உங்கள் அரசியலுக்குள்ள இருக்கின்றார் இலாக்கள். அதை விட சாதாரண மக்களுக்குள்ளே இருக்கின்றார்கள், பாதி பாதியாக இருக்கின்றது. இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் குக் வித் கோமாளி பார்க்குறீர்களா?
5: அதெல்லாம் தெரியாதுப்பா.
1: அதெல்லாம் தெரியாது. சரி, அதை விட நடிகர் நடிகர்கள் கலைஞர்களுக்குள்ளெல்லாம் இருக்கின்றார்கள், மந்திரிமார் இருந்திருக்கின்றார்கள். நடிகர்கள் சிறப்பு சிறப்பு.
5: ஆமா ஆமா, இப்ப நீங்க சொன்னதுல இருந்து அது ஏதோ நிகழ்ச்சி சொன்னீங்களே.
1: ஆமா ஆமா, குக்வித் கோமாளி, ரைட். வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி புகழ் என்ற அவருக்கு பேரை வச்சிருக்கார். அவர் புகழேந்தி என்னும் புலவர் தான் எங்களுடைய நல வெண்பாவை எழுதியவர். கெட்டிக்காரி புராணத்துக்கு சென்று வருகின்றோம். இப்பொழுது பதினாறு தனித்து நிற்கின்றது, பதினெட்டு பத்தொன்பது இருபதும் இருக்கின்றது. எது வேண்டும்?
5: தனியே நிற்க விடக்கூடாதுப்பா.
1: சரி, பதினாறு எடுப்போமா? இது வழக்கமாக சரவணன் வந்து எடுப்பார் என்று நீங்கள் எடுத்து விட்டீர்கள். சரி, மந்திரம் மந்திரம். திறந்து விட்டது பட்டி மிகவும் பெருமதி வாய்ந்த. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
5: எப்படி சொன்னாலும் தப்பாக சொல்ல போறேன், ஆறுப்பா.
1: ஒன்றை கூட்டி ஏழுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த சிறு வருத்தம் வந்ததன் பின்பு சுவாசம் காய்வது கூடுதலாக இருக்கு. முந்தி நன்றாக மணிக்கணக்காக தண்ணீர் எல்லாம் பேசுவேன். மேடையில விட்டு விட்டால் வலுக்கட்டாய மாத்திரம் என்னிடம் இருந்து ஒலி வாங்கி பறிப்பார்கள், பேசிக்கொண்டே போயிடுவேன் நான். சரி, இப்பொழுது நாங்கள் அந்த படத்தை விட்டுவிட்டு நீங்கள் கண்டுபிடித்த ஏழு எண்களை கொண்ட பெட்டியை பார்த்தால் மிகவும் பெருமதி வாய்ந்த பொருட்கள் அதற்குள்ளே இருக்கின்றது பதத்தோடு. இந்த உலகத்திலே எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. இந்த அணிகலன்கள் என்றும் கூறலாம். இந்த விலை உயர்ந்தது வந்து வைரம் தான் விலை உயர்ந்தது இல்லையாம்மா? இந்த மூலகப்பொருள் அந்த வைரங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கூறுகின்ற ஒரு பதம். என்னுடைய கரத்திலே என்னுடைய மோதிரத்திலே அது இருக்கின்றது. எப்பொழுதும்
5: அணிந்திருப்பேன்.
1: வாழ்த்துக்கள். அவர்தான் என்னுடைய மைத்துனருக்கு பேர் நவரத்தினம். டென்மார்க்ல இருக்கின்றார் நவரத்னம் என்ற பையன், என்னுடைய மைத்துனர் அவர். நவரத்னம் என்பது இந்த பதினாறாவது எண்ணிலே வந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது. மிகவும் சிறந்த ஒரு பதம். நவரத்னம் என்று பெயர் வைப்பார்கள், குழந்தைகளை நவரத்னம் என்று அழைப்பார்கள். உதாரணத்துக்கு கூறுவார் நவரத்னம் என்ற சரியான பதத்தை தந்து விட்டீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்களோடு இரண்டு புள்ளிகளையும் தருகின்றேன். மீண்டும் இரண்டு பெட்டியும் திறந்து விட்டீர்களா? இரண்டு பெட்டி. அதெல்லாம் ஒரு கால் ஓய்வு பெற்று வந்தால் என்ன, சென்று உடனே

0: கிருஷ்ணன் ஐயா ரெண்டு பெட்டி திறக்கிறதுக்குள்ள கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தால ஒரு பெட்டியை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
1: நீங்க அவர் ரெண்டும் திறந்தா?
0: அவர் ரெண்டு பெட்டி தான் திறக்கணும். இல்லப்பா, கடைசியா வந்தபோது ஒரு பெட்டி தான் திறந்திருக்காரு. அந்த செல்ல ஏதோ சொன்னாரு, அதுக்கப்புறம் அடுத்து சொல்லலையே. அவரு ரெண்டு பெட்டி தான் திறக்கல, ஒரு பெட்டி தான் திறந்தாரு நினைக்கிறேன்.
1: அப்படியா?
0: ஆமா, அப்படியே எப்படி இப்ப மூணு நிக்கணும்? எனக்கு அப்பயே சந்தேகம் வந்துச்சு, ஆனா இப்ப மூணு பெட்டி எப்படி நிக்கும்?
1: அது அவருடைய கஷ்டகாலம், அவருடைய கஷ்டகாலம். அதுக்காக அவர் நான் கேட்டேன் கேட்டீங்களா? ஆமா, அப்புறம் வந்து அவர் போய் விட்டார். உடனே மனைவியிடம் கொடுத்து கலைத்து விட்டார் போல் இருக்கின்றது. சரி,
0: இல்ல கொஞ்சம் யோசனை பண்ணிருப்பா, அவருக்கே சந்தேகம் வந்திருக்கும்பா, நம்ம சொல்லிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு.
1: அவருக்கு அதிக சந்தோஷம் வந்து விட்டது போல் இருக்குது இல்லையா? ஆமா, ஒரு பெட்டியை
0: தான்.
1: இப்ப நீங்க ரெண்டு தானே திறக்க
0: போகுது,
1: அது ஒரு பெட்டி அவருக்கு போகும் காரியம் இல்லை. சரி, இப்பொழுது நீங்கள் 17, 18, 19, 20 எது வேண்டும்?
0: 20 வரிசையா இருக்கு. 18
1: வேண்டும். வாழ்த்துக்கள். இந்த 18 மந்திரத்தை கொண்டு வாருங்கள். அனுஷியாமல
0: அண்டகாகசம் அபுகாகசம்
1: திறந்து விட்டது. டமார், எத்தனை எழுத்துக்கள்?
0: 5.
1: வாழ்த்துக்கள். கெட்டிக்காரை கூர்ந்து கவனித்து விட்டீர்கள். ஊகம் சிறப்பு. 5. சவாஸ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 5 எழுத்துக்களை கொண்ட பதம் கூறுவது என்னவென்றால், இன்றைய காலத்தை பற்றி நான் ஆரம்பத்தில் பேசும் பொழுது இந்த வார்த்தையை, நான் இந்த பதத்தை கூறியிருக்கின்றேன். இப்பொழுது நடைபெறும் சம்பவங்களை என்ன காலம் என்று கூறுகின்றார்கள் என்று. இந்த காலத்தை கூறுகின்றது.
0: புதுமை
1: இல்லை, இல்லை. இப்பொழுது நடைமுறைகளை நாங்கள் பார்த்தால், மக்கள் போகிற போக்கு, செய்கிற செயல்கள், இந்த ஆசைகள், நிலை, அது என்ன காலம்? இதெல்லாம் ஆமா, அது என்ன காலம் உங்களுக்கு தெரியும்? காவிலே ஆரம்பிக்கும் அதுதான், அதுதான் மாலை கலிகாலம் என்று கூறினேன் நான் முன்பு. கலிகாலம், இது கலியினுடைய காலம் என்று கூறிக்கொள்ளுகின்றார்கள் பெரியவர்கள். சரி, உங்களுக்கான 2 புள்ளி கிடைத்து விட்டது. அடுத்த பெட்டிக்கு போக போகின்றீங்களா?
0: 19.
1: இப்ப நவரத்னம் நீங்கள் தானே கூறினீர்கள். சென்று திரும்பி ஓடி வந்து விட்டீர்கள் கட்டிக்காரி. இப்ப 19 கேட்கிறீர்கள். சரி, 19 மந்திரம்
0: சொல்லிட்டேன்பா, எத்தனை என்னதான் நீங்க சொல்லணும்.
1: ஓ, உங்களுக்கு நன்மை நடந்திருக்கேன்னா, குனிந்து நிமிந்து முட்டி வலி செய்யக்கூடிய பயிற்சி செய்திருக்கிறீர்கள். சிறப்பு மகளே, வேலை செய்யுது நரம்பு எல்லாம் புத்துணர்வு பெற்றால் உடனே மூளை அந்த மாதிரி வேலை செய்யும். பாருங்க, 6 சொல்லுவார்கள், 5 சொல்லுவார். கேட்டுக்க, இது என்னவென்றால் மகளே, நாங்கள் இன்று இந்த பிரிண்டர் என்று ஒன்றை கூறுகின்றோம் இல்ல, பிரிண்டர் ஒன்று, ஒரு செய்தியை பிரிண்ட், அந்த பிரிண்டர். இது வந்து ஆதிகால முற்காலத்திலே எழுத்துக்களை எப்படி புத்தகமாக்கினார்கள், ஈடாக்கினார்கள், எப்படி எடுத்தார்கள், எப்படி செய்தார்கள்?
0: ஓலைச்சுவடிப்பா?
1: ஓ இல்லையம்மா, அதை செய்த விதம்.
0: செய்த
1: விதம் பிரிண்டர் என்பதனுடைய தமிழ் பதம். பிரிண்டர் என்றால் என்ன? எப்படி அந்த பதிவு பெறுகிறது? அதை நாங்கள் கூடுவோம். சில இடங்களிலே அந்த எழுதியிருப்பார்கள் தமிழிலே. எப்படி பதிவு செய்கிறது? அதை செய்கிறது நாங்கள் முந்தி இதெல்லாம் அந்த புத்தக சாலைகள்லாம் அந்த நாளில் இருந்தது. அதான் அச்சு பொறி, அச்சு இயந்திரம், அச்சு பொறி என்று கூறுவாய்ந்தது. அச்சு பொறி என்று கூறுறது. அச்சா அச்சா, உங்களுக்கு 2 புள்ளிகள் சேர்ந்து விட்டன. மீண்டும் வாழ்த்துக்கள். இதோட உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கத்தான் வேண்டும். அதனால் அந்த பதம் கிருஷ்ணாவுக்கு பொருந்தும் என்று எண்ணுகிறேன். வருவார் 20 பதத்துக்கு எண்ணுகிறேன். அல்லது நீங்கள் தான் திரும்பி வருகிறீர்களோ சொல்ல முடியாது. முடிந்தவற்றில் வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியின் முறை ஒரு பதம் இருக்கின்றது. இன்றைய பத கதம்பத்தை மீண்டும் சியாமலா தான் வந்து விட்டார். வணக்கம் சியாமலா, வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். சரி,
0: அவரு

0: வெற்றி பெற்றதுல போதுன்னு
1: அவர்
0: விட்டுட்டார்.
1: அவரு சிறப்பானப்பா, புள்ளிகளை பெற்று விட்டேன்னு அதை பெருமிதத்தோடு இருக்கார். பாவம் கிருஷ்ணன்
0: திருப்தி அடைஞ்சார்.
1: அவருக்கு அவர் அல்லது மனைவி வெற்றி பெற்று அவருக்கு சந்தோஷம் தானே. சரி, இப்பொழுது இல்லை கிருஷ்ணா பாவம், கிருஷ்ணாவுக்கு சந்தர்ப்பம் சரியாக கிடைக்கவில்லை என்று. சரி, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணன் இருக்கின்ற 20வது எண்ணை சியாமலாவின் பேரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன்.
0: அந்த காகசம் அபு காகசம் திறந்துட்டு சீசே,
1: வாழ்த்துக்கள் பட்டியும் திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
0: ஆறுப்பா.
1: குட்டி காரி என்று சொல்லுவதற்கு வாயெடுத்தேன். அங்கே இரண்டு எழுத்திலே தான் இருக்கின்றது, இரண்டு எழுத்திலே இருக்கின்றது மகளே. அந்த இரண்டு எழுத்தும் கூறுவதம்மா, இந்த உலகத்தில் நிஜம் என்று ஒன்று இருக்கின்றது, உண்மை என்று ஒன்று இருக்கின்றது. அது நாங்கள் ஒருவரோடு பழகும் பொழுது காட்டுகின்ற பாசம் பரிவு அதுகள். அடுத்தது இந்த திரைப்படத்திலே பார்க்கிறோம், இத்தனை காட்சிகள் இத்தனை விடயங்கள் எல்லாம் இதனோட உண்மையாக இருக்குமோ என்று எண்ணுகிறோம். அதுக்கு எதிர்மாறான பதம், உண்மையற்ற ஒன்று ஆனால் உண்மை போல இருக்கும். போலி இரண்டிடத்தை கொண்டது. சிறப்பு, சிறப்பான பதத்தை தந்து மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது உங்களுக்கு சொல்லியோ சொல்லாமலோ உங்களுக்கு புரிந்திருக்கும். சென்று வா மகளே, சென்று வா.
0: நன்றி
1: நன்றி மகளே, வாழ்த்துக்கணுமா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சிறப்பாக நாங்கள் 20 பதங்களையும் 20 பெட்டிகளையும் பொக்கிஷத்திலிருந்து கொண்டு வந்து திறந்து மந்திரத்தை கூறி அதனுடைய பதங்களை கண்டுகொண்டோம். ஆதலால் நாங்கள் இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு உங்கள் பாடல்கள் தர வேண்டும். எத்தனை புள்ளிகள் யாருக்கு என்பதற்கு பெரிய கடமைகள் இருக்கின்றது. அதற்கிடையில் எங்களுடைய இயல் இந்த இசையை கேட்போம்.

கலகலப்பாக இன்று கண்டுபிடி நிகழ்வை நிறைவேற்றி சென்ற அன்பு உறவுகளாக அனுஷியா, கிருஷ்ணன், மகாலிங்கம், சியாமளா இவர்கள் இணைந்து சிறப்பித்தார்கள். துல்லியமாக, சுறுசுறுப்பாக, வேகமாக, விவேகமாக அந்த பதங்களை கண்டுபிடித்து புதிய பதங்களையும் தந்திருக்கின்றீர்கள். எங்கள் பதங்கள் அழிந்து போகாமல், எங்கள் தமிழ் சொற்கள் சிதைந்து போகாமல் இருப்பதற்கு நாங்கள் செய்யும் சிறு தொண்டுக்காக இந்த 2 மணி நேரத்தை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றியை கூறிக்கொண்டு வந்து இணைந்தவர்களே, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் மிகவும் ஆசையாக ஒரு பாடலை கேட்டிருந்தார் எங்கள் அன்பு மகள் அனுஷியா. அது ஆசை திரைப்படம் தான், இல்லை என்ன திரைப்படம் என்றால் அந்த திரைப்படம் அவர் கேட்ட திரைப்படம், அவர் கேட்ட பாடலே எங்களுக்கும் கேட்க ஆசையாகத்தான் இருக்கின்றது. அது அந்த பாடலை அவர்கள் எந்த படம் என்று கூற மறுக்கிறார்கள் நான் கண்டுபிடிக்கின்றேன். பின்பு தமிழ்ச்செல்வன் திரைப்படமா என்று எண்ணுகின்றோம். ஆனாலும் பாடலை கேட்போம். அனுஷியா, நீங்கள் என்ன பாடல் கேட்க ஆசைப்பட்டீர்கள்? பாடலை கேட்கவா அல்லது கேப்பக்களி சாப்பிடவா? சரி, இது சரி, இதோ பாடல் உங்களுக்கான பாடல்.

தமிழ்ச்செல்வன் திரைப்படத்துக்காக வாலிப கவிஞர் வாலி வரைந்து விட்ட வரி கொண்ட பாடலை தேவா அவர்கள் இசையமைத்து கொடுக்க சின்னக்குயில் சித்ரா அவர்களோடு பி உன்னிகிருஷ்ண ஐயா அவர்கள் இணைந்து பாடி எங்களை மகிழ்வித்தார்கள். தந்த பாடலை தந்த அனுஷியா உங்களுக்கு நன்றி. உங்களை ஆசை தீர்ந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பொக்கிஷத்திலே இன்று அடுத்த பாடலையும் கேட்டுவிடுவோம். உடனே அந்த பாடல் எங்கள் பண்பாட்டு விழுமியங்கள் அத்தனையும் தமிழ் பெண்ணுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக எடுத்து கூறும் வரிகளை கொண்ட ஒரு பாடல். நானும் விரும்பும் பாடல் மிகவும் பழைய பாடலாக இருந்தாலும் பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கும் தாளையாம் பூமுடித்து தடம் பார்த்து நடை நடந்து. கிருஷ்ணா உங்கள் பாடல்.

காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு ஈடாக இன்னும் ஒரு பாடலும் வரவில்லை என்றுதான் நான் கருதி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்? அன்பு உறவுகளை இனிமையான பதங்களை கொண்டு அழகாக இலக்கிய இலக்க இலக்கண சுவையோடு இரட்டை பொருள் பொருந்தக்கூடிய வகை உட்கருத்துக்களை பெற்று சமுதாய எப்படி சமுதாயத்தில் ஆண் பெண் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பெண் குலத்துக்கு வேண்டும் என்பதையெல்லாம், எப்படிப்பட்ட பெண்ணை எதிர்பார்க்க வேண்டும் என்பதையெல்லாம் அழகாக எடுத்துரைக்கும் பாடல் கிருஷ்ணா. நீங்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இன்று கலந்து கிட்டத்தட்ட வில சரியாக 20 எண்கள் பொறிக்கப்பட்ட பொக்கிஷ பெட்டிகளை, பொக்கிஷத்திலிருந்து பெட்டிகளை கொண்டு வந்து அதற்குரிய மந்திரத்தை கூறி அந்த பதங்களை கண்டுபிடித்தோம் அல்லவா? அந்த பதங்களை என்னவென்று நாங்கள் ஒரு தடவை பார்ப்போம். மாரி, கழுமரம், நாணயம், குவளை, வாயாடி, குடும்பம், அரங்கேற்றம், மஞ்சம், தேங்காய்ப்பூ, நள்ளிரவு, குற்றவாளி, நன்றியுணர்வு, செல், தீக்கோழி, புகழேந்தி, நவரத்தினம், பல்லாங்குழி, கலிகாலம், அச்சுப்பொறி, போலி என்ற 20 பதங்களை இன்று நாங்கள் தெரிந்து, தெரியாத சில பதங்களை அறிந்து உலகறியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டோம். அவர்களுடைய பாராட்டுகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. உங்களுக்கு இணைந்து சிறப்பித்த அனுஷியா, கிருஷ்ணன், மகாலிங்கம், ஷியாமலா உங்களுக்காக. சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலையும் ஒரு தடவை கேட்போம். அந்த பாடலை கேட்டுவிட்டு யார் யாருக்கு எத்தனை புள்ளிகள் என்பதை பார்த்துக்கொள்வோம். 20 பதங்களையும் கண்டுகொண்டோம் அல்லவா? சிறப்பு. அடுத்து வரும் பாடல் இன்று திருமண நாளை கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருக்கும் அன்பு மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் தம்பதியினர் சிறப்புடன் மகளுடன் நீடோடு காலம் ஆரோக்கியமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர்களுடைய திருமண நாள் வாழ்த்தினை பகிர்ந்து கொண்டு இந்த வலைத்தளத்திலே வந்து எத்தனையோ பேர் கூறியிருக்கின்றீர்கள். அவர்களுக்கு நானும் நன்றியை கூறிக்கொண்டு அவர் வந்து நன்றியை கூறியிருந்தவளை அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் விரும்பி கேட்ட ஒரு பாடல் தான் நல்லவன் என்று கூறியிருக்கின்றார். பார்ப்போம் அந்த பாடல் அப்படித்தான் பாடுகின்றதா என்று. அந்த பாடலை நாங்கள் கேட்பதற்காக இப்பொழுது ஆயத்தமாகிறோம். அவர் ஆயத்தமாக காத்து கொண்டிருப்பார் என்று எண்ணுகின்றேன். இதோ அந்த பாடல் கேட்போமே.

எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன்.

சிறப்பான அந்த பாடல். நல்லவன் எனக்கு நாளே நல்லவன் என்றாலும் தூய உள்ளம் இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று அற்புதமான வரிகளோடு வந்த அந்த பாடல். சிறப்பான அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு வி பி ஸ்ரீனிவாஸ் ஐயாவும் இணைந்து பாடுவதற்காக இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது. படித்தால் மட்டும் பொது மாத்திரைப்படுத்தல் பாடல். எல்லோரும் படித்தால் மட்டும் சிறந்தவர்களாக இருப்பவர் அல்ல, படிக்காதவர்களும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த உறவுகளை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் தூய உள்ளத்தோடும் நாங்கள் வாழ வேண்டும். இன்றைய பாட்டு கண்டுபிடி கண்டுபிடி என்று பாடி இசையை தந்த வேளையில் நாங்கள் கண்டுபிடிப்பதற்காக ஓடிச் சென்றபோது 20 பெட்டிகள் பொக்கிஷத்திலிருந்து கொண்டு வரப்பட்டன. அந்த 20 பெட்டிகளுக்கும் 40 புள்ளிகள் புதைந்திருந்தன. கடந்த வாரங்களில் சில வாரங்களில் 40 புள்ளிகளையும் பகிர்ந்தெடுத்தார்கள் வந்து பங்கு பெற்றியவர்கள். ஆனால் இன்று மொத்தம் 39 புள்ளிகள் தான் நால்வருக்கும் கிடைத்திருக்கின்றது. அது எப்படி என்பது உங்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் போலே தெரிந்திருக்கும். அதிலே அன்பு கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெட்டியுடன் சென்று விட்டார் என்று ஒரு விண்ணப்பம் வந்தது. அவரும் கேட்கவில்லை, நானும் கூறவில்லையோ என்னவோ அவருக்கு என்று அப்படி ஒரு கட்டம் ஏற்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. அந்த வகையில் இன்று புள்ளிகளை பார்ப்போம். புள்ளிகளை பார்க்கும் வகையிலே அன்பு மகாலிங்கம் அவர்கள் இன்றைய அவருக்கு மிகவும் ஒரு நேரம் இனிமையான நாள். தன்னுடைய திருமண நாளை கொண்டாடி மகிழ்ந்து ஆலயம் சென்று வந்து மற்றவர்களோடு கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலும் எங்களோடு நன்றி பகிர்ந்து செல்வதற்கு வந்த வேளையில் ஒரு போட்டியிலையும் பங்கு பற்றி 2 பெட்டிகளை திறந்து 4 புள்ளிகளை பெற்றுக்கொண்டது பெருமைக்குரிய விடயம். மகாலிங்கம் அவர்கள் 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அடுத்து வெறும் தொகையிலே பார்த்தால் எங்கள் அன்பு கிருஷ்ணன் இணைந்தது ஒரு பெட்டியை குறைத்து இணைந்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஒரு பெட்டிக்கு பதில் கூறவில்லை. மொத்தம் அவருக்கு கிடைத்த புள்ளிகள் 6 புள்ளிகள் தான் இன்று கிடைத்திருக்கின்றன. ஆனால் முதலில் வந்து இணைந்து போலி பண்ணி இன்று கைவிசேஷமாக வந்து இணைந்த அனுஷியாவும் ஷியாமலாம் என்று 2 ஆண்கள் 2 பெண்கள், அதிலே அன்பு மகள் ஷியாமலா பிந்தி வந்தாலும் காலம் தாமதத்தில் வந்தாலும் திறந்த பெட்டிகள் அத்தனைக்கும் சரியான பதிலையும் தந்து ஒரு பூனை கதையும் சொல்லி எங்களை மகள வைத்தார். அவர் மொத்தம் 14 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் இவர்களுக்கும். அந்த வழியை அனுஷியா நீங்களும் 14 புள்ளிகள் தான் பெற வேண்டியவர்கள். ஏதோ கிருஷ்ணன் ஒரு பெட்டியை விட்டுவிட்டார், இந்த குவளை என்றதை நீங்கள் கூறிவிட்டீர்கள், அதனால் உங்களுக்கு ஒரு புள்ளி கூடி 15 புள்ளிகளில் நிற்கின்றீர்கள். மொத்தம் 39 புள்ளிகள் தான் கிடைத்திருக்கின்ற எல்லோருக்கும். அந்த வகையில் முதலாவது இடத்தில் அனுஷியா, இரண்டாவது இடத்தில் ஷியாமலா, மூன்றாவது இடத்தில் கிருஷ்ணா, நான்காவது இடத்தில் மகாலிங்கம் காணப்படுகின்றார்கள். இவர்கள் புள்ளிகள் குறைத்து எடுத்தாலும் 20 புள்ளிகளையும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த ஒரு திருப்தி எங்களுக்கு. 20 பதங்களை கண்டுபிடித்தோம் என்ற நல்ல நினைவோடு அடுத்து இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பணிபுரியும் வேளையிலே நீங்கள் அனைவரும் வந்து இணைந்தமை பெரும் மகிழ்ச்சிக்குரியதாகும் என்று கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் கண்டுபிடிக்கலாம், புள்ளிகளை பெறலாம், ஆனால் பணி எங்கள் வாழ்க்கை பயணத்திலே அதை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் முன் பழக்க வழக்கத்தின்படி வந்த பதங்களை உபயோகித்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன தமிழா வேறு மொழியாரு தெரியவில்லை எங்களுக்கு. அதனால் தான் நாங்கள் அந்த சில வார்த்தைகளை தமிழ் வார்த்தைகளை தவற விட்டிருக்கின்றோம். ஆனால் இனிமேல் நாங்கள் வரும் காலங்களில் இந்த பதங்கள் வரும்பொழுது சரியான பதத்தை நாங்கள் கண்டு பழகி கொண்டு அதை உபயோகித்து கொண்டால் எங்களுக்கு மகிழ்ச்சியும் என் தமிழுக்கு செய்யும் தொண்டுமாக ஏற்படும் என்று நான் எண்ணிக்கொள்ளுகின்றேன் அன்பு உறவுகளே. இறுதியாக நல்ல சுவாரஸ்யமாக சென்ற நிகழ்ச்சியை அலங்கரித்து இறை பக்தியோடு முடிப்போம் என்பதற்காகவோ என்னவோ எங்கள் மகள் ஷியாமலா வந்து ஒரு பாடலை தந்திருந்தீர்கள். அந்த பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். இறுதியிலே நீங்கள் இன்று முழுமையாக கேட்டு மகிழ்ந்து இணைந்து இருக்கின்றீர்கள். ஒரு தடவை காற்றலைக்கு வந்து தொகுப்புரையை தரலாம். ஒவ்வொருவரும் அதை தந்து பழக வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அந்த வகையிலே கடந்த வாரம் வந்து சிறப்பாக செய்திருந்தது. இன்று மகள் ரேவதி வந்திருந்தால் அவரும் செய்வார், நீங்களும் செய்யலாம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது உங்கள் பாடலை உங்களோடு இணைந்து நாங்கள் கேட்க ஆர்வமாக இருக்கின்றோம். நீங்களும் ஆர்வமாக இருக்கின்றீர்கள். பக்தியோடு பாடுகின்றது அந்த பாடல், திருப்புகளை பாட பாட.

சிறப்பான இந்த பாடல் அருள் திரு அறுபடை வீடு கொண்ட திரு முருகனின் பெருமையையும் புகழையும் சிறப்பையும் மகிமையையும் இல்லாமல் இசைகளுக்குள்ளே சிறந்த இசையோடு வரும் திருப்புகழ் தருகின்றது. திருப்புகழை பாடினால் எங்களுக்கு இந்த புகழ் முழுக்க அவருடைய பெருமை முழுக்க சிறப்பு முழுக்க எங்களுக்கு புரிய வரும் என்று அழகாக பூவை செங்குட்டுவன் அவர்கள் வரி கோர்த்து கொடுத்திருந்தார். அந்த வரிகளுக்கு இனிமையான பக்தி இசையை சூட்டியிருந்தார் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ஐயா அவர்கள். அது மட்டுமல்லாமல் பிரபல பின்னணி பாடகிகளாக சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி அம்மா அவர்களோடு பி சுசீலா அம்மா அவர்களும் இணைந்து தங்களுடைய இனிய குரலிலே அழகிய அருளை பெறக்கூடும் வகையில் ஆறுபடை வீடையும் போற்றக்கூடிய திருப்புகளால் அறியக்கூடிய அந்த பெருமை வாய்ந்த முருகனை பற்றிய பேரருளை தந்த பாடல் என் கண்ணு ஆலயத்துக்கு சென்று வந்து அந்த அருளோடு எங்கள் மகள் சியாமலா தந்திருந்தார். இறுதி பாடலாக இந்த பாடலை கேட்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்று தமிழை பற்றி அறிந்து கொண்ட எங்களுக்கு தமிழ் கடவுளின் பாடலும் கிடைத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். இப்பொழுது அன்பு மகள் நேரம் நெருங்கிவிட்டது. அன்பு மகள் சியாமலா நீங்கள் வரலாம், உங்கள் தொகுப்புரையை தரலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் வரவே எதிர்பார்க்கின்றோம். இது மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி.

0: கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வை அலங்கரித்து சென்ற வேளையில் முடிவுரையை தொகுத்து தருவதற்காக அன்பு மகள் ஷியாமலா வாருங்கள்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே.
1: இன்றைய பொக்கிஷம் நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையா தொகுத்து வழங்க அப்பாவுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். கலந்து சிறப்பித்த இன்னும் புதுமண தம்பதியாக இன்னைக்கு வந்தாங்க, வந்தார் மகாலிங்கம் ஐயா. அவர் ஜோடியாகவே வருவாங்க இருவரும், கே.எஸ். கிருஷ்ணன் ஐயாவும் அவர் மனைவி அனுஷா அம்மாவும். அவங்க எல்லாருக்குமோ என்னோட நன்றிப்பா.
0: இன்னைக்கு
1: நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. ஆனால் ஒரே ஒரு குறை, ஆனால் கிருஷ்ணன் ஐயாவுக்கு ஒரு புள்ளி போயிடுச்சு.
0: போட்டி என்றால் அப்படி
1: அடுத்த தடவை வரும்போது அதை வாங்கி அதை பெற்றுக்கொள்வார் நினைக்கிறேன்.
0: சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அப்படி அமைய வேண்டும். பதங்கள் அப்படி இருந்தன கண்டுபிடிப்புகள், உங்களுடைய கண்டுபிடிப்புகளில் ஒரு விலக
1: நல்லா இருந்துச்சுப்பா. முன்னாடி நீங்க உங்க நிகழ்ச்சி எல்லாம் கேட்டவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்பா. ஏன்னா நீங்க சொன்ன அந்த படுக்கை மஞ்சம் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முடி கேட்டதுதான், அதான் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது அந்த வார்த்தை.
0: ஒரு தடவை கேட்டாலும்
1: அதனால அந்த வார்த்தையில ஞாபகம் இருந்துச்சு, பரவாயில்ல இருந்துச்சு எனக்கு
0: புதிய பதங்கள்.
1: அதனால உங்களோட கூர்ந்து கவனிச்சா அந்த வார்த்தைகளோட சாரம் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை.
0: ஏன்னா
1: எனக்கு ஞாபகம் சக்தியெல்லாம் கொஞ்சம் குறைவு தான், ஆனாலும் எனக்கே இருந்துச்சு எனக்கு
0: புதிய பதங்கள்.
1: அதனால உங்களோட கூர்ந்து கவனிச்சா அந்த வார்த்தைகளோட சாரம் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை.
0: ஏன்னா
1: எனக்கு ஞாபக சக்தியெல்லாம் கொஞ்சம் குறைவு தான், ஆனாலும் எனக்கே இருக்குல்ல.
0: அதானே எனக்கு நல்ல ஞாபக சக்தி கிடைப்பதற்கு பூனை குறுக்க வந்தது இல்லையா? சரி, வாழ்த்துக்கலாமா.
1: பூனையால லேட்டா வந்தாலும் தாமதமா வந்தாலும் நான் கலந்து சிறப்பிச்சு ரொம்ப எனக்கு சந்தோஷம்.
0: சிறப்பு சிறப்பு கிடைத்தது அத்தனையும் நீங்கள் எல்லோரும் சரியாக சொல்லிவிட்டீர்கள். வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முடிவிரைக்கு ஓடி வந்து நிகழ்ச்சியை கவனித்து நீங்கள் உற்று நோக்கி அதை உங்களுக்கு தெரிந்த வகையில் நீங்கள் அதை எடுத்து கூறியதற்கு என்னுடைய நன்றி. ஒவ்வொருவரும் இதை செய்து பழக வேண்டும். எங்களோடு இணைந்து இந்த முடிவுரையை தந்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி மகளே, நன்றி.
1: நன்றி.
0: இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி நிறைவுக்கு வருகின்ற பொங்கும் மன்னிக்க வேண்டும் தடுமாறாத வார்த்தைகள் காலம் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா. இது கண்டுபிடி கண்டுபிடி என்று கூறப்படுகின்ற பொக்கிஷம் பொக்கிஷம் என்று கூறும்பொழுது அது அவ்வளவு பெருமதியான ஒரு பதமாகிற பொக்கிஷம். பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்ட எங்களுடைய தமிழ் பதங்கள் மேலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை நாங்கள் உபயோகத்தில் பாவனையில் கொண்டு வந்தால் மேலும் அது சிறப்பாக இருக்கும், அது பாதுகாக்கப்படும் என்று கூறிக்கொண்டு எங்களால் முடிந்தவரை செய்யும் தொண்டிலே ஒரு சிறு தொண்டாக எண்ணி இன்று வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதை இந்த இப்படியாக கொண்டு வந்தேன் இந்த நிகழ்வை. அதை எல்லோரும் ஒருமித்து இணைந்து மகிழ்ந்து அதை அனுபவித்து நகைச்சுவையாகவும் எடுத்து அதை ஒரு போட்டி மாதிரி நடத்தி அதில் புள்ளிகளை பெறுவது போன்றும் விருப்ப பாடலை கேட்பது போன்றும் என்று தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு படைப்பினை கொண்டு வந்து உங்களோடு இணைந்து கொண்டு சிறப்பித்து செல்வதற்கு உதவியாக இருந்தீர்கள். அதற்காக இன்றைய இணைந்து கொண்ட அனுஷ்யா கிருஷ்ணன் மகாலிங்கம் சியாமலா உங்களுக்கு நன்றியை தரும். இந்த வேளையிலே இங்கே வருவதற்கு முன்பு எனக்கு ஆர்வமூட்டி வரவேற்பு தந்து வாழ்த்துக்குரியவர்களுக்கும் உலகளாவை இருந்து கேட்டுக்கொண்டு எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருப்பவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கும். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்து நான் தமிழுக்கு சிறு தொண்டாற்றுவதற்கு வாய்ப்பளித்த மொன்றியல் தமிழ் வானொலி அன்பு மகள் அதிபர் வான் அரசி மீராவுக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். மீண்டும் இன்று நாங்கள் கண்ட பதங்கள் மாரி, கழுமரம், நாணயம், குவளை, வாயாடி, குடும்பம், அரங்கேற்றம், மஞ்சம், தேங்காய்ப்பூ, நள்ளிரவு, குற்றவாளி, நன்றி உணர்வு, செல், தீக்கோழி, புகழேந்தி, நவரத்தினம், புல்லாங்குழல், கலிகாலம், அச்சுப்பொறி, போலி என்ற 20 பதங்களை எங்கள் பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். இவற்றில் பல பதங்களை நாங்கள் உபயோகி